அருளமதம் தந்த அன்பின் ஆதி மூலமாக இசைச்சரம் தொடுத்து இனிய விடியலை இறைவனின் துதியோடு நிறைவேற்றி நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5 அருள் மாலை.

கோடை பண்பலை நூறுபுழி ஐந்தில் இன்று மலர்ந்து மனம் வீசி இருக்கும் நமதனி நிகழ்ச்சி முத்துக்கள். காலை 6 மணிக்கு வசந்த விடியல், 6:30 கிட்கலாம் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், அணில் கொழுக்கட்டை மாவு, சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ஒரிஜினல் வாசவி ஜுவல்லரி, ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் வசந்த விடியல் நிகழ்ச்சியில் 6:25 ஆலய உலா, 6:35 கரூர் தைலா சுத் சென்டரின் பொந்தளிர் நேரம். காலை 7 மணிக்கு பல்ஸ்வை தகவல்களோடு சுகமான காலை. நிகழ்ச்சியில் 7:20 பாட்டும் பதமும், 7:35 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் தக்குமுக்கு தர்பார், 7:45 பிருத்திவி விமன்ஸ் இன்னர் வேரின் இன்று அன்று, 8 மணிக்கு மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம், 8:30 கிட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கலின் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் வீசு இருக்கிறது குழந்தைகளுக்காக. நிகழ்ச்சியில் 8:05 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:50 சைபோலன் என்று ஒரு தகவல், 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் மகேந்திரா

கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், அணில் குளுக்கட்டை மாவு, குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் வானவில். 9:30 கேட்கலாம் சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வானவில். வானவில் இன்று தீட இருக்கும் வண்ணம் மகத்துவம் மிக்க தாய்ப்பால். சிறப்பு விருந்தினராக நிகழ்ச்சியை சிறப்பிக்க இருக்கிறார் நிலக்கோட்டை முத்து பல்நோக்கு மருத்துவமனையின் மருத்துவர் ஆர்த்தி ஹரிஷ் அவர்கள். 10 பண்பலை வானவில் இந்தியாவில் ஒரிஜினல் வாஸ்வே ஜுவல்லரி, காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜின் வியத்தகு இந்தியா. முற்பகல் 11 பட்டு பட்டாளம், நண்பகல் 12 இல்லம் தேடி வரும் பண்பலை. நிகழ்ச்சியில் 12:35 ஆரோக்கியத்தின் முதல் வரம் தாய்ப்பால் சிறப்பு நிகழ்ச்சி. 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவளை மேலவழி. 1:00 தாராபுரம் R.R. சிதம்பர சுவாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். 2:00 மில்கா ஒண்டர் கேக்கின் ஈரோடு புத்தக திருவிழா நடைபெற இருக்கிறது ஈரோட்டிலிருந்து. 3:00 உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியானது நண்பர்கள் தின சிறப்பு உயிரெழுத்தாக. 3:10 நாமக்கல் எம்இஎம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும். 4:00 மில்கா ஒண்டர் கேக் தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி அணில் குளுக்கட்டை மாவு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் வண்ணத்தூரிகை. 4:30 கேட்கலாம் புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்கள் ஒரிஜினல் வாசவே ஜுவல்லரி காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜின் வண்ணத்தூரிகை. வண்ணத்தூரிகை என்று சீக்கிருக்கிறது சிப்புக்கு சிந்தமிழாக. 5:00 காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜின் சித்திர செவ்வானம். 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம். நிகழ்ச்சியில் 5:40 நாவல் நேரம். 5:55 ஆலய தரிசனம். 6:00 திரையிசை கீதங்கள் இசைக்கும் கதம்ப மலர்கள். நிகழ்ச்சியில் 6:05 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை. 6:40 பொன்னியின் செல்வங்கள். 7:00 நேய உறவுகளின் விமர்சன கடிதங்களுடன் இசைக்கும் தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் 7:55 சேவை செய்திகள். 8:00 டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஃப்ரம் மினிஸ்ட்ரி ஆஃப் லாஸ் அண்ட் ஜஸ்டிஸ் ஸ்பான்சர்டு ப்ரோக்ராம். 8:15 இளமை பேசுகிறது. 8:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. மலை பயிர்கள் சந்தைப்படுத்துதல் குறித்து தேனி மாவட்டம் போடிவட்டம் அகமலை விவசாயி எஸ் சரோஜினி அவர்களுடன் ஒரு நேர்முகம். 9:00 மாஸ்டர் சேஃப்டி சிசிடிவி கேமரா நிறுவனத்தின் கொடை தென்றல். சிறப்பு விருந்தினராக நிகழ்ச்சியை சிறப்பிக்க இருக்கிறார் தேனி 3 மாஸ்டர் சேஃப்டி சிசிடிவி நிறுவனத்தின் இயக்குனர் மற்றும் நிறுவனர் என் முத்து செந்தில்குமார் அவர்களுடன். 10:00 நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் சுகமான நினைவுகளோடு பயணிக்க அழைக்கிறது தேனி மாவட்ட நேயர்களை. 11:00 இடைவிடாத இசைராகம் பாடும் இரவு சிறகு இவை யாவும் இன்று மலர்ந்து மனம் வீச இருக்கும் நமதனை நிகழ்ச்சி முட்டுக்கள்.

0: எனினும் கொடை பண்பலின் ஒரு புள்ளி ஐந்தில் புலர இருக்கிறது வசந்த விடியல். நிகழ்ச்சிக்கு முன் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. இளைஞர்களின் சிறப்பான செயல்பாடுகள் காரணமாக அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் விளையாட்டுத் துறையில் சாதனைகள் படைக்கப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். கல்வி மனிதனின் அடிப்படை தகுதிகளில் ஒன்றாக உள்ளது என்றும், வாழ்வில் முன்னேற்றம் அடைவதற்கு அனைத்து வழிகளையும் உருவாக்கும் கருவியாக கல்வி அமைகிறது என்றும் மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். காவிரி விவகாரம் குறித்து தமிழக முதல்வருடன் பேச்சுவார்த்தை நடத்த அழைப்பு விடுத்துவிட்டு தற்போது வர வேண்டாம் என்று கர்நாடக முதலமைச்சர் கூறியுள்ளது கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டும் வகையில் மேகதாதுவில் காவிரி ஆற்றின் குறுக்கே அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தருமபுரி மாவட்டத்தில் தேமுதிக சார்பில் நேற்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. தென்காசி மாவட்டத்தில் 129 பயனாளிகளுக்கு 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாநில அமைச்சர்கள் திரு ஷாஜஹான் மற்றும் திரு ராஜீவ் ஆகியோர் வழங்கினர். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் நடைபெறும் வல்வில் ஓரி விழாவை முன்னிட்டு அங்குள்ள மலைப்பாதையில் இன்றும் நாளையும் போக்குவரத்துக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக

அம்மாவட்ட காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மத்திய அரசு ஊழியர்களுக்கான மருத்துவ திட்ட பயனாளிகள் சங்கத்தின் 8வது நிறுவன தின விழா சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நடைபெற்றது. இந்தியா சீனா இடையே வர்த்தகத்திற்காக இமாச்சல பிரதேசம் கின்னோர் மாவட்டத்தில் உள்ள ஷில்ப்கி பாதை 6 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா மேலும் 5 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இப்போட்டியில் பதக்கம் வென்றுள்ள வீர வீராங்கனைகளுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். போன் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை சாம்பியன் பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: இது மக்களின் நாடி, நாளும் உங்களை நாடி. கோடை பண்பலை 100.5.
1: இனிய மகிழ்ச்சியான புன்னகை. வணக்கம் நேர்களே.

0: அஞ்சிடம் குழந்தையாய் மெல்ல மெல்ல எட்டி பார்த்து மகிழ்விக்க ஆயத்தமாகிக் கொண்டிருக்கும் காலை கதிரவன், அவன் சுடரொளியில் மிளர்ந்து மகிழ்விக்கும் சிதறிய சின்னஞ்சிறு முத்துக்கள், அதன் அருகில் அசைந்தாடும் வண்ண வண்ண பூக்கள், இவ்வழகிய இயற்கை ஓவியத்தை தீட்டிக் கொண்ட நல் விடியலின் நடிலத்தோடை மேலும் அழகாக்க கொடை பண்பலை 100.5 வசந்த விடியல் நிகழ்ச்சியின் நான் உங்கள் பிரியமுடன் பௌசியா. நிகழ்ச்சியின் தொடக்கமாக இருவரி அலைக்குள் காலனைத்து செல்ல கருத்து கடலான வள்ளுவனின் வாய்மொழியாக புதுமறை பொழிவு.
1: புதுமறை பொழிவு அதிகாரம் காதற் சிறப்புரைத்தல் குரல் எண் 1127.

0: என் கண்ணுக்குள் உள்ளார் என் காதலர். கண்ணில் மையெழுதினால் அவர் மறைய நேரிடும் என்பதால் கண்ணுக்கு மையெழுத மாட்டேன். குறள் எண் 1127 அதிகாரம் காதற் சிறப்புரைத்தல்.
1: கண்ணுள்ளார் காதலவராக கண்ணும் எழுதேம் கரப்பாக்கு அறிந்து.
0: என் கண்ணுக்குள் உள்ளார் என் காதலர். கண்ணில் மையெழுதினால் அவர் மறைய நேரிடும் என்பதால் கண்ணுக்கு மையெழுத மாட்டேன். குறள் எண் 1127 அதிகாரம் காதற் சிறப்புரைத்தல்.
2: இனிய விடியலின் இனிசியோடு செய்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நிருப்புழி 5 வசந்த விடியல்.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

மணி 11 நிமிடத்தில் இசைத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நிருபொழியின் வசந்த விடியல். இன்று காலை 8 மணிக்கு நம் கோடை பண்பலை நிருபொழியில் மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம் வர இருக்குதுங்க. 8:30 கேட்கலாம் வைக்கிங் பானியன்ஸ் அண்ட் ரீஸ் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்லின் மனதோடு ராகம். இன்னைக்கு மனதோடு ராகம் யாருக்காக வரப்போகுது அப்படின்னு கேட்குறீங்களா? குட்டி செல்லங்களான குழந்தைகளுக்காக, அவங்களுக்காக தாங்க இன்னைக்கு காலையில் 8 மணிக்கு வர இருக்குது மனதோடு ராகம். நீங்களும் நிகழ்ச்சியெலாம் பங்கேற்கலாம், பங்கேற்று உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அது எல்லாமே சொல்லலாம், சரிங்களா?

இசை ஓவியம் தீட்டும் இன்னிசை பண்பலை கோடை பண்பலை 100.5 இசைத்துக் கொண்டிருக்கிறது வசந்த விடியல். இன்று காலை 9 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃப்ளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், அணில் கொழுக்கட்டை மாவு, குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் வானவில் வர இருக்குதுங்க. வானவில் இன்று தீட்ட இருக்கக்கூடிய வண்ணம் மகத்துவம் மிக்க தாய்ப்பாள். சிறப்பு விருந்தினராக நிகழ்ச்சியில் சிறப்புக்கு இருக்கிறார் நிலக்கோட்டை முத்த பல்நோக்கு மருத்துவமனையின் மருத்துவர் ஆர்த்தி ஹரிஷ் அவர்கள்.

0: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா?
1: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி, கோயம்புத்தூர் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
0: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9245044.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
6: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
7: தொடர்புக்கு 8985712345.
8: OVJ ஒரிஜினல் வாசவி ஜுவல்லரி மார்ட்டில் தங்க நகைகளுக்கு சேதாரம் 0% முதல் 3% வரை மட்டுமே.
9: VVS EF வைர நகைகள் 1 கேரட் ₹58,500 மட்டுமே.
8: எங்களது கிளைகள்
9: ரயில்வே ஸ்டேஷன் ரோடு, திண்டுக்கல்,
8: தாராபுரம் ரோடு, ஒட்டன் சத்திரம்.
10: August 3 ஆடிப்பெருக்கு தங்கம் வாங்க உகந்த நாள்.
11: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
12: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
13: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ்,
14: AI இன்டெகிரேட்டட் கரிக்குலம்,
13: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள்,
14: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி,
13: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோட், நாமக்கல் மாவட்டம்.
14: கவுன்சிலிங் கோட் 2620.
13: மேலும் விவரங்களுக்கு 9443734670.

0: கோடை பண்பலை 100.5 ஆலய உலா.
1: திருநெல்வேலி மாவட்டம் திருப்புடி மருதூர் கோமதியம்மன் ஆலயத்தை தரிசிக்கலாம் இன்று.

ஒரு குழந்தையின் இயல்பு என்ன? பகலெல்லாம் ஓடியாடி திரிந்தாலும் இரவு வந்துவிட்டால் அந்த குழந்தை தன் தாயின் மடியை தானே தேடி செல்லும். இரவின் அச்சம் நீங்கி ஆறுதலை பெறுமல்லவா? அதுபோல கால மாற்றம் நம் வாழ்க்கையில் பாதிப்பை ஏற்படுத்தாமல் இருக்க நாமும் பராசக்தி குடிக்கொண்டிருக்கும் கோயில்களை நாடி சென்று அவள் திருவடியை தொழுது பணிந்து அருள் பெறுவோம். வாருங்கள், திருநெல்வேலி திருப்பொடிமருதூர் திருத்தலத்தில் நாரும் பூநாதரையும் இறைவி கோமதி அம்மனையும் தரிசிக்கலாம். அம்பிகை சுயம்பு திருமேனி தாரகா சக்தி பீடமாக உள்ள இங்கு அம்பிகை உச்சி முதல் பாதம் வரை ருத்ராட்ச திருமேனியுடன் நெஞ்ச கோலத்தில் காட்சி தருகிறாள். வேறு எங்கும் காண முடியாத அதிசய தோற்றம். அபூர்வமான நீலக்கல் திருமேனி உடையவள். பாலபிஷேகம் நடைபெறும் போது ருத்ராட்ச திருமேனியை தரிசனம் செய்யலாம். அம்பிகை அழகிய உருவாக புன்முறுவல் பூத்த முகத்தோடு ஒரு கரத்தில் மலரேந்தியும் மறுக்கரத்தை தொங்க விட்டபடியும் சற்றே இடைநிலிந்து நெஞ்ச கோலத்தில் காட்சி தருகிறாள். ஆடி மாதத்தில் அம்பாளுக்கு

வளைகாப்பு வைபவம் நடைபெறும். அன்று பட்டுப்புடவையும் வகை வகையான வளையல்களும் மங்கள சீர்வரிசை பொருட்களையும் அம்பாளின் பாதத்தில் வைத்து வழிபட்டு அன்னதானம் செய்தால் திருமணம் குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது ஐதீகம். கோயில் கோபுரத்தின் நிலையின் உட்புறத்தில் கண்ணையும் மனதையும் கவரும் நாயக்கர் கால ஓவியங்களும் மர சிற்பங்களும் அடடா, அவ்வளவு அழகு! தலையாச்சனம் எனும் ஸ்ரீசைலம், இடையாச்சனம் எனும் திருவிடை மருதூர், கடையாச்சனம் எனும் திருப்புடை மருதூர், இவை மூன்றும் ஒன்றுக்கொன்று சமமான அம்சங்களை கொண்டு விளங்குகிறது. இந்த ஆலயம் பிரம்மாண்டமாக 5 திருச்சுற்றுகளுடன் இருக்கிறது. கருவறையில் நாரும்பூநாதர் சந்நிதியும் வடபக்கமாக கோமதியம்மாள் சந்நிதியும் உள்ளன. கருவறை மூலவராக சற்றே இடப்பக்கம் சாய்ந்தபடி நாரும்பூநாதரை தரிசனம் செய்யலாம்.

0: தலப்புராணம் என்ன சொல்கிறது தெரியுமா? கருவூர் சித்தர் ஒவ்வொரு திருத்தலமாக இறைவனை வணங்கிக் கொண்டு செல்லும் போது மருதவனத்திற்கும் வந்தார். வெள்ளம் கரைபுரண்டோடும் தாமிரபரணியின் ஒரு கரையில் கருவூர் சித்தர் வந்து நிற்கிறார். நாரம்பூ நாதா, உன்னை தரிசிக்க வந்து இக்கரையில் கிடந்து தவிக்கிறேன், மனமிறங்க மாட்டாயா என்று கண்ணர் சிந்துகிறார். இறைவனும் அசிரியாக, அன்பனே ஆற்றுக்குள் இறங்கி வா என்றான். அவரும் இறங்கினார். தாமிரபரணி ஆறு இரண்டாக பிரிந்து கருவூருக்கு வழிவிட்டது. கண்களில் பெருகிய நீரோடு இறைவனை தரிசித்து ஆனந்த கூத்தாடினார். அப்பொழுதுதான் ஒன்றை உணர்ந்தார், இறைவன் தன் குரலை கேட்க சற்றே தலை சாய்த்திருக்கிறான் என்பதை. சுவாமி இத்தலத்திற்கு வரும் அடியவர்களின் குரலை கேட்க எப்போதும் நீங்கள் தலை சாய்த்திருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள இறைவன் அப்படியே அருள் செய்தான். ஆலயத்தில் நடராச பெருமான் ஆடும் கோலத்தில் தனி சன்னதியில் இருக்கிறார். இவர் புனுக்கு வாசனை திரவியத்தால் உருவானவர். ஆடியில் அம்பிகையின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இன்று திருநெல்வேலி மாவட்டம் திருப்புடி மருதூர் கோமதியம்மன் ஆலயத்தை தரிசித்தோம்.
1: கோடை பண்பலை நூறுபுழியாய்ந்தில் இதுவரை நாம் கேட்டோம் ஆழைய உலா.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
4: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.

0: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். அணில் கொழுக்கட்டை மாவு.
1: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: சேலம், தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
3: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
0: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
5: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
0: ஒரிஜினல் வாசவி ஜுவல்லரி,
6: ஓவிஜே ஒரிஜினல் வாசவி ஜுவல்லரி மார்ட்,
7: ரயில்வே ஸ்டேஷன் ரோடு, திண்டுக்கல்.
8: தாராபுரம் ரோடு, ஒட்டன் சத்திரம்.
9: ஆகஸ்ட் 3 ஆடிப்பெருக்கு தங்கம் வாங்க உகந்த நாள்.
0: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
10: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
11: கவுன்சிலிங் கோட்

0: வழங்கும்
1: வசந்த விடியல்.
2: கொடைக்கானல் புனித சலேத்தன்னை திருத்தல 160 ஆண்டு பெருவிழாவில் இன்று மாலை 5:30 மணிக்கு கொடியேற்றம்.

கோடி பண்பலை நூறு பிள்ளைந்தில் இன்று காலை 8 மணிக்கு வரும் மனதோடராகும் குழந்தைகளுக்காக, 9 மணிக்கு வானவில். இன்றைய வானவிலின் தலைப்பு மகத்துவம் மிக்க தாய்ப்பால். சிறப்பு விருந்தினர் நிலக்கோட்டை முத்து பல்நோக்கு மருத்துவமனையின் மருத்துவர் ஆர்த்தி ஹரிஷ் அவர்கள். இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டுப்பட்டாலம், நண்பகல் 12 மணிக்கு இல்லம் தேடி வரும் பண்பலை. 2 மணிக்கு ஈரோடு புத்தக திருவிழா ஈரோட்டில் இருந்து, 3 மணிக்கு உயிரெழுத்து. இன்று மாலை 4 மணிக்கு செப்புகசந்தமிழ், 7 மணிக்கு தங்கள் அன்புடன், 8 மணிக்கு தொட்டு தொட்டு 1, 2, 3 விளையாட்டுகளோடு பள்ளி கல்லூரி மாணவர்களை சந்திக்கும் இளமை பேசுகிறது, 9 மணிக்கு கொடை தென்றல். இன்றைய நிகழ்ச்சியில் தேனி 3ஆம் கண் மாஸ்டர் சேஃப்டி சிசிடிவி நிறுவனத்தின் இயக்குநர் மற்றும் நிறுவனர் என் முத்து செந்தில்குமார் அவர்கள். 10 மணிக்கு தேனி மாவட்ட நேயர்களுக்கான நினைவே சுகம்.

மாணவர்களுக்கு

0: வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல ஏஆர் அண்ட் விஆர், 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
1: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
6: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்,
5: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: தொடர்புக்கு 8985712345.
1: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வி ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
6: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், தரமான கல்வி, இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதியுடன் ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன் நடைபெறுகிறது. விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
8: அதெல்லாம் செய்ய தெரியுமா?
3: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
9: இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
10: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம், மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
11: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
12: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்,
11: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
13: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
6: தொடர்புக்கு 8985712345.
14: கொஞ்சம் மழலையரின் பிஞ்சு மொழியில் நனைய கோடை பண்பலை 100.5 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். கரூர் தைலா சில்க் சென்டரில் July 1 முதல் August 5 வரை அனைத்து ஜவுளிகளுக்கும் ஆடித்தள்ளுபடி.
15: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க் சென்டர்.

0: இன்னைக்கு பூந்தளிர் நேரத்துல நம்மள சந்திக்கிறதுக்காக ஒரு குட்டி தம்பி வந்திருக்காரு. அவரை சந்திச்சிருவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன? தேவமித்ரன். நீங்க வாவ், எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க தேவமித்ரன்? எஸ்ஆர்கேவா? ஆஹா, அந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்களா? அங்க என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? வாவ், உங்க மேம் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்காங்க? என்னென்ன ரைம்ஸ்லாம் சொல்லி தருவாங்க? எனக்கு ஒரு நிலா பாட்டு பாடுறீங்களா? எங்க பாடுங்க.
1: நிலா நிலா ஓடிவா, இல்லாமல் ஓடிவா, மலை மீண்டு ஏறிவா, மல்லிக்கப்ப கொண்டு வா, வட்ட வட்டோ நிலாவே, வண்ணம் புகிர் பூவே, பட்டை போல படுதுவா, பாம்பால் போல சுட்டி வா.
0: ரொம்ப அழகா பாடிட்டீங்க. நீங்க நிலாவை பாத்திருக்கீங்களா? எங்க பாத்தீங்க?
1: வானத்துல.
0: எப்ப பாத்தீங்க?
1: இப்பதான்.
0: இப்பதான் பாத்தீங்களா? ஆஹா, நான் பார்க்கவே

0: இல்ல நிலாவை காணா வானத்துல எங்க போச்சு? அங்கதான் இருக்கா? எனக்கு தான் தெரியல அந்த நிலாவை. இப்போ உங்க வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்காங்க?
1: அம்மா,
0: அப்புறம்
1: அப்பா,
0: அப்புறம் வேற யார் இருக்கா?
1: ஆயா.
0: ஆயா பேர் என்ன?
1: கோவிந்த.
0: கோவிந்தம்மா ஆயாவா? அவங்க உங்களுக்கு சாப்பிடறதுக்கு என்னெல்லாம் செஞ்சு தருவாங்க?
1: காய் சாப்பாடு.
0: என்னென்ன காயெல்லாம் போட்டு சாப்பாடு செஞ்சு தருவாங்க?
1: மிளகாய்.
0: மிளகாய் போட்டா? மிளகாய் வந்து காயா? சரி சரி. ரொம்ப இனிப்பா இருக்குமா மிளகாய்? இனிப்பா தான் இருக்குமா? எனக்கு காரமா இருக்கும் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆமாவா? இது இன்னும் கையில ஒரு அழுக்கான மச்சம் இருக்கு.
1: எங்க அம்மா தான் போட்டு விட்டாங்க.
0: ஓ, உங்க அம்மா போட்டு விட்டாங்களா? அந்த மச்சத்தை அப்படியே நான் எடுத்துக்கவா? எடுத்துக்கவா. அப்புறம் நீங்க என்ன செய்வீங்க?
1: சாப்பாடு.
0: ஓ, சாப்பாடு சாப்பிடுவீங்களா மச்சத்துக்கு பதில? என்னென்னலாம் சாப்பிடுவீங்க?
1: காய் சாப்பாடு.
0: சரி சரி. எங்களுக்கு இப்ப என்ன சொல்ல போறீங்க? வேற எங்க சொல்லுங்க.
1: புள்ளக்குள்ள வாத்து குவா குவா வாத்து மெல்ல உருளி சாய்த்து மேக்கிளி பார்த்து மெல்லமாக நடக்கும் சின்ன மணி வாத்து.
0: ஆஹா, ரொம்ப இழக்கா பாடிட்டீங்க. நீங்களும் வாத்துக்குட்டி மாதிரி தான் இருக்கீங்க. அப்பா பேர் என்ன?
1: குமார்.
0: குமார் அப்பாவா? குமார் அப்பா என்ன வேலை பாக்குறாங்க? மேல மேலும் சிறக்க. கொடை பண்பலையோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
1: நன்றி.
2: கொஞ்சம் மழலையரின் சிங்கார மொழி கேட்டு மகிழ்ந்தோம். கோடை பண்பலை 100.5 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
1: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
0: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
2: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
3: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
4: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
5: OVJ ஒரிஜினல் வாசவி ஜுவல்லரி மார்ட்டில் தங்க நகைகளுக்கு சேதாரம் 0% முதல் 3% வரை மட்டுமே.
6: VVS EF வைர நகைகள் 1 carat ₹58,500 மட்டுமே.
5: எங்களது கிளைகள்
6: ரயில்வே ஸ்டேஷன் ரோடு, திண்டுக்கல்,
5: தாராபுரம் ரோடு, ஒட்டன்சத்திரம்.
7: August 3 ஆடிப்பெருக்கு தங்கம் வாங்க உகந்த நாள்.
8: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
9: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
10: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ISI முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள்
11: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC.

0: பைப்புகள் திண்டுக்கல்.
1: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
2: தொடர்புக்கு 9524936156.
1: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்,
2: AI இன்டிகிரேட்டட் கரிக்குலம்,
1: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள்,
2: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி,
1: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோட், நாமக்கல் மாவட்டம்.
2: கவுன்சிலிங் கோட் 2620.
1: மேலும் விவரங்களுக்கு 9443734670.
3: இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
4: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம், மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
5: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்,
5: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
7: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8985712345.
8: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5
9: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
10: அணில் கொழுக்கட்டை மாவு,
11: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
12: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
13: ஒரிஜினல் வாசவி ஜுவல்லரி, ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்.
14: வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.

0: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
6: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
7: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
8: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்,
7: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
9: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
10: தொடர்புக்கு 8985712345.

இயற்கையின் எழிலோடு இசை பாடும் குயில்கள், கொஞ்சிடும் சிட்டுக்கள், அதோடு துளிர்விடும் சிறு மொட்டுக்கள், அதில் துளிர்விடும் ஒளியோடு சுடர் ஒளி வீசும் விடியல் என்பது நம் உள்ளங்களின் இனிய புத்துணர்வு. அதை இன்னிசையோடு கொண்டாடி மகிழ்ந்த நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலையின் நிற்பொழி ஐந்தன் வசந்த விடியல். நிகழ்ச்சியிலிருந்து நானும் விடைபெறுகிறேன். என்று உங்கள் பிரியமுடன் பூசியா.

0: கோடை பண்பலையின் ஒரு புள்ளி ஐந்தில்
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். அணில் கொழுக்கட்டை மாவு.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: சேலம், தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
3: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
1: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
5: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
1: ஒரிஜினல் வாசவி ஜுவல்லரி,
6: OVJ ஒரிஜினல் வாசவி ஜுவல்லரி மார்ட்,
7: ரயில்வே ஸ்டேஷன் ரோடு, திண்டுக்கல்.
6: தாராபுரம் ரோடு, ஓட்டம் சத்திரம்.
8: ஆகஸ்ட் 3, ஆடிப்பெருக்கு, தங்கம் வாங்க உகந்த நாள்.
1: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
9: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
10: கவுன்சிலிங் கோட் 2610.
1: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்.
11: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673. கால் 9244504444.
1: வழங்கிய வசந்த விடியல்.

உங்கள் கோடை பண்பலை 100.5. நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நண்பர்கள் தினம். ஆஹா, நம்ம எல்லாரோட நண்பனான கோடை பண்பலை ரொம்பவே சந்தோஷமா நண்பர்கள் தின வாழ்த்துக்களை சொல்லி சுகமான காலை நிகழ்ச்சியை தொடங்குது. விவரம் தெரிஞ்ச சின்ன வயசு தொடங்கி எல்லாருமேங்க தள்ளாடி நடக்கிற வயசான காலம் வரைக்கும் எத்தனையோ பேரை சந்திப்போம். ஆனாலும் ஒரு சிலர்கிட்ட மட்டும் அதிக உரிமையோடு பேசுவோம், பழகும். என்னதான் வாக்குவாதம் சண்டை அப்பப்போ நடந்தாலும் மறுபடியும் அந்த நட்பு தொடரும் பாருங்க, அதுதான் பெரிய ஆச்சரியமே. அப்படி தான் இருக்கணும். நகுதர் பொருட்டென்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சனறு இடித்தர் பொருட்டு என்னன்னு யோசிக்கிறீங்களா? சிரித்து பேசுறதுக்கு மட்டுமில்லை நட்பு. நம்மளோட நண்பர்கள் கிட்ட தவறான செயல்கள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த சமயத்தில் கோவப்பட்டா கூட பரவாயில்லைன்னு நல்ல புத்திமதி சொல்லி

வெளிப்படுத்தணுமா? தம்பி ஒருவேளை கேட்கலனா? அதுக்கு காலந்தான் பதில் சொல்லும். ஒரு தடவை கிடைச்ச வாழ்க்கையை நல்லா வாழ்ந்துட்டு போவோமே. இன்னைக்கு சுகமான காலை, பல சுவையான தகவல்கள், அதோட நண்பர்கள் தினத்தை கொண்டாடும் விதமான பாட்டுகளும் தர தயாராக இருக்கு நிகழ்ச்சியில். கனிமுத்தும் வந்துட்டேன்.

0: JJ College of Engineering and Technology, Saurameka Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
1: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
2: இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
4: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்சன் பிரீஃப்ஸ்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
4: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
6: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
7: தொடர்புக்கு 8985712345.

0: கோடி எஃப்எம் இல் சுகமான காலை கேட்டுட்டு இருக்கோம்.
1: JJ College of Engineering and Technology, Saurabhika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
2: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
3: கோடை பந்தலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
4: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
5: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்,
5: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
7: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
8: தொடர்புக்கு 8985712345.
9: மத்திய அரசின் மிக முக்கியமான மற்றும் நாட்டின் வளர்ச்சியை தீர்மானிக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 வீட்டுப்பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு பணி August 30 வரை நடைபெற உள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியின் போது வீடுகளுக்கு தகவல் சேகரிக்க வரும் கணக்கெடுப்பு அலுவலர்களுக்கு உரிய விவரங்களை அளித்து ஒத்துழைப்பினை அளிக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொள்கின்றார்.

0: கவிதை படைப்பவர்களுக்காகவும்
1: படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
2: பண்பலை படைப்பாளிகள்
3: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி
1: பண்பலை படைப்பாளிகள்
0: சனிக்கிழமைகளில்
1: நண்பகல் 12 மணிக்கு
0: பண்பலை படைப்பாளிகள்
4: கவிதை அரங்கேறும் நேரம் மலர் கணைகள் பரிமாறும் தேகம்
1: உங்களின் படைப்புகளை வர

0: பெற்று ஒளியேற்ற காத்திருக்கிறது.
1: கோடை பண்பலை 100.5
2: பண்பலை படைப்பாளிகள்.
0: படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி:
1: நிலைய இயக்குனர்,
0: பண்பலை படைப்பாளிகள் பகுதி,
1: பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 6241.
0: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு
2: பண்பலை படைப்பாளிகள்.

0: JJ College of Engineering and Technology, Saurabhika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
1: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
2: இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
4: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
4: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
6: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
7: தொடர்புக்கு 8985712345.
8: சக்சஸ்க்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
4: கோடை பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள்.
9: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
10: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
9: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
10: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
9: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
10: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
11: மன்னா வணக்கம்.
12: வணக்கம் அமைச்சரே, வாருங்கள், வந்து விட்டீர்கள், வந்து அமருங்கள்.
11: ஏன் மன்னா இவ்வளவு சலிப்பு?
12: என்ன அமைச்சரே, நாள்தோறும் தவறாமல் தர்பாருக்கு வந்து விடுகிறீர்கள். நான் மறந்தாலும் அல்லது மறந்ததை போல நடித்தாலும் என்னை விடமாட்டேன் என்கிறீர்களே அமைச்சரே, சரியாக வந்து விடுகிறீர்களே.
11: மன்னா, தர்பார் அவையில் மக்களுக்கு தேவையான பயனுள்ள செய்திகளை அவர்கள் விரும்பும் வகையில் சொல்வது நம்முடைய தலையாய கடமையாயிற்றே.
12: கடமை இந்த அமைச்சருக்கு எப்போதுதான் நீங்கும் இந்த மடமை? ஆவு என்றால் இதை ஒன்றை சொல்லிவிடுகிறார்.
11: என்ன
12: ஒன்றுமில்லை அமைச்சரை, கடமையே கண்கண்ட தெய்வம் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன்.
11: கடமையே கண்கண்ட தெய்வமா? இது வேற மாதிரி அல்லவா சொல்வார்கள். சரி, அது போகட்டுமண்ணா. மன்னா, இன்று நம்முடைய தர்பார் அவையில் நான் என்ன சொல்ல இருக்கிறேன் தெரியுமா?
12: இதோ ஆரம்பித்து விட்டார். வேண்டாம் என்றால் விடவா போகிறீர்கள்? சொல்லுங்கள், சொல்லுங்கள் அமைச்சரே.
11: மன்னா, நாம் இப்போது உலக தாய்ப்பால் விழிப்புணர்வு வாரத்தில் இருக்கிறோம். அதாவது August 1 August 7 வரை ஒவ்வொரு ஆண்டும் உலக தாய்ப்பால் வாரமாக அனுசரிக்கிறோம். குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுப்பதன் விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் தாய்ப்பாலில் இருக்கும் நன்மைகளை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவுமே இந்த தாய்ப்பால் விழிப்புணர்வு வாரம் ஒவ்வொரு ஆண்டும் August 1 to 7 வரை அனுசரிக்கப்பட்டு வருகிறது மன்னா. குறிப்பாக இன்றைய இளம் தாய்மார்களுக்கு தாய்ப்பால் தொடர்பான விழிப்புணர்வு மிகவும் அவசியம்.
12: ஆமாம், உண்மைதான் அமைச்சரே.
11: மன்னா,

0: குறைந்தபட்சம் 6 மாதமாவது குழந்தைக்கு தாய்ப்பால் கட்டாயம் கொடுக்க வேண்டுமாம். ஏனென்றால் பிறந்த குழந்தைக்கு இயற்கை அல்லாத செயற்கை உணவுகளை அளிக்கும் போது குழந்தையின் வயிற்றுக்கும் வயிற்றில் இருக்கும் குடலுக்கும் அது சேராமல் போகலாம். ஆனால் அது போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தாமல் தாய்ப்பால் மூலம் இயற்கையாகவே புரோட்டீன்கள், விட்டமின்கள், கொழுப்பு சத்து இவற்றையெல்லாம் சரி விகிதத்தில் பிறந்த குழந்தைக்கு தாயால் வழங்க முடியும்.
1: ஓஹோ, அப்படியா?
0: நிறைய ஆராய்ச்சிகள் என்ன சொல்கிறது என்றால் முன்னா, தாய்ப்பால் குடித்து வளரும் குழந்தைகளுக்கு மூளை வளர்ச்சி நன்றாக இருக்கிறது, சுறுசுறுப்பாக இயங்குகிறது என்றும், அந்த குழந்தைகளின் உடலில் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறது என்றும் சொல்கிறது.
1: ஆச்சரியமாக இருக்கிறது அமைச்சரே.
0: எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நுரையீரல் பிரச்சனை, வயிற்றுப்போக்கு போன்ற தொந்தரவுகள் எல்லாம் பெரும்பாலும் சில குழந்தைகளுக்கு இருக்கும். தாய்ப்பால் குடித்து வளரும் குழந்தைகளுக்கு அது போன்ற பிரச்சனைகள் வருவது பெரும்பாலும் குறையும். மேலும் தாய்ப்பால் குடித்து வளரும் குழந்தைகள் வளர்ந்தவுடன் புற்றுநோய் ஏற்படுவது தவிர்க்கப்படும். ஒபிசிட்டி எனப்படும் உடல் பருமன் ஏற்படாமல் பாதுகாக்கும். ஏன், சர்க்கரை நோய் கூட வராது என்கிறார்கள் மன்னா.
1: அடே அப்பா, தாய்ப்பால் இத்தனை நன்மைகளை செய்கிறதா?
0: ஆமா மன்னா, தாய்ப்பால் பருகும் குழந்தைகளுக்கு மட்டும் நன்மை தருவதில்லை, தாய்ப்பால் அதை கொடுக்கும் தாய்மார்களுக்கும் பல நன்மைகளை கொடுக்கிறது.
1: அப்படியா, என்ன மச்சரி சொல்லுகிறீர்கள்?
0: ஆமா மன்னா, குழந்தை பெற்ற ஒரு பெண் தாய்ப்பால் கொடுப்பதால் அவரின் கருப்பை சுருங்கி மீண்டும் இயல்பு நிலைக்கு வருவதற்கு உதவுகிறது, இரத்த போக்கை கட்டுப்படுத்துகிறது. அது மட்டுமல்லாமல் தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு பின்னால் கருப்பை புற்றுநோய், மார்பக புற்றுநோய் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவது கணிசமாக குறைகிறது என்று ஆய்வுகள் சொல்கின்றன.
1: பரவாயில்லையே, தாய்ப்பால் கொடுப்பதால் அந்த தாய்க்கும் இத்தனை நன்மைகள் ஏற்படுகிறது.
0: கர்ப்ப காலத்தில் இயல்பாகவே பெண்களுக்கு எடை அதிகரிக்கும். குழந்தை பிறந்தவுடன் தாய்ப்பால் கொடுப்பதன் மூலம் மீண்டும் எடை குறைந்து பழைய நிலைமைக்கு திரும்புவதற்கும் அது உதவுகிறதாம் அண்ணா.
1: அருமை அருமை அமைச்சரே, தாய்ப்பால் கொடுப்பதால் தன்னுடைய அழகு குறைந்துவிடும் என்று நினைக்கும் இன்றைய இளம் தாய்மார்கள் தாய்ப்பால் கொடுப்பதால் அவர்களின் அழகும் ஆரோக்கியமும் அதிகரிக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் அமைச்சரே. இந்த உலக தாய்ப்பால் வாரத்தில் தேவையான விழிப்புணர்வை ஏற்படுத்தினீர் அமைச்சரே, நல்லது, நன்றி.
0: சரி மன்னா, நாளையே எங்கள் ஊரில் திருவிழா.
1: அதற்கு
0: நான் செல்ல வேண்டும் அண்ணா.
1: அதனால்
0: நாளை ஒரு நாள் விடுப்பு.
1: என்ன விடுப்பா அமைச்சரே? நாளையும் தர்பார் இருக்கிறதையா? நீர் விடுபடுத்துக் கொண்டால் தர்பாரில் யார் பேசுவது?
2: கடமை நமது கடமை,
1: கடமையே கண்கண்ட தெய்வம் அமைச்சரே.
3: என்ன
4: நம் கோடை பொன்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள். தர்பாரின் மன்னராக சேலம், கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.

0: கோடை பண்பலை 100.5 பிரித்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிரித்வி விமென்ஸ் இனவர்
1: பிரித்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிரித்வி பிரித்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிரித்வி
0: இன்று
2: ஆகஸ்ட் 2
0: கவிதைகள் கண்ணடிக்கும் கற்கண்டுகள் சொற்சண்டுகள் வீசும்
2: உறவுகள் அத்தனையும் ஒன்றாய் ஒரு பந்தத்தில் கூடும்
0: அழும் கண்ணீரை விழுமுன் தாங்கி பிடிக்கும்
2: எழும் செந்நீரை தொழுமுன் ஏங்கி காத்திடும்
0: ஆனென்று பெண்ணென்ற பேதமில்லை
2: ஏழை என்று பணக்காரன் என்று பாதகமில்லை

0: எல்லா சொற்களுக்கும் எதிர்ச்சொல்லுண்டு.
1: இந்த சொல்லுக்கும் மட்டும் இல்லை அப்படி ஒன்று.
0: காரணம்,
2: நண்பன்
0: நட்பின் கற்பு நல்ல நண்பன் என்பதால் மட்டும்.
1: இன்று நண்பர்கள் நாள் கொண்டாடுகிறோம்.
0: இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை
1: அரிது அரிது நல்ல நட்பு கிடைப்பது.
0: அதனினும் அரிது அதனை நிறைவு வரை கட்டி காப்பது.
1: அதனினும் அரிது பொய்மையில்லா மெய் நட்பாய் அமைவது. நண்பர்கள் அனைவருக்கும்
0: நண்பர்கள் நாள் நல்வாழ்த்துகள். ஈழத்து தமிழறிஞர், கல்வியாளர்,
1: பிற மொழிகளை கற்று தேர்ந்த பன்மொழி கலைஞர்,
0: பல ஐரோப்பிய நாடுகளில் பயணம் செய்து தமிழ் ஆராய்ச்சிக்கு வித்திட்டவர்,
1: தமிழ் கல்ச்சர் ஆங்கில காலாண்டு நூலிற்கு ஆசிரியராக இருந்தவர்,
0: பதவியால் அவர் கிறிஸ்தவ பாதிரியார்,
1: தமிழின் செழுமையை விளக்கி பலரை திரும்பி பார்க்க வைத்தவர்,
0: உலக தமிழ் ஆய்வாளர்களை ஒன்றிணைக்க திட்டம் தீட்டினார்,
1: உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தை அமைக்க அடிகோலினார்,
0: 1913
1: தமிழ் அறிஞர் தனிநாயகம் அடிகளார் பிறந்த நாள்
0: இன்று. பெங்களூரு ஆசிய நிறுவனத்தின் முன்னாள் தலைவராவார்.
1: பல நாடுகளில் வெளியுறவு பணியகங்களில் பணியாற்றி இருக்கிறார்.
0: அமெரிக்கா,
1: சீனா,
0: சிரியா நாடுகளில் இந்திய தூதுவராக செயலாற்றினார்.
1: 1986
0: வெளியுறவு செயலராக நியமிக்கப்பட்டார்.
1: பிறந்தது பாலக்காட்டின் ஆயிலம் என்ற ஊர்.
0: தந்தை சென்னை உயர் நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதியாக பணியாற்றினார்.
1: பட்டப்படிப்பின் பின் இந்திய வெளியுறவுத்துறையில் சேர்ந்தார்.
0: பணியில் இருந்தபடியே பன்னாட்டு சட்டம் பயின்றார்.
1: 1930
0: முன்னாள் இந்திய வெளியுறவு செயலர் ஏ பி வெங்கடேஸ்வரன் பிறந்த நாள்
1: என்று.
0: ஐக்கிய நாடுகளுக்கும் நேச நாடுகளுக்கும் இடையே போர்,
1: 10 கோடி படை வீரர்களுக்கு மேல் பங்கு கொண்ட ஒட்டுமொத்த போர்,
0: அத்துணை நாடுகளும் இனங்களும் பாதிக்கப்பட்டன.
1: நட்பு அணி நாடுகளே வெற்றி கொடி நட்டனர்.
0: போரில் தோற்ற ஜெர்மனியின் எதிர்காலம் குறித்து பேச கூடியது கூட்டம்.
1: அட்லி,
0: ஸ்டான்லி,
1: சர்ச்சில் போன்ற பெரும் தலைவர்களை சந்தித்து பேசுவதே திட்டம்.
0: கூட்டத்தின் நிறைவில் வெளியானது அறிக்கையும்,
1: முடிவில் உண்டானது ஜெர்மனியில் சமரசம்.
0: 1945
1: இரண்டாம் உலக போரின் முடிவில் தோல்வியடைந்த
0: ஜெர்மனியின் நிலைப்பாட்டினை விவாதித்த
1: போஸ்ட்டாம் மாநாடு நிறைவடைந்த நாள்
0: இன்று. மெயின் கேம்ப் என்பது சுயசரிதை புத்தகம்.
1: அதில் பொதிந்திருக்கிறது அவரின் கொடுங்கோலான சூட்சமம்.
0: வறுமையும் தந்தையின் கொடுமையும் தந்தது மனதில் குரோதம்.
1: அதுவே வரலாற்று சுவடுகளில் பதிந்தது வன்மம்.
0: 1934 அடோல்ஃப் ஹிட்லர்
1: ஜெர்மனியின் அதிபராகி உலகை உலுக்க தொடங்கிய நாள்
0: இன்று. இசைத்தட்டுக்களுக்கு அன்றே வித்திட்டார்.
1: தொலை தொடர்பை அவரே தொடங்கி வைத்தார்.
0: அறிவியலாளர்,
1: பொறியாளர்,
0: கண்டுபிடிப்பாளர்,
1: ஆசிரியர் என பன்முகம் கொண்டவர்.
0: புகழ்பெற்ற பெல் நிறுவனத்தின் நிறுவனர் இவர்.
1: தந்தி முறையில் செய்திகள் பரிமாறிய காலகட்டம்.
0: வார்த்தைகளை தொலைதூரத்திற்கு அனுப்ப கொண்டார் நாட்டம்.
1: அதனை செயல்படுத்த வகுத்தார் திட்டம்.
0: கண்டுபிடிப்புக்கு உடனே அங்கீகாரம் கிடைக்கவில்லை.
1: கண்காட்சியில் கண்ட பிரேசில் மன்னருக்கு வியப்பினை தராமல் இருக்கவில்லை.
0: பின்னர் தொலைபேசியின் வளர்ச்சி எட்டியது எல்லை.
1: இன்று கைபேசியின்றி வளம் வருவோர் யாரும் இல்லை.
0: 1922
1: அறிவியலாளர் அலெக்சாண்டர் கிரஹாம் பெல்லின் நினைவு நாள்
0: இன்று. தமிழக அரசியலில் தனக்கென தனி இடத்தை அமைத்துக் கொண்டவர்.
1: தனது மாணவ பருவத்திலேயே திராவிட இயக்க சிந்தனையால் ஈர்க்கப்பட்டார்.
0: வாழ்நாளில் பல முக்கிய பொறுப்புகளில் அங்கம் வகித்தார்.
1: தமிழ்,
0: ஆங்கிலம் இரு மொழிகளிலும் சிறப்பாக பேசும் நாவன்மை படைத்தவர்.
1: நாவுக்கரசர் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டவர்.
0: பல புத்தக பதிவுகளை தந்த முற்போக்கு எழுத்தாளர்.
1: 2000
0: முன்னாள் தமிழக அரசியல் தலைவர் நாஞ்சில் மனோகரன் நினைவு நாள்
1: என்று.
0: அனைத்திந்திய ஆங்கிலோ இந்திய மன்றத்தின் ஜாம்ஷெட்பூர் பிரிவினால்
1: உலக ஆங்கிலோ இந்தியர்கள் நாள் கொண்டாடப்பட்டது
0: இன்று.
1: உலக ஆங்கிலோ இந்தியர்கள் நாள்
0: இன்று. கோடை பன்மலை 100.5 இதுவரை கேட்டுச்சு வைத்தோம். பிருத்வி விமன்ஸ் இனவர் வழங்கிய இன்று அன்று
3: பிருத்வி.

இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.

0: 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில். இணைந்து வழங்குவோர்
1: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
2: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
3: தங்கள் அன்புடன்
2: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
3: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
2: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
3: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
2: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
3: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
2: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
3: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
2: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
3: நமது கோடை பண்பலை 100.5.

சுகமான காலை நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்தாச்சு. குட்டீஸ் ரெடியாக இருங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தொடங்க போகிற மனதோடராம் நிகழ்ச்சி உங்களுக்கு தான். உங்கள் மலையாளி மொழி பேச்சை கேட்க நாங்கள் ஆவலாக இருக்கோம், மறக்காமல் வந்து பேசுகிறங்க. ஆமாம், என்ன சொல்லிட்டோம்னு இவ்வளோ கோபம் தெரியலையே.

0: 8 மணி. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. சுவாமி விவேகானந்தரின் தொலைநோக்கு பார்வை இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழையால் பாதிக்கப்படும் மாநில அரசுகளுக்கு உதவிடும் வகையில் மாநில பேரிடர் மீட்பு நிதி வழங்குவதற்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஒப்புதல் வழங்கியுள்ளார். தேர்வுகள் வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் நடைபெறுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டுமென்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். வாழ்வில் முன்னேற்றம் அடைவதற்கு கல்வி அவசியம் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். காவிரி விவகாரம் தொடர்பான கர்நாடக முதலமைச்சரின் செயல்பாடுகளுக்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டும் வகையில் மேகதாதுவில் காவிரி ஆற்றின் குறுக்கே அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தருமபுரி மாவட்டத்தில் தேமுதிக சார்பில் நேற்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. தென்காசி மாவட்டத்தில் 129 பயனாளிகளுக்கு 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாநில அமைச்சர்கள் திரு ஷாஜஹான் மற்றும் திரு ராஜீவ் ஆகியோர் வழங்கினர். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் நடைபெறும் வல்வில் ஓரி விழாவை முன்னிட்டு அங்குள்ள மலைப்பாதையில் இன்றும் நாளையும் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாவட்ட காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மத்திய அரசு ஊழியர்களுக்கான மருத்துவ திட்ட பயனாளிகள் சங்கத்தின் 8வது நிறுவன தின விழா சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நடைபெற்றது. இந்தியா சீனா இடையே வர்த்தகத்திற்காக இமாச்சல பிரதேசம் கினாவூர் மாவட்டத்தில் உள்ள ஷிப்கி லா பாதை 6 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா மேலும் 5 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இப்போட்டியில் பதக்கம் வென்றுள்ள வீரர் வீராங்கனைகளுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பான் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை சாம்பியன் பட்டம் வென்றது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: நம்ம பண்பல பேர சொன்னா சிறக்கும் சிறக்கும்.
1: செவியின் ஓரமாய் சிந்தனையின் சாரமாய் சரம் தொடுக்கும் அன்பலை கோடை பண்பலை 100.5.
2: தாரா பிரம் பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:03.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: இனிய மகிழ்ச்சியான புன்னகை. வணக்கம் நேர்களே. திரியும் புள்ளி மான்கள், நம் இல்லங்களின் இனிமைகள், கள்ளமில்லாத கண்மணிகள், நம் உள்ளத்தின் உரம் போன்றவர்கள், வாழ்க்கையின் வரம் போன்றவர்கள், புன்னகையால் நம் வாழ்வை நிரப்பி மகிழ்விக்கும் அன்பின் அழகிய உறவுகளான குட்டி செல்லங்களுடன் இன்னிசையால் மலலை ஓவியம் தீட்ட கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம் என்று மகிழ்வுக்கு அழைக்கிறது குட்டி செல்லங்களான குழந்தைகளை. குட்டி செல்லங்கள் அன்புடன் அழையுங்கள். இந்த எண்களில் 24, 24, 24 மற்றும் 24, 24, 26 அறிமுக குழந்தைகள் வரலாம். மற்ற அனைத்து குட்டி செல்லங்களும் வரலாம். 24, 24, 29 மற்றும் 290, 330, 333 முன்னிணைப்பிற்கு சொல்லியும் 4, 5, 4, 2 நிகழ்ச்சியில் நான் உங்கள் பிரியமுடன் போசியா. நட்பு, அந்த நட்பு அப்படின்றதுக்கு வந்து வயது கிடையவே கிடையாதுங்க. ஏன்னா சின்ன குட்டி பாப்பா கூட உங்கள் ஃப்ரெண்டு பேர் என்ன அப்படின்னு கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 பேர் பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம எதிர்பாராமல் நமக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கையின் வரமாக அமைந்தவர்கள் நண்பர்கள். அனைத்து நண்பர்களுக்கும் நண்பர்கள் தின வாழ்த்துகள். இப்போ இணைப்பில் யார் வந்திருக்கீங்க? வணக்கம்.
6: வணக்கம் அக்கா.
2: வணக்கம். யார் பேசுகிறீங்க? அம்மாக்கு வேற உதவி? ஐயோ பாருங்களே, விளையாண்டுகிட்டே அம்மாக்கு உதவி? என்ன உதவி எல்லாம் செய்வீங்க நீங்க?
6: சமையல்.
2: ஓ மை காட், ஒரு குழந்தை சமைக்கிறா, எப்படி என்ன சமைப்பீங்க? காய்கறி குழம்பு வைக்கிற குழந்தையா? அடாடா, பரவாயில்லையே. சரி, நாங்கள் ஒரு நாள் உங்கள் வீட்டுக்கு வரோம் அனுஸ்ரீ, நீங்கள் எங்களுக்கு காய்கறி குழம்பு வச்சு கொடுங்க. சரி, என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு சொல்லுங்க.
6: பாட்டு.
2: சரி சொல்லுங்க, பாட்டு பாடுங்க.
6: அருள்நெறி அரளாகும், அதுவே தமிழாகும், பொருள் பெற யாரை திகழாது, போற்றாதே திகழாது, கொள்ளாது சரியாக, கொள்கை நெறியாக, எல்லாம் முன்புறவே, என்றும் சுதந்திரமே, அன்பும் தூக்கிவிடும், அச்சம் எந்த போக்கிவிடும், இந்த பொற்றிய வானொலியை எங்கள் தங்களும்.
2: சூப்பர் சூப்பர் சூப்பர். இது வந்து உங்களுக்கு மனப்பாட பகுதியில் இருக்கா இல்லை சும்மா? எங்களுக்கு பாட்டுங்க, எங்களுக்கு பாட்டுனா ரொம்ப பிடிக்கும்னால எங்கள் டீச்சர் சொல்லி கொடுத்தாங்களா? மனப்பாட பகுதியில இருக்கா? அதான் மனப்பாடமா சொல்லிட்டீங்க, சூப்பரா சொன்னீங்க அனுஸ்ரீ. என்ன பாடல் கேட்கலாம்?
6: பாடல்
2: வந்துட்டே இருக்கு கோடை பண்பலை 100.5 இருந்து.

0: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம். போமக்ஸ் பனியன்கள், ஜெட்டிகள், டிரையர்கள் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு. போமக்ஸ் பனியன்கள், ஜெட்டிகள், டிரையர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
2: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
0: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள். வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
3: அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். அழகான ஒரு சம்பவம். ஒரு பேருந்து, அந்த பேருந்து போயிட்டு இருக்கு. பேருந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு அம்மா, ஒரு பெண்மணி, அந்த பேருந்துல பயணம் பண்றவங்க பசியோட இருக்காங்க. என்ன பசின்னு கேட்டா, காலையில எழுந்து அவங்க தன்னுடைய குழந்தைகளுக்கு உணவு தயாரிச்சு, குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சிட்டு, கணவனுக்கு வேண்டிய அளவு தயார் பண்ணி, கணவனுக்கு உணவெல்லாம் தயார் பண்ணி கொடுத்து கொடுத்து பேக் பண்ணி வச்சு.

0: தனக்கும் அலுவலகத்துக்கு வேண்டிய வேலைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அலுவலகத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க. பஸ்ஸில் அந்த பெண் உட்காந்துருக்கா, நேரம் இல்லை அவளுக்கு. எதுக்கு நேரம் இல்லை? தான் சாப்பிட நேரம் இல்லை. காலையில் எழுந்திரிச்சு 4 மணி, சில பேர் வீட்டில் பாருங்க, இப்போ 4:30 மணிக்கு காலையில் குக்கர் சவுண்டு வருது. விடியற் காலம் 4:30 மணிக்கு உசு உசு உசு உசுன்னு யார் அழுத்துக்கிறாங்களோ இல்லையோ குக்கர் அழுத்துக்குது. விடிய காலம் 4:30 மணிக்கெல்லாம் ஏன், 4:30 மணிக்கு அந்த குக்கரை வச்சு சாதத்தை எடுத்து அதை பேக் பண்ணி அந்த 7, 7:30 மணிக்குள்ள பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லாம் தயார் பண்ணிட்டு அவங்களும் 7, 7:30 மணிக்கு படி இறங்கினாதான் 9, 9:30 மணி அலுவலகத்துக்கு போய் சேரவே முடியும். 2 மணி நேரம் எல்லாம் மின்சார ரயிலில் பயணம் பண்ணி போறவங்க, நெடுந்தொலைவு பயணம் பண்ணி போய் அலுவலகத்துக்கு 2 ரயில் மாற்றி பிறகு போறவங்கலாம் எவ்வளவு துன்பப்படுறாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம எப்படி அவங்களுக்கு ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா வாழ்க்கை அவ்வளோ கடினமா, பொருளை சம்பாதிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு இன்றைய சூழ்நிலையில. சரி, இந்த பெண்மணிக்கு காலை உணவு தயாரிச்சாச்சு, குழந்தைகள் எல்லாம் அனுப்பிச்சாச்சு, கணவர் அனுப்பிச்சாச்சு, தான் சாப்பிட்டுட்டு வந்து பஸ் ஏறுறதுக்கு நேரம் இல்லை. பரபரப்பாக வந்து பஸ் ஏறிட்டாங்க. பஸ் போயிட்டே இருக்கு, பசி தாங்க முடியல. சில சமயத்தில் பசி நீங்கள் சரியானபடி சாப்பிடாமல் போய் நிறைய வேலையும் செஞ்சுட்டு அந்த கையெல்லாம் உள்ளே இழுத்துரும், அப்படியே உள்ளுக்குள்ளே வந்து அந்த தோலெல்லாம் அப்படியே சுவரி போய் அப்படியே உள்ளே இழுக்கும், நடுக்கமே வரும். அப்போ சாப்பிட்லன்னா மயக்கம் கூட வந்துடும். இன்னும் சில பேர் கொஞ்சம் லைட்டாக டயபெட்டிக்காக கூட இருப்பாங்க ஓரளவுக்கு. இந்த அம்மாவால் கண்ட்ரோல் பண்ண முடியல. மத்தியானம் சாப்பாட்டுக்கு ஒரு சாம்பார் சாதம் பண்ணி அந்த டப்பாவில் வச்சுருக்காங்க, எடுத்துகிட்டு போகிறதுக்கு சாப்பிடல. சரி, பஸ்ஸுலேயே தான் இப்போ என்ன கெட்டு போச்சு, நம்ம எடுத்து ஒரு 4 ரூபாய் சாப்பிடுவோம், பசி தாங்கலையேன்னு பஸ்ஸில் கூடையில் அந்த டிஃபன் பாக்ஸை எடுத்து அப்படி மூடியை திறந்து ஸ்பூனால் சாப்பிட்லான்னு பாருங்கள். அந்த ஸ்பூனோட அந்த டப்பாவை திறந்து இப்படி வைக்கவும் பஸ்ஸு சடன் பிரேக் போடவும் சரியாக போச்சு. இது ஒரு எதிர்பாராத சம்பவம். இந்த அம்மா அந்த டிஃபன் பாக்ஸில் சாதத்தை எடுத்து சாப்பிட்லான்னு இப்படி ஸ்பூனை உள்ளே வைக்கும்போது டபக்குன்னு ஒரு பிரேக் போட்டார் பாருங்கள், இந்த டப்பா கை நழுவிடுச்சு. பக்கத்து சீட்டில் இருக்கிறவங்க பொறுமையாக இருப்பாங்களா, அவங்க மேலே சாம்பார் சாதம்லாம் கொட்டிட்டா, இல்லை அந்த சாம்பார் சாதமே அந்த பஸ்ஸில் டபக்குன்னு அப்படியே செதறி ஒரு 5-6 பேர் மேலே செதறாதா, இந்த சடன் பிரேக் டிரைவர் போடுவார்னு யாராவது எதிர்பார்க்க முடியுமா, பின்னாடி உட்காந்துருக்கு தெரியுமா, தெரியாது. இது எதிர்பாராமல் நடந்துருச்சு. அந்த பெண்மணிக்கு குற்ற உணர்வு, சாப்பிட்லேங்கிற துக்கம், வேலை செஞ்ச துக்கம், 4-5 பேர் மேலே பட்டுடுச்சேங்கிற குற்றம், சாப்பாடு கொட்டிடுச்சு, பஸ்ஸே அவமானமாக பார்க்கறது இல்லை. என்னையா அது பொம்பளை, அப்படி என்ன சரிய சாப்பாடு, பஸ்ஸில் என்ன பெரிய சாப்பாடு வேண்டியிருக்கு. உலகத்தோட விசித்திரம், இன்னொருத்தர் கஷ்டத்தை பற்றி நம்ம இம்மி கூட யோசிக்க மாட்டோம். அந்த பஸ்ஸில் ஒரு 7-6 வயசு ஒரு பையன் இந்த நடக்கிறத அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அவனுடைய ஸ்கூல் பையிலேருந்து லஞ்ச் பாக்ஸை வெளியே எடுத்து அப்படி திறந்து, ஆண்டி 3 இட்லி தான் இருக்குது, எங்கள் அம்மா எனக்கு மத்தியானத்துக்கு கொடுத்தாங்க, நீங்கள் சாப்பிட்றீங்களா, நீங்கள் ரொம்ப பசியாக இருந்ததால் தானே அந்த டப்பாவை திறந்துருப்பீங்க, இல்லாட்டி நீங்கள் பஸ்ஸில் டப்பா திறப்பீங்களா, இந்த இட்லியை வேணால் சாப்பிட்றீங்களா ஆண்டி, உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லைன்னா அப்படின்னு. அந்த அம்மா அழுது, பஸ்ஸில் பக்கத்தில் இருந்தவங்கலாம் அழுது. சில பேர் அப்படியே அந்த பையனை பார்த்து, நம்மலாம் எவ்வளவு மோசமான மனிதர்கள் ஆயிட்டோம். அந்த குழந்தைக்கு இருந்த அந்த தவிப்பு, ஐயோ அந்த அம்மா வந்து அந்த இடத்துல டப்பாவை திறந்தாங்கன்னா பசி இல்லாமல் ஒரு படித்த பெண்மணி சாப்பாடு டப்பாவை திறப்பாங்களா. அந்த 7 வயசு பையன் புரிஞ்சுக்கிட்டான் அவங்க துக்கம்னா என்ன. திருவள்ளுவர் எழுதுறாரு, பிறருடைய துன்பத்தை நீ புரிஞ்சுக்க முடியலன்னா நீ வாழ்ந்து என்ன பிரயோஜனம்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. அதுக்கு முழு இலக்கணமாக அந்த பையன் மாறி, அந்த இளம் பிள்ளை டிஃபன் பாக்ஸில் எல்லாரும் திட்டுற போது அவளுக்கு பசிக்குமே நினைச்சானே.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்கினார் சுகி சிவம் அவர்கள். கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.

0: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம், மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
1: கோபுரம், மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
2: தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
3: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை

0: 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
1: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
2: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
3: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
4: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில். இணைந்து வழங்குவோர்
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
6: எட்டு மணி 19 நிமிடத்தில் சீட்டுக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் குட்டி செல்லங்களான குழந்தைகளோடு அன்போடு இசைத்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு சண்டேங்க, உங்களுக்கு ஸ்கூல் எல்லாம் இல்லவே இல்லை, லீவு தான். அப்படிங்கிறனால நல்லா தூங்கலான்னு பிளான் பண்ணியிருப்பீங்க. இன்னைக்கு தாங்க நீங்க பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அடிச்சு எழுப்பியிருப்பாங்க நிறைய வீட்டில். இப்ப யார் இணைப்புல வந்திருக்கீங்க? வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? ரூபேஸ்வரன். எப்படி இருக்கீங்க? நீங்களா எந்திரிச்சு பேசணும்னு எந்திரிச்சீங்களா, இல்ல அம்மா சீக்கிரம் எந்திரி டைம் முடிஞ்சு போயிருப்பது அப்படின்னு எழுப்பி விட்டாங்களா? நீங்களா எந்திரிச்சோ? சூப்பர், அதுக்காகவே உங்களுக்கு வாழ்த்துகள். சரிங்களா, என்ன சொல்ல போறீங்க செல்லம்? ஆ சொல்லுங்க, கேக்கலாம். பூனைக்குட்டி வருதான்னு பாப்போமே. ஞாயிற்றுக்கிழமை பரவாயில்ல, களி சாப்பிடுங்க, மதியமா அம்மா நான்வெஜ் சமைச்சு தருவாங்க, சாப்பிடுங்க. என்ன பாடல் கேட்கலாம்? மோனிகா பாட்டு வந்துட்டே இருக்கு ரூபேஷ்காக. கொடை பண்பலை 100.5 நாங்களும் சாப்பிடுறோம். நன்றி.

0: இந்த ஏஐ டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஜப்பான் மற்றும் ஜெர்மன் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்புன்னு எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
1: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல். கவுன்சிலிங் கோ 2612. காண்டாக்ட் 8939808574.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், AC என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்கலன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி. படிக்கும்

0: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
1: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஜப்பான் மற்றும் ஜெர்மன் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
2: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. கான்டாக்ட் 8939808574.
3: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
1: இணைந்து வழங்குவோர்
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
3: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
4: தங்கள் அன்புடன்
3: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
4: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சேவி வாயிலாகவும் பகிரலாம்.
3: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
4: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
3: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
4: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
3: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
4: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
3: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
4: நமது கோடை பண்பலை 100.5.
5: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய மனதோடு ராகம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
7: கல்யாணத்துல கவனிச்சியா?
8: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
7: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
6: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துல தான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி.
9: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கரக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: காண்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
4: வழங்கும் மனதோடு ராகும்.

0: எட்டு மணி 32 நிமிடத்தில் செய்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் குட்டி செல்லங்களின் இனிய பக்களிப்போடு இசைத்துக் கொண்டிருக்கிறது. இன்று காலை 9 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், அணில் கொழுக்கட்டை மாவு, குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் வானவில் வர இருக்குதுங்க. வானவில் இன்று தர இருக்கக்கூடிய வண்ணம் மகத்துவம் மிக்க தாய்ப்பால். சிறப்பு விருந்தினராக நிகழ்ச்சி சிறப்பிக்க இருக்கிறார் நிலக்கோட்டை முத்து பல்நோக்கு மருத்துவமனையின் மருத்துவர் ஆர்த்தி ஹரிஷ் அவர்கள். இப்ப இணைப்புல யார் வந்திருக்கீங்க? வணக்கம்.
1: உற்சாகமான காலை வணக்கம் அக்கா.
0: உற்சாகமான வணக்கம். யார் பேசுறீங்க?
1: மதுரை மாவட்டம் திருமங்கலம் வட்டம் திரளி கிராமத்தில் இருந்து பூ தமிழச்சி பேசுறேன்க்கா.
0: நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம் பாப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கீங்கக்கா.

0: அவர்கிட்ட பேசும்போது எங்களுக்கு ஒரு தனி உற்சாகம் வருது. அப்படியா வரணும்ல அப்படிங்கிறீங்களா? என்ன? ஆமாக்கா ஆமாக்கா அப்படிங்கிறீங்க எல்லாத்துக்குமே. சரிங்க, என்ன சொல்ல போறீங்க?
1: 183rd பாடல். உற்றுள்ளி உதவிய முருகன் கொடுத்தும் பிதேனே முன்னாது கற்றல் நன்றே. பிறப்பு ஓரங்க உடல்வை துள்ளும் சிறப்பாளால் தாய்மான முறுகுடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருக என்னாது அவருள் ஆடி ஆடு அரசும் செல்லும் வேற்றுமை தெரிந்த நாட்பால் உள்ளும் கீழ்பால் ஒருவன் அவன் கண்பர் கீழ்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவன் அவன் கண்பருமே பொருள் ஒருதாய் வைத்து பிள்ளை யாயினும் சிறந்தவன் தன்னை தாயும் மதிப்பான். ஒரு குடி பிறந்தவன் பலரே ஆயினும் அறிவுடையோரே அரசன் மதிப்பான். கீழ்நிலை உள்ளோன் கல்வியின் சிறப்பின் மேல்நிலை உள்ளோன் பணிவாய் மதிப்பான். உதவிகள் செய்து மிகப்பெரும் ஆசான் யாரென அறியாதிருந்து இழப்பு வருத்தம் இவைகளை கடந்து கல்வி கற்பது சிறப்புடைத்தாகும். ஆரிய படை கடந்த பாண்டியன் அறிவுடை மன்னன் நெடுச்சொல்லி என் பாடல் அன்றும் இன்றும் என்றும் வாழும் புறநானூற்று புதைபொருளாகும்.
0: சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகாக சொன்னீங்க. நான் வந்து நீங்கள் ஆரம்பித்த உடனே புறநானூறு பாடல் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னீங்களா? ஆனால் ஆரம்பித்தது வீரபாண்டிய கட்டபொம்மன் வசனம் மாதிரி இருந்தது. நல்லா முயற்சி பண்ணீங்க, ரொம்ப அழகாக அந்த துடிப்போட சொன்னீங்க. வாழ்த்துக்கள்மா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: அமரன் கருத்திலிருந்து வெண்ணிலவு சாரணும் அந்த பாட்டு.
0: அந்த பாடல் வந்துட்டே இருக்கு கொடைப்பான் பள்ளியின் 105.5. நன்றிங்க.

0: இந்த ஏஐ டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஜப்பான் மற்றும் ஜெர்மன் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
1: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ், நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. கான்டாக்ட் 8939808574.
2: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடல் எண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடல் எண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடல் எண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
3: GJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit GJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.

0: Viking Bunions and Briefs.
1: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP College of Engineering and Technology Autonomous-ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஜப்பான் மற்றும் ஜெர்மன் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்புன்னு எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
2: PGP College of Engineering and Technology Autonomous நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. கான்டாக்ட் 8939808574.
3: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். இணைந்து வழங்குவோர்
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
5: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
6: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
7: தொடர்புக்கு 8985712345.
8: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
9: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
8: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்ளோ இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
9: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
8: 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
10: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
11: என்றும் தரமே நிஜம் பாக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
0: இணைந்து வழங்குவோர்
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
3: நீங்களே
4: சொல்லுங்க,
3: யார் பேசுறீங்க?
4: அக்ஷிதா பேசுறீங்களா? இப்படி அக்ஷிதா பேசுறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கல்ல, அம்மா தானே? அம்மா கூட கொஞ்ச நேரம் டூ விட்டுருங்க, சரிங்களா? பேசக்கூடாது அவங்க கிட்ட, நம்ம ரெண்டு பேர் மட்டும் பேசுவோம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அக்ஷிதா? சும்மா தான் உட்காந்துருக்கீங்களா? இன்னைக்கு சண்டேங்க, அதனால சும்மா தாங்க வெட்டியா உட்காந்துருக்கேன் அப்படிங்கிறீங்களா? ரொம்ப அழகா சிரிக்கிறீங்க, என்ன சொல்ல போறீங்க அக்ஷிதா? சிரிக்க போறீங்க? பாட்டா? சரி பாடுங்க கேக்கலாம்.

0: மாலை முழுவதும் இன்று வழக்கப்பட்டு பாப்பா.
1: பாப்பா வழக்கமா வச்சிருக்கீங்களா இது எல்லாத்தையும்? ரொம்ப அழகா சொன்னீங்க. என்ன பாடல் கேக்கலாம் அக்ஷிதா? என்ன பாட்டு?
0: ஜனநாயகன்.
1: ஜனநாயகன்ல இருந்து பாடல் வேணுமா? சரி, இன்னைக்கு சண்டே இல்ல, நீங்க வந்து வெள்ளனமா நீங்களே எப்பயும் போல எஞ்சிட்டீங்களா? பாப்பா சீக்கிரமே 6 மணிக்கெல்லாம் எஞ்சிருவீங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நீங்க இன்னைக்கும் நீங்களாவே எஞ்சிங்களா? இல்ல கோடை பண்பலையில பேசணும், எந்திரி பாப்பா அப்படின்னு சொல்லி அம்மா எழுப்பி விட்டாங்களா? அம்மா அதுக்கு, ஐயோ இதுக்கு ஆன்சர் சொல்லி தரலையே அப்படிங்கிறீங்களா? என்னாச்சு? நீங்களே எந்திரிச்சிட்டீங்களா? சரி சூப்பர். அதே மாதிரி எப்பயுமே நீங்களாவே எந்திரணும், சீக்கிரமா வெள்ளனமா எந்திரணும். சரி, ரொம்ப அழகா பேசுனீங்க, நன்றிங்க. நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு. அதுக்கு முன்னாடி கோடை பண்பலை 100.5 இருந்து
2: கோடை பண்பலை 100.5 ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்,
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
2: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345
4: வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடராகும்.

0: அண்ணா
1: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடல் எண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடல் எண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட் மந்த்ரா கடல்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட்,
4: ஜப்பான் மற்றும் ஜெர்மன் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்புன்னு
3: எல்லாமே டாப்.
5: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல். கவுன்சிலிங் கோ 2612.
6: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். இணைந்து வழங்குவோர்
7: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாய்ச்சல்.
8: கோடை பண்பலை 100.5 சைபால்.
9: முகத்தில் வருவார் சைபால், சரியா கிளங்க சைபால், இதையில் அடையா சைபால், சேர்த்து புண்ண சைபால்.
10: சைபால்
8: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
11: ஒரு பெரிய காடு, அந்த காட்டுக்கு மத்தியில் ஒரு ஆசிரமம். அங்கே ஒரு முனிவர் இருந்தார். பல இடங்கள்லேருந்து வர்ற குழந்தைகளுக்கு அவர் வந்து பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். ஏழை பணக்காரர் அப்படிங்கிற வித்தியாசம்லாம் கிடையாதுங்க. எல்லாரும் அவர்கிட்ட தங்கள் பிள்ளைகளை வந்து அனுப்பி வச்சாங்க. மன்னர்களுடைய பிள்ளைகள் கூட அங்கே அவர்கிட்ட தான் படிக்கிறதுக்கு வருவாங்க. ஆனால் அந்த முனிவரை பொறுத்த வரைக்கும் எல்லா பிள்ளைங்களும் ஒன்று தான். இது யார் வீட்டு பிள்ளைன்னெல்லாம் பார்க்க மாட்டார், எல்லோரும் சமம். மாணவர்கள்லாம் அங்கேயே மாத கணக்கில் வருஷ கணக்கில் தங்கியிருந்து பாடம் கற்றுக்கிட்டு போகிறது வழக்கம். அவராக பார்த்து போன்னு சொல்கிற வரைக்கும் அங்கேயே இருக்கணும், படிக்கணும், குருகுல வாசம். ஒரு சமயம் ஒரு ராஜகுமாரனும் அவர்கிட்ட வந்து படிச்சுக்கிட்டு இருந்தான். அவனுக்கு ஒரு 15 வயசு இருக்கும். சில வருஷம் கழித்து அந்த முனிவர் தன்கிட்ட இருக்கிற மாணவர்களுக்கெல்லாம் பரீட்சை வச்சார். அவங்களுடைய அறிவு முதிர்ச்சியை கணிக்கிறதுக்காக பல சோதனைகள்லாம் வச்சார். ஒவ்வொருத்தராக பார்த்து இனிமேல் நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கிறார். எல்லோரும் போயிட்டாங்க. கடைசியாக மிஞ்சி இருந்தது ஒரே ஒரு மாணவன். அவனை மட்டும் வீட்டுக்கு அனுப்பலை. யார் அந்த பையன் தெரியுமா? அவன்தான் அந்த ராஜகுமாரன். ராஜகுமாரனுடைய தந்தைக்கு அதுதான், அந்த ராஜாவுக்கு அங்கே வயசு ஏறிக்கிட்டே போகுது. என்ன இது, படிக்க போன பையன் இன்னும் திரும்பி வரலையே அப்படின்னு நினச்சார். வந்துட்டால் சீக்கிரமாக அவனுக்கு பட்டம் கட்டிவிட்டு நாம் விலகிக்கலாமே அப்படின்னு நினச்சார். கல்யாணம் வேறு பண்ணி பார்க்கணும் பையனுக்கு. ஆனால் பையன் வர்ற வழியை காணும். ராஜா பார்த்தார், சரி நேர்லேயே போய் என்னன்னு தெரிஞ்சிட்டு வந்துடுவோம் அப்படின்னு காட்டுக்கு புறப்பட்டார். அங்கே போய் முனிவரை பார்த்தார். முனிவர் வந்து இவரை அன்பாக வரவேற்று உட்கார வச்சார். அதுக்கப்புறம் ராஜா மெதுவா, எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டிங்களாமே, என் பிள்ளைய மட்டும் அப்படின்னு சொல்லி மெதுவாக இழுத்தார். முனிவர் வந்து

இதுக்கு உடனே பதில் சொல்லலை. ராஜாவை கூப்பிட்டுட்டு போய் விருந்தினர் குடிசையில் தங்க வச்சார். அதுக்கப்புறம் சொன்னார், உங்கள் மகன் வந்து எல்லா பாடங்கள்லேயும் முதலிடம் வாங்கியிருக்கான். இப்படி முதலாவதாக வர்ற மாணவனுக்கு நாங்கள் இன்னொரு தேர்வு வைக்கிறது வழக்கம். அதுலேயும் அவன் வந்து முதலாவதாக வந்துட்டான்னா அவன் ஒரு பெரிய வித்வான் அப்படிங்கிற கௌரவத்தை அடைஞ்சிருவான் அப்படின்னார். அதாவது முனிவர் அப்படி சொல்கிறார். அப்படி சொல்லிவிட்டு போயிட்டார் அவர். ராஜா அங்கேயே தங்கிட்டார். ராத்திரி படுத்து தூங்கினார். காலையில் எழுந்திரிச்சு அந்த குடிசைக்கு வெளியில் வந்தார் பல்லு விளக்கறதுக்காக. அந்த சமயத்தில் தூரத்தில் ஒருத்தன் ஒரு கையில் கோடாலியை வச்சுக்கிட்டு தலையில் ஒரு பெரிய விறகு கட்டை சுமந்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறது மாதிரி தெரிஞ்சது. யாராவது விறகு வெட்டியாக இருக்கும் அப்படின்னு நினச்சார் ராஜா. கிட்ட வந்ததும் உத்து பார்க்குறாரு. பார்த்தா அது தன்னோட புள்ள. தகைச்சு போயிட்டார். என்ன இது, ஒரு ராஜகுமாரனை கூட இது மாதிரி வேலையெல்லாம் செய்ய சொல்கிறாங்களே அப்படின்னு நினச்சார். ராஜகுமாரன் வந்து விறகு கட்டை கொண்டுக்கிட்டு போய் கொல்ல பக்கம் வச்சான். அந்த சமயம் முனிவர் அங்கே வந்தார். என்ன மகனே,

0: வந்ததும் உத்து பார்க்குறாரு. பார்த்தா அது தன்னோட புள்ள, தகச்சு போயிட்டார். என்ன இது, ஒரு ராஜகுமாரனை கூட இது மாதிரி வேலையெல்லாம் செய்ய சொல்கிறாங்களே அப்படின்னு நினச்சார். ராஜகுமாரன் வந்து விறகு கட்டை கொண்டுக்கிட்டு போய் கொல்ல பக்கம் வச்சான். அந்த சமயம் முனிவர் அங்கே வந்தார். என்ன மகனே, விறகு வெட்டிட்டு வந்துட்டியா? சரி, இப்போ வந்து ஒரு துடைப்பத்தை எடுத்துக்கோ, விருந்தினர் குடிசையின் வாசல் பக்கத்தை கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணு போ அப்படின்னார். அப்படியே செய்கிறேன் குருவே அப்படின்னு சொல்லிவிட்டு போனான். சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ராஜா பார்த்தார் இதை, உடனே ஓடியாந்தார். மகனே, என்ன காரியம் பண்ணுற, துடப்பத்தை கீழே போடுனார். இப்போ அந்த ராஜகுமாரன் சொல்கிறான், தந்தையே, இது வந்து என்னுடைய குருதேவரோட உத்தரவு. இங்கே வந்து நான் ஒரு மாணவன். இங்கே அரசனும் ஒன்று தான், ஆண்டியும் ஒன்று தான். குருதேவர் சொல்கிறத மறுக்காமல் செய்கிறது தான் எங்கள் கடமை அப்படின்னா. இந்த சமயம் முனிவர் அங்கே வந்தார். இவனை வந்து முதுகில் தட்டி கொடுத்தார். அப்புறம் ராஜா கிட்ட சொன்னார், அரசே, உங்கள் புள்ள எங்கள் கடைசி தேர்வுலேயும் வெற்றி பெற்றுட்டான். பணிவு தான் மாணவர்களின் மிக உயர்ந்த குணம். குருநாதர் சொல்கிறது மனசுக்கு பிடிக்கலைன்னா கூட மறுக்காமல் செய்யணும். அப்படி செய்கிறதுனால எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற விவேகம் அவங்களுக்கு வந்துடும். செய்யக்கூடாததை கூட பெரியவங்க சொல்லிவிட்டால் செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற பணிவு அவங்களுக்கு வந்துடும். இந்த குணம் வந்துட்டுதுன்னா அவங்க எத்தனை கடினமான வேலையாக இருந்தால் கூட ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சுருவாங்க. தூக்கத்திலேயும் அப்புறம் துக்கத்திலேயும் தோண்டு போட மாட்டாங்க. இந்த பணிவும் விவேகமும் அவங்கக்கிட்ட மன உறுதியை ஏற்படுத்தும். அந்த உறுதி உங்கள் பையனுக்கு வந்தாச்சு. இனிமேல் அவனை நீங்கள் அழைச்சிட்டு போகலாம். அவன் நிச்சயமாக பேரும் புகழும் பெறுவான் அப்படின்னார். ராஜா அவரை பார்த்து, குருதேவா, புரிஞ்சுக்கிட்டேன், என்னை மன்னிக்கணும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் மகனை அழைச்சிக்கிட்டு நாட்டுக்கு திரும்பி வந்துட்டார். இந்த கதையை இன்று ஒரு தகவலில் சொல்லுங்கள் சார், உங்கள் நிகழ்ச்சியில் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் கேட்டால் பணிவாக இருக்கிறது எப்படி அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொன்னார் ஒருத்தர். சரி சொல்லுவோம், அதுக்கு முன்னாடி நேர்லேயே ஒரு பையன்கிட்ட சொல்லி பார்க்கலாமே அப்படின்னு தோணுச்சு. உடனே ஒரு பையனை கூப்பிட்டோம். ஏன்பா, உங்கள் வாத்தியார் உனக்கு இது மாதிரி ஒரு பரீட்சை வச்சா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டோம். நானும் அப்படி தான் சார் நடந்துக்குவேன், விறகு வெட்டுவேன், துடப்பத்தினால் கூட்டி சுத்தம் பண்ணுவேன், உடனே செஞ்சு முடிச்சுருவேன் சார் அப்படின்னா. பலே பரவாயில்லையே அப்படின்னோம். ஆமாம் சார், அப்படி செஞ்சால் தானே வீட்டுக்கு அனுப்புவார், இல்லைன்னா இன்னொரு வருஷம் இங்கே இருந்து படின்னு சொல்லி விடுவார், அதனால் அப்படி செய்வேன் அப்படிங்கிறான் அந்த பையன்.
1: கோடை பந்தலை 100.5 சைபால்
2: முகத்தில் அருவா சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
1: வழங்கிய இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
4: வழங்கிய மனதோடராகும்.
5: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. சுவாமி விவேகானந்தரின் தொலைநோக்கு பார்வை இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழையால் பாதிக்கப்படும் மாநில அரசுகளுக்கு உதவிடும் வகையில் மாநில பேரிடர் மீட்பு நிதி வழங்குவதற்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஒப்புதல் வழங்கியுள்ளார். தேர்வுகள் வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் நடைபெறுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா வலியுறுத்தியுள்ளார். வாழ்வில் முன்னேற்றம் அடைவதற்கு கல்வி அவசியம் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். காவிரி விவகாரம் தொடர்பான கர்நாடக முதலமைச்சரின் செயல்பாடுகளுக்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டும் வகையில் மேகதாதுவில் காவிரி ஆற்றின் குறுக்கே அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தருமபுரி மாவட்டத்தில் தேமுதிக சார்பில் நேற்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. தென்காசி மாவட்டத்தில் 129 பயனாளிகளுக்கு 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாநில அமைச்சர்கள் திரு ஷாஜஹான் மற்றும் திரு ராஜீவ் ஆகியோர் வழங்கினர். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் நடைபெற்றும் வல்வில் ஓரி விழாவை முன்னிட்டு அங்குள்ள மலைப்பாதையில் இன்றும் நாளையும் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாவட்ட காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மத்திய அரசு ஊழியர்களுக்கான மருத்துவ திட்ட பயனாளிகள் சங்கத்தின் 8வது நிறுவன தின விழா சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நடைபெற்றது. இந்தியா சீனா இடையே வர்த்தகத்திற்காக இமாச்சல பிரதேசம் கினாவோர் மாவட்டத்தில் உள்ள ஷிப்கி லா பாதை 6 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா மேலும் 5 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இப்போட்டியில் பதக்கம் வென்றுள்ள வீரர் வீராங்கனைகளுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: கோஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். அனில் கொழுக்கட்டை மாவு.
2: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்கோ
3: அனில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
4: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
1: ராசிபுரம் முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ்.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
6: கவுன்சிலிங் கோட் 2610.
7: வழங்கும் வானவில் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
8: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
9: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
8: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
10: கவுன்சிலிங் கோட் 2624.
11: ஆகஸ்ட் 1 முதல் 7 வரை கடைபிடித்துக் கொண்டிருக்கும் உலக தாய்ப்பால் வாரத்தில் வானவெளியில் இன்று மகத்துவமிக்க தாய்ப்பால் பற்றி எடுத்துச் சொல்ல வரும் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் நிலக்கோட்டை முத்து பல்நோக்கு மருத்துவமனையின் மருத்துவர் ஆர்த்தி ஹரிஷ் அவர்கள். நேர்களே, உங்களுக்கான ஐயங்களை கேட்க தொலைபேசி எண்கள் 0-45-42-24-24-24, மற்றொரு எண் 0-45-42-24-24-26. தொலைபேசி எண்கள் மீண்டும் ஒருமுறை 0-45-42-24-24-24, 0-45-42-24-24-26. நேர்களை வரவேற்று நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகிறார் ஜே பி ரமேஷ்குமார்.

நின்று பேசுவதற்கே நேரம் இல்லாமல் எந்திரத்தனமான வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கும் இவ்வேளையில் சில தாய்மார்களால் தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுப்பதற்கு கூட நேரம் கிடைப்பதில்லை. தாய்மை ஒவ்வொரு உயிரினத்தின் நோக்கமாக இருக்கிறது. அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் அது மனித இனத்திற்கு ஒரு பெரிய வரமே. தாய்ப்பால் குறித்து மக்கள் மத்தியில் நிறைய ஐயங்கள் இருக்கின்றன. இதற்கு ஒரு காரணம் கூட்டு குடும்பங்கள் உடைந்து போனதால் என்று ஒரு சாரர் சொன்னாலும் அதற்கு விளக்கங்கள் தரவும் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதும் நமது அனைவரின் கடமையாக இருக்கிறது. இக்கருத்தினை முன்னிட்டு பல நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டு இருக்கின்றன. குறிப்பாக இப்போது உலக தாய்ப்பால் வாரத்தில் நாம் இருக்கும் இந்த வேளையில் தாய்ப்பால் குறித்து அனைத்து விவரங்களையும் தெரிந்து கொள்ள நம் கோடை பண்பலை 100.5 தந்திருக்கும் தலைப்பு மகத்துவம் மிக்க தாய்ப்பால். சிறப்பு விருந்தினராக நிலக்கோட்டை முத்து பல்நோக்கு மருத்துவமனையின் மருத்துவர் ஆர்த்தி ஹரேஷ் அவர்கள் நம்மோடு தொலைபேசி வழியை இணைந்திருக்கிறார். நமது சிறப்பு விருந்தினர் நமக்கு பரிச்சயமானவர். நமது வானொலியில் அவர் கூறும் நற்கருத்துக்களை கேட்டு பயனடைந்து கொண்டு இருக்கிறோம். 50 ஆண்டுகளுக்கு மேல் சமூக சேவை செய்து கொண்டிருக்கும் நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் மகளிர் மருத்துவ பேரு மருத்துவராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். மருத்துவம் படித்த காலத்தில் தங்கப் பதக்கத்தை தன்னகத்தே கொண்டவர் இவர். பெண்கள் சார்ந்த மருத்துவத்தில் கைதேர்ந்த நம் மருத்துவரை இனிதே

0: வரவேற்கிறது நம் கோடை பண்பலை 100.5. அன்பான காலை வணக்கங்கள் அம்மா. அம்மா காலை வணக்கம். அந்த காலை வணக்கத்திட்ட இந்த உலக தாய்ப்பால் வரத்துல அம்மாட்ட கேட்கக்கூடிய முதல் கேள்வி, இந்த கர்ப்ப காலத்தில் என்னவெல்லாம் செய்தால் குழந்தை பிறந்தவுடன் போதுமான அளவிற்கு குழந்தைக்கு தாய்ப்பால் கிடைக்கும் அம்மா?
1: பிரெக்னன்சி டைம்ல நம்ம எப்படி கேர் பண்றோம் அப்படிங்கறதுதான் நம்மளுடைய பிரெஸ்ட் ஃபீடிங்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு பால் கொடுக்கறது அப்படிங்கறது வந்து குழந்தை அப்புறம்தான் சாப்பிடுறது அப்படின்னு, இது அப்படி இல்லை. வயிற்றுக்குள்ள இருக்கும்போதே குழந்தைக்கு பண்ணணும், எப்படி குழந்தைக்கு போகமான அளவு பால் உருவாரத்துக்கு நம்ம என்ன செய்யணும், நம்ம நியூட்ரிஷன் எப்படி இருக்கணும், நம்ம சாப்பிட்றது எப்படி இருக்கணும், நம்மளுடைய எக்ஸசைஸ், நம்மளுடைய மற்ற எல்லா விஷயங்களும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் டோட்டலாக டெலிவரிக்கு அப்புறம் பால் சுரக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்பெல்லாம் நிறைய ப்ரெக்னன்சி கிளாஸஸ், நிறைய ப்ரெக்னன்சிக்கான ப்ரிப்பரேஷன் ஃபேஸஸ் நிறைய இருக்கு. இதெல்லாம் அட்டன் பண்ணும்போது உங்கள் டெலிவரிக்கு அப்புறம் உங்க பால் ஊடுறது ரொம்ப கண்டிப்பா இன்க்ரீஸா இருக்கும்.
0: இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு அம்மா சொல்லியிருக்கிறேங்க. கோடை பண்பலை 100.5 வந்து நேய உறவுகள் வந்து நிறைய கேள்விகள் கேட்க காத்திருக்காங்க. இப்ப இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? வணக்கம். யார் பேசுறீங்க?
2: நாமக்கல் மாவட்டம் மருவர்பட்டி அயன்சேரி.
0: கேளுங்கய்யா, கேளுங்க.
2: அம்மா வணக்கம்மா.
1: வணக்கம்.
2: இப்போ வந்து தாய்ப்பால் கொடுக்காத குழந்தைகளுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும், தாய்ப்பால் கொடுத்தா என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னு இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, தாய்ப்பால் கொடுக்காத பெற்றோர்களுக்கு வந்து தாய்மார்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லுவோம்மா?
1: அதாவது பிரெஸ்ட் ஃபீடிங் அப்படிங்கிறது ஒரு குழந்தைக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இம்யூனிட்டியை கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணும். பிரெஸ்ட் மில்க்ல நிறைய ஆன்டிபாடிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைக்கு ப்ரொடெக்ஷன் தரக்கூடிய நிறைய பொருட்கள் இருக்கு. அது இருக்கிறதுனால குழந்தைக்கு வந்து டயரியா வராது, நிமோனியா வராது, கோல்டு சளி பிடிக்கிறது, அடிக்கடி குழந்தைங்க அட்மிஷன் ஆகுது, எல்லாமே அவாய்ட் பண்ணுறோம். அதே மாதிரி குழந்தைக்கு வந்து தாய்ப்பால்ங்கிறது தான் ஒரு ஐட் நியூட்ரிஷன். எப்படி ஒரு மாத்திரை சுரக்கிற பால் அந்த அந்த கண்ணுக்குட்டிக்கு இம்பார்ட்டன்ட்டோ, அதே மாதிரி ஒரு அம்மாவுக்கு சுரக்கிற பால் அந்த குழந்தைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல வந்து ஐடியலான ப்ரோட்டீன் இருக்கும், ஃபேட் இருக்கும், விட்டமின்ஸ் இருக்கும், இது எல்லாமே அந்த குழந்தைக்கு தேவையான எல்லாமே பர்ஃபெக்டாக அந்த இருக்கும். குழந்தையோட மூல வளர்ச்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இல்லாமல் குழந்தையோட டைஜஷன், அதனுடைய செரிமான தன்மை நல்லா இருக்கிறதுக்கும் தாய்ப்பால் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். தாய்ப்பால் சுற்றுற குழந்தைகிட்ட அலர்ஜி டிசீஸ் தான் வராது, ஆஸ்மா இல்லை தோல் நோய்கள் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறையும். தேவையில்லாமல் அதிகமான காற்று போட்டு ஒபிசிட்டியாக இருக்கிறது எல்லாமே தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைகளுக்கு தேவையில்லாமல் வராது. பின் காலத்தில் சர்க்கரை நோய் வருவதை கூட தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைகளுக்கு வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது இல்லாமல் அம்மாக்கும் குழந்தைக்கு இருக்கக்கூடிய அந்த பாண்டிங்கை தாய்ப்பால் குடிக்கும் போது ப்ராப்பராக இருக்கும். இது இல்லாமல் குழந்தை வந்து தாய்ப்பால் நல்லா தொடர்ந்து குடிக்கும் போது அதனுடைய தாடைகள் நல்லா வளரும், அதனுடைய எலும்பு வளர்ச்சிக்கு, அதனுடைய பல் வளர்ச்சிக்கு, இது எல்லாத்துக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயமா இருக்கும். சொல்ல போனால் தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைக்கு வந்து தேவையில்லாம எல்லா எந்த டிசீஸும் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறையும். அம்மாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, தாய்ப்பால் குடிக்கும் போது பிரெஸ்ட் கேன்சர் அளவு தடுக்கும், அம்மா குழந்தைக்கு கூடிய பாண்டு ரொம்ப அதிகமாக.
0: இந்த விஷயம்லாம் வந்து அம்மா சொல்லிட்டே இருக்கிறாங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம் நம் கோடை பண்பலை 100.5.
3: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஜப்பான் மற்றும் ஜெர்மன் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்புன்னு எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
4: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. கான்டாக்ட் 8939808574.
5: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
6: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
7: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
8: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
5: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
6: ஆனா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
7: ஜிஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சௌரமிகா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன், லேர்ன், இனோவேட் அண்ட் லீட் தி ஃபியூச்சர். விசிட் ஜிஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஆட்டோனமஸ், திருச்சி. கவுன்சிலிங் கோட் 3807.
8: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
9: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
8: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673. கால் 9244504444.
10: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
11: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
10: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
11: தொடர்புக்கு 8985712345.
12: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
13: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
12: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
13: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
12: இது 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
14: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
15: OVJ ஒரிஜினல் வாசவி ஜுவல்லரி மார்ட்டில் தங்க நகைகளுக்கு சேதாரம் 0% முதல் 3% வரை மட்டுமே.
16: VVS EF வைர நகைகள் 1 கேரட் ரூபாய் 58,500 மட்டுமே.
15: எங்களது கிளைகள்
16: ரயில்வே ஸ்டேஷன் ரோடு, திண்டுக்கல்,
15: தாராபுரம் ரோடு, ஒட்டன் சத்திரம்.
17: August 3 ஆடிப்பெருக்கு தங்கம் வாங்க உகந்த நாள்.
18: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
19: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
20: உண்ணாமலை தொழில்நுட்ப கல்லூரி அட்டானமஸ், கோவை கல்வி கோவில்பட்டியில் BE BTech அட்மிஷன் நடைபெறுகிறது. உண்ணாமலை தொழில்நுட்ப கல்லூரி கோவில்பட்டி.
21: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்,
22: AI இன்டெகிரேட்டட் கரிக்குலம்,
21: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள்,
22: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி.
21: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம்.
22: கவுன்சிலிங் கோட் 2620.
21: மேலும் விவரங்களுக்கு 9443734670.
0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
23: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஜப்பான் மற்றும் ஜெர்மன் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
24: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ், நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. காண்டாக்ட் 8939808574.
25: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பன்மலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்,
26: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்,
27: அணில் கொழுக்கட்டை மாவு,
28: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்,
29: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
25: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில் இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
9: கவுன்சிலிங் கோட் 2624.

0: மகத்துவம் மிக்க தாய்ப்பால் இன்றைய வானவில்லின் தலைப்பு. சிறப்பு விருந்தினர் நம்மோடு இணைந்திருக்கிறார். நேய உறவுகள் வரலாம். 24 24 24 24 24 26 24 24 29 இன்னொரு எண் கூட இருக்கிறது. 290 330 333 முன்னிணைப்பாக சுழியன் 45 42 என்ற எண்ணில் வந்து கொண்டே இருக்கலாம். இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க?
1: அன்பலை அறிவிப்பாளர் அனைவருக்கும் வணக்கம். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் குமாரபாளையம் ஸ்ரீனிவாசன்.
0: ஸ்ரீனிவாசன் ஐயா, உங்க கேள்வி என்னங்க?
1: ஐயா, ஒவ்வொரு பெண்களுக்கு வந்து தாய்ப்பால் வந்து ஊறமாட்டேங்கிறவங்களுக்கு வந்து எந்த மாதிரி உணவுகள் சாப்பிட்டால் அவங்க வந்து தாய்ப்பால் வந்து தாராளமாக குழந்தைகளுக்கு கொடுக்கலாம்?
0: இது வந்து பல பேர் கேட்கக்கூடிய கேள்வியா இருக்கு.
1: கேள்வி வந்து
0: சொல்லுங்க.
1: தாய்ப்பால் வந்து கொடுத்தா அளவு குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்க வந்து தாய்ப்பால் வந்து கொடுக்காம இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த மாதிரி வகையான பேச்சு பேச்சு நம்ம வந்து
0: புரிய வைக்கலாம்,
1: தாய்ப்பால் கொடுக்க வைக்கலாம்?
0: ஆமா சொல்லுங்கம்மா.
2: என்னன்னா, தனக்கு பால் ஊறல அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எக்ஸ்ட்ரா பாலை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. எக்ஸ்ட்ரா பால் நம்ம கொடுக்க ஆரம்பிச்ச கொஞ்சமே ஆட்டோமேட்டிக்கா தாய்ப்பால் குறைய ஆரம்பிச்சிடும். அதனால சைக்கலாஜிக்கலா அந்த சப்போர்ட்டோட அந்த பேபி கூட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணும் போது, அந்த எனக்கு பால் ஊறுது அப்படின்ற பாசிட்டிவ் திங்கிங்கோட பால் கொடுக்கும் போதே கண்டிப்பா பால் அதிகமா தான் வரும். நிறைய பேர் வந்து பால் வரல எனக்கு வராது அப்படின்ற நினைவுதான் அவங்க பாலை குறைக்கிறதே தவிர, அவங்க ஃபுட்டை விட அவங்களுடைய சப்போர்ட், அந்த பேபி கூட இருக்கக்கூடிய பாண்டிங், அந்த பாசிட்டிவான திங்கிங்லயே பால் நல்லா ஊற ஆரம்பிச்சிடும். ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் மெயினா பாத்தீங்கன்னா புரோட்டீன் அதிகமா இருக்க உணவுகள், அதாவது முட்டை, பால், மீன், அந்த மாதிரி சிக்கன், இதெல்லாம் வந்து பண்ணலாம். பால் வந்து இந்த வெஜிடேரியன்ல பாத்தீங்கன்னா ஸ்ப்ரவுட்ஸ், இது பாசிப்பயிறு, கொண்டைக்கடலை, அந்த மாதிரி கடலை வகைகள்லாம் இருக்கு இல்லையா, இதை மாதிரிலாம் சாப்பிட்டாங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா பால் நல்லா ஊற ஆரம்பிக்கும். நார்மலா நம்ம ட்ரெடிஷனல் தமிழ் ஃபுட்ஸ்ல பாத்தீங்கன்னா பூண்டு, வெந்தயம், சீரகம், சோம்பு, உளுந்து இதெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாமும் நிறைய பால் நல்லா ஊறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். குறிப்பா சொல்ல போனா பால் கொடுக்கும் போது எந்த உணவுகளும் வேண்டாம் அப்படின்னு கிடையாது. எல்லா உணவுகளுமே பெஸ்ட் உணவுகள் தான். சைக்காலஜி தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம்.
0: இப்பமா சில ஆமா, இப்ப சில பேர் என்ன பண்ணுறாங்க, அம்மா அம்மா தாய் கூட நினைப்பாங்க, நான் வந்து இப்ப வந்து கத்திரிக்காய் சாப்பிட்டா பிள்ளைக்கு வந்து வயிற்றால போகும், இல்ல உருளைக்கிழங்கு சாப்பிட்டா வயிற்றால போகும், இந்த மாதிரிலாம் சொல்றாங்க. அதுக்கும் பால் கொடுக்கறதுக்கும் தொடர்பு இருக்குங்களாமா?
2: ஆக்சுவலா ஃபுட் ஃபேஸ் அதெல்லாம் வந்து நிறைய டைம் பாத்தீங்கன்னா ஃபுட் இந்த ஃபுட்டை குடி சாப்பிடக்கூடாது அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க எல்லா ஃபுட்ஸுமே பால் கொடுக்கும் போது சாப்பிடலாம். எந்த ஃபுட்டுமே ப்ராப்ளமேட்டிக் ஃபுட்னு கிடையாது. ஒரு சில சமயம் உங்க ஃபேமிலியில எங்களுக்கு அலர்ஜி இருக்கு, உங்க ஃபாதர் மதர் ஏதாவது அலர்ஜி இருக்கு, இந்த உணவுகள் ஒத்துக்காது அப்படின்னா அந்த ஃபுட்ஸை வேணா நம்ம அவாய்ட் பண்ணலாமே தவிர, ஃபேமிலியில ஒத்துக்காத ஃபுட்ஸ் இருந்தா அவாய்ட் பண்ணலாமே தவிர, மற்ற எந்த ஃபுட்ஸுமே பால் கொடுக்கும் போது அவாய்ட் பண்ண வேண்டிய ஃபுட்ஸ்னு எதுவுமே கிடையாது.
0: இது தாய்மார்கள் தெரிஞ்சுக்கணும். இப்ப இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர், வரும் நேரம் 9:23 வருக. வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா, யார் பேசுறீங்க?
3: கரூர் மாவட்டம் வெள்ளியணை சந்தத்தோட்டம் பெரியசாம்
0: பேசுறேங்க.
3: இப்ப வந்துங்க, இப்ப தாய்ப்பால் வங்கிகள் அப்படிங்கறது சில இது செயல்பட சொல்றாங்க. இதன் மூலம் வந்து தாய்ப்பால் இல்ல இதனை பெறலாமா? இது அடிப்படை நோக்கம் என்ன?
2: தாய்ப்பால் வங்கிகள் வந்து ஆக்சுவலா ரொம்ப யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில சமயம் குறை மாத குழந்தையா இருக்கும் இல்ல

0: குழந்தை வந்து வயிற்றுக்குள்ள வளராம ஐயூஜிஆர் பேபின்னு சொல்லுவாங்க, வளர்ச்சி இல்லாத குழந்தைகளா இருக்கும். இந்த மாதிரி குழந்தைகளுக்கு கண்டிப்பா தாய்ப்பால் தான் வேணும் அப்படிங்கும் போது, சில சமயம் மதர் சிக்கா இருக்காங்க, மதருக்கு பாலே வரல அப்படிங்கும் போது இந்த பேபிகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். எப்படி நம்ம வந்து ரத்தத்தை தானம் பண்ணி வச்சு அந்த ரத்த தானத்தினால நிறைய பேர் உயிர் வாழ்றாங்களோ, அத மாதிரி தாய்ப்பால் தானங்கிறது நிறைய குழந்தைகளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இது நம்ம வந்து தேவை, ஒரு அம்மாவுக்கு நிறைய சுரக்குது அப்படின்னா அவங்க கிட்டே இந்த பால் எடுத்து நம்ம வந்து ஒரு பேங்க்ல வச்சு தேவைப்படுற குழந்தைகளுக்கு கொடுக்குறோம். அதனால இது நான் கண்டிப்பா ஒரு ரத்த தானத்தை விட ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயமா சொல்லலாம். ஏன்னா ஒரு குழந்தையோட உயிர் காக்கும் ஒரு விஷயமா தாய்ப்பால் தானம் அமையும். தாய்ப்பால் தானம் கொடுக்கக்கூடிய இடங்கள்னு பாத்தீங்கன்னா நிறைய வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி, இப்ப எல்லாம் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல நிறைய இதுல வந்து பிரெஸ்ட் மில்க் வங்கிகள் எல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மில்க் எடுத்து அந்த அம்மாவுக்கு ஸ்கிரீனிங் பார்த்துட்டு அந்த அம்மாவுக்கு ஏதோ கிருமிகள் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிட்டு அந்த மில்கை பாஸ்டரைசேஷன் மூலமா அதை ஸ்டோர் பண்ணி அதை தேவையுள்ள குழந்தைகளுக்கு தேவையுள்ள நேரத்துல அதை ப்ரொவைட் பண்றாங்க. இது வந்து அந்த குழந்தைக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். சில சமயம் இந்த செலவு பண்ண முடியாத மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குறை மாத குழந்தைக்கு நிறைய விதமான பவுடர் எல்லாம் ஆட் பண்ணி அதுக்கு அவ்வளவு செலவு பண்ண வேண்டியா இருக்கும். ஆனா நீங்க பண்ற அந்த தானம் அந்த குழந்தைய கண்டிப்பா உயிர் காக்கும் விஷயமா கொண்டு வரும்.
1: இப்பமா இந்த தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய பெண்கள், அதாவது வந்து தானம் கொடுக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து ஒரு மனநிலை வேணும். இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் சில பேர் வந்து வெக்கப்படுறது கூட வாய்ப்பு இருக்கு, கூச்சப்படுறது கூட வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி தானம் பண்ண நினைக்கக்கூடிய பெண்கள் என்ன செய்யணும், எங்க யாரை நாடணும், அது வந்து எத்தனை ஒரு நாளைக்கு எத்தனை முறை கொடுக்கலாம் அப்படின்றத பத்தி கொஞ்சம் சின்ன விளக்கமா சொல்லுங்கம்மா.
0: தாய்ப்பால் கொடுத்து தானம் பண்றதுங்கிறது நம்ம சொன்ன மாதிரி ரத்த தானம் பண்ணி எத்தனை பேர் உயிரை காப்பாத்துறீங்களோ அதே மாதிரி பிரஸ்ட் மில்க் நீங்க தானம் பண்ணும்போது நிறைய குழந்தைகளோட உயிரை காப்பாத்துறோம் அப்படிங்கும் போது இதுல வெக்கப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நம்ம வந்து ஒரு உயிரை காப்பாற்றும் போது நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் வந்து நம்ம நல்லது செய்யறோம் அப்படின்னு தான் யோசிக்கணுமே தவிர, இதை வந்து ஒரு பெரிய கஷ்டமான விஷயமா ஒரு யோசிக்கிறது யூஸ் இல்லை. உங்களுக்கு சுரக்கிற பால் உங்க குழந்தைக்கு போதுமானது போக மிச்சது நிறைய டைம் வேஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். அந்த வேஸ்டேஜ் ஆகிற மில்கை தான் நீங்க கொடுக்குறீங்க. உங்க குழந்தைக்கு போதும், உங்க குழந்தைய காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இன்னொருத்த குழந்தை கொடுக்கல. அதனால அது கண்டிப்பா உங்களுக்கும் நல்லதுதான், அந்த கொடுக்கக்கூடிய அந்த குழந்தைக்கும் கண்டிப்பா நல்லதுதான். தாய்ப்பால் தானம் அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அந்த பிரைவேட் நிறைய டோனர் மில்க் சென்டர்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த சென்டர்ஸ் நீங்க போய் அணுகினாலே போதும், அவங்களே உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. எப்படி எடுக்கணும், என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணணும், எப்படி குழந்தை கொடுக்கணும், இது எல்லா அட்வைஸும் அவங்களே ப்ராப்பரா கொடுத்துருவாங்க. உங்களுக்கு யாருக்காவது தாய்ப்பால் டோனேட் பண்ண மில்க் சென்டர் எங்கெங்க இருக்கு, இது எங்கெங்க போய் கொடுக்கணும் அப்படின்னு டவுட் இருந்துச்சுன்னா ஹியூமன் மில்க் பேங்க் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு அசோசியேஷன் இருக்கு, அதனுடைய வெப்சைட்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பேங்க் என்ன, அந்த பேங்க் மூலமா உங்களுக்கு மில்க் வேணும்னாலும் எடுத்துக்கலாம், நீங்க மில்க் அங்க போய் கொடுக்கணும் அப்படின்னாலும் அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களே வந்து எடுத்துக்க, அவங்களே உங்களுக்கு எந்த இடத்துல வரணும் இல்ல வந்து அவங்க வந்து கலெக்ட் பண்ணிப்பாங்களா, எல்லா சப்போர்ட்ஸும் அவங்க பண்ணுவாங்க.
1: இந்த விஷயம் ஹியூமன் பேங்க் அசோசியேஷன் அப்படின்ற பேர் சொல்லி இருக்கிறாங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் எப்பொழுதும் பண்பலையோடு. இப்பொழுது பண்பலையில் கேட்கலாம்.
2: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
7: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
8: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
9: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
10: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
11: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
12: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
13: தொடர்புக்கு 8985712345. நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
14: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
15: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக

0: பெரும் கல்வி சேவையில் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்.
1: தொடர்புக்கு 9524936156.
2: உண்ணாமலை தொழில்நுட்ப கல்லூரி அட்டானமஸ், கோவை கல்வி கோவில்பட்டியில் BE BTECH அட்மிஷன் நடைபெறுகிறது. உண்ணாமலை தொழில்நுட்ப கல்லூரி கோவில்பட்டி.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் அனில் கொல்கட்டி மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் த காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ஒரிஜினல் வாசவி ஜுவல்லரி, ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
0: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
6: நாம் கேட்டு ரசித்தோம் கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.

0: கோஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். அணில் கொழுக்கட்டை மாவு.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
5: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
1: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
6: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
7: கவுன்சிலிங் கோட் 2610.
8: வழங்கிய வானவில் இணைந்து வழங்கியோர்
9: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
10: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
9: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
11: கவுன்சிலிங் கோட் 2624.
1: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
12: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வி ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
13: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
1: வழங்கும் வானவில்.

0: தலைப்பு மகத்துவம் மிக்க தாய்ப்பால். சிறப்பு விருந்தினராக நிலக்கோட்டை முத்து பல் நோக்கு மருத்துவமனையின் மருத்துவர் ஆர்த்தி ஹரீஷ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் ஐயம் கேட்க காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். நேயர் வந்துகிட்டே இருக்கிறாங்கம்மா. அம்மா, அவங்களுக்கு வரதுக்கு முன்னாடி நான் கேள்வி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த குழந்தை பிறந்த உடனே இந்த சேனை வைக்கிறது, இந்த சீனி தண்ணி ஊற்றுறது, இந்த மாதிரி என்ன மாதிரி தப்பான முறைகளை வந்து அவங்க தெரியாமல் அவங்க அறியாமையால் செய்கிறாங்கம்மா, அதனால குழந்தைக்கு என்ன மாதிரி பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குங்கம்மா?
1: ஆக்சுவலாக நிறைய டைம் என்ன பண்ணுவாங்கன்னா, டெலிவரி ஆன உடனே சீனி தண்ணி, இந்த சேனை தண்ணி, அதில் கெமிக்கல்ஸ் இருக்கா, ஹெர்பல் கெமிக்கல்ஸ், ஹனி இருக்கும், தேன் இருக்கும், சுகர் கண்டென்ட் இருக்கும், இதெல்லாம் வச்சு அவங்க அவரோட தண்ணியை ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து குழந்தையோட வாயில வைக்கிறாங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஏற்கனவே ஒரு குளுக்கோஸ் கண்டென்ட்டை குழந்தைக்கு கொடுத்துறீங்க. குளுக்கோஸ் கண்டென்ட் கொடுத்த உடனே அந்த குழந்தை வந்து வயிறு ஃபுல்லாயிடும் இல்லையா, அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த கொஞ்சம் சுகர் போன உடனே அதுக்கு அந்த பசி எடுக்காது. யூஸ்வலா அந்த குழந்தைய நீங்க டக்குன்னு பிறந்த உடனே எவ்வளவு சீக்கிரம் நம்ம அம்மாவோட மார்பில் வைக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த தாய்ப்பால் நல்லா ஊறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் அந்த குழந்தைக்கும் அந்த அந்த கொலஸ்ட்ரம்னு சொல்லக்கூடிய அந்த முதல் சுரக்கக்கூடிய அந்த சீம்பால் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப நீங்க அந்த இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வாட்டர்ஸ் வைக்கும் போது அந்த குழந்தைக்கு அந்த அந்த ஃபீட் பண்ணக்கூடிய எண்ணமே குறைஞ்சு போயிடும். இது வந்து குழந்தைக்கு அம்மாக்கு அந்த கொலஸ்ட்ரம் வர்றதும் குறைஞ்சு போயிடும், அந்த குழந்தைக்கு ஃபீட் பண்றதும் கம்மியாயிடும். இது இல்லாம இந்த ஹனி, இந்த சுகர் தண்ணி, இதுல எல்லாம் வந்து இன்ஃபெக்ஷன் இருக்க வாய்ப்பு இருக்கு. குழந்தைக்கு பிறந்த குழந்தைக்கு எப்பவுமே இம்யூனிட்டி வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும். இந்த டயத்துல வெளியில இருந்து ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் உள்ள போட்டா கூட அந்த இன்ஃபெக்ஷன் பெரிய விதமான கிருமியா மாறி அந்த குழந்தைக்கு பெரிய லெவல்ல ப்ராப்ளங்கள், ஐசியூ அட்மிஷன், அந்த குழந்தைக்கு பெரிய பெரிய ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ண வேண்டிய பெரிய நிலையை குழந்தை நிறுத்திடும். அதனால தேவையில்லாம இந்த தண்ணிகள் எல்லாம் கொடுக்கறத விட தாய்ப்பாலே ஒரு சிறந்த விதமான கடவுள் கொடுத்த அமிர்தம் மாதிரி அந்த அதவே அதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்கறத விட இது எதுவும் பெட்டரான விஷயம் கிடையாது. அதனால தாய்ப்பால ஃபர்ஸ்ட் கொடுக்கறத நல்ல விஷயம்.
0: நல்ல விஷயம் சொல்லி இருக்கும் இந்த நேரத்தில் இணைப்பு காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம். இணைந்திருக்கிறோம் வானவில்லில். வணக்கம்
2: அண்ணா. உங்களுக்கும் சிறப்பு விருந்தினர் அம்மா, உங்களுக்கும் காலை வணக்கங்களுடன் கைலாச மலையும் மலருங்க அண்ணா.
0: அன்பு வணக்கம் அம்மா. கேளுங்கம்மா.
2: அம்மா கிட்ட இரண்டு கேள்விகளாம் அம்மா. இன்னைக்கு நிறைய தாய்மார்கள் என்ன பண்றாங்கன்னா, குழந்தைகளுக்கு தாய்ப்பால் இல்லைங்கிற ஒரு காரணத்திற்காக பசும்பால் கொடுத்துறாங்க, அதாவது பால் பவுடர் கொடுக்குறாங்கம்மா. அந்த மாதிரி கொடுக்கறதுனால என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும், அந்த மாதிரி கொடுக்க கூடாதா கொடுக்கலாமா, அது ஒரு கேள்விக்கு சொல்லுங்கம்மா. இன்னொரு கேள்வி வந்து, இப்ப தாய்ப்பால் இல்லாதவர்கள் என்ன மாதிரியான ஊட்டச்சத்தான உணவுகளை எடுத்துக்கலாங்கம்மா, அதிகமா தாய்ப்பால் எவ்வளவு ஆண்டுகள் கொடுக்கலாங்கம்மா சொல்லுங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா.
1: அதாவது தாய்ப்பாலை பொறுத்த வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய மதர்கள் வந்து எப்பவுமே கொடுக்க, முன்னாடி சொன்னது சைக்காலஜி தான் ரொம்ப முக்கியம், உணவுகள் எல்லாமே முக்கியம் அப்படின்னா கூட மோஸ்ட் இம்பார்ட்டன்டா எனக்கு வருது தாய்ப்பால் வருதுன்னு நினைவு தான் பால் சுரப்பதற்கு அதிகமா இம்பார்ட்டன்ட் தேவை. நிறைய டைம் வரும், வர்றவங்களும் எனக்கு வரல, எனக்கு வந்து பிரெஸ்ட் குட்டியா இருக்கு, சாஃப்டா இருக்கு, அதுல பால் சுரக்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா பால் நல்லாதான் இருக்கும். அதனால முதல்ல நீங்க எடுத்து வச்சு பால் அந்த உணர்வோட, பால் வருதுங்கிற உணர்வோட அது கூட லேஷ் பண்ணி கொடுக்கும் போது கண்டிப்பா தாய்ப்பால் 99.9% பீப்புளுக்கு வந்துடும். ரொம்பவே ரேர் தான் வராம இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அப்படி வராம இருக்கிற அப்படிங்கிறவங்களுக்கு வேற அல்டர்னேட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெஸ்ட் திங் டோனர் மில்க் தான். இன்னொரு தாய்ப்பால் வங்கியில இருந்து நம்ம தாய்ப்பால் எடுத்து கொண்டு வந்து கொடுக்கறது தான் நல்ல விஷயமா இருக்கும். இதை தாண்டி தாய்ப்பால் வரவே இல்லை, எனக்கு பிற டோனர் மில்க்கும் கிடைக்கல அப்படிங்கிறவங்க ஃபார்முலா ஃபீடிங் கொடுக்கலாம். ஃபார்முலா ஃபீடிங் கொடுக்கும் போது தாய்ப்பாலோட என்ன டிஃபரன்ஸ்னு பாத்தீங்கன்னா, தாய்ப்பால்ல இம்யூனிட்டி ஃபேக்டர்ஸ் அந்த மாதிரி எக்ஸ்ட்ராஸ் நிறைய இருக்கும். அந்த குழந்தையோட வயிற்றுக்கு அஞ்சாவது நாள் பால் கொடுக்கும்போது குழந்தையோட அஞ்சாவது நாள் உடல் எப்படி இருக்குமோ அதுக்கு தக்கன பால் வரும். அதே வந்து 5 மாசத்துல கொடுக்கும்போது அந்த 5 மாசம் குழந்தைக்கு தேவை எப்படியோ அந்த மாதிரியான பால் வரும். ஆனா இன்ஃபன்ட் பொருள் அந்த ஃபீடிங் ஃபார்முலாலாம் அப்படிலாம் கிடையாது, ஈக்குவலா தான் இருக்கும். எப்பவுமே அதுக்கு ஒரே மாதிரியான நியூட்ரிஷன் தான் கிடைச்சிட்டு இருக்கும். அது குழந்தைக்கு தேவைக்கு தக்கன அது மாறாது இல்லையா. அதனால இன்ஃபன்ட் ஃபீடிங் ஃபார்முலா தான் ஃபைனல் ஆப்ஷன். நம்ம இது இல்லாம மாட்டுப்பால் கொடுக்கறது இல்ல அந்த மாதிரி வேற எக்ஸ்ட்ரா பால் எல்லாம் கண்டிப்பா கொடுக்கவே கூடாது. ஏன்னா அது குழந்தையோட குடலுக்கு நல்லது கிடையாது. கவு மில்க் டயரியான்னு ஒண்ணு உண்டு, கவு மில்க் கொடுக்கறதுனால குழந்தையோட வயிறு சரியில்லாம போய் வயிற்றால போறது கூட வாய்ப்புகள்லாம் இருக்கு. அதனால தேவைப்பட்டா நம்ம இன்ஃபான்ட் ஃபார்முலா மட்டும்தானே தவிர நம்ம வேற எதுவும் எக்ஸ்ட்ரா கொடுக்க கூடாது.
0: இன்னொரு விஷயமா பாத்தீங்கன்னா, இப்ப தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் வந்து இந்த மார்பகங்களை வந்து என்ன மாதிரி சுத்தமா வச்சுக்கணும், ஏன்னா அதனால வந்து குழந்தைங்களுக்கு பல நோய்கள் பரவுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஏன்னா சில பேர் கேட்கறதுக்கு வெக்கப்படுவாங்க, ஆனா வந்து தெரிஞ்சக்கூடிய ஒரு விஷயம், ஒரு தாயா உங்கள்கிட்ட கேட்கறேன், அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்கம்மா?
1: ஆக்சுவலா பிரெஸ்ட் ஃபீடிங்கை பொறுத்த வரைக்கும் பிரெஸ்ட் வந்து நிறைய டைம் நம்ம மெயினா மிஸ்டேக் பண்றது என்னன்னா, நிறைய டைம் பிரெஸ்ட் ஃபீடிங் அப்படிங்கறது நம்ம நிறைய டைம் வந்து டெலிவரிக்கு அப்புறம் உள்ள ப்ராசஸ்ல முடிவு பண்ணிடுறாங்க. இது அப்படி இல்லை. பிரெக்னன்சி ஆயிருக்கும் போதே நம்ம குறிப்பா டாக்டர்ஸை மீட் பண்ணும்போது பிரஸ்ட்ல ஏதாவது கிராக்ஸ் இருக்கு, பிரஸ்ட்ல ஏதாவது புண் இருக்கு, பிரஸ்ட்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா கண்டிப்பா உங்க டாக்டரை நீங்க அட்வைஸ் பண்ணுங்க.

0: சில சமயம் அட்வைஸை கேட்கணும். சில சமயம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு மார்பு காம்புகளே வெளியில் இருக்காது, உள் பக்கம் திரும்பி இருக்கும், ப்ரெக்னன்சி ஃபுல்லாகவே கவனிச்சிருக்க மாட்டாங்க. டெலிவரி ஆனக்கப்புறம் பால் கொடுக்கணும் அப்படிங்கும் போது அந்த மில்க் கொடுக்கவே முடியாத அளவுக்கு கஷ்டப்படுவாங்க. அதனால உங்க டாக்டரை பார்க்கும்போதே நிறைய டைம் எங்க ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா ஒரு 5வது மாசத்துலயே நாங்க எல்லாத்தையும் கேள்வி கேட்போம், உங்க மார்புகள் நார்மலா இருக்கா, காம்புகள் நார்மலா இருக்கா அப்படின்ற கேள்வி கேட்போம். அந்த மாதிரி அவங்க கேட்கலன்னா கூட நீங்களாவே உங்க மார்புல ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா உங்க டாக்டர்கிட்ட அட்வைஸ் கேட்டீங்கன்னா அந்த டயத்திலயே இந்த ப்ராப்ளங்களை சரி பண்ணும் போது உங்களுக்கு ஈஸியா பால் கொடுக்க முடியும். பால் கொடுக்குற டயத்துல பாத்தீங்கன்னா உங்க பிரெஸ்ட ப்ராப்பரா கிளீன் பண்ணி நல்லா ப்ராப்பரா குளிப்போம் இல்லையா, ஒரு நாளைக்கு 2 வேளை நம்ம குளிக்கும் போதே பிரெஸ்டுமே நல்லா ப்ராப்பரா கிளீன் ஆயிடும். வேர்வைகள் அதிகமா இல்லாம அந்த இடத்த ரொம்ப வேர்க்கிறவங்களா இருந்தா அந்த தொடச்சிட்டு பால் கொடுக்கணும். ஏன்னா நீங்க மேல இருக்கக்கூடிய கிருமி கூட அந்த குழந்தையோட வாய் வழியா போய் அந்த குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் ஏற்படலாம். அதெல்லாம் ப்ராப்பரா தொடச்சிட்டு கொடுக்கறது நல்ல விஷயம்.
1: நல்ல விஷயமா. இன்னொரு கேள்வி அதை சார்ந்து நான் கேட்கக்கூடிய சூழ்நிலை இருக்கான்னு கேட்டீங்கன்னா, பெண்களே இதை பத்தி வெக்கப்படாம இந்தந்த விஷயங்களை கேளுங்க, கேட்டு தெரிஞ்சு கேட்டீங்கன்னா உங்களுக்கும் நல்லது உங்க குழந்தைக்கும் நல்லது அப்படின்னு சொல்லி மருத்துவரான நீங்கள் என்னென்னமா சொல்ல விருப்பப்படுறீங்க?
0: அதாவது பெண்கள் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பண்ற மிஸ்டேக், பிரெஸ்ட் ஃபீடிங்கிறது டெலிவரிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ப்ராசஸ் நினைக்கிறதா ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். நிறைய டைம் இப்ப எல்லாம் நாங்க என்ன பண்றோம்னா பிரெக்னன்சி கிளாஸஸ் நடத்துறோம். பிரெக்னன்சிக்கான பிரெக்னன்சி டயத்திலேயே நீங்க எப்படி எல்லாம் பால் கொடுக்கணும், அப்ப எப்படி சாப்பிடணும், எப்படி குழந்தைய லாஷ் பண்ணணும், எப்படி பிடிக்கணும், எப்படி நீங்க பால் கொடுக்கும் போது என்னென்ன பொசிஷன்ஸ் எல்லாம் இருக்கு, எல்லா குழந்தையும் ஒரே பொசிஷன்ல குடிக்காது, ஒரு சில குழந்தைங்களுக்கு வேற கன்வீனியன்ட் பொசிஷன் இருக்கும், அதெல்லாம் என்ன அப்படின்ற எல்லா டீச்சிங்குமே அந்த பிரெக்னன்சி ஃபேஸ்லயே நாங்க எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனா நிறைய பேர் அதை வந்து எடுத்துக்கிறதே இல்லை, அது அந்த டயத்துல ஒரு பெரிய விஷயமா நினைக்காம டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் குழந்தை பிறந்த உடனே வீட் பண்ற டயத்துல தான் அந்த பிரெஸ்ட் ஃபீடிங் பத்தி யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கும் போது அவங்களுக்கு நிறைய கொரி க்வெஸ்சன் மார்க்ஸ் நிறைய இருக்கிறதுனால அந்த கொரிகள்லயே என்ன பண்றாங்கன்னா பால் கொடுக்கறத அவாய்ட் பண்ணிட்டு இது வரல அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இவங்க வந்து வேற ஃபீடிங்க்கு போயிடுறாங்க. பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணக்கூடிய எல்லாருமே பிரெக்னன்சி டயத்திலேயே உங்களுக்கு ப்ராப்பரா எப்படி பண்ணணுங்கிற விஷயம் தெரிஞ்சீங்கன்னா இன்னும் ஈஸியா உங்களால குழந்தைய தாய்ப்பாலே ஈஸியா கொண்டு போக முடியும்.
1: மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு, தாய்மைக்கும் இது உண்டு என்பதை சொல்லும் இந்த நேரத்தில் பண்பலையில் கேட்கலாம்.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
4: JJ College of Engineering and Technology, Saurabhika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
5: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
6: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்றுத்தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR&VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
7: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம். கால் 9965523999.
8: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜா பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கரக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
9: கான்டாக்ட் 8985712345 or visit
10: OVJ ஒரிஜினல் வாசவி ஜுவல்லரி மார்ட்டில் தங்க நகைகளுக்கு சேதாரம் 0% முதல் 3% வரை மட்டுமே.
11: VVS EF வைர நகைகள் 1 கேரட் ₹58,500 மட்டுமே.
10: எங்களது கிளைகள்
11: ரயில்வே ஸ்டேஷன் ரோடு, திண்டுக்கல்,
10: தாராபுரம் ரோடு, ஒட்டன்சத்திரம்.
12: August 3 ஆடிப்பெருக்கு தங்கம் வாங்க உகந்த நாள்.
13: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
14: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
15: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
16: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
17: மகனே, இந்த வீடு 3 generations பாத்திருக்கு.
16: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ

0: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
3: தொடர்புக்கு 9524936156.
2: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்,
4: AI இன்டிகிரேட்டட் கரிக்குலம்,
2: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள்,
4: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி,
2: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம்.
4: கவுன்சிலிங் கோட் 2620.
2: மேலும் விவரங்களுக்கு 9443734670.
5: கோடை பண்பலை 100.5
6: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
5: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்
7: பேச்சு காற்றில் ஒரு மூச்சு காற்று. அது நம் கோடை பண்பலை 100.5 இன்றைய வானவில் தந்திருக்கும் தலைப்பு மகத்துவம் மிக்க தாய்ப்பால். சிறப்பு விருந்தினர் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் ஐயம் கேட்க காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க?
8: கர்ப்பிணி பெண்கள் தாய்ப்பால் அதிகப்படுத்த என்னென்ன உணவு முறைகள் பின்பற்ற வேண்டும், எந்தெந்த மாதங்களில் கர்ப்பிணி பெண்கள் மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும், என்னென்ன உடற்பயிற்சி செய்ய வேண்டும், கர்ப்பிணி பெண்கள் கணவர்மார்களுக்கு நீங்கள் தரும் ஆலோசனை என்ன?
9: அதாவது உணவு பழக்கத்தை பொறுத்த வரைக்கும் பிரெக்னெண்டா இருக்கும் போதும் சரி, பால் கொடுக்கும் போதும் சரி, நம்ம மெயினா புரோட்டீன் கண்டென்ட் அதிகமா எடுத்தோம்னா பால் வர்றதும் நல்லா வரும், பிரெக்னன்சியும் நல்லா ஹாப்பியா போகும். ஏன்னா புரோட்டீன் கண்டென்ட் அதிகமா எடுக்கும்போது குழந்தைகளோட தசை வளர்ச்சி, மூளை வளர்ச்சி, அவருடைய எலும்பு வளர்ச்சி, இது எல்லாத்துக்குமே புரோட்டீன் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயமா இருக்கும். புரோட்டீன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு நம்ம வெஜிடேரியன் டயட்ல பாத்தீங்கன்னா பயிறு வகைகள், இது பட்டாணி வகைகள், இதெல்லாம் நல்லா சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகும். நான் வெஜிடேரியன் பொறுத்த வரைக்கும் ஃபிஷ், இது மீன், முட்டை, பால், நம்ம வந்து சிக்கன், இதெல்லாமே நமக்கு வந்து புரோட்டீன் கண்டென்ட் நல்லா இருக்கிற மாதிரி ஐட்டமா இருக்கும். அதனால இதை சாப்பிட்டா இன்னும் பெட்டரா இருக்கும். பால் கொடுக்கும் போதுமே புரோட்டீன் கண்டென்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய டைம் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மில்க் குடிச்சாதான் மில்க் வரும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படின்னு கிடையாது, நீ எந்த விதமான புரோட்டீன் சாப்பிட்டாலுமே உங்க மில்க் கண்டிப்பா நல்லா வரும். அதே மாதிரி ரெண்டு டயத்துலுமே பிரெக்னெண்டா இருக்கும் போதும் சரி, பால் கொடுக்கும் போதும் தண்ணி கண்டென்ட் நல்லா குடிக்கும் போதும் உங்களுக்கு பிரெஸ்ட் மில்க் நல்லா வரும். அதே சமயம் உங்க பிரெக்னன்சியும் பெட்டரா போகும். அதனால இந்த மாதிரி உணவுகள் சாப்பிட்டா நல்லது. உடற்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் உடற்பயிற்சி பிரெக்னன்சிலேயே ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெலிவரி ஆனக்கப்புறம் உடனே உடற்பயிற்சி பண்ணக்கூடாது. ஒரு 5 மாசம் 6 மாசம் வரைக்கும் ஹெவியான உடற்பயிற்சி எதுவும் பண்ணக்கூடாது. ஏன்னா கர்ப்பப்பை வீக்கா இருக்கும், அப்ப பண்ணீங்கன்னா கர்ப்பப்பை கீழே இறங்கிடும். அதனால பிரெக்னன்சி பீரியட்ல கண்டிப்பா உடற்பயிற்சி முக்கியம். அந்த காலத்துல எல்லாம் நிறைய வேலை, அந்த காலத்துல நிறைய வந்து வேலைகள் எல்லாம் செஞ்சதுனால அவங்க டெலிவரி ரொம்ப ஈஸி ப்ராசஸா இருந்துச்சு. இப்ப எல்லாம் நம்ம வந்து அந்த அளவுக்கு உடற்பயிற்சி ரொம்ப இல்லாததுனால நமக்கு வந்து வேலைகள்லாம் இல்லாதனால உடற்பயிற்சி கண்டிப்பா பண்ணணும். குறிப்பா ஒரு யோகா, இந்த இடுப்பு எலும்புகள் நகற்றக்கூடிய யோகா எல்லாம் பிரெக்னன்சி டயத்துல பண்ணும்போது உங்க டெலிவரி ப்ராசஸ் ஈஸியா இருக்கும். நார்மல் டெலிவரிக்கு அது கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது இல்லாம நீங்க டெலிவரி ஆனக்கப்புறம் உங்க குழந்தைக்கு ஃபீட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க தாய்ப்பால் கொடுக்கறத ஒரு ப்ராப்பரான ஒரு விஷயமா யோசிச்சு பிரெக்னன்சி டயத்துலயும் சரி டெலிவரிக்கு அப்புறமும் அதுக்கான இனிஷியேட் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு மில்க் நல்லாவே இருக்கும்.
7: இதை பத்தி பேசிட்டு இருக்கும் போதுமா இதுல வந்து இந்த தாய்ப்பால், தாய்மை இதெல்லாம் சேர்ந்து பார்க்கும் பொழுது இது பெண்ணுக்கான பொறுப்பு மட்டும் கிடையாது, ஆண் சமூகத்திற்கும் பெரிய பொறுப்பு இருக்கு. இதுல கணவன்மார்களும் சரி, அண்ணன்மார்கள், தம்பிமார்கள், இவங்க வந்து பெண்களுக்கு எந்த மாதிரி உறுதுணையா இருக்கும் பொழுது இந்த விஷயத்த வந்து இன்னும் முன்னோக்கி எடுத்து செல்ல முடியுமா?
9: ஆக்சுவலா நான் வந்து டெலிவரிஸ் டெலிவரி வந்து டெய்லி பெண்களை நிறைய பாக்குறதுனால அவன் சொல்றேன், இவங்க நிறைய டைம் வந்து சைக்கலாஜிக்கலா அந்த ஸ்ட்ரெஸ் ஆறது, டெலிவரிக்கு அப்புறம் ஃபீடிங் கம்மியா வர்றதுக்கெல்லாம் மேஜர் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபேமிலிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன ப்ராப்ளம் தான். இந்த சின்ன சின்ன ப்ராப்ளங்களை அந்த டயத்துல போட்டு மனசுல குழப்பி நிறைய டைம் டெலிவரிக்கு அப்புறம் ஒரு நார்மலா ஒரு தாய்மாருக்கே பாத்தீங்கன்னா போஸ்ட் பார்ட்டம் டிப்ரெஷன் சொல்லுவோம். நிறைய டைம் அந்த ஹார்மோன் உடம்ப விட்டு வெளியில போகும்போது அவங்க அவங்க சைக்காலஜி வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப ஒரு வல்னரபிளா

0: ரொம்ப சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்பவே பெரிய பெரிய சைக்காலஜிக்கல் ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ற அளவுக்கு அவங்களுடைய பிரெயின் இருக்கும். அந்த டயத்துல ஒரு சின்ன ஒரு குடும்ப விஷயத்த பெருசு பண்றதுனால அவங்களுக்கு வந்து அது அந்த குழந்தைக்கு அவங்க ஃபீட் பண்ணவும் முடியாது, அவங்க ஹெல்த்தும் அதனால பாதிக்கும். அதனால தேவையில்லாத சின்ன சின்ன ப்ராப்ளங்களை அந்த டயத்துல கிரியேட் பண்ணாம இருந்தாலே அவங்களுக்கு நமக்கு பண்ற மிகப்பெரிய ஹெல்ப்பா இருக்கும். இது இல்லாம நீங்க எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணும் போது, நீங்க பால் கொடுக்க முடியும் அப்படின்னு பாசிட்டிவான சொல்லும் போது அவங்க கண்டிப்பா பால் கண்டிப்பா கொடுப்பாங்க. இது இல்லாம அது இல்லாம கணவருடைய வேலை அப்படிங்கறது வந்து ஒரு குழந்தை பிறக்கிறது மட்டும் இல்ல, அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த அம்மாவை அந்த டயத்துல சப்போர்ட் பண்ணக்கூடிய மேஜரான ஒரு ரோல் வந்து ஒரு கணவருக்கு இருக்கு. அதனால சைக்கலாஜிக்கலா சப்போர்ட் பண்றதுனால, உங்க மனைவிக்கு நீங்க சப்போர்ட் பண்றதுனால உங்க குழந்தையோட ஹெல்த்தை நீங்க கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்றீங்க. அதனால நீங்க அந்த ஹெல்ப் பெட்டரா பண்ணீங்கன்னா உங்க குழந்தையோட ஹெல்த் வந்து பாதிப்பு இல்லாம அமையும்.
1: இது வந்து ஒரு தாய்மையாகவும் ஒரு பெண்ணாகவும் நம் முன்னாடி வச்சிருக்காங்க. கோடை பண்பலை 100.5 அந்த பொறுப்புணர்வோடு பண்பலையில் கேட்கலாம்.
2: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
6: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
7: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
8: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
9: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: மகத்துவம் மிக்க தாய்ப்பால் இன்றைய வானவில்லின் தலைப்பு நிகழ்ச்சியில் இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ, வருக வணக்கம்.
10: ஐயா அவர்களுக்கு மாலை காலை வணக்கம்.
1: வணக்கத்தோடு வந்திருக்கவங்க யாருங்க? யாருங்க?
10: ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சந்தி வளையம் கைத்தறி ஜெகநாதன்.
1: அம்மாவுக்கு வணக்கம் சொல்லி அப்படியே கேள்வியை கேட்டுருங்க.
10: அம்மா அவர்களுக்கு வணக்கம்.
0: வணக்கம்
10: மா. சில தாய்மார்களுக்கு நோய், பல நோய்கள் வருதுமா, அந்த டைம்ல தாய்ப்பால் கொடுத்தா குழந்தைக்கு ஏதாச்சும் பாதிப்பு இருக்கலாம், இல்ல வந்து எந்த பிரச்சனையும் வராதுதான் அப்படின்னு கேக்குறேன்.
1: சொல்லுங்கம்மா.
0: அதாவது தாய்ப்பால் கொடுக்கும்போது பெண்களுக்கு நிறைய டைம் வந்து பெரிய டிசீஸ் சொல்லக்கூடிய HIV அந்த மாதிரி எய்ட்ஸ் டிசீஸ் அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் பிரஸ்ட் ஃபீடிங் வந்து நம்ம அவாய்ட் பண்ணுவோம். நிறைய டைம் நிறைய மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு கோல்டு சளி பிடிச்சா, ஜுரம் இருந்தா, ஒரு சாதா ஒரு சர்க்கரை நோய், தைராய்டு ப்ராப்ளம், இல்ல ப்ரெஷர், நீர்க்கட்டி, இது எது இருந்தாலுமே தாய்ப்பால் கொடுக்கறதுல நிறைய பேருக்கு ஐயம் இருக்கும். இது எதுவுமே தாய்ப்பாலுக்கு போஷன் கிடையாது. HIV மாதிரியான டிசீஸ் இருந்தா மட்டும்தான் நீங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணி தான் தாய்ப்பால் கொடுக்கணும். அதை தவிர மற்ற எல்லாருமே தாய்ப்பால் கண்டிப்பா கொடுக்கலாம். தாய்ப்பால்ல அந்த கிருமி, ஒரு சளி பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வைரஸ் வந்து மில்க் வழியா உள்ள போகாது. ஆனா அந்த வைரஸ்க்கு எடுத்தாப்புல உங்க உடம்புல உருவாகக்கூடிய அந்த இம்யூனிட்டி இருக்கு இல்லையா, அது வந்து உங்க பிரஸ்ட் மில்க் மூலமா குழந்தைக்கு போறதுனால அந்த வைரஸ்ல இருந்து குழந்தைய ஈஸியா ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தாய்ப்பால் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால அந்த டயத்துல கண்டிப்பா நீங்க தாய்ப்பால் கொடுக்கணும். நீங்க ஆனா கொடுக்க டயத்துல என்ன பண்ணும்னா, நீங்க குழந்தைக்கு ஒரு சளி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு மாஸ்க் போட்டுக்கிறது, கையை சானிடைசர் போட்டு நல்லா தொடச்சிட்டு கொடுக்கறது, அப்படி பண்ணும்போது உங்க கையில இருக்க அந்த வைரஸ் வந்து உங்க மேல இருக்கக்கூடிய அந்த வைரஸ் குழந்தைக்கு நேரடியா போகாம இருக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஆனா பிரஸ்ட் மில்க் கொடுக்கும்போது அந்த வைரஸ்க்கு இம்யூனிட்டி அந்த குழந்தைக்கு கிரியேட் ஆயிடும்.
1: இந்த விஷயத்தை வந்து மக்கள் மனசுல வச்சுக்கணும் சொல்லியிருக்காங்க. இப்ப இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ, வருக வணக்கம், இணைந்திருக்கிறோம் வானவில்லில். வணக்கம், இணைப்புல வந்துட்டீங்க, உங்க பேருங்க? ஆமா, இப்ப வந்து பேசிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா, சில நேரம் வந்து இந்த குழந்தைங்க வந்து பால் குடிச்சோடனே என்ன பாத்தீங்கன்னா, சில நேரம் கக்க ஆரம்பிச்சிருங்க, சில நேரம் படுக்க வச்சா தொட்டியில படுக்கும்போது புறப்போயிரும். இதை தடுக்கிறதுக்காக என்ன செஞ்சா சரியா இருக்குங்கம்மா?
0: ஆக்சுவலி குழந்தைய எப்பவுமே ஒரு லைட்டா கதக்கிறது அப்படிங்கறது ஒரு நார்மலான விஷயம் தான். அந்த குழந்தைய குடிச்சக்கு அப்புறம் செரிமானம் ஆயிட்டு வயிற்றுக்குள்ள இருக்கிற அந்த பால் வந்து என்ன ஆகும்னா, கொஞ்சம் நேரம் கழிச்சு அது வெளியில வர ஆரம்பிச்சு கொஞ்சமா கதக்க ஆரம்பிச்சிடும். நார்மலா அந்த குழந்தைய லைட்டா கதக்கிறதுனால பேபிக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்காது. ஏன்னா பிரஸ்ட் மில்க் நீங்க கொடுக்கும்போது அந்த பிரஸ்ட் மில்க் ஆஸ்பிரேட் ஆகி நுரையீரலுக்கு போனா கூட அந்த நுரையீரல்ல அந்த பிரஸ்ட் மில்க் அதுவாவே போயிடும். ஆனா நீங்க எக்ஸ்ட்ரா மில்க் கொடுக்கும்போதுதான் இந்த கதக்கிற ப்ராப்ளம் வந்து பேபிக்கு ப்ராப்ளமான விஷயமா மாறும். அதனால பிரஸ்ட் மில்க் கொடுக்கறதுனால கதக்கறதுனால ப்ராப்ளம் எதுவும் பெருசா

0: வராது. ஆனா அதே சமயம் உங்க குழந்தை அதிகமா கதக்குது, நார்மலா ஒரு அளவுக்கு அதிகமா குடிக்கிற குழந்தை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத வெளில கொண்டு வரும், அதை தாண்டி ரொம்ப அதிகமா கதக்குது, குடிக்கிற பால் எல்லாமே நிறைய பேர் வாமிட் பண்ணுது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அங்க டாக்டர் மீட் பண்ணி குடல்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, வேற ஏதாவது ப்ராப்ளத்தினால கதக்குதா அப்படிங்கறத கன்சல்ட் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் பர்ஃபெக்டா பண்றது அந்த பேபியோட ஹெல்த் இம்பார்ட்டண்டா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இதுல நீங்க மெயினா பார்க்க வேண்டியது குழந்தையோட வெயிட் கெயின், குழந்தை ப்ராப்பரா வெயிட் கெயின் ஆகுது, அப்படி வெயிட் கெயின் ஆனக்கப்புறமும் கொஞ்சம் கதக்குது அப்படின்னா அது ப்ராப்ளம் இல்ல, வெயிட் கெயினே இல்ல குழந்தை ப்ராப்பரா வெயிட் கெயின் ஆக மாட்டேங்குது அப்படின்னா அப்ப அந்த கதக்குற விஷயம் அது வந்து எக்ஸ்ட்ராவா இருக்குன்னு அர்த்தம். அதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்.
1: இப்போம்மா இன்னொரு விஷயம் பார்த்தேன், இப்போ குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் கொடுத்தோனுமே தோலில் போட்டு லேசாக தட்டிட்டு அது ஏப்ப விட்டோன்னு படுக்க வச்சா அந்த இது புறப்போகிறதோ இல்லை பால் கேட்கறதோ இருக்காதுன்னு சொல்லி சில பேர் சொல்கிறாங்க, அது சரியான கருத்தாகமா? அதுக்கு நீ உங்களோட விளக்கம் என்னங்கம்மா?
0: அது சிம்பிளாக நீங்கள் யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம ஒரு கிராவிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, குழந்தைய வந்து நம்ம ஹெட் அப்போசிஷனில் வைக்கும் போது உங்களுக்கு அந்த அந்த மில்க் வந்து ஈஸியாக கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை தான் நம்ம அந்த தோலில் போட்டு தட்டும் போது நம்ம பண்ணுறோம். அந்த தோலில் போட்டு தட்டு

0: சில பேர் சொல்றாங்க அது சரியான கருத்தாகமா, அதுக்கு நீ உங்களோட விளக்கம் என்னமா?
1: அது சிம்பிளா நீங்க யோசிச்சு பார்த்தோம்னா, நம்ம ஒரு கிராவிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, குழந்தைய வந்து நம்ம ஹெட் அப் பொசிஷன்ல வைக்கும் போது உங்களுக்கு அந்த அந்த மில்க் வந்து ஈஸியா கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதைதான் நம்ம அந்த தோல்ல போட்டு தட்டும் போது நம்ம பண்றோம். அந்த தோல்ல போட்டு தட்டும் போது நம்ம குழந்தைய ஹெட் மேல வச்சிருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக் கிராவிட்டி மூலமா அந்த மில்க் வந்து கீழே இறங்கிருது. அப்ப ஈஸியா குறையறாது அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் தான், ப்ராப்ளம் இல்லை. ஆனா இதெல்லாம் பண்ணாலுமே ஒரு சில குழந்தைய கதக்கதான் செய்யும். அதுக்குதான் நான் சொன்னேன், அந்த மாதிரி கதக்கடாலும் குழந்தைங்க வந்து பயப்பட தேவையில்லை. தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்களுக்கு பெரிய ப்ராப்ளங்கள்லாம் வராது.
0: அம்மா சொல்லிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா நிகழ்ச்சி வந்து கடகடன் போயிருச்சு. இந்த அற்புதமான உலக தாய்ப்பால் வாரத்தில் நம்ம நேய உறவுகள் அனைவருக்கும் இந்த தாய்ப்பால் குறித்தும் தாய்மை குறித்தும் என்னென்னவெல்லாம் சொல்ல விருப்பப்படுகிறீர்கள் அம்மா?
1: தாய்ப்பால் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து அது ஒரு ஒரு பொருள் கிடையாது, அது வந்து எப்படி சொல்றது, ஒரு உணவு மட்டும் கிடையாது. அது குழந்தைக்கு நம்ம போடக்கூடிய முதல் தடுப்பூசின்னு சொல்லலாம். அந்த குழந்தைக்கு தேவைப்பட்ட எல்லாமே அந்த பால்ல இருக்கிறதுனால உங்க அன்பு இது எல்லாம் நீங்க அந்த குழந்தைக்கு சப்போர்ட்டிவா இருக்கீங்க அப்படிங்கறத உணர்த்துறது, இது எல்லாமே வந்து தாய்ப்பால் மூலமா ஒரு மதரால அந்த குழந்தைக்கு செய்ய முடியும். அதனால குழந்தைக்கு முடிஞ்ச வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்கறதுல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த சப்போர்ட் பண்ணி நீங்க பண்ணாலே யூஷுவல் நல்லா இருக்கும். அதே மாதிரி தாய்ப்பால் கொடுக்கறது ஒரு அம்மாவோட கடமை மட்டும் இல்ல, அந்த ஃபேமிலியோட கடமை. அதனால அந்த அந்த கடமையை அந்த ஃபேமிலி எப்படி செய்யணும்னா, அன்னெசரி ஸ்ட்ரெஸ் அந்த அம்மா கொடுக்காம ஒரு ஹஸ்பண்டா அந்த அம்மாக்கு நல்லா ப்ராப்பரா சப்போர்ட் பண்ணும்போது கண்டிப்பா பெட்டரா இருக்கும்.
0: இந்த விஷயம் தாண்டி இன்னும் ஒரு 2 நிமிடங்கள் இருக்கு நேரத்தில் வந்து, இந்த நம்ம வந்து இப்போ நீங்கள் எந்த மாதிரி சேவைகளை செஞ்சுட்டு இருக்கீங்கம்மா? இப்போ நிலக்கோட்டை முத்து பல்நோக்கு மருத்துவமனையில் இந்தந்த விஷயங்களாம் நாங்கள் செஞ்சுட்ருக்கோம், இதெல்லாம் நீங்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா என்ன சொல்லுவீங்கம்மா?
1: ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஒரு மதர் ஃப்ரெண்ட்லி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க, மதர் அண்ட் பேபி ஃப்ரெண்ட்லி ஹாஸ்பிட்டல். மதர் அண்ட் பேபி ஃப்ரெண்ட்லி ஹாஸ்பிட்டல் அப்படின்னா என்னன்னா, நார்மலாக ஒரு மதர் ப்ரெக்னென்சி ஸ்டார்டிங்லேருந்து அந்த அம்மாவுக்கு என்னென்ன விதமான ப்ரெக்னென்சி எஜுகேஷன்ஸ்லாம் தேவை, அந்த அம்மாக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு எந்த விதமான சப்போர்ட்ஸ் எல்லாம் தேவை அப்படிங்கறது எல்லாத்தையுமே பிரெக்னன்சி ஆன டயத்துல இருந்து டெலிவரி வரைக்கும் வரைக்கும் கிளாஸஸ் மூலமாகவும் அந்த ப்ராப்பரான அதுக்கான ஸ்பெஷலிஸ்ட் மூலமாகவும் கிளாஸ் எடுக்கிறது மட்டும் இல்லாம ப்ராப்பர் கன்சல்டேஷன், ஒரு ப்ராப்பரா அந்த அந்த மதருக்கு டெலிவரி ப்ராசஸ் சைடு எஃபெக்ட் ப்ராப்ளம் எல்லாம் இல்லாம ஹை ரிஸ்க் பிரெக்னன்சி ஆகாம இருக்கிறதுக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ணுமோ அந்த எல்லா சப்போர்ட்டும் மதருக்கும் கொடுக்குறோம். டெலிவரி ஆனக்கப்புறம் குழந்தை பிறந்த உடனே உடனே அந்த ஒரு 1/2 hour மதர்ட்ட ஃபீட் பண்றதுக்கு என்ன இனிஷியேட் பண்ணுமோ அந்த இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் பெர்ஃபெக்டா பண்றோம். இது இல்லாம அந்த அந்த பேபி அந்த மதருக்கு ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட், அந்த பேபி கூட ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் இருக்கணும் அப்படிங்கறதுக்காக ஸ்பெஷல் கேர்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா சப்போர்ட் பண்ணி ப்ரொவைட் பண்றோம். ஒரு பிரெக்னன்சி டெலிவரி அந்த மதர் ஃபீடிங் அந்த பிரெஸ்ட் ஃபீடிங் அப்படிங்கறது ஒரு ஹாலிஸ்டிக் ப்ரோக்ராம். இந்த அந்த ஹோல் ஜேர்னியுமே அந்த அம்மாக்கு ரிஸ்க் இல்லாம அந்த பேபிக்கும் ஒரு பெட்டர் எஃபெக்ட் இருக்கணும் அப்படிங்கறதுக்கான எல்லா இனிஷியேட்டிவுமே எங்களுடைய ஆப்டிக் கைனகாலஜி கிளினிக்ல பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டு இருக்கோம்.
0: உங்கள் சேவை வந்து தொடர்ந்துட்டே இருக்கட்டுமா? இந்த உலக தாய்ப்பால் வாரத்தில் நாங்கள் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் சிறப்பான விளக்கம் தந்த உங்களுக்கு கோடை பண்பலை 100.5 சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம் அம்மா.
1: நன்றி, வணக்கம்.

0: கோடை பண்பலை 100.5 சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
1: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
0: வழங்கிய வானவில்
3: நிறைவுக்கு வரும் வானவில் நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் பிஜு அனிஷ், அழைப்புகள் ஒருங்கிணைப்பு சரஸ்வதி, கிஷோர்குமார், கணினியாக்கம் யுவபாலா. இனி ஒரிஜினல் வாசவி ஜுவல்லரி, காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜின் வியத்தகு இந்தியா வருமுன் செய்தி.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. சுவாமி விவேகானந்தரின் தொலைநோக்கு பார்வை இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழையால் பாதிக்கப்படும் மாநில அரசுகளுக்கு உதவிடும் வகையில் மாநில பேரிடர் மீட்பு நிதி வழங்குவதற்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஒப்புதல் வழங்கியுள்ளார். தேர்வுகள் வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டுமென்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். வாழ்வில் முன்னேற்றம் அடைவதற்கு கல்வி அவசியம் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். காவிரி விவகாரம் தொடர்பான கர்நாடக முதலமைச்சரின் செயல்பாடுகளுக்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டும் வகையில் மேகதாதுவில் காவிரி ஆற்றின் குறுக்கே அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தருமபுரி மாவட்டத்தில் தேமுதிக சார்பில் நேற்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. தென்காசி மாவட்டத்தில் 129 பயனாளிகளுக்கு 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாநில அமைச்சர்கள் திரு ஷாஜஹான் மற்றும் திரு ராஜீவ் ஆகியோர் வழங்கினர். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் நடைபெறும் வல்வில் ஓரி விழாவை முன்னிட்டு அங்குள்ள மலைப்பாதையில் இன்றும் நாளையும் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாவட்ட காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மத்திய அரசு ஊழியர்களுக்கான மருத்துவ திட்ட பயனாளிகள் சங்கத்தின் 8வது நிறுவன தின விழா சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நடைபெற்றது. இந்தியா சீனா இடையே வர்த்தகத்திற்காக இமாச்சல பிரதேசம் கினாவர் மாவட்டத்தில் உள்ள ஷிப்கிலா பாதை 6 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா மேலும் 5 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இப்போட்டியில் பதக்கம் வென்றுள்ள வீரர் வீராங்கனைகளுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பான் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை சாம்பியன் பட்டம் வென்றது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க ஒரிஜினல் வாசவி ஜுவல்லரி.
2: ஓவிஜே ஒரிஜினல் வாசவி ஜுவல்லரி மார்ட்,
3: ரயில்வே ஸ்டேஷன் ரோடு, திண்டுக்கல்,
4: தாராபுரம் ரோடு, ஒட்டன் சத்திரம்.
5: ஆகஸ்ட் 3 ஆடிப்பெருக்கு தங்கம் வாங்க உகந்த நாள்.
1: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்.
6: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
1: வழங்கும் பண்பலை வானவில் இந்தியா.
7: மகிழ்வான வணக்கம் நேர்களே. பகிர்தலின் பண்பாட்டை வெளிப்படுத்தும் பண்டிகைகள். அன்பின் ஆழத்தை வெளிப்படுத்த கொடுக்கப்படும் அன்பளிப்புகள். உறவுகளுக்கு இடையே ஊக்கத்தை ஏற்படுத்த கொண்டாடப்படும் சிறப்பு நாள்கள். எதிர்பார்ப்பில்லா அன்பால் இணைந்து எந்த சூழலிலும் துணையாய் நின்று தாராளமாய் தன் அன்பை பகிர்ந்து கொள்ளும் நண்பர்கள் அனைவருக்கும்
8: நட்புக்கு வயதில்லை என்று ஒரு ஞானி சொன்னானே.
7: இனிய நண்பர்கள் நாள் நல்வாழ்த்துகள்.
9: என்ன
7: நேர்களே, எல்லாரும் எப்படி?

நாள கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய வேளையில நமக்கான நட்பை வலுப்படுத்தும் வகையில வாழ்த்துக்களை பகிர்ந்திருப்போம். வாழ்த்துகளோடு மட்டும் நட்பு நின்று விடாம நம்ம நலன்ல அக்கறை காட்டும் அனைவரின் மீதும் நட்புடன் கூடிய நம்முடைய அன்பை வெளிப்படுத்துவோம். ஆரோக்கியமான உறவை வலுப்படுத்துவோம். நட்பின் அடையாளமாய் நம்மோடு பயணிக்கும் கோடை பண்பலை 100.5 பார்போற்றும் படைப்புகளையும் பயன்மிகு தகவல்களையும் அறிந்து கொள்ள பண்பலை வழியே பாரத நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு பயணிக்கும் நேரமாக இது வியத்தகு இந்தியா. இன்றைய வியத்தகு இந்தியா நிகழ்ச்சி நமக்கு காட்சிப்படுத்த காத்திருப்பது என்ன கண்டுபிடிப்போமா? சாஞ்சி என்ற பெயர் கேட்டதுமே உங்க நினைவுக்கு வருவது என்ன? மறக்காம 200 ரூபாய எடுத்து கையில வச்சுக்கோங்க. எதுக்கா இருக்கும் சரிங்க?

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
5: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி, கோயம்புத்தூர் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் கார்ப்பரேட் ட்ரெய்னிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
4: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி, கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
6: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
7: தொடர்புக்கு 8985712345.
8: வாசவி ஜுவல்லரி மார்ட்டில் தங்க நகைகளுக்கு சேதாரம் 0% முதல் 3% வரை மட்டுமே.
9: VVS EF வைர நகைகள் 1 கேரட் ரூபாய் 58,500 மட்டுமே.
8: எங்களது கிளைகள்
9: ரயில்வே ஸ்டேஷன் ரோடு, திண்டுக்கல்,
8: தாராபுரம் ரோடு, ஒட்டன்சத்திரம்.
10: August 3 ஆடிப்பெருக்கு தங்கம் வாங்க உகந்த நாள்.
11: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
12: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
13: உண்ணாமலை தொழில்நுட்ப கல்லூரி அட்டானமஸ், கோவை கல்வி கோவில்பட்டியில் BE BTECH அட்மிஷன் நடைபெறுகிறது. உண்ணாமலை தொழில்நுட்ப கல்லூரி கோவில்பட்டி,
14: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்.
15: AI integrated curriculum,
14: அனுபவமிக்க பேராசிரியர்கள்,
15: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி,
14: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம்.
15: கவுன்சிலிங் கோட் 2620.
14: மேலும் விவரங்களுக்கு 944 3

0: 7 3 4 6 7 0.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 ஒரிஜினல் வாசவி ஜுவல்லரி, காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் வழங்கிக் கொண்டிருக்கும் பண்பலை வானவில் இந்தியா.
5: பண்டைய கால நினைவுகளை நினைவு சின்னங்களோடு மீட்டெடுக்கும் நேரமாக இது. வியத்தகு இந்தியா. என்ன நேர்களே, குறிப்பு வினாவை கொண்டு இன்றைய வியத்தகு இந்தியா பயணம் எங்க அமைய இருக்கு என்பதை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க, உங்களோட விடைய சரியானு பார்க்கலாம். சாஞ்சி என்றதும் பலருடைய நினைவிற்கு வரக்கூடியது சாஞ்சி ஸ்தூபி என்ற பெயர் தான். இந்த பெயர் உங்க நினைவுக்கு வந்திருந்தா நீங்க கண்டுபிடிச்ச விடை சரிதாங்க. பாராட்டிக்கோங்க உங்களை. ஏன்னா இப்போ நாம இந்தியாவின் மிக பழமையான பாரம்பரியம் மிக்க அழகான கலைப்படைப்பான சாஞ்சி ஸ்தூபாவை தான் பார்வையிட பயணம் செய்ய காத்திருக்கோம். சாஞ்சி ஸ்தூபி என்பது இந்தியாவின் மத்திய பிரதேச மாநிலத்தின் ரைசன் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாஞ்சி நகர்ல ஒரு குன்றின் மீது அமைஞ்சிருக்கக்கூடிய பௌத்த வளாகம். இது அதனுடைய பெரிய ஸ்தூபிக்காக புகழ் பெற்றதுங்க. மாவட்ட தலைமையிடமான ரைசன் நகர்ல இருந்து ஏறத்தாழ 23 கல் தொலைவிலையும், மத்திய பிரதேசத்தின் தலைநகரான போபால்ல இருந்து 46 கல் தொலைவுல வடகிழக்கிலையும் அமைஞ்சிருக்கு. இப்போ நாம சாஞ்சி ஸ்தூபாவை பாக்குறதுக்காக தான் பயணம் செஞ்சிட்டு இருக்கோம். சாலை வழியாகவும் போகலாங்க. ஆனா நாம முற்காலத்துல அரசர்கள் பயன்படுத்தின இந்த கற்களாலான படிக்கட்டு பாதை வழியாகத்தான் சாஞ்சி ஸ்தூபாவை சென்றடைய போறோம். வாங்க, மெல்ல நடந்துகிட்டே இந்த சாஞ்சி ஸ்தூபா பற்றின சில தகவல்களை அறிந்து கொள்வோம். மறக்காம எல்லாரும் அந்த 200 ரூபாவை எடுத்து கையில வச்சுக்கோங்க. சாஞ்சியில இருக்கக்கூடிய பெரிய ஸ்தூபி இந்தியாவின் மிக பழமையான கற்கட்டுமானங்கள்ல ஒன்றுன்னு சொல்றாங்க. இது இந்தியாவின் வரலாற்று கட்டிடக்கலைக்கு ஒரு முக்கியமான நினைவு சின்னம் என சொல்லப்படுதுங்க. முதல்ல கிமு 3வது நூற்றாண்டுல மௌரிய பேரரசரான அசோகரால இது கட்டுவதற்கு ஆணை இடப்பட்டதாங்க. இதன் மையப்பகுதி புத்தரின் புனித பொருள்களின் மீது கட்டப்பட ஒரு எளிய அரைக்கோள செங்கல் அமைப்பாக அமைஞ்சிருக்கு. இது உயர் பதவியை குறிக்கும் குடை போன்ற அமைப்பான சத்ராவால மூடப்பட்டது. அதே போல புனித பொருள்களை கௌரவிப்பதும் பாதுகாப்பதும் இந்த கட்டுமானத்தின் நோக்கமாக இருந்திருக்கு. இந்த ஸ்தூபியோட அசல் கட்டுமான பணிகளை அசோகர் மேற்பார்வையிட்டதா சொல்றாங்க. அவருடைய மனைவி தேவி அருகிலுள்ள விதிஷாவை சேர்ந்த ஒரு வணிகரோட மகளாம். சாஞ்சியிலதான் அவங்க பிறந்ததாகவும், ராணி தேவிக்கும் அசோகருக்கும் இங்கதான் திருமணம் நடந்தது அப்படின்னு கருதப்படுது. கிமு 1வது நூற்றாண்டுல விரிவாக செதுக்கப்பட்ட 4 தோரணங்கள், அதாவது ஒப்பனை செய்யப்பட்ட நுழைவு வாயில்கள் மற்றும் முழு அமைப்பையும் சுற்றி ஒரு கைப்பிடி சுவரும் சேர்க்கப்பட்டதா சொல்லப்படுது. மௌரியர் காலத்துல கட்டப்பட்ட சாஞ்சி ஸ்தூபில செங்கற்களால் ஆனவை அப்படின்னும், இந்த வளாகம் 11வது நூற்றாண்டு வரை செழித்து வளர்ந்ததாகவும் சொல்றாங்க. இந்த அழகான கலைப்படைப்பு அநேகமா இந்தியாவில மிக சிறப்பாக பாதுகாக்கப்பட்ட பௌத்த நினைவு சின்னங்களின் தொகுப்பாக பார்க்கப்படுதுங்க. இங்க மிக பழமையானதும் மிக பெரியதுமான நினைவு சின்னமான மகா ஸ்தூபி ஸ்தூபியன் 1 அப்படின்னு அழைக்கிறாங்க. இது தொடக்க காலத்துல மௌரியர்களின் கீழ் கட்டப்பட்டதா, மேலும் அசோகரோட தூண்கள்ல ஒன்றால ஒப்பனை செய்யப்பட்டதுன்னு சொல்றாங்க. பின்வரும் நூற்றாண்டுகள்ல குறிப்பா சுங்கர்கள் மற்றும் சாதவாகனர்களின் கீழ் மகாஸ்தூபி விரிவாக்கப்பட்டு வாயில்கள் மற்றும் தடுப்பு வேலிகளால ஒப்பனை செய்யப்பட்டதா சொல்லப்படுது. மேலும் அதன் அருகன்மையிலேயே சிறிய ஸ்தூபிகளும் கட்டிருக்கிறாங்க. குறிப்பா ஸ்தூபியன் 2 மற்றும் ஸ்தூபியன் 3 இப்பயும் நம்மளால பார்வையிட முடியும். அதே நேரத்துல குப்த பேரரசு காலம் மற்றும் அதற்கு பின்னரும் பல்வேறு கோயில் கட்டமைப்புகள் இங்கு கட்டப்பட்டனவாம். பண்டைய இந்திய கட்டிடக்கலை மற்றும் பண்டைய பௌத்த கட்டிடக்கலையின் பெரும்பாலான பரிணாமங்களை உள்ளடக்கியதுதான் இப்போ நாம பார்க்க வந்திருக்க கூடிய இந்த சாஞ்சி ஸ்தூபா.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
4: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
5: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
6: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம். கால் 9965523999.
7: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
8: தொடர்புக்கு 9524936156.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் அனில் கொல்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் த காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ஒரிஜினல் வாசவி ஜுவல்லரி, ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

வரலாற்று பக்கங்களின் வான்வழி பயணமாக இது வியத்தகு இந்தியா. இன்றைக்கு போபால்ல இருக்கக்கூடிய இந்தியாவின் மிக தொன்மையான அழகான கலைப்படைப்பா அறியப்படக்கூடிய சாஞ்சி ஸ்தூபாவை தான் பார்வையிட வந்திருக்கோம். சாஞ்சி ஸ்தூபா பற்றின சில தகவல்களை கேட்டுக்கிட்டே பார்வையிட வேண்டிய இடத்துக்கும் வந்துட்டோம். எல்லாரும் அந்த 200 ரூபாய் தாழை எடுத்து கையில வச்சுக்கோங்க. நுழைவு சீட்டு எடுத்தாச்சு, வாங்க மெல்ல நடந்து போகலாம். நமக்கு வலை பக்கமா பாருங்களேன், இந்திய தொல்லியல் துறை அப்படியே யுனெஸ்கோ தளம் என்பதற்கான அடையாளமா சில தகவல் பலகைகளை அழகா வச்சிருக்கிறாங்க. அதே போல இந்த இடம் பற்றின வரலாறை கூறும் தகவல் கல்வெட்டும் இங்க இருக்கு. ஆங்கிலத்துல பொறிச்சிருக்காங்க பாருங்களேன். இன்னொரு சிறப்பு விடயம் இங்க இருக்கு. என்னன்னா அந்த பக்கமா பாருங்களேன், 3 தகவல் பலகைகள் இருக்கின்றனவா, அவை பிரெய்லி முறையில அமைக்கப்பட்ட தகவல் பலகைகள். பிரெய்லி படிக்க தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பா அது உதவியா இருக்கும். அதே போல இங்க இருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னா, நம்முடைய அலைபேசிய பயன்படுத்தி ஆங்காங்கே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய எண்ணிற்கு அழைப்பை ஏற்படுத்துறப்போ இந்த இடம் பற்றின கூடுதல் தகவல்களை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இங்க ஏற்படுத்தி இருப்பதா சொன்னாங்க. அதையும் நாம முயற்சி செஞ்சு பார்த்திடலாம். நாம நடந்து செல்லக்கூடிய பாதை அகலமான கற்களால அமைக்கப்பட்ட பாதையா இருக்கு. 2 பக்கங்கள்லயும் பசுமையான புல்வெளிகள், பார்க்கவே கண்களுக்கு குளிர்ச்சியா இருக்கு. அதை விட நமக்கு முன்பா தெரியக்கூடிய அந்த அழகான ஸ்தூபிய பாருங்களேன், காலம் கடந்தும் எவ்வளவு கம்பீரமா நிக்குதுல்ல. இப்போ அப்படியே உங்க கையில இருக்க 200 ரூபாய் தாளை எடுத்து திருப்பி பாருங்க. இந்த ஸ்தூபியோட அழகான படத்தை தான் 200 ரூபாயோட பின்பகுதியில அச்சிட்டு இருக்கிறாங்க. நாம இப்ப பார்க்கக்கூடிய இந்த ஸ்தூபி தான் மிக பெரியது என சொல்றாங்க. அழகான அரைவட்ட வடிவத்துல குவி மாடமும் அதற்கு மேற்பகுதியில பாருங்களே குடை போன்ற வடிவமும் அடுக்கா அமைஞ்சிருக்கா. அதே போல சுற்றிலும் பாருங்க, வேலி போட்டது போல கற்களால செதுக்கப்பட்ட கைப்பிடியுடன் கூடிய அழகான அமைப்பு பிரமிக்க வைக்குது. அதை விட இதனோட நுழைவு வாயில பாருங்களே, பிரம்மாண்டமான அழகான நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகளை கொண்ட தோரணங்கள், அதாவது நுழைவு வாயில் எவ்வளவு அழகா அமைக்கப்பட்டிருக்கு. பலருக்கும் தோரணம் அப்படின்னு சொன்னதுமே கையில ஏதோ கட்டி தொங்க விட்டுருப்பாங்களோன்னு நினைச்சிருப்பீங்க. நாம இப்ப பார்க்கக்கூடிய இந்த நுழைவு வாயில தான் தோரணம்னு குறிப்பிடுறாங்க. கிடைமட்டமா 3 கற்கள், அதை தாங்கி நிற்கக்கூடிய 2 தூண்கள். இந்த பிரம்மாண்டமான கலைப்படைப்பு நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகளால முழுவதுமா ஒப்பனை செய்யப்பட்டிருக்கு. இந்த 2 தூண்களையும் பாருங்களேன், தொப்பையோடு கூடிய குள்ள மனிதர்கள் தூண்களை தாங்குவது போன்ற சிற்பங்கள் அழகா வடிவமைச்சிருக்காங்க. அதுக்கு கீழ்பகுதியில மரத்தை சுற்றி அழகிய மனிதர்களோட உருவங்கள், மேற்பகுதியில யானைகளின் உருவம் இருக்கு, அங்க பாருங்க குதிரைகளோடு கூடிய மனிதர்களோட உருவங்கள் எவ்வளவு நுணுக்கமா செதுக்கி இருக்கிறாங்க. பாக்குறதுக்கு கைகளால வரைஞ்சது போல தெரியுதுங்க, ஆனா உண்மையிலேயே இவை கற்களால செதுக்கப்பட்டிருக்கின்றன அப்படிங்கறத பார்க்கிறப்போ வியப்பாதான் இருக்கு.

0: சிந்திச்சு பாருங்களேன், இந்த நவீன காலத்துல நவீன பொருள்களை பயன்படுத்தி இப்படியான நுணுக்கமான வேலைப்பாடுகளை செய்வது இப்போ எளிதாயிருக்கு. ஆனா கிமு 3ஆம் நூற்றாண்டுல இந்த கலைப்படைப்பு எப்படி செய்யப்பட்டிருக்கும், என்ன பயன்படுத்தி இருப்பாங்க, எப்படி இவ்வளவு அழகா இதெல்லாம் செஞ்சிருப்பாங்க, என்ன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினாங்க என்பதை சிந்திக்கிறப்போ இந்தியாவோட கலைத்திறன் உண்மையிலேயே வியப்படைய வைக்குது தானே. இது ஒரு நுழைவு வாயில் தான். இதே போல இந்த ஸ்தூபியை சுற்றிலும் 4 திசைகள்லயும் 4 நுழைவு வாயில்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு நுழைவு வாயிலையும் இருக்கக்கூடிய இந்த ஒப்பனை செய்யப்பட்ட தோரணங்கள்ல புத்தரின் வாழ்க்கையை சித்தரிக்க கூடிய பல்வேறு சிற்ப வேலைப்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கின்றனவாம். இந்த ஸ்தூபியோட கைப்பிடினு சொல்லப்படக்கூடிய இந்த வேலி போன்ற அமைப்பை பாருங்களேன், பாக்குறதுக்கு மரத்தை கொண்ட அமைக்கப்பட்டது போல இருக்கு. ஆனா உண்மையிலேயே கற்களால எவ்வளவு அழகா வளைவா நேர்த்தியான வளைந்த அமைப்பை கொண்டு செஞ்சிருக்கிறாங்க. நாம பொதுவா படிக்கட்டுகள்ல இருந்து இறங்கி வருவதற்காக தான் அந்த கைப்பிடிய வச்சிருப்போம். ஆனா இங்க பாருங்களேன், இந்த ஸ்தூபத்தை சுற்றிலுமே அழகா 3 வரிசை கற்கள், அதற்கு இடையில கற்கள், மேல கைப்பிடி. அது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. 200 ரூபாய் தாளோட பின்புறத்துல இருக்கக்கூடியது மேற்கு தோரணம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அமைப்பை தாங்கும் 4 எர்ச்சர்களை கொண்டுதான் இதை நாம கவனிக்க முடியும். கிமு 1வது நூற்றாண்டுல கட்டப்பட்ட இந்த தோரணங்கள் மனதை கவரும் வகையில இருக்கின்றன. அந்த காலத்துல இந்த வகை கட்டிடக்கலைக்கு இவையே முன்னோடிகளாக இருந்ததா நம்பப்படுது. உண்மையிலேயே பிரமிக்க வைக்குது. இது ஏறத்தாழ 36 மீட்டர் விட்டம் மற்றும் 16.4 மீட்டர் உயரம் கொண்ட அரைக்கோள வடிவ அமைப்பை கொண்டிருக்கு. நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்தூபத்தோட அளவை சொல்றாங்க. இந்த தூண்கள்ல அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிற்பங்களுக்கு பின்னாடி சில கதைகள் இருப்பதா சொல்றாங்க. அப்படி என்ன கதைகள் இருக்கும், யாரை பற்றியதா இருக்கும், அறிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நம் கோடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலை 100.5 ஒரிஜினல் வாசவி ஜுவல்லரி,
2: ஓவிஜே ஒரிஜினல் வாசவி ஜுவல்லரி மார்ட்,
3: ரயில்வே ஸ்டேஷன் ரோடு திண்டுக்கல்,
2: தாராபுரம் ரோடு ஓட்டம் சத்திரம்,
4: August 3 ஆடிப்பெருக்கு தங்கம் வாங்க உகந்த நாள்,
1: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்,
5: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ், TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
1: வழங்கிய பண்பலை வானவில் இந்தியா.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
2: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
3: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
5: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
6: தொடர்புக்கு 8985712345.
7: OVJ ஒரிஜினல் வாசவி ஜுவல்லரி மார்ட்டில் தங்க நகைகளுக்கு சேதாரம் 0% முதல் 3% வரை மட்டுமே.
8: VVS EF வைர நகைகள் 1 கேரட் ரூபாய் 58,500 மட்டுமே.
7: எங்களது கிளைகள்
8: ரயில்வே ஸ்டேஷன் ரோடு, திண்டுக்கல்,
7: தாராபுரம் ரோடு, ஒட்டன்சத்திரம்.
9: August 3 ஆடிப்பெருக்கு தங்கம் வாங்க உகந்த நாள்.
10: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
11: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
12: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ்,
13: AI இன்டிகிரேட்டட் கரிக்குலம்,
12: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள்,
13: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி,
12: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோட், நாமக்கல் மாவட்டம்.
13: கவுன்சிலிங் கோட் 2620.
12: மேலும் விவரங்களுக்கு 9443734670.
14: கற்களின் கலைநயத்தை காற்று வழியே கண்டுகளிக்கும் நேரமாக இது வியத்தகு இந்தியா. இன்றைக்கு போபாலின் சாஞ்சியில இருக்கக்கூடிய பாரம்பரிய சின்னமான சாஞ்சி ஸ்தூபாவை தான் சுத்தி பார்த்துட்டு இருக்கோம். சாஞ்சி ஸ்தூபாவோட மேற்கு வாயில் வழியா நுழைஞ்சு இந்த ஸ்தூபாவை சுற்றி அப்படியே வடக்கு வாயில் முன்பதா வந்து நிக்கிறோம். இந்த வடக்கு வாயில் தோரணத்தை பாருங்களேன்.

இந்த கலிநயத்தை எப்படி வர்ணிக்கிறதுனே தெரியலங்க. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. மேல குறிப்பிட்டிருக்க கூடிய சிற்பங்களை பாருங்களேன். இதற்கு இரண்டு விளக்கங்கள் இருக்கின்றன சொல்றாங்க. ஒன்னு, மேல காட்டப்பட்டிருக்க கூடிய ஸ்தூபி புத்தரை சித்தரிக்கிறது அப்படின்னும், மேலும் மக்கள் அவர்கிட்ட பிரார்த்தனை செய்யவும் ஆசை பெறவும் வருவது போன்ற அமைப்பு இது அப்படின்னு சொல்றாங்க. இரண்டாவதா, ஸ்தூபிய கட்டுவதற்காக மக்கள் காணிக்கைகளையும் நன்கொடைகளையும் கொண்டு வராங்க அப்படின்னு கீழ் வரிசையில பாருங்களேன். சித்தரிக்கப்பட்டிருக்க கூடிய மக்கள் மற்றவங்களை காட்டிலும் மிக நேர்த்தியான ஆடை அணிந்தவர்களா தெரியறாங்க. நன்கொடைகளை வழங்கும் வெளிநாட்டவரையும் இவை சித்தரிக்க கூடும் என சொல்லப்படுதுங்க. இந்த சிற்ப வேலைப்பாட உற்று நோக்குங்களே. ஸ்தூபத்தோட அமைப்பு நடுவுல இருக்கு, அதை சுற்றிலும் மக்கள் நிற்பது போன்ற அமைப்பு இருக்கு. அதே போல அதற்கு அடுத்ததா இருக்கக்கூடிய ஒரு அழகான மரம் இலைகளோடு கூடிய வடிவத்தை சித்தரிச்சு அதற்கு கீழே அமர்வதற்கு ஏற்றாற் போல ஒரு இடம் இருக்கு. ஆனா அங்க யாருமே அமரல. இந்த மரத்தை சுற்றிலும் மக்கள் வணங்குவது போன்ற சித்தரிப்பை பார்க்க முடியுது. அந்த மரத்துக்கு கீழே தான் புத்தர் அமர்ந்திருந்தார் என்பதை அவருடைய உருவ இல்லாம சித்தரிச்சிருக்கிறதா சொல்லப்படுது. அப்படியே தூண்ல இருக்கக்கூடிய அடுத்த சித்தரிப்ப பாருங்களேன். மன்னர் வீதி வழியா வருவது போலவும், மக்கள் அதை அவங்களுடைய வீடுகளோட சாளரம் வழியாக பார்ப்பது போலவும் மேற்பகுதியில புத்தரின் சிம்மாசனத்தையும் சித்தரிச்சிருக்காங்க. இதற்கு பின்னணியில சொல்லப்படக்கூடிய கதை என்னன்னா, பிம்பிசார மன்னன் தன்னுடைய ராஜகிரக ராஜ்யத்தை விட்டு கௌதம புத்தரை சந்திக்க செல்வதை சித்தரிச்சிருக்காங்க. ஒரு முறை புத்தர் ராஜகிரக ராஜ்யம் முழுவதும் யாசகம் பெற்றாராம். அப்போ ஓர் ஏழை யாசகரை போல இல்லாம அவருடைய ஒளிமயமான பிரகாசத்தை சாமானிய மக்கள் கவனிச்சிருக்காங்க. ஒருவேளை கடவுள் தன்னுடைய ராஜ்யத்திற்கு வந்திருப்பாரோ, அவர்தான் இப்படி உழவி கொண்டிருக்கிறாரோ அப்படின்ற ஐயத்துல இந்த விடயத்த அரசருக்கு தெரியப்படுத்துறாங்க. அரசரும் அவரை கவனிச்சுட்டு அரண்மனைக்கு அவரை அழைச்சிட்டு வரும்படி ஆள் அனுப்புறாராம். ஏன்னா அரசர் அவர்கிட்ட இருந்து ஞானத்தை பெற விரும்பியிருக்காரு. இருந்தாலும் புத்தர் தனது ராஜ்யத்தை துறந்து முக்தியை பெறுவதற்காக துறவு வாழ்க்கை வாழ்ந்து வந்தார் என்பதால அவர் அரசரோட அரண்மனைக்கு செல்லல அப்படின்னு இங்க சொல்லப்படக்கூடிய கதையில சொல்றாங்க. அப்படியே இடப்பக்கமா இருக்கக்கூடிய தூண்ல இந்த சித்தரிப்பை பாருங்க. மேற்பகுதியில வாத்துகளோட சிற்பங்கள் நீர்ல இருப்பது போல செதுக்கப்பட்டிருக்கு. அந்த நீர் கூட எவ்வளவு அழகா வளைவா செதுக்கிருக்காங்க பாருங்களே. நான்கு மூலைகள்லயும் அழகான மரங்களோட வடிவங்கள் பழங்களோடையும் ஏதோ ஒரு வித்தியாசமான தோற்றத்துல செதுக்கிருக்கிறாங்க. அது கும்பலா அங்கங்க இருக்கிறது பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. மையத்துல படகின் மீது மூன்று பேர் காத்துட்டு இருக்கிறது போல ஒரு சிற்பம் இருக்கு. அதற்கு கீழே புத்தரின் சிம்மாசனம் போன்ற அமைப்பும், அதற்கு கீழாக மூன்று பேர் நிற்பது போன்ற சிற்பமும் மரங்களோடு அழகா வடிவமைக்கப்பட்டு இருக்கின்றன. இந்த சிற்பம் குறித்து என்ன கதை சொல்றாங்க அப்படின்னா, புத்தர் தண்ணீரின் மீது நடந்த அற்புதம் போன்ற பல புகழ்பெற்ற கதைகளை சித்தரிக்கிறாங்க. இங்கும் புத்தர் இந்த புடைப்பு சிற்பத்துல காட்டப்படல. கீழ் வலது மூலையில இருக்கக்கூடிய அவரது சிம்மாசனம் காலியாதான் இருக்கு பாருங்களேன். அவர் வெள்ளப்பெருக்கு நதியாக இங்க சித்தரிக்கப்படுகிறார் எனவும், அவருடைய சீடர்கள் நதியில ஒரு படகுல காத்திருக்கிறாங்க அப்படின்னும், பின்னர் அவர் நதியின் மீது நடந்தார் அப்படின்னும், அப்படி அவர் நடந்ததுக்கு பிறகு அந்த அற்புதமான செயலை பார்த்த சீடர்கள் அவருக்கு மரியாதை செலுத்தும் வகையில தான் இந்த சிற்ப வேலைப்பாடு அமைந்திருப்பதா சொல்லப்படுது. இப்படி பல்வேறு பிரமிப்பூட்டும் கதைகள் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு கலைப்படைப்பிற்கு பின்பும் சொல்றாங்க. இன்னொரு சிறப்பான விடயம் என்ன அப்படின்னா, அசோக தூண் இங்க இருந்ததாகவும் அது காலப்போக்குல உடைஞ்சதாகவும் சொல்லப்படுது. அதனுடைய எச்சங்கள் அருகன்மையில இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்துல வச்சிருக்கிறாங்களாங்க. ஆனா இந்த அழகான தோரணங்கள்ல அசோக சக்கரத்தையும் மூன்று முகங்களையும் கொண்ட சிங்கம் கவிழ்த்தி வைக்கப்பட்ட தாமரை மலர் மீது இருப்பத பார்க்கிறப்போ நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. நாம சுத்தி பார்த்த இந்த ஸ்தூபம் போலவே இதற்கு அருகன்மையில அங்க பாருங்களேன், அங்க இரண்டு சிறிய ஸ்தூபங்கள் இருக்கின்றனவா, அவைகளையும் அப்படியே இந்த பாடலை கேட்டுட்டு பார்த்துட்டு வந்துடலாம். கையோட இந்த ஸ்தூபாவை சுற்றி என்ன இருக்கு அப்படின்ற

ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற

0: செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: வைக்கும் இடையங்களை கொண்ட நம் பாரத நாட்டின் வியன்மிகு கலை படைப்புகளை அறிந்து கொள்ளும் நேரமாக இது. வியத்தகு இந்தியா. சாஞ்சியில இருக்க பழமையான ஸ்தூபாக்களை சுத்தி பார்த்தோம். கையோட சாஞ்சி ஸ்தூபி பற்றி சில தகவல்களை கூடுதலா சொல்றாங்க. அது என்னன்னு அறிஞ்சுக்கலாமா? பேரரசர் அசோகர் சாஞ்சி ஸ்தூபியின் கட்டுமான பணிகளை தொடங்கி வச்சு அதற்கு அடிக்கல் நாட்டினாராம். இருந்தாலும் அதன் பிறகு அவர் அந்த ஸ்தூபிக்கு ஒருபோதும் வரவே இல்லை. அப்படின்னும் அவருடைய மனைவி தேவி மகாராணியும் அவரது மகளும் தான் கட்டுமான பணிகளை நிறைவு செய்தனர் அப்படின்னு சொல்றாங்க. தொடக்கத்துல பிரதான குவிமாடமும் அதன் அருகன்மையில அசோக தூண் மட்டுமே எழுப்பப்பட்டு இருந்ததாங்க. காலப்போக்குல இதை சுற்றி மற்ற நினைவு சின்னங்களும் நுழைவு வாயில்களும் கட்டப்பட்டன என சொல்லப்படுது. பெரும்பாலான கட்டுமானங்கள் சுங்கா காலத்துல நடைபெற்றதா நம்பப்பட்டாலும் சுங்காக்கள் பௌத்த மதத்திற்கு எதிரானவர்கள் அப்படின்னும் சொல்றாங்க. வெளிப்புற கட்டமைப்புகள் வெளிநாட்டினர் மற்றும் அப்பகுதியை சுற்றியிருந்த பிற பௌத்தர்களின் நன்கொடையை பயன்படுத்தி கட்டப்பட்டன எனவும் கூறப்படுது. சாஞ்சி ஒரு மேடான குன்றின் மேல அமைஞ்சிருக்கிறதால சில ஆட்சியாளர்களின் நாச வேலைப்பாடுகள்ல இருந்து தப்பித்தது எனவும் கருதப்படுது. 1818 ஆண்டு வரைக்கும் சாஞ்சி ஸ்தூபி புறக்கணிக்கப்பட்டதாங்க. பின்னர் ஜெனரல் டெய்லர் இதை கண்டுபிடிச்சாரு. அப்படின்னும் காடு இந்த வளாகத்தை ஆக்கிரமிச்சிருந்த போதிலும் இன்றும் நன்கு பாதுகாக்கப்பட்டதை அவர் கண்டறிஞ்சார் அப்படின்னு சொல்றாங்க. 1912 சர் ஜான் மார்ஷல் சாஞ்சியில புனரமைப்பு பணிகளுக்கு உத்தரவிட்டாராம். அந்த காலத்துல அவர் தொல்லியல் துறையின் தலைமை இயக்குநரா இருந்ததா கருதப்படுது. 1989 தான் சாஞ்சி ஸ்தூபம் உலக பாரம்பரிய தளமா அறிவிக்கப்பட்டதாங்க. இப்படி சாஞ்சி ஸ்தூபம் பற்றி பல்வேறு விடயங்கள் இருக்கின்றன. காற்று வழியே காட்சிகளை கண்டுகளிச்சோம். எனினும் வாய்ப்பு இருக்கும் போது காணொளி வழியாகவும் சாஞ்சி ஸ்தூபத்துல இருக்கக்கூடிய சிற்ப வேலைப்பாடுகளை பாருங்க. நம்ம பாரத நாட்டுல எவ்வளவு கலைநயம் திறமை வியப்பூட்டும் விடயங்கள் கொட்டி கிடக்கின்றன என்பது நமக்கே புரியும். நம்ம நாட்டோட வரலாற்று சிறப்புமிக்க கலை படைப்புகளை பற்றி அறிந்து கொள்வதும் பார்வையிடுவதும் நம் நாட்டின் தொன்மையையும் பெருமையையும் உணர்ந்து கொள்ளவும் எவ்வளவு அற்புதமான நாட்டுல நாம வாழ்றோம் என்பதை நினைத்து பெருமை கொள்ளவும் வழிவகை செய்கிறது என்பது நமக்கே புரியும். இன்றைய நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் என்ன? பயனுள்ள தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டதா என்பதை குறிப்பிட்டு இன்றைய நிகழ்ச்சிக்கான விடைய அனுப்பி வைங்க.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: இசை தோட்டத்தில் ஒரு இன்ப உலாவாக இது வியத்தகு இந்தியா. என்ன நேர்களே, எப்படி இருந்தது இன்றைய சாஞ்சி ஸ்தூபத்தை சுற்றி பார்த்த வியத்தகு இந்தியா பயணம்? பழமையின் பெருமையை தாங்கி கம்பீரமாக நிற்கக்கூடிய கலை படைப்பு பற்றிய தகவல்கள், அழகான சிற்பங்களும் அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய கதைகள் பற்றிய விடயங்கள், பெருமை மிகு பாரம்பரிய தலங்களை கொண்டிருக்கும் நம் பாரத நாட்டை பற்றிய எண்ண ஓட்டங்கள், இவை அனைத்தும் உங்களுக்கு எப்படியான பட்டறிவை கொடுத்தன என்பதை உடனடியாக 80 56 57 15 54 என்ற எண்ணிற்கு குறுந்தகவல் வழியாகவோ அல்லது கட்சேவை வாயிலாகவோ அனுப்பி வையுங்கள். உங்களின் கருத்துக்களும் இடம்பெறும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில். இனி கடந்த வியத்தகு இந்தியா நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட இந்தியாவின் பழமையான பாறை உறைவிடங்கள் அமைந்துள்ள இடத்தின் பெயர் என்ன என்ற வினாவிற்கு பிம்பேட்கா என்ற சரியான விடையினை 93 61 73 38 68 என்ற எண்ணிற்கு குறுந்த

தகவல் வழியாகவும் கட்செவி வாயிலாகவும் அனுப்பியிருந்த தேர்வு செய்யப்பட்ட நம் நேயர்கள் திருப்பூர் மனவை க சந்திரசேகர், சின்னாளப்பட்டி சிவகாமி, மேச்சேரி சுகந்தா, அரியலூர் பவித்ரா, வடமதுரை கோபாலகிருஷ்ணன், பெருமாநல்லூர் கே எஸ் ரேணுகாதேவி, திருப்பூர் கணக்கம்பாளையம் சசிகலா, கனியம்பூண்டி கனகரத்தினம், ஈரோடு அ சுப்பிரமணியன், கே என் பாளையம் பேச்சுமுத்து, நந்தவனம் பாளையம் சு பத்மாவதி, திண்டுக்கல் செல்வி சிவராஜ், வெங்கம்பூர் குமார், ஜெகதீஷ் ராயர், தஞ்சாவூர் வியாகுலமேரி. உங்கள் அனைவருக்கும் பண்பு

இந்தியா நிகழ்ச்சியிலிருந்து ஒரு கேள்வி. உலக பாரம்பரிய சின்னமான சாஞ்சி ஸ்தூபி யாருடைய காலத்தை சேர்ந்தது? உலக பாரம்பரிய சின்னமான சாஞ்சி ஸ்தூபி யாருடைய காலத்தை சேர்ந்தது? உங்களின் சரியான விடையினை உடனடியாக 93-61-73-38-68 என்று எனக்கு குறுந்தகவல் வாயிலாகவோ அல்லது கட்சவி வழியாகவோ அனுப்பி வையுங்கள். உங்களின் விடைகளுக்காக நாங்களும் காத்திருக்கின்றோம். வழக்கமான சூழலிலிருந்து விடுபட்டு வளமான நினைவுகளை திரட்டி வனப்புமிக்க பட்டறிவை உருவாக்குபவையே பயணங்கள். அப்படியான பயணங்களை வாய்ப்பிருக்கும் போது நேரடியாக சென்றும், வாய்ப்பில்லாத போது வானொலி வழியே வியத்தகு இந்தியா நிகழ்ச்சி வழியாகவும் பயணியுங்கள் என சொல்லி மீண்டும் ஒரு அழகான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நிகழ்ச்சியிலிருந்து நானும் விடைபெறுகிறேன். என்றும் உங்கள் நட்புடன் சுபா. நன்றி நேர்களே.

0: கோடை பண்பலை நூறு பிள்ளை இந்தியின் பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக ஆரம்பிக்கப் போகுது. இன்றைக்கி பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில் என்ன மாதிரியான பாடல்கள் பாடணும் அப்படிங்கிறத ஏற்கனவே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
1: ஓரளவு கண்டுபிடிச்சிருப்பாங்க
0: சரிங்களா. சரி, பாட்டு பாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டோம் அப்படின்னா புதுசாக பாட வரவங்களுக்கு என்ன தொலைபேசி எண்?
1: 24 24 24.
0: மகளிருக்கு
1: 24 24 26.
0: வழக்கமான நேயர்களுக்கு
1: 24 24 29 மற்றும் 290 333.
0: மறக்காம முன்னிப்பா 0 45 42 சேர்த்துக்கணும். இன்னைக்கு என்ன மாதிரியான பாடல்கள் பாடணும் அப்படின்னு
1: யோசிச்சுட்டு இருப்பாங்க
0: இல்லையா, அதை நம்ம பாடி காமிச்சா பாடி காமிச்சா நல்லா இருக்கும்.
1: ஓடிடாதீங்க.
0: சரி, ஆரம்பிக்கலாமா?
1: ஆரம்பிக்கலாமே.

0: வரிகளும் அவ்வளவுதான். இன்னைக்கு பாட்டு பாடலும் நிகழ்ச்சியில தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி பாடல்கள் தான் பாட சொல்ல
1: போறாங்கன்னு.
0: நண்பர்கள் தினம் அப்படிங்கறதுனால நீங்க உங்க நண்பர்கள் அந்த நாள் ஞாபகம் அங்கிருந்து ஆரம்பிச்சு இப்ப 2026 வந்த பாடல்கள் வரைக்கும் நீங்க பாடலாம். ஆரம்பிக்கலாங்களா?
1: ஆரம்பிக்கலாமே.
0: தகுடு தகுடு.
1: வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம்.
2: வணக்கம். கரூர்ல இருந்து மலிகா பேசுறேன்.
1: மலிகா, என்ன பாட்டு எந்த படத்துல இருந்து பாட போறீங்க?
0: நன்றி. உங்களுக்கு
2: தான்
0: பாடுங்க. ஆமாங்க. என்னங்க பாடணுங்க? ரோஸ் அதிகண்டா அதை விட பாச அதிகண்டா.
2: நம்ம பழகினத மறப்பாங்க அந்த பருவம் இப்போ கேட்க சொல்லுங்க.

0: நன்றிமா. உங்களோட ஃப்ரெண்ட் பேர் சொல்லுங்க. இல்லையா, சரி இருக்கட்டும், அப்புறமா தெரிஞ்சுக்கலாம்.
1: வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: தேனி மாவட்டம் மோடிப்பட்டி மகாராஜன் பரமேஸ்வரி.
1: மகாராஜனையா, என்ன பாடல் பாட போறீங்க?
2: என் நண்பன் போட்ட சோறு நிறமும் தின்னும் பாரு, நட்பை கூட கற்பை போல என்னவே, காட்டுக்குயிலும் மனசுக்குள்ளே பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்லை பாடத்தான், தவளை கட்டி தவிட்டி கொண்டு.
0: மேடம் பயப்படாதீங்க,
2: அப்படி வார்த்தை முட்டுது மேடம்.
0: ஏங்க முட்டுது,
1: மகிழ்ச்சியில வார்த்தைகள் முட்டுதான்.
0: உங்க ஃப்ரெண்டு பேர் சொல்லுங்க. மகாராஜன்
1: இப்படின்னு
0: சொல்லி சமாளிக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம். இனிய செங்கருமான கோடை பண்பளிச்சு
0: முருகன்,
3: நாமக்கல் மாவட்டம் பரட்டூர் பிடிக்கல் பழம் கரும்பு முருகனின் அன்பு கலந்த பாச வணக்கம்.
0: என்ன பாடல் நீங்க வச்சிருக்கீங்க?
3: அந்த நாள் ஞாபகம் பாசம்
0: நன்றி, ரொம்ப நல்லா பாடுறீங்க முருகன்.
3: நன்றி.
0: போதும் போதுங்க. அநேகமா அந்த பாடலை முழுமையாக கேட்டு பாட்டுருந்தா நான் நல்லா இருந்தோம்னு நினைக்கிறேன்.
1: ஆமாம்,
0: அந்த மூச்சு
1: இல்லை, அதாவது அதெல்லாம்
0: அந்த நான் ஞாபகம்
1: நன்றிங்க.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: ஜிஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சோனாமிகா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன். லேர்ன், இன்னோவேட் அண்ட் லீட் தி ஃபியூச்சர். விசிட் ஜிஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஆட்டோனமஸ், திருச்சி. கவுன்சிலிங் கோட் 3807.
4: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
5: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
4: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
5: தொடர்புக்கு 8985712345.
6: OVJ ஒரிஜினல் வாசவி ஜுவல்லரி மார்ட்டில் தங்க நகைகளுக்கு சேதாரம் 0% முதல் 3% வரை மட்டுமே.
7: VVS EF வைர நகைகள் 1 கேரட் ரூபாய் 58,500 மட்டுமே.
6: எங்களது கிளைகள்
7: ரயில்வே ஸ்டேஷன் ரோடு, திண்டுக்கல்,
6: தாராபுரம் ரோடு,

0: ஓட்டம் சத்திரம்
1: ஆகஸ்ட் 3 ஆடி பெருக்கு தங்கம் வாங்க உகந்த நாள்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
6: உண்ணாமலை தொழில்நுட்ப கல்லூரி அட்டானமஸ் கோவை கல்வி கோவில்பட்டியில் பிஇ பிடெக் அட்மிஷன் நடைபெறுகிறது. உண்ணாமலை தொழில்நுட்ப கல்லூரி கோவில்பட்டி.
7: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்
8: AI இன்டெகிரேட்டட் கரிக்குலம்,
7: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள்,
8: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி,
7: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம்.
8: கவுன்சிலிங் கோட் 2620.
7: மேலும் விவரங்களுக்கு 9443734670.
9: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
10: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
11: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
12: பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சி நம்ம கொடைக்கானல் பண்பலை நூறுப்பிள்ளை இந்த கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு நண்பர்கள் தினம்னால நண்பர்கள் பாடல்களாக பாடுங்கன்னு சொல்லியிருந்தோம். நல்லா பாடிட்டு இருக்காங்கப்பா. நீங்களும் நல்லா பாடுறீங்க பௌசியா, வாழ்த்துக்கள். உங்களுக்கு நல்ல எதிர்காலம் காத்துட்ருக்கு. சிரிக்காதீங்க
13: அண்ணே,
12: எல்லாரும் சிரிக்கிறாங்க.
13: அண்ணனும் கனியனும் ரொம்ப ரொம்ப நல்லா பாடுறாரு.
12: எங்க வணக்கம், யாரு
13: சொல்லி கொடுத்த மாதிரி சொல்றேன்.
14: ஹலோ, எப்படி சொல்றீங்க?
12: அது என்னது?
13: வணக்கம்.
15: வணக்கம்.
13: வணக்கம்.
15: மதுரை மாவட்டம் மேலூர் கோட்டமத்தம்பட்டி ராதாகிருஷ்ணன்.
12: என்ன பாட்டு பாட போறீங்க ராதாகிருஷ்ணன்?
15: நான் வந்து உனக்காக நான் படத்துல சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன் நண்பர்களா பாடுவாங்க.
12: பாடுங்க.
15: ராமு, ஐ லவ் யூ. ராஜா, ஐ லவ் யூ. இமை தொட்ட மணிவிழி இரண்டுக்கும் நடுவிலில் தூரம் அதிகம் இல்லை. திருமணம் ஒரு குணம், இருவரும் நண்பர்கள், அதுதான் அன்பின் எல்லை. கண்டனிடம் குசேலன் கண்ட சுகம் இல்லை.
13: கண்டனிடம்
15: சோழன் கண்ட சுகம்
12: ரொம்ப ரசிச்சு பாருங்களேன் ராதாகிருஷ்ணா.
15: காவிய காலத்து அன்பு மனம்
12: ரொம்ப நன்றிங்க ராதாகிருஷ்ணன். போதுங்க, முழு பாடலை பாடி அசத்திருவீங்க நினைக்கிறோம்.
13: அதாவது அந்த உள்ள இருந்து வரும்போது அப்படிதான் இருக்கும்.
12: இருக்கட்டும்,
13: யார் வந்து தடுத்தாலும் நிப்பாட்ட மாட்டாங்க.
12: இல்ல, இது தாப்புல இருக்கிறவங்களையும் நம்ம யோசிக்கணுமா இல்லையா? வணக்கம், யாருங்க?
13: நன்றிங்க. வணக்கம்.
16: ஓஹோ, ஹலோ.
12: ஹலோ, யாருங்க?
16: ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி வட்டத்துல இருந்து ஸ்ரீதேவி பேசுறேன்.
12: ஸ்ரீதேவியா?
16: எஸ் சார்.
12: சரிங்க. எஸ் சார், என்ன பாட்டு சார் பாட போறீங்க?
16: சார், நான் இன்னும் ஒரு பாட்டு சொன்னேன், வேற பாட்டு பாடலாமா?
12: என்ன பாட்டுன்னு சொல்லுங்க.
16: தோலா தோலா,
12: இந்த பாட்டா பாடுங்க.
16: கனவு தோலா தோலா தோலா, தோற்கொண்டு கொஞ்சம் சாஞ்சிக்கணும். நட்பா பத்தி நாமும் பேசி தீர்த்திக்கணும்.
12: ஓஹோ,
16: ஒன்னா புரிஞ்சிக்கணும், ஒன்னா தெரிஞ்சிக்கணும். நீயும் நானும் பழகுறமே, காதலாகுமா?
12: வணக்கம். இது பாட்டு பாட்டாலும் இன்னைக்கு நண்பர்கள் சார்ந்த பாடல்கள் பாடணும். இன்னைக்கு ஒரு வழி பண்ண போறோம் நண்பர்களை. யாருங்க?
13: வணக்கம்.
17: வணக்கம். விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கல் டெய்லர் பாக்கியலட்சுமி பேசுறேன்.
12: பாக்கியலட்சுமி அக்கா,
17: சொல்லுங்க.
12: கேள்விப்பட்டோம், நீங்களா தனியா பாடிட்டு இருப்பீங்களாமே கடைக்குள்ள உட்காந்து? அதான் தைக்கிறது கிடையாதான், தைக்கிறது கிடையாது. பாட்டை கேட்டுக்கிட்டே பாட்டை பாடிக்கிட்டே வேலையை ஓட்டிடுறது.
13: நீங்க தைக்கிறது, நீங்க பாடுறத பார்த்தே நாலு ப்ளவுஸ் எக்ஸ்ட்ரா குடுக்குறாங்களாமே வந்து.
12: ஆமா,
13: தச்சுட்டாங்க.
12: என்ன பாட்டு பாட போறீங்க பாக்கியக்கா?

0: எல்லா பாட்டெல்லாம் வரும்போது லைன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க.
1: சரி இப்போ கொடுத்துட்டோம், என்ன பாட்டு வச்சிருக்கீங்க? பாடுங்க. பாடுறீங்களா? இன்னும்
0: படிக்க முடியாது
1: நேரம் படிச்சீங்களா?
2: சரி ஓகே, ரொம்ப முயற்சி, நல்லாவே முயற்சி பண்ணீங்க.
1: அதே பாட்டு கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். நினைச்சேன்.

0: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
1: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கோயம்புத்தூர் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
0: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்,
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
9: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் அணில் கொல்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் த காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ஒரிஜினல் வாசவி ஜுவல்லரி, ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
10: பாட்டு பாடலாம் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். கோடை பண்பலை 100.5 நம்ம நேரில் எல்லாமே நண்பர்கள் சார்ந்த பாடல்கள்லாம் பாடிட்டுருக்காங்க பாருங்கள். நம்மளும் கூடவே ஆஹா ஓஹோன்னு பாடிட்டுருக்கோம். வணக்கம், யாருங்க இப்போ பாட வர்றது?
11: வணக்கம்,
10: யாருங்க?
11: விருதுநகர் மாவட்டம் விருதுநகர்லேருந்து உஷாதேவி.
10: உஷாதேவி அம்மா, என்ன பாட்டு கொண்டு வந்திருக்கீங்க?
11: நண்பர்கள் பாட்டு தான்.
10: ஆமாங்க.
11: மனசே மனசே மனசில் பாரம்,

0: என்னத்தம்மா சொல்றது?
1: பிரியும் நேரம்.
2: ஆஹா, இப்போ இதை எடுக்கலாமா? நேற்றைக்கு கண்ட கனவுகள் தெரியுமா, இன்றைக்கு உண்ட உணவுகள். என்ன இருக்கீங்களா?
3: ஹலோ, யாருங்க
2: நீங்க? 90s கிட்ஸா? உஷா தேவியம்மா?
4: ஆமா சார்.
2: அப்படி சொல்லுங்க, அதான் அந்த பாட்டு வருது. நன்றிங்க, வாங்க அடுத்த நேயர். வணக்கம். ஹலோ.
5: சகோதரருக்கும் சவரிக்கும் இனிய முற்பகல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நண்பர்கள் தன வாழ்த்துகளோடு பாட்டு பட்டாளத்தில் இணைவது கரூர் மணவாடி பெருமாள்பட்டி மணிவேல்.
2: எப்பா மணிவேல்,
5: சொல்லுங்க.
2: நல்லா பாடுவீங்களா? கேள்விப்பட்டோம். அப்படியா?
6: ரொம்பவே.
2: என்ன பாட்டுங்க மணிவேல் பாட போறீங்க?
5: சட்டம் தரைபடுதல் நண்பனே எனது உயிர் நண்பனே.
2: ஆஹா, பாடுங்க.
5: நண்பனே எனது உயிர் நண்பனே, உறவிது இன்று போல் என்றுமே தொடர்வது.

0: ஓ சூப்பருங்க, இங்க இருங்க. இன்னைக்கு நான் விட மாட்டேங்க, பாடி முடிக்க விட மாட்டேங்க.
1: நீங்க பேசுறத நான் கேட்டா தானே நீங்க என்ன நிறுத்துறீங்க. நான் அதனால கேட்கவே மாட்டேன் அப்படிங்கறீங்களா
0: மணிவேல்?
2: ஆமாங்க ஆமாங்க.
0: எங்க கச்சேரி எல்லாம் போய் பாடி இருக்கீங்களா? மேடை கச்சேரி
2: தான் கச்சேரி எல்லாம் பண்ண நம்ம பண்பலை கச்சேரி தான்.
0: ஓ அதுவே பெரிய கச்சேரி தான். ஓகே, நன்றிங்க மணிவேல்.
3: நல்லா தெரியும் கண்ணு.
0: தெரிகிறதா?
1: தெரிகிறது தெரிகிறது. வணக்கம்.
4: திருவர்க்கம் இனிய காலை வணக்கம்.
1: வணக்கம்.
0: மகாலட்சுமி அம்மா, என்ன பாட்டு பாட போறீங்க?
4: ஒரு பாட்டு நினைச்சு வச்சிருந்தேன், பாடிட்டாரு.
0: நினைச்சது ஒண்ணு,
4: தோழிகள் ரெண்டு பேரும் பாடுற மாதிரி சார்.
0: பாடலாம்
4: பாடலாமா?
0: பாடுங்க.
4: சொல்லுட்டியா
0: உங்க தோழி பேர் என்ன?
5: எங்க
0: உங்க தோழி பேர்?
5: இன்னும் ஒருமுறை பாடு.
0: போதும், உங்க தோழி பேர்
4: என்னங்கம்மா?
0: இல்ல உங்க பேர், உங்க ஃப்ரெண்டு பேர் என்னன்னு கேட்டோம். என்னாச்சு? ஓ கோபப்பட்டாங்க நினைக்கிறேன். நன்றிங்கம்மா.
6: நில்லுடா, இதுங்க ரெண்டும் லூசுடா. நில்லு
5: லூசா.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
2: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR&VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
3: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், குமாரபாளையம். கால் 9965523999.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
5: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
6: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
5: தொடர்புக்கு 9524936156.
6: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ்.
5: AI இன்டெகிரேட்டட் கரிக்குலம்,
6: அனுபவமிக்க பேராசிரியர்கள்,
5: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி.

0: NAC A++ மற்றும் NBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம்.
1: கவுன்சிலிங் கோட் 2620.
0: மேலும் விவரங்களுக்கு 9443734670.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: OVJ ஒரிஜினல் வாசவி ஜுவல்லரி மார்ட்டில் தங்க நகைகளுக்கு சேதாரம் 0% முதல் 3% வரை மட்டுமே.
6: VVS EF வைர நகைகள் 1 கேரட் ₹58,500 மட்டுமே.
5: எங்களது கிளைகள்
6: ரயில்வே ஸ்டேஷன் ரோடு, திண்டுக்கல்,
5: தாராபுரம் ரோடு, ஒட்டன் சத்திரம்.
7: August 3 ஆடிப்பெருக்கு தங்கம் வாங்க உகந்த நாள்.
8: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
9: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
10: இன்னைக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில் நண்பர்கள் பாடல்கள் பாடுங்கன்னு சொல்லியிருந்தோம். நம்மளும் ஆரம்பிக்கிறதா சொல்லியிருந்தோம். ஏற்கனவே ஆரம்பிச்சதுல பாதி பேரை காணோம், இன்னும் மீதி பேரை எப்படியாவது தக்க வைக்கிறதுக்காக. 1 2 3 ரெடிங்க.

0: சே கை தட்டில் கொடுங்கவா,
1: இந்த வர்றேன்,
2: நம்ம மட்டுமே தட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன்
0: சொல்றாங்களா. வணக்கம், யாருங்க?
3: அழகான கோதை எஃப்எம் 100.5 அழகான காலை வணக்கம் அல்லது முற்பகல் வணக்கம்.
0: பேருங்க?
3: கரூர் மாவட்டம் கோவை ரோடு ஆண்டாம் கிழக்கு அயன் பேசுறீங்க சார்.
0: மறுபடியும் உங்க பேர் சொல்லுங்க. ரொம்ப நன்றிங்க. உங்க பேர் மறுபடியும் சொல்லுங்க.
3: அயன் முருகன், சிலோச்சனாங்க சார்.
0: ஓ, எங்க போனீங்க இவ்வளவு நாளா?
2: என்ன
0: பாடலீங்க? எதிர்பார்க்கவே
3: இல்லை.
0: சொல்லி கொடுப்போம் மயிலுக்கு தை தை தாளங்கள் சொல்லி கொடுப்போம் பாடுங்க. மறுபடியும் கோட்டை அழிங்க முதல்ல.
2: முடிச்சு
0: இல்லை, ரொம்ப நல்ல பாடலுங்க.
2: ஆமாம், கண்டிப்பாக.
0: நம்ம பாட படிக்கலாமா பாடலாமா?
2: நீங்கள் பாடுங்க, நாங்கள் 3 கேட்குறோம்.
0: சரிங்களா? இல்லைங்க, 2 சேர்ந்தே பாடலாம். சும்மா பின்னாடியாவது பாடுங்க.
2: பின்பாட்டு.
0: ரெடி? குயிலுக்கு கூ கூ கூ வீட சொல்லி கொடுப்போம் அடாமா, மயிலுக்கு தை தை தாளங்கள் சொல்லி கொடுப்போம் அடாமா, நதி நடந்து நடைபழகி கடலுடன் கலந்தது என் நேரம். வணக்கம்.
2: வணக்கம்.
4: அப்படின்னா பாட்டு பாடலாம் இங்க வந்திருக்கேன்.
0: இது வந்து அவங்களுக்கு இல்ல, கனிமுத்துக்கு. அமைதாரித்தம்
5: அடிப்பது பஞ்சு.
0: ஆஹா,
5: நமக்கு செடிகள் உழைப்பது கோடை பண்புலை 100.5.
0: ஆஹா, அஞ்சு
2: என்ன
0: போறீங்க
5: சார்? சட்டம்.
0: கடமை.
5: நண்பனின் கதை இது, நண்பனா பகைவனா பாடவா முடியுமா நான் பாடவா? ஒரு நண்பனின்

0: ஒரு நண்பனின் கதை இது
1: வணக்கம்,
0: யாருங்க? 11:46 கோடை எஃப்எம்ல பாட்டு பாட்டாலும் கேட்டுட்டு இருக்கோம் இன்னைக்கு. யாருங்க?
2: வணக்கம், பழனி.
0: வந்துட்டீங்களா? வாங்க, எங்க போனீங்க? போங்க, உங்களை தான் தேடிட்டு இருந்தோம்.
2: சார், லைனே கிடைக்க மாட்டேங்குது
0: சார். இனிமேல் யார்கிட்டயுமே எங்கெங்க காணும்னு கேட்க மாட்டோம்.
2: அப்படிங்களா?
0: ஆமா. என்ன பாட்டு பாட போறீங்க?
2: ஆனா நெல்லிக்கனி நானூறு கோவில் ஒரு தெய்வம் படிக்கிறேன்.
0: எப்படி இந்த
2: பாட்டுலாம்
0: நல்ல முயற்சி பண்ணீங்க.
2: ஒரு கோடி ஜன்மம் எங்கள் நட்புக்கு போதாது.
0: அதாவது கருணாநிதி, சரி சரி சரி, மெய் மறந்து பாடுறவங்களை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா எங்களை மறந்து பாடுறீங்க பாத்தீங்களா, அதுதாங்க ஹைலைட்டே. நன்றிங்க.
3: என்னால முடியலையே.
0: ஆமா,

0: இருக்கும் மார்ச் மாதத்தில் எல்லா நாளும் விடுமுறை நாளே ஏப்ரல் மாதத்தில்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or visit
3: இன்று பகல் ஒரு மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
4: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: இன்று பகல் ஒரு மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
4: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
8: பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியோட நிறைவா வந்துட்டோம். ஒருத்தவங்க முறைக்கிறத பார்த்தா என்னன்னா, என்ன நீங்க நண்பர்கள் தினம் சொன்னதும் போதும் பாட்டா
9: போட்டு தேயிலே தேய்க்கிறீங்களே,
10: இப்ப என்ன சொல்ல வர்ற?
8: இல்ல, மன்னிப்பு கேட்டுக்கிறோம் பகிரங்கம்மா. சரிங்களா, வணக்கம். யாருங்க? நிறைவா ஒரே ஒரு நேரம் மட்டும் பாட சொல்லிட்டு நம்ம கிளம்புவோம்.
11: ஹலோ,
8: யாருங்க?
11: புதுக்கோட்டையில
8: இருந்து கேக்குது.
11: மணிமாலா?
8: மணிமாலா, ஆஹா, பேருங்க
10: என்ன பத்தி கேளுங்க.
8: என்னங்க? முதல் முறையா பேசுறீங்களா? சரி, பயப்படாதீங்க, நீங்க பாடுறத பாத்துட்டு நாங்க தான் ரசிக்க போறோம். பாடுங்க பாடுங்க.
11: காத்தே பூத்தே சொல்வாள், காத்தே கவிதை விண்ணில் செல்ல
8: எவ்வளவு நல்லா பாடுறீங்க மணிமாலா.
11: சொல்லுங்க சார்.
8: இது வந்து நீங்க முதல் முறையா பாடுற மாதிரி தெரியல. இன்னைக்கு பாட்டு பாடல் நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட எல்லா நேயர்களுக்கும், பாடின பாட முயற்சி செஞ்ச, இனிப்பு பிடிக்க முயற்சி செஞ்ச எல்லாருக்கும் நன்றி.
10: முடிஞ்சிருச்சுல்ல, இனி என் முன்னாடி ஒருத்தணிக்க கூடாது. அவுட், பீ கேர்ஃபுல். என்ன சொன்னேன்?

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடி வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கு போதை பழக்கம் இல்லாத இளைஞர்கள் இயக்கத்தை இன்று தொடங்கி வைத்தார். தென்மேற்கு பருவமழையால் பாதிக்கப்படும் மாநில அரசுகளுக்கு உதவிடும் வகையில் மாநில பேரிடர் மீட்பு நிதி வழங்குவதற்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஒப்புதல் வழங்கியுள்ளார். வரும் 30ஆம் தேதி நடைபெறவுள்ள முதுகலை மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வுக்கான ஏற்பாடுகளை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda ஆய்வு செய்தார். ஊரக பொருளாதாரத்தில் பருத்தி விவசாயம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். இந்திய தேசிய கொடியை வடிவமைத்த பிங்காலி வெங்கையாவின் 150வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. தெலங்கானா மாநிலத்தில் கடந்த மாதத்தில் ஆபரேஷன் முஸ்கான் திட்டம் மூலம் காணாமல் போன 6307 சிறுவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குடிநீர் வடிகால் வாரியத்தால் செயல்படுத்தப்படும் கூட்டு குடிநீர் திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் அந்த வாரியத்தின் மேலாண்மை இயக்குநர் திரு தினேஷ் பொன்ராஜ் தலைமையில் நடைபெற்றது. மேற்கு

மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக நெல்லை மாவட்டம் பாபநாசம் அணையின் நீர்மட்டம் கடந்த 2 நாட்களில் 10 அடி உயர்ந்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் நடைபெறும் வல்வில் ஓரி விழாவை முன்னிட்டு அங்குள்ள மலைப்பாதையில் இன்றும் நாளையும் போக்குவரத்திற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாவட்ட காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்தியா சீனா இடையே வர்த்தகத்திற்காக ஹிமாச்சல பிரதேசம் கினாவூர் மாவட்டத்தில் உள்ள சிக்கிலா பாதை 6 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் கனமழை பெய்து வருவதால் சபரிமலை ஐயப்ப பக்தர்கள் இன்றும் நாளையும் கோவிலுக்கு செல்ல வேண்டாம் என்று திருவிதாங்கூர் தேவசம் போர்டு அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தைபே ஓபன் பேட்மிண்டன் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் தர்மி ஷர்மா வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:03.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.

நளினமான நண்பர்கள் வணக்கம் நேர்களே. நண்பர்கள் நாள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய நம்முடைய அன்றாடம் நகர்ந்து கொண்டிருக்கு. சமையலோட வாசம் மறுபக்கம், தொலைக்காட்சியோட தேடல் மறுபக்கம், பொருள்கள் வாங்கும் பரபரப்பு ஒரு பக்கம், வேலையின் வேகம் மறுபக்கம், இழைப்பார நினைக்கும் இதயங்கள் ஒரு பக்கம், இயங்கிக் கொண்டே இருக்கும் உறவுகள் மறுபக்கம் அப்படின்னு பல்வேறு சூழல்கள் நம்மை சூழ்ந்து நிற்க இன்ப அதிர்ச்சி கொடுத்து நேயர்களின் மகிழ்ச்சியை தூண்டும் நேரமாக இது நம் கோடை பண்பலை 100.5 இல்லம் தேடி வரும் பண்பலை.

0: சத்யாமா இருக்காங்களா? சத்யா இருக்காங்களா? சத்யா சத்யா இருக்காங்களா? ஆ குடுங்க. ஹலோ
1: ராமகிருஷ்ணா. ஹலோ
0: ஹலோ சத்யா அக்காங்களா?
1: ஆமா, நீங்க யார் பேசுறீங்க
0: அக்கா? போன வாரத்துல துணி கடைக்கு வந்திருந்தீங்களா?
1: துணி கடைக்கா? எந்த துணி கடைக்குங்க?
0: திண்டுக்கல்லங்கா.
1: திண்டுக்கல்லதான் எந்த துணி கடைக்குன்னு கேட்டேங்க.
0: நீங்க ஆக்சுவலா இதை நாங்க சொல்லக்கூடாது, ஏன்னா வழக்கமா வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு மட்டும்தான் இந்த ஆடு தள்ளுபடியில உங்களுக்கு கொடுப்போம். உங்களோட நம்பர் எங்களுக்கு செலக்ட் ஆயிருக்கு, அதனாலதான் கேக்குறேன்.
2: ஹலோ சார். வணக்கம் சார்.
0: ஹலோ.
2: வணக்கம் மேடம். நல்லா இருக்கீங்க மேடம்?
0: நீங்க யார் சார் பேசுறீங்க?
2: கொடைக்கானல் எஃப்எம் இருந்து நீங்க தான் பேசுறீங்க மேடம்.
0: யார் சொல்லா சார்?
2: எப்பவுமே நாங்க உங்க எஃப்எம் தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். நாங்க 5:55 ஆரம்பிச்சு இன்னைக்கு எல்லாம் வந்து நைட் 10:00 வரைக்கும் இருக்கும் மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: எல்லாரும் நல்லா இருக்காங்க சார்.
2: தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களுக்கு.

0: நீங்க முடிவு பண்ணிட்டு பேசிட்டு இருக்கீங்களா?
1: உறுதியா மேடம், கன்ஃபார்மா? அது மாற்றுக்கட்டே கிடையாது.
0: எப்படி சொல்றீங்க?
1: ஏன்னா பந்தலை வந்து எப்படி சொல்றதுடாங்க, எல்லா மக்களுக்கும் உங்க நிகழ்ச்சிகள் வந்து பயனுள்ளதா இருக்கு. அதனால பந்தலை டிராவல் பந்தலையோட சேர்ந்து இருக்கிறவங்க வந்து என்ன, ஆமா நிறைய விஷயங்கள் உங்க பண்பலை மூலமா நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அதுதான் சொல்லணும் உங்களுக்கு.
0: மகிழ்ச்சிங்கய்யா, இல்லம் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சிக்காக தான் உங்களை தேடி வந்திருக்கோம். முதல்ல உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருக்கீங்கன்னு சொல்லுங்க.
1: திண்டுக்கல் மேடம், நாங்க நத்தம் ரோட்ல பொன்னகரத்துல இருக்கிறோம். உங்களுக்கு எங்க மனைவி பேரு சத்யா, எங்க மக பேரு கவினியா. நாங்க நேத்து கூட நினைச்சோம், என்னடா பண்பலைக்கு நம்ம லெட்டர் போட்டோமே இன்னும் வரவே இல்லையே பண்பலை அப்படின்னு பார்த்தோம். நினைச்ச மாதிரி வந்துட்டீங்க நீங்க,
0: இன்னைக்கு பூர்த்தி பண்ணிட்டோம்.
1: சந்தோஷம் மேடம், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நீங்க ஒவ்வொரு நிலவு எல்லா நிகழ்ச்சிகளுமே அருமையா இருக்கு மேடம்.
0: ரொம்ப மகிழ்ச்சிங்க.
1: சோமாஸ் கந்தமூர்த்தி சாரு, நம்ம சுந்தரோட பொண்ணையா, பழைய ஜான் பிரிச்சோ சாரு, ரவிச்சந்திரன் சாரு, இவங்களோட இதுல வந்து நாங்க இப்பவும் லெட்டர் போட்டிருக்கோம். பண்பலைக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சந்தோஷம் மேடம்,
0: எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நிகழ்ச்சி உங்களை சந்திச்சதுல. நம்ம வீட்டுல வேற யாரெல்லாம் இருக்காங்க, என்ன பண்றாங்க அப்படின்றது?
1: எங்க மனைவி இருக்காங்க மேடம், மக வந்து கவினியா மூன்றாம் வகுப்பு படிக்கிறாங்க. அவங்களும் என்ன எஃப்எம்ஏ கேட்டுக்கிட்டு இருக்கீங்க சொல்லுவாங்க. அவங்களுக்கு அந்த சின்ன குழந்தைகளோட நிகழ்ச்சி எல்லாம் சொல்லுவோம். உங்களுக்கு கேளுங்க, எஃப்எம் கேக்குறதுனால அவங்களும் கொஞ்சம் இந்த எஃப்எம்ல பேசுறாங்களா, பேசுங்க மேடத்துட்ட. கவினியா, பண்பலை நிகழ்ச்சி அருமையா இருக்கு மேடம், சூப்பரா இருக்கு. இன்னும் பண்பலை வந்து இன்னும் நிறைய வாழ்ந்து வரணும், நிறைய வரணும் உங்களுக்கு பண்பலையோட நிகழ்ச்சி.
0: ஆதரவு உங்களுடைய வாழ்த்து இருந்தாலே போதுங்க ஐயா, இன்னும் நிறைய உயர்வான நிலைக்கு நம்ம செல்லலாம்
1: மேடம். பண்பலை ரொம்ப நாள் கழிச்சு பேசிருக்கோம், அதுவும் பரவாயில்ல. நிறைய நேர்களும் இதே கிடைக்காதும்பாங்க, ஆனா ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. இல்லம் தேடி வரும் பண்பலைக்கு எங்க வீட்டுக்கு வந்ததுக்காக, கோடை பண்பலைக்கு மனமார்ந்த நன்றி சொல்றோம் மேடம்.
0: நன்றிங்க ஐயா, நன்றி. இந்த மகிழ்ச்சியான வேளையில நிகழ்ச்சியில உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: அந்த மனித வாழ்க்கையை எட்டு எட்டா பிரிப்பாங்களா மேடம், அந்த ரஜினிகாந்த்ல ரா ரா அந்த பாட்டை கொடுத்துருங்க மேடம்.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
3: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸுடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
2: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673. கால் 9244504444.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்கு.

0: முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங் டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை. வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை. தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 ஆர் விசிட் www.mahindra.org.
2: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
3: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
2: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்ளோ இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
3: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
2: 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
4: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
5: OVJ ஒரிஜினல் வாசவி ஜுவல்லரி மார்ட்டில் தங்க நகைகளுக்கு சேதாரம் 0% முதல் 3% வரை மட்டுமே.
6: VVS EF வைர நகைகள் 1 கேரட் ₹58,500 மட்டுமே.
5: எங்களது கிளைகள்
6: ரயில்வே ஸ்டேஷன் ரோடு, திண்டுக்கல்,
5: தாராபுரம் ரோடு, ஒட்டன் சத்திரம்.
7: August 3 ஆடி பெருக்கு, தங்கம் வாங்க உகந்த நாள்.
8: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
9: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
10: உண்ணாமலை தொழில்நுட்ப கல்லூரி, அட்டானமஸ், கோவை கல்வி, கோவில்பட்டியில் BE BTECH அட்மிஷன் நடைபெறுகிறது. உண்ணாமலை தொழில்நுட்ப கல்லூரி, கோவில்பட்டி.
11: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ்,
12: AI இன்டிகிரேட்டட் கரிக்குலம்,
11: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள்,
12: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி,
11: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோட், நாமக்கல் மாவட்டம்.
12: கவுன்சிலிங் கோட் 2620.
11: மேலும் விவரங்களுக்கு 9443734670.
13: இன்று பகல் 1 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
14: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: இல்லம் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியில கலந்து கொள்ள விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஒரு அஞ்சல் அட்டையில உங்களுடைய பெயர், ஊர், முகபரி, வீட்டுல யாரெல்லாம் இருக்கீங்க, என்ன தொழில் செய்யறீங்க என்பதை எல்லாம் குறிப்பிட்டு இயக்குனர் இல்லம் தேடி வரும் பண்பலை பகுதி பண்பலை வானொலி கொடைக்கானல் 624-101 என்னும் முகவரிக்கு கடிதம் எழுதுங்க. மின்னஞ்சல் வழியே அனுப்ப kodayfm@gmail.com. கட்சவி வழியே உங்களுடைய விவரங்களை குறுந்தகவலாகவும் பகிர்ந்து கொள்ளலாம். அதற்கான எண் 93-61-73-38-68. மறக்காம செயல்பாட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய அலைபேசி எண்ணையும் குறிப்பிடுங்க. நீங்களே எதிர்பாராத நேரம் உங்கள் இல்லம் தேடி வர காத்திருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
2: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
3: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் சமீபின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D printing and advanced technologies எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்றாங்க.
4: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம், கால் 996552399.
5: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
5: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: தொடர்புக்கு 8985712345.
7: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
9: இன்று பகல் 1 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
10: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு.

0: மகிழ்ச்சியான வாழ்க்கை தாராபுரம் ஆர் சிதம்பரம் சாமி வள்ளுவர் பிராண்டரசி.
1: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் அனில் கொல்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் த காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ஒரிஜினல் வாசவி ஜுவல்லரி, ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

0: ஹலோ
1: சொல்லுங்க மேடம், சொல்லுங்க யாரு?
0: சார் அழகர் சாமி இருக்காரா?
1: ஆமா அழகர் சாமி பேசுறேன், நீங்க சொல்லுங்க. யாரு பேசுறீங்க?
0: நான் வந்து தேனில இருந்தாங்க பேசுறேன். எங்க அப்பா வந்து ஒரு 10 ஏக்கர் நிலம் வச்சிருந்தாரு. நான் வந்து விவசாயம் தான் பாப்பேங்கிறேன். அவரு என்ன சொல்றாரு, படிச்ச படிப்புக்கு நீ வேலைக்கு போமாங்கிறாரு. அதத்தான் எனக்கு வந்து விவசாயம் பாக்கணும்னா ஒரு ஆசை.
1: திட்டுறாரு.
0: அப்பதான் வந்து என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, இப்படி ஆளவர் சாமின்னு ஒருத்தர் வந்து இருக்காருங்க, அவர்கிட்ட வேணா பேசுங்க, உங்க அப்பா கிட்ட கொஞ்சம் பேசி உங்களுக்காக சப்போர்ட் பண்ணுவாரு
1: அப்படின்னாங்க.
0: அப்படி நான் சொன்னது நீங்க அப்படியே சொல்லிருவீங்களா?
1: சொல்லுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல.
0: ஒன்னும் இல்ல. நீங்க வந்து என்ன சொல்றீங்கன்னா, சரி பிள்ளை ஆசைப்படுது, நம்ம எல்லாரும் விவசாயிகள், அதனால நல்லா விவசாயம் நிறைய பண்ணுவோம்.
1: எனக்காக
0: பேசுறீங்களா? பரவாயில்ல பரவாயில்ல. எனக்கு எங்க அம்மா எல்லாம் என்னைய என்ன திட்டு திட்டினாங்க தெரியுமா? படிச்சுட்டு நீ இப்படி விவசாயம் பாக்குறீங்க, அதுக்கு பேசாம நீ படிக்காமலே விவசாயம் பாத்துக்கலாம்.
1: விவசாயம் பாக்க வரேன்னு சொல்றதே உங்களுக்கு 1000 நன்றி சொல்றேன். நான் சொல்லணும், அதுக்கு பிறகு அப்பாட்ட பேசு.
0: சரி, இப்ப நான் வந்து இப்ப சரி, எங்க அப்பா வந்து நீங்க சொன்னதுக்கு சரின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்குவோம். நான் வந்து ஜெயிச்சு காட்டணும்ல, அப்ப வந்து எதை விவசாயம் பண்ணி ஜெயிச்சு காட்டலாம் நீங்க சொல்லுங்க. நெல் போடலாமா, சோளக்கருது போடலாமா, ஏதாச்சும் ஒரு ஐடியா
1: கொடுங்க. அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அதாவது நீங்க எங்க விவசாயம் பண்ற, அந்த மண் தண்ணி என்ன விவசாயம் செய்ய போறீங்க அப்படின்னு எல்லாம் நீங்க சொன்ன பிறகு, நான் அந்த விவசாயம் என்ன விவசாயம் பண்ணுனா அந்த மண்ணுக்கு நல்லா வரும், அதுக்கு பட்டம் எப்படி அப்படிங்கறத உங்களுக்கு நான் ரெண்டாவது சொல்றேன்.
0: நம்ம அப்பா
1: பேசி சரின பிறகு பச்சிருந்து வரேன். உங்களுடைய மண்ணின் தன்மை என்ன, தண்ணியினுடைய தன்மை என்ன, என்ன விவசாயம் செய்ய நீங்க விரும்புறீங்க, அந்த ஏரியாவில என்ன விவசாயம் அதிகமா இருக்கு எல்லாம் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு நான் ஐடியா கொடுக்குறேன். உங்களுக்கு சப்போர்ட் நான் சப்போர்ட் பண்றேன் உங்களுக்கு.
0: சூப்பர். பா, இந்த மாதிரி ஒரு வார்த்தையை தான் நான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன்
1: உங்களுக்கு. ஆமா, உங்களுக்கு நான் ஃபுல் சப்போர்ட். என்ன எனக்கு இவ்வளவு கேரண்டி, நான் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றேன்.
0: சரி, இப்ப நீங்க விவசாயம் பாக்குறப்ப இந்த பொழுதுபோக்குக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க?
1: பொழுதுபோக்குன்னு சொன்னீங்கன்னா நான் எப்பவும் கேட்கறது என்னுடைய, அதாவது பொழுது விவசாயம் பொழுதுபோக்கு நான் அதிகமா பேசிக்கிறேன் ரேடியாவில். நான் வந்து எப்பவும் வந்து ஒரு நண்பனாகவும் ஒரு குடும்ப, அதாவது கோடை பண்பலே குடும்ப பண்பலே நான் நினைச்சுட்டு இருக்கேன்.
0: கோடை பண்பலை கேப்பீங்களா நீங்க?
1: ஆமா, அது அது நான் தீவிர ரசிகர்.
0: ஓ சரி சரி சரி.
1: அது அது என்னுடைய, அதாவது அது கூட ரெண்டு பேர் இருக்கிற மாதிரி, அதாவது ஒரு மணி நேரம் செய்ய வேண்டிய வேலையை 1/2 மணி நேரம்
0: செய்வேன். சரி, இப்ப ஒருவேளை, சரி இப்ப ஒருவேளை கோடை பண்பலையிலிருந்து உங்களுக்கு கூப்பிட்டுருக்காங்களா, என்ன
1: பண்ணுவீங்க? கோடை பண்பலையிலிருந்து கூப்பிட்டுருந்தாங்கன்னா நான் அவங்ககிட்ட
0: பேசுறேன். இப்ப அதான் பேசிட்டு இருக்கீங்களே, நாங்க கோடை பண்பலை 105 இருந்து இன்னும் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சிக்காக உங்களை தேடி வந்திருக்கோம்.
1: ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம்,
0: ரொம்ப மகிழ்ச்சிங்க. உங்களை பத்தியும் உங்க குடும்பத்தை பத்தியும் நம்ம நேர்களுக்கு அறிமுகப்படுத்திக்கோங்க.
1: நான் வந்து தேனி மாவட்டம் இரசக்கு நாயக்கு சொந்த ஊர். இது நான் வந்து இரு அப்பா அப்பா தாத்தா காசு விவசாயம் பண்றேன். தாத்தா காசு விவசாயம் பண்ணி அப்பா 7 வருஷத்துக்கு முன்னாடி மறந்துட்டாரு. அதுக்கு பிறகு 20 வருஷமா நான் அந்த பணியை நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன்.
0: சரிங்க சரிங்க.
1: எங்க ஏரியாவில வந்து பாத்தீங்கன்னா செவ்வாழை, நான் ரேடியாவில நான் கோடை பண்பு அதிகமா நான் பேசிருக்கேன். செவ்வாழை பத்தியும் அதனுடைய நன்மைகளை பத்தியும் நிறைய பேசிருக்கேன்.
0: சரிங்க சரிங்க சரிங்க.
1: அதே மாதிரி இளைஞருக்கு விவசாயம் படிச்சு நீங்க சொன்னீங்கல்ல, படிச்சிருந்தாலும்

0: என்ன பாடல் கேக்கலாம்?
1: எனக்கு வந்து உங்களுக்கு பிடிச்ச பாடல் எனக்கு போறீங்க.
0: கண்டிப்பா எங்களுக்கு பிடித்த உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலும் நம்ம பண்பலையில் வந்துட்டே இருக்கு. நீங்களும் கேட்டு தசிங்க, தொடர்ந்து நம்ம பண்பலையும் கேட்டுட்டே இருங்க. நன்றிங்க ஐயா.
1: நன்றி மேடம்.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
2: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
1: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
3: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
4: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
5: தொடர்புக்கு 8985712345.
6: OVJ ஒரிஜினல் வாசவி ஜுவல்லரி மார்ட்டில் தங்க நகைகளுக்கு சேதாரம் 0% முதல் 3% வரை மட்டுமே.
7: VVS EF வைர நகைகள் 1 கேரட் ₹58,500 மட்டுமே.
6: எங்களது கிளைகள்
7: ரயில்வே ஸ்டேஷன் ரோடு, திண்டுக்கல்,
6: தாராபுரம் ரோடு, ஒட்டன் சத்திரம்.
8: August 3 ஆடிப்பெருக்கு தங்கம் வாங்க உகந்த நாள்.
9: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
5: தொடர்புக்கு 9524936156.
9: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்
10: AI இன்டெகிரேட்டட் கரிக்குலம்,
9: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள்,
10: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி,
9: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம்.
10: கவுன்சிலிங் கோட் 2620.
9: மேலும் விவரங்களுக்கு 9443734670.
11: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
12: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
13: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
14: இன்று பகல் 1 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
15: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: இப்பொழுது நாம் கேட்கலாம் ஆரோக்கியத்தின் முதல்வரம் தாய்ப்பால். உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பெண்கள் மற்றும் மகப்பேறு துறை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் டாக்டர் எஸ் சாந்தவி பாலா அவர்கள்.
1: வணக்கம் டாக்டர். இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறது அறுவை சிகிச்சையின் வழியாக குழந்தை பேரு நடந்திருக்குது அப்படின்னா அந்த தாய் பால் ஊட்டுறதுக்கு எவ்வளவு இடைவெளி எடுத்திருப்பாங்க, அந்த சீம்பால் வந்து கொடுக்க முடியுமா, இதெல்லாம் நமக்கான கேள்விகள் நேற்று நம்ம சொல்லியிருந்தோம். அதற்கான விடையை இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கலாமா டாக்டர்?
2: இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி, எல்லாருக்கும் ஏற்படுற ஒரு டவுட். சிசேரியன் பண்ணதுனால தாய்க்கு வந்து கொஞ்சம் அந்த வலி போன்ற சிரமங்கள் இருக்குமே ஒழிய மற்றபடி வந்து 1 hour சிசேரியன் செய்யப்பட்ட தாயுமே வந்து தாய்ப்பால் கொடுக்க முடியும். அமர்ந்துதான் கொடுக்கணும்ன்றது இல்ல, படுக்கை நிலையிலயுமே வந்து கொடுக்க முடியும். பட் அதுக்கு வந்து அவங்களோட உடனாளர்களோட ஹெல்ப் மற்றும் மருத்துவத்துறையில இருக்க செவிலியர்கள் மருத்துவர் இவங்களோட ஹெல்ப் மூலமா வந்து அந்த குழந்தைக்கு வந்து அதை கிடைக்க செய்யறது ரொம்ப ஈஸி. ஒரு சில பெண்களுக்கு வந்து அது ரொம்ப கம்ஃபர்டபிளா இல்ல, அவங்களால அந்த வலி தாங்க முடியல அப்படின்ற பட்சத்துல நம்ம வந்து மில்க வந்து பிரஸ்ட்ல இருந்து எக்ஸ்பிரஸ் பண்ணி அந்த மில்கையும் வந்து ஸ்பூன் மூலமா வந்து பிறந்த புது குழந்தைக்கு கொடுக்க முடியும்.
1: செவிலியர்கள் உதவியோட அல்லது கூட இருக்கிறவங்களுடைய உதவியோட தாய்க்கும் குழந்தைக்குமான அந்த பிணைப்பை ஏற்படுத்தி அந்த சீம்பால கொடுக்க வைக்க முடியும் அப்படின்னு ரொம்ப நல்லா சொல்லிருக்கீங்க டாக்டர். இப்போ அதே மாதிரி 1 hour கொடுத்துட முடியுமா டாக்டர்? அவங்க
2: உடனே இருப்பவங்களோட ஹெல்ப் செவிலியர்களோட உதவி மூலமா வந்து கண்டிப்பா கொடுக்க வைக்க முடியும். அந்த மாதிரியும் பண்ணிட்டு இருக்கோம். இல்லைன்னா வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணி கொடுக்கலாம் குழந்தைக்கு.
1: இப்ப குறை மாதத்துல பிறந்திருக்க குழந்தையாக இருந்தாக்க தாய்ப்பால் வந்து எவ்வளவு முக்கியம், எவ்வளவு நாள் வரைக்கும் கொடுக்கறது?
2: குறை பிரசவம் அப்படின்றது 37 hours முன்னாடி பிறக்கிற குழந்தைகள் எல்லாமே வந்து குறை மாத குழந்தையாக வந்து நம்ம எடுக்கிறோம். இது தவிர வந்து குரோத் ரிட்டார்டட் பேபிஸ் அப்படின்னு 37 hours அப்புறமா பிறந்திருந்தாலும் நிறை மாத குழந்தைகளே கூட சில நேரங்கள்ல போதிய வெயிட் கெயின் இல்லாம கூட வந்து பிறப்பாங்க. இந்த 2 குழந்தைகளுக்கும் குறை மாத குழந்தையாக இருந்தாலும் குரோத் ரிட்டார்டட் பேபிஸா இருந்தாலும் அதுக்கு முக்கியமான உணவு தாய்ப்பால் மட்டும்தான். தாய்ப்பாலில் உள்ள புரதம் நல்ல கொழுப்பு விட்டமின் மற்ற மூலக்கூறுகள் எல்லாமே வந்து நோய் எதிர்ப்பு பொருட்கள் அடங்கியது. இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி குழந்தையின் வளர்ச்சிக்கும் மூளை வளர்ச்சிக்கும் இதெல்லாமே வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. இப்ப குறை மாச குழந்தைகளாலையும் வந்து தேவைக்கு ஏற்ப அதிக புரதமும் பாதுகாப்பு அளிக்கும் பொருள்களும் வந்து அந்த தாய்ப்பால்ல வந்து இயற்கையாவே சுரக்குது. சோ அதன் மூலமா வயிற்றுப்போக்கு, நிமோனியா, மத்தபடி செப்சிஸ்ன்னு சொல்லக்கூடிய ரத்த தொற்று போன்ற ஆபத்தான நோய்கள் வந்து குறையுது. குறை பிரசவ குழந்தைகளை ஏற்படும் நெக்ரோடைசிங் என்ட்ரோகுலைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. குறை மாத குழந்தைக்கு வந்து குடல் பாதிப்பு உயிருக்கு ஆபத்தான கண்டிஷன் கூட சில நேரங்களில் ஏற்படுது குறை மாத குழந்தைகளுக்கு. அதையும் இந்த தாய்ப்பிறந்து கிடைக்கிற தாய்ப்பால் மூலமா வந்து அதை குறைக்குது. குழந்தை நேரடியாக மார்பகத்தில் உறிஞ்ச முடியல அப்படின்னாலும் தாய் வந்து கையால் எழுத்து அல்லது பம்ப் மூலம் பாலை எடுத்து கப்பு அல்லது ஸ்பூன் மருத்துவர் பரிந்துரைக்கும் முறையில வந்து குழந்தைக்கு கொடுக்கலாம். இதனால் குழந்தைக்கு தாய்ப்பாலின் அனைத்து நன்மைகளும் கிடைக்கிறது. இது தவிர குறை மாத குழந்தைகளுக்கு கங்காரு மதர் கேர் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன் வந்து ரொம்ப முக்கியம். அது வந்து தாய் குழந்தை தோல் டு தோல் தொடர்பு, அதாவது ஸ்கின் டு ஸ்கின், தாயோட வெப்பம் வந்து குழந்தைக்கு வந்து கிடைக்கும் அந்த ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட்ல வைக்கும் போது. அப்ப குழந்தையோட வெப்பநிலையை வந்து நம்ம பராமரிக்க முடியும். தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்கவும் குழந்தையின் எடை விரைவாக அதிகரிக்கிறதுக்கும் உதவுதுங்க. மிகவும் சிறிய குறை பிரசவ குழந்தைகளா இருந்துச்சுன்னா மருத்துவரோட ஆலோசனைப்படி தாய்ப்பாலுக்கு கூடுதல் ஊட்டச்சத்து சேர்க்கப்படலாம். அந்த மாதிரி விஷயங்களும் இருக்கு. பட் நம்ம பேசிக்கா பிரீதம் பேபிஸ், அதாவது குறை மாத குழந்தைகளுக்கு வந்து குடிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தாயே வந்து பால் ஊட்ட முடியும். இல்ல உறிஞ்சாத குழந்தைகளுக்கு வந்து பால பீச்சி எடுத்து நம்ம ஸ்பூன்லயோ வச்சு கொடுக்க முடியுங்க.
1: ரொம்ப முக்கியமா சொல்றது வந்து கங்காரு மதர் கேர் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிருக்கீங்க, அரவணைப்பு. இந்த தாய் வந்து அந்த குழந்தைய நல்லா அரவணைச்சிருக்கும் போது தாயினுடைய அந்த சூடும் தாயினுடைய அந்த அன்பும் அந்த குழந்தைக்கு வந்து அதிக அளவுல கிடைக்கும். அந்த பாதுகாப்பை உணர்வாங்க. அதுவும் குறை மாதத்துல பிறந்த குழந்தைகளுக்கு இது ரொம்ப முக்கியமா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. தாய்ப்பாலும் ரொம்ப ரொம்ப அவசியம். தேவைப்பட்டது அப்படின்னா கூடுதலா வந்து ஊட்டச்சத்து கொடுக்க தேவைப்பட்டுச்சுன்னா அது டாக்டருடைய பரிந்துரைப்படி குழந்தைக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மீண்டும் நாளை நிகழ்ச்சியில சந்திக்கலாம் டாக்டர்.
2: நன்றி.
1: நன்றி.
0: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம் ஆரோக்கியத்தின் முதல் வரம் தாய்ப்பால். நிகழ்ச்சியில் பங்கேற்றார் டாக்டர் எஸ் சாந்தவி பாலா அவர்கள்.

0: தாய்மை உள்ளத்தோடு தவழ்ந்து கொண்டிருக்கிறது. கோடை பண்பலை 100.5.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: இன்று பகல் ஒரு மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: நீங்களும் இல்லம் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியில கலந்து கொள்ள விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, ஒரு அஞ்சல் அட்டையில உங்களுடைய பெயர், ஊர், முகபரி, வீட்டுல யாரெல்லாம் இருக்கீங்க, என்ன தொழில் செய்யறீங்க என்பதை எல்லாம் குறிப்பிட்டு இயக்குனர் இல்லம் தேடி வரும் பண்பலை பகுதி பண்பலை வானொலி கொடைக்கானல் 624-101 என்னும் முகவரிக்கு கடிதம் எழுதுங்க. மின்னஞ்சல் வழியே அனுப்ப kodaifm@gmail.com. கட்சவி வழியே உங்களுடைய விவரங்களை குறுந்தகவலாகவும் பகிர்ந்து கொள்ளலாம். அதற்கான எண் 93-61-73-38-68. மறக்காம செயல்பாட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய அலைபேசி எண்ணையும் குறிப்பிடுங்க. நீங்களே எதிர்பாராத நேரம் உங்கள் இல்லம் தேடி வர காத்திருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
2: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 2 மில்கா வண்டர் கேக்கின் ஈரோடு புத்தக திருவிழா.
3: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவளை நீலவழி. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
4: கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
5: மாயவளை நீலவழி. சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு இணைய குற்றவியல் நிபுணர், சட்ட அமலாக்கம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அனுபவங்கள் நிறைந்தவர் வாக்கி டாக்கியாக இணைகிறார்.
6: வணக்கம் கோடைஃபம், நான் உங்க வாக்கி டாக்கி பேசுறேன். ஸோ வித்தியாசமான சைபர் கிரைம்ஸ் பத்தி தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். இதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு பார்த்தோம்னா, ஹைதராபாத் சைபர் கிரைம் போலீஸ் வந்து 36% அக்யூஸ்ட் வந்து 5 அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க ரெக்வரி பண்ண அமௌண்ட் இது வரைக்கும் பார்த்தோன்னா 49 ரெக்வரி பண்ணியிருக்காங்க. இது என்னன்னு டீட்டெயிலாக பார்த்தோன்னா, கடந்த ஜூன் மாதத்தில் மட்டும் ஒரு ஸ்பெஷல் ஆப்ரேஷன் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து சைபர் நேஷனல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டலில் வந்த கம்ப்ளைண்ட்ஸை பேஸ் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் கேரி அவுட் பண்ணி அந்த டீம் வந்து இது வரைக்கும் 52 எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஜூன் மாதத்தில் மட்டும் 36 அக்யூஸ்ட் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 22 வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ராடு, ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி ரிலேட்டட் கேசஸில் வந்து 22 சைபர் கிரிமினல்ஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுபோல் 5 சைபர் கிரிமினல்ஸ் வந்து சோஷியல் மீடியா ரிலேட்டட் அஃபென்ஸில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மேட்ரிமோனியல் ஃப்ராட் ரிலேட்டட் அஃபென்சஸில் 6 அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜாப் ஃப்ராடில் வந்து 3 வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் அக்யூஸ்ட் எந்தெந்த மாநிலங்களில் சேர்ந்தவங்க அப்படின்னு பார்த்தோன்னா, 26 வந்து தெலுங்கானால சேர்ந்தவங்க, 4 மகாராஷ்டிரால சேர்ந்தவங்க, 2 கர்நாடகா, அதுக்கப்புறம் ஆந்திரா, 2 டெல்லியில 2. ஸோ இதுல ரிலேட்டடா அவங்களோட மொபைல் போன்ஸ், அவங்க யூஸ் பண்ற ஃபேக் டெபிட் கார்ட்ஸ், சிம் கார்ட்ஸ், செக் புக்ஸ், பாஸ்புக் எல்லாமே நம்ம சைபர் போலீஸார் வந்து சீஸ் பண்ணிருக்காங்க. இதுல பார்த்தோம்னா, இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் ரிலேட்டடா வந்து 58 வந்து ரீஃபண்ட் கொடுத்துருக்காங்க, ரெக்வரி பண்ணி அந்த விக்டிம்ஸ்க்கு. அது ரிலேட்டடான விக்டிம்ஸ் 24 சைபர் ஃப்ராட் கேஸ்ல அஃபெக்ட் ஆன விக்டிம்ஸ் பாதிக்கப்பட்டவங்களுக்கு 48 வந்து ரீஃபண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பாராட்டுக்குரிய விஷயத்த வந்து நம்ம ஹைதராபாத் சைபர் கிரைம் போலீஸார் வந்து செஞ்சிருக்காங்க. இதுல வேற லாஸ் ரிலேட்டடான பார்த்தோம்னா, 70 ரெக்வரி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஓடிபி ஃப்ராட் ரிலேட்டடா வந்து ஒரு 15 வந்து ரெக்வரி பண்ணி அந்த விக்டிமுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இன்னும் டீட்டெயிலாக பார்த்தோன்னா, 2 டிஜிட்டல் அரெஸ்ட் கேஸில் டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஏமாத்தினதில் வந்து 20 வந்து லாஸ் ஆயிருக்கு. அதில் வந்து 12 வந்து ரெக்வரி

பண்ணிட்டு அவங்க அந்த விக்டிம்க்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. அது போல ஜாப் ஃப்ராட்ல வந்து 6.95 லட்சம் வந்து லாஸ் ஆயிருக்கு ஒரு ரெண்டு பேருக்கு. அதுல வந்து 2.39 லட்சம் வந்து ரெக்வரி பண்ணி அந்த விக்டிம்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போல இந்த டேட்டிங் ஆப்ல வந்து 14 லட்சம் இழந்திருக்காங்க. இதுக்கும் வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து ரெக்வரி பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இன்னொன்று முக்கியமாக பார்த்தோம்னா இந்த ட்ரேடிங் ஃப்ராடுன்னு சொல்லிட்டு ஹைதராபாத் ரெசிடென்ட் ஒருத்தர்கிட்ட வந்து 1.22 crores வந்து ஏமாத்திருக்காங்க. அதில் என்னென்னா வாட்ஸ்அப்லேயே வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா ஹை ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் 1 crore 22 lakh

0: போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த கேஸே வந்து லைம் லைட்டுக்கு வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி நம்ம இப்போ வித்தியாசமான சைபர் கிரைம்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, இந்த ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஜாப் ஃப்ராடு, மேட்ரிமோனியல், இது சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறது, டிஜிட்டல் அரெஸ்ட்டு, இது எல்லாத்துலேயுமே வந்து நம்மளுக்கு ஃபினான்ஷியல் லாஸ் தான் வந்து முக்கியமாக ஏற்பட்டிருக்கு. ஸோ நம்மளோட ஹார்ட் ஏர்ன்ட் மணி இந்த மாதிரி சைபர் கிரிமினல்ஸ்கிட்ட போகாமல் ஏஜென்சிஸ் நம்ம என்ன வேலை தேடுறோமோ, இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் பார்க்குறோமோ, நம்மளோட வைஸ் டெசிஷன்ஸ் எடுக்கிறத இந்த தருணத்தில் கேட்டுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது குற்றங்கள் நடந்துருச்சுன்னா இந்த நேஷனல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல்லையோ இல்லைனா சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் நம்பர் 1930 நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு பகிர்ந்துகிட்ட தகவல்கள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட சைபர் கிரைம் போலீஸார், ஹைதராபாத் சைபர் கிரைம் போலீஸாருக்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நன்றி கோடை எஃப்எம்.
1: சைபர் மோசடி பற்றி விளக்கம் அளிக்க மாயவலை மீள வழி நிகழ்ச்சியில் நாளையும் வாக்கி டாக்கி இதே நேரம் இணைவார்.
2: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவலை மீள வழி.
3: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.

0: கொடை பண்பலையின் நூறுபுலையின் ஐந்தில் தொடர்கிறது. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசியை பார்த்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பார்த்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

வணக்கம் நேர்களே. என்னதான் மேற்கத்திய இசையோட தாக்கம் அதிகம் இருந்தாலும் இன்னுமே என்ன, இனிவரும் காலங்கள்லையும் மெல்லிசை பாட்டுகளுக்கான மதிப்பும் தரமும் இனிமையும் கொஞ்சம் கூட குறையாது. அப்படி பழம்பெரும் திரை இசை பாடல்களை உங்களோட கடித வழி விருப்பத்தில் எல்லா நாளும் தந்து வருது நம்ம கூட எஃப்எம் நெஞ்சில் நிறைந்தவை. நெஞ்சில் நிறைந்தவில் வரும் முதல் பாடல் நிகமம் தாராபுரம் ரோடு ஆனந்தன், மகேஸ்வரி, விக்னேஷ், சபரீஸ்வரி, சுஜிதா, சிவராஜ், மாணிக்கம், ராகுல், தீபா, உமா, வடிவேல், முருகன், முரேஸ்வரி இவர்களின் விருப்ப பாடல் நீலவானம் படத்திலிருந்து. படம் வெளியானது 1965. இயக்கம் பி மாதவன், இசை எம் எஸ் விஸ்வநாதன், வரும் பாடலுக்கு வரிகள் கண்ணதாசன், பாடல் டி எம் சௌந்தரராஜன் குரலில்.

0: நெஞ்சில் நிறைந்த வயலினி வண்ணக்கிளி வெளிவந்தது 1959. இயக்கம் டி ஆர் ரகுநாதன், இசை கே வி மகாதேவன். மருதகாசி வரிகளில் சீர்காழி கோவிந்தராஜன், குரலில் வரும் பாடலுக்கு விருப்பம் கரூர் கொசூர் தமிழ்ச்சோலை கணேசன், தனலட்சுமி, ஹரிஹரன், பூபதி.
1: காட்டு மல்லி பூத்திருக்க காவல்காரம் பார்த்திருக்க, ஆட்டம் போட்டு மயிலக்கால தோட்டம் மேய பாக்குதடா, மாட்டுக்கார வேலா உன் மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கடா, மாட்டுக்கார வேலா உன் மாட்டை கொஞ்சம் பார்த்துக்க.

0: காட்டுக்கார வேலா உன் மாட்ட கொஞ்சம் பாத்துக்கடா, காட்டுக்கார வேலா உன் மாட்ட கொஞ்சம் பாத்துக்கடா.
1: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரி.

0: வருடந்தோறும் 2500க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத் தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: உண்ணாமலை தொழில்நுட்ப கல்லூரி அட்டானமஸ், கோவை கல்வி கோவில்பட்டியில் BE BTech அட்மிஷன் நடைபெறுகிறது. உண்ணாமலை தொழில்நுட்ப கல்லூரி கோவில்பட்டி.
5: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்,
6: AI இன்டிகிரேட்டட் கரிக்குலம்,
5: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள்,
6: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி,
5: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோட், நாமக்கல் மாவட்டம்.
6: கவுன்சிலிங் கோட் 2620.
5: மேலும் விவரங்களுக்கு 9443734670.
7: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 2 மணிக்கு மில்கா ஒண்டர் கேக்கின் ஈரோடு புத்தக திருவிழா.
8: காலங்கள் போற்றும் காவிய கானங்களை கோடை பண்பலையின் நெஞ்சில் நிறைந்தவையில் கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியினி அருப்புக்கோட்டை அமிர்தபுரம் கணேசன் நேயரின் விருப்பத்தில் 100க்கு 100 1971 வெளியானது படம். கே பாலச்சந்தர் இயக்கத்தில், வி குமார் இசையில், வாளியின் வரிகளில், பி சுசிலா குரலில் பாடல்

0: உடை பண்பலை நூறுபுள்ளி ஐந்தில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கி கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
2: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
1: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா? ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.
3: நெஞ்சில் நிறைந்தவையில் இனி சிறிதர் இயக்கத்தில் 1961 வெளியான தேநிலவு படப்பாடல். நாகர்கோவில் நம்பியடை திரு நம் மந்திரமூர்த்தி, அஜித் விசாகன், செல்வமதி, சிவானந்த், பிரதீஷா, கோகுல்ராம் நேயர்களின் விருப்பத்தில் பாடல் கண்ணதாசன் வரிகளில், ஏ எம் ராஜா இசையில், பி சுசில்லாவின் குரலில்.

0: ருசியான சாப்பாடுனா அது நம்ம தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட அரசியல சமைச்சாதான் இருக்கும். காமன் நேரம் ஊற வச்சு 1:3 அளவுல தண்ணீர் ஊத்தி சமைச்சா நல்ல மென்மையான சுவையான சாப்பாடு ரெடி. அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசி.
1: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
2: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
1: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
3: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
8: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
9: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
10: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
4: தொடர்புக்கு 9524936156.
11: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 2 மில்கா வண்டர் கேக்கின் ஈரோடு புத்தக திருவிழா.
12: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் அணில் கொல்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் த காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ஒரிஜினல் வாசவி ஜுவல்லரி, ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.
13: நேரம் பிற்பகல் 1:25. அழகு தமிழும் அசையும் இசை கலந்த பாடல்களை நேர்களின் விருப்பத்தில் தந்துட்டு இருக்கு கோடை FM. நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியினை தூத்துக்குடி விளாத்திக்குளம் கஜேந்திரன், ருத்ரகுமார், விருந்தாலட்சுமி, ஜெகவீரபாண்டியன், நாத்தி எப்பன் நேர்களின் விருப்பத்தில் குமுதம் பட பாடல். 1961 ஆதோத்தி சுப்பாராவ் இயக்கத்தில் KV மகாதேவன் இசையில் மருதகாசி வரிகளில் சீர்காழி கோவிந்தராஜன், பி சுசிலா குரல்களில் பாடல்.

0: குடை பண்பலை நூறுபுலி ஐந்தில் இதுவரை கேட்டோம். தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசியை பார்த்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பார்த்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

இறைச்சல் இல்லாத மெல்லிசை பாடல்களை தந்துட்டுருக்கு. கொடைக்கானல் பண்பலையின் நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியினி 1957 பி நீலகண்டன் இயக்கிய அம்பிகாபதி திரைப்படத்திலிருந்து பாடல். இசை ஜி ராமநாதன், பாடலுக்கு வரிகள் கண்ணதாசன், டி எம் சவுந்தரராஜன், பி பானுமதி குரல்களில் வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. தாராபுரம் நாடார் திரு துரைராஜ், பேபி அம்பிகா, இளவரசி சித்ரா, சுகந்தி.

0: மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் கவுன்சிலிங் கோட் 3805
1: ஜிஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சௌராமிகா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் லேர்ன் இன்னோவேட் அண்ட் லீட் தி ஃபியூச்சர் விசிட் ஜிஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஆட்டோனமஸ் திருச்சி கவுன்சிலிங் கோட் 3807
2: அண்ணா நான் 12th முடிச்சிட்டேன் கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்
3: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான் ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள் மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல ஏஆர் அண்ட் விஆர் 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க
4: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999
5: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
6: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்
5: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம் விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
6: தொடர்புக்கு 8985712345
7: OVJ ஒரிஜினல் வாசவி ஜுவல்லரி மார்ட்டில் தங்க நகைகளுக்கு சேதாரம் 0% முதல் 3% வரை மட்டுமே
8: VVS EF வைர நகைகள் 1 கேரட் ரூபாய் 58,500 மட்டுமே
7: எங்களது கிளைகள்
8: ரயில்வே ஸ்டேஷன் ரோடு திண்டுக்கல்
7: தாராபுரம் ரோடு ஒட்டன்சத்திரம்
9: August 3 ஆடிப்பெருக்கு தங்கம் வாங்க உகந்த நாள்
5: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி ஆட்டானமஸ்
6: AI இன்டிகிரேட்டட் கரிக்குலம்
5: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள்
6: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி
5: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி திருச்செங்கோடு நாமக்கல் மாவட்டம்
6: கவுன்சிலிங் கோட் 2620
5: மேலும் விவரங்களுக்கு 9443734670
10: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா அதெல்லாம் செய்ய தெரியுமா அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்
11: அணில் கொழுக்கட்டை மாவு பாரம்பரிய சுவை என்றென்றும்
12: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 2 மணிக்கு மில்கா ஒண்டர் கேக்கின் ஈரோடு புத்தக திருவிழா
13: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான் ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி பிளேஸ்மெண்ட் அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்
14: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் கவுன்சிலிங் கோட் 2610
12: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 2 மணிக்கு மில்கா ஒண்டர் கேக்கின் ஈரோடு புத்தக திருவிழா
15: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்
16: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுகிறேன் 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குறோம் ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டுருக்கோம் வணக்கம் நேர்களே இன்றைக்கி நான் பேச போகிறது பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கணும் உடம்பு நம்ம வந்துட்டு எந்த தொந்தரவும் வராமல் இருக்கணும் கேன்சர் வராமல் இருக்கணும் மற்ற நோய்கள் வராமல் இருக்கணும் ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்கணும் ஸ்ட்ரோக் வராமல் இருக்கணும் மூட்டு வலியெல்லாம் வராமல் இருக்கணும்னா அதுக்கு பேசிக் பிரின்சிபல்ஸ் வந்துட்டு அந்த காலத்துலேருந்தே செட் ஆனது தான் கரெக்டான டைமுக்கு எந்திரிக்கணும் கரெக்டான டைமுக்கு சாப்பிடணும் கரெக்டான பொருள் சாப்பிடணும் அண்ட் கரெக்டான டைமுக்கு தூங்கணும் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் வந்துட்டு விடிகாலையில் எழுந்திரிக்கணும் ஏன் வந்துட்டு மோஸ்ட்லி நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வியாதி யாருக்கு வரும்னா லேட்டாக எழுந்திரிக்கிறவங்களுக்கு வரும் 10-11 மணிக்கு எழுந்திரிக்கிறவங்களுக்கு ரொம்ப லேட்டாக தூங்குறவங்களுக்கு வரும் 3-4 மணி 5 மணி வரைக்கும் இந்த காலத்து பசங்கள்லாம் டிவி பார்த்துட்டு இணையதளம் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க வெரி வெரி அன்ஹெல்த்தி இதில் அந்த டைமிங் ஆஃப் ஃபுட்டு இருக்குது பாருங்கள் அதுவும் மாறுது நார்மலாக காலையில் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக எல்லோரும் என்ன பண்ணுவாங்க ஒரு காஃபி குடிப்பாங்க ஒரு டீ குடிப்பாங்க ஃப்ரெஷ் ஆகிறதுக்கு பட் இந்த காலத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க 11 மணிக்கு அந்த டீ காஃபி குடிக்கும் போது டோட்டலாக நம்ம பாடியை

0: இம்பேலன்ஸ் ஆகிடுது. பாடியில் ஒரு ஹார்மோன் ஒன்று இருக்குது, மெலட்டோனின் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஹார்மோன் வந்துட்டு நம்ம ரிதினமை மெயின்டைன் பண்ணுற ஹார்மோன். அதாவது நம்மளுடைய நார்மலாக ஒரு மனுஷன், ஒரு குழந்தைய பாருங்க, யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், நைட்டில் வந்துட்டு ஒரு 6 மாதம் 7 மாதம் ஆனதுக்கப்புறம் செட்டில் ஆகிடும். இனிஷியலாக அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அந்த குழந்தை வந்துட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 8 மணிக்கு தூங்கிட்டு வந்து தானாகவே. அண்ட் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு டான்னு எந்திரிச்சிடும் குழந்தை, எந்திரிச்சு அழ ஆரம்பிச்சிரும், பசிக்க ஆரம்பிச்சிரும். அதுக்கு அதுக்கு டைமுக்கு சாப்பாடு கொடுக்கணும். ஸோ நம்ம பாடிக்குள்ளேயே ஒரு டைமிங், சர்க்காடியன் ரிதம் அப்படிம்பாங்க. இந்த ரிதம் வந்துட்டு செட் ஆகி வச்சுருக்காங்க, பயாலஜினால செட் ஆகிருக்கு. அதை வந்துட்டு நம்ம மாத்திரம்னாலே எல்லா வியாதியும் வரும். இதனால தான் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரோக் வருது, ஹைப்பர் டென்ஷன், பிபி அதிகமாக வருது, சுகர் வந்துட்டு மோசமாகிறது, எல்லாமே இதனால தான். எவ்வளோ தூக்கம் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அட்லீஸ்ட் 8 ஹவர்ஸ் ஸ்லீப் இருந்தால் தான் உங்கள் பாடி வந்து ரீசார்ஜ் ஆகும். இதை வந்துட்டு இல்லாமல் எனக்கு தூக்கம் வரதில்லை, இல்லை அதிகமாக தூங்கினா வந்துட்டு நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படிலாம் கிடையாது. எவ்வளோ எவ்வளோ எஃபிஷியண்டான ஆளுங்களும் கரெக்டாக அந்த 8 ஹவர்ஸ் தூக்கம் இருந்தால் தான் அவங்க அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியும். ஸோ நேர்களே, இந்த ரிதிமை ஃபாலோ பண்ணுறது அவசியம். டைமுக்கு எந்திரிக்கணும், டைமுக்கு தூங்கணும், டைமுக்கு சாப்பாடையும் அந்தந்த டைமில் சாப்பிடணும். இதுவே பண்ணால் பாதி வியாதிகளை அவாய்ட் பண்ணிக்கலாம். நேர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373 23 33 33. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
1: இதுவரை கேட்டது நாமக்கல் தங்க புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம், தரம், தனித்துவம், தனி கவனம்.

கொடைக்கானல் பண்பலையின் நூறு பிள்ளைந்தில் நெஞ்சில் நிறைந்தவை கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியினி நாமக்கல் அதுபம்பாளையம் செந்தில்குமார், பேபி, மோகன்குமார், யஷ்மிதா, கார்த்திகா, தாமோதரன் நேர்களின் விருப்பத்தில் வானம்பாடி. இயக்கம் ஜி ஆர் நாதன். படம் வெளியானது 1963. இசை கே வி மகாதேவன். சுத்த தன்யாசி ராகத்தில் அமைந்த பாடலுக்கு வரிகள் கண்ணதாசன். பாடல் பி சுசிலா குரலில்.

0: பண்பலை பண்பலை 100.5 உயிரெழுத்து
1: உயிரெழுத்து
2: ஆசையில் ஓர் கடிதம் வரைந்ததே ஓர் இதயம்.
0: நேயர்களே, அழகான நம் மனதில்
1: ஆழமான ஓர் இடத்தில்
0: ஓயாது ஒலித்துக் கொண்டிருக்கும்
1: உங்கள் உணர்வுகளோடு கலந்த
0: இதய ராகங்களை
1: நீங்களும் அரங்கேற்றலாம்.
0: நாள்தோறும் பிற்பகல் 3 மணிக்கு வலம் வரும்
1: உயிரெழுத்து நிகழ்ச்சியில்

0: இசை.
1: இசை பாடுமே
0: மழை.
2: மழை கவிதை கொண்டு வருது யாரும் கதவடைக்க வேண்டாம்.
0: இது போன்ற ஏதேனும் ஒரு தலைப்பை மைய கருவாக எடுத்து
3: உங்களுக்கு பிடித்த 10 பாடல்களையும்,
0: அந்த பாடல்கள் பிடிக்க காரணத்தையும்
3: கவிதைகளாகவோ
0: அல்லது சிறந்த வர்ணனையாகவோ
3: எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர்,
3: உயிரெழுத்து நிகழ்ச்சி பகுதி,
0: பண்பலை வானொலி நிலையம்,
3: கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.

நேரம் பிற்பகல் 1:51. கோடை பண்பலை 100 பிள்ளைகள் நெஞ்சில் நிறைந்தவை கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சி நினி கோவை காமநாயக்கன் பாளையம் சுஜாதா, மோகன், அதுல்யா, மதுரியா, தன்யா, மரகதம், ஆறுசாமி நேர்களின் விருப்பப்பாடல். வீரத்திருமகன் படத்திலிருந்து. படத்தை 1962 ஏசி திருலோகச்சந்திர இயக்கியுள்ளார். இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பாடலுக்கு வரிகள் கண்ணதாசன், பாடல் பி.பி. ஸ்ரீனிவாஸ், பி.சுசீலா குரல்களில்.

நெஞ்சில் நிறைந்த வெயில் நிறைவாக பி ஆர் வந்துள்ள இயக்கத்தில் 1966 வெளியான நாடோடி படப்பாடல். இசை எம் எஸ் விஸ்வநாதன், வரும் பாடலுக்கு வரிகள் கண்ணதாஸ். டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா குரல்களில். பாடல் புதுகை கீரனூர் முகமது ஷஃபீக், ஜுகானா மரியம், முகமது சல்மான் நேர்களின் விருப்பத்தில்.

0: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
1: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 2 மணிக்கு மில்கா வண்டர் கேக்கின் ஈரோடு புத்தக திருவிழா.
3: Wonder cake, vanilla and strawberry. Milka, wonder cake.

வந்தனம், நமஸ்கார், நமஸ்தே, வெரி குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் இருக்கீங்களா? எல்லாரும் சாப்பிட்டீங்களா? ஆயிரம் நண்பர்கள் நம்ம கூட இருந்தாலும் ஒரே ஒரு நல்ல நண்பன் போதுங்க நம்மளை அப்படியே உருமாற்றுவதற்கு. எந்தவித எதிர்ப்பும் சொல்லாம தன்னோட கருத்தை தனக்கே உரிய பாணியில நமக்கு புரிய வச்சு, தடுமாறும் நம்மளை தடம் மாறாமல் தடம் பதித்து செல்ல சொற்களோட ஒளி கொண்டு நம்மை செதுக்கும் நல்ல நண்பன் நல்ல புத்தகம். அந்த புத்தகங்களின் காட்சி கூடத்தில் குழுமியிருக்கும் வாசிப்பை நேசிக்கும் சொந்தங்களை சந்திக்க ஈரோடு புத்தக திருவிழாவிலிருந்து நேரலையில் இணைகிறார் அறிவிப்பாளர் கொடுமுடி ரகுநாதன்.

0: மாம்பழ சுவையில் மில்கா வண்டர் மேங்கோ.
1: கோடை பண்பலை 100.5 அசல் சந்திப்பாக ஈரோடு புத்தக திருவிழா பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இளைஞர் மாதத்தும் ஈரோடு புத்தக திருவிழா உடைய அரங்கத்தில் இருக்கும். வழக்கம் போலவே எங்க நேயர்களும் பொதுமக்கள் மாணவ மாணவிகள் நிறைய பேர் வந்து புத்தகங்கள் ஆர்வத்தோடு வாங்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மூன்றாவது நாள்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட இல்லாம மாணவ மாணவிகள் ஏகப்பட்ட பேரு ரொம்ப ஆர்வத்தோடு யாரு கையிலையும் புத்தகம் இல்லாம இல்ல அனைவருடைய கையிலையும் புத்தகத்தோடு தான் வெளியில வர்றாங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய பேசுவதற்காக மக்கள் சிந்தனை பேரவையுடைய செயலாளர் அன்பரசர் அவர்களுக்காக பேசலாம். வணக்கம் சார்.
2: வணக்கம். வணக்கம். கோடை பண்பலை நேயர்களுக்கு ரொம்ப மனப்பூர்வமான மகிழ்ச்சிகரமான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். இப்ப என்னன்னா இந்த ஆண்டு வந்து 22ஆம் ஆண்டு ஈரோடு புத்தக திருவிழாவுக்கு பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை சேர்ந்து நடத்தக்கூடிய ஈரோடு புத்தக திருவிழா ரொம்ப மிகச்சிறப்பான தொடக்கம் இந்த ஆண்டு அமைஞ்சது. கல்வி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து தொடங்கி வச்சாங்க. அதே போல வந்து 2ஆம் நாள் சிந்தனை அரங்க நிகழ்வு நேற்றுக்கு ரொம்ப பிரமாதமாக நடந்துச்சு. திரு தமிழறிவி மணியன் அவர்கள் வந்து காவியத்தாளையின் இளைய மகன் அப்படிங்கிற தலைப்பில் ரொம்ப பிரமாதமாக சொற்பொழிவு நிகழ்த்தினாங்க. மக்கள் பெருந்தரெல்லாம் வந்து கேட்டு மகிழ்ந்து போனாங்க. அதே போல புத்தகம் வாங்கி செல்கிற மக்களுடைய எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். இன்னைக்கு 3ஆவது நாள். அதே போல வந்து இன்னைக்கும் பெருந்திரளான மக்கள் வந்து இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்னு பாராம நிறைய வந்து வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. கோலாகலமா இருக்கு சூழ்நிலை. இன்னைக்கு சிறப்பு நிகழ்ச்சியா பாத்தீங்கன்னா வந்து சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி மாண்புமை என் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் வந்து இன்னைக்கு சிறப்புரை நிகழ்த்துறாங்க. மனித பரிணாமமும் டிஜிட்டல் உலகின் சவாலும் அப்படிங்கிற வந்து ஒரு வித்தியாசமான தலைப்புல இன்னைக்கு தேவையான ஒரு தலைப்புல பேசுறாங்க. அதே போல பாத்தீங்கன்னா 3 மாணவிகளுக்கு சாதனை படைத்த மாணவிகளுக்கு 3 பேருக்கு பாராட்டு நிகழ்வுகள் மக்கள் சிந்தனை பேரவையின் சார்பில் நடக்குது. ஏன்னா தொல்காப்பியத்தை வந்து 22 மணி நேரம் பார்க்காம பொது அமைப்பினுடைய வழிகாட்டுதலின் பேர்ல பார்க்காம 22 மணி நேரம் வந்து எழுதியிருக்காங்க. அது ஒரு சாதனை. அதே போல சிலப்பதிகாரத்தை வந்து 4 மணி நேரம் வந்து பார்க்காம முற்றோதல் பண்ணிருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் அவங்க பாராட்டி மாலை வந்து நிகழ்ச்சி வந்து பிரமாணமா நடக்கிறதுக்கு தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்கள் வித்தியாசமான நிகழ்ச்சிகள் நாடகம் இசை நிகழ்ச்சி இந்த மாதிரி நிறைய நடக்குது. தொடர்ந்து நீங்க வரணும்னு கேட்டுக்கிறோம். மகிழ்ச்சியா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எல்லாரும் வாங்க, வாங்கிட்டு போங்க. அறிவை வந்து நம்ம வந்து என்னென்னத்தையும் வந்து சொத்தை பொது உடைமையாக்குறோம், பணத்தை பொது உடைமை என்னென்னமோ நடக்குது நாட்டில். ஆனா அறிவை பொது உடைமை ஆக்கணுங்கிற முயற்சி ஈரோடு புத்தக திருவிழாவில் நடந்துட்டு இருக்கு. வாங்க எல்லாருமா சேர்ந்து சமுதாயத்தை முன்னேற்றத்துக்கு புத்தகங்கள் வாயிலா வாசிப்பின் வாயில நம்ம முயற்சி எடுப்போம். நன்றி. வணக்கம்.
1: அது அப்படின்னா அந்த பாத்தீங்கன்னா வருஷம் வந்து எங்க அந்த புத்தக நிறுவனங்கள் வந்து அதிகமாயிட்டு இருக்கு. இந்த வருஷம் எத்தனை புத்தக நிறுவனங்கள் வந்திருக்கு அப்படி வந்து ஆரம்பிச்சிருக்கு?
2: வழக்கு மரியாதை 230-க்கு மேற்பட்ட அரங்குகள்ங்க, வித்தியாசமான அரங்குகள். இது என்னன்னா இப்போ வந்து தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்திய அளவில் புகழ்பெற்ற நிறுவனங்கள் வெளிநாட்டு புத்தக நிறுவனங்கள் அப்படின்னு வந்து ஆங்கிலத்திலும் தமிழ்லையும் ரொம்ப முக்கியமான பதிப்புகள் முன்னணி பதிப்புகள் எல்லாரும் வந்து கலந்திருக்காங்க. வித்தியாசமான தலைப்புகள் எல்லாம் எல்லாருக்கும் நம்ம தேர்ந்தெடுத்த புத்தக நிறுவனம் தான் இங்க வந்திருக்கு. மிக்க நன்றிங்க. வாங்க வாங்குங்க, யோசிப்போம்.
1: நன்றிங்க நன்றிங்க நன்றிங்க. அருமையா சொன்னீங்க அம்மா. வணக்கம். உங்க பேர் சொல்லுங்கம்மா.
3: தீபாங்க. தீபா, நாங்க நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரோம்.
1: நாமக்கல் இருந்து வரீங்க? புத்தக வருஷம்
3: வருஷம் வருஷம் தவறாம நாங்க ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் வந்துரும்.
1: எப்படி இருக்கு இந்த புத்தக திருவிழா இன்னைக்கு?
3: நல்லா சூப்பரா இருக்குங்க சார். எல்லாமே நிறைய வெரைட்டி வெரைட்டியா புக்ஸ் எல்லாமே நல்லா நீட்டா நல்லா இருக்கு. நிறைய ரேர் புக்ஸும் நிறைய இருந்தது. குட்டீஸ்க்குல நிறைய ஸ்டோரி புக்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. நிறைய லைக் பண்ணி அவங்களே வாங்கினாங்க. நிறைய நிறைய தேடி தேடி நல்லா இருக்கு. நல்லா என்ன நல்லா சிறப்பா பண்ணாங்கன்னு நிறைய வருவாங்க கண்டிப்பா. நல்லா ஸ்பீச்சும் நல்லா பண்றாங்க. வருஷம் வருஷம் நல்லா சூப்பரா இருக்கு. வாழ்த்துக்கள்.
1: நாம வந்து வருஷம் வருஷம் கலந்துக்கிறீங்க புத்தக திருவிழா, ரொம்ப மகிழ்ச்சி. அம்மா வணக்கம். உங்க பேர் சொல்லுங்கம்மா. அவங்க கோச்சப்படுறாங்க, அவங்க புத்தகம் படிக்கிறாங்க, கோச்சப்படுறாங்க. தம்பி வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
4: என் பேர் ஜி ரூப கார்த்திக்குங்க. நாங்க பாத்தீங்கன்னா இந்த வருஷம் தான் வந்திருக்கோம். இந்த வருஷம் மாதிரி எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா எல்லாரும் வரக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். இதே மாதிரி எல்லா பக்கமும் நடக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன்.
1: நீங்க என்ன புத்தகம் வாங்க வந்தீங்க?
4: நான் பாத்தீங்கன்னா அறிவியல் சம்பந்தமாப்பட்ட புத்தகங்கள்லாம் வாங்க வந்தேன். நிறைய இருந்துச்சு, எனக்கு பிடிச்ச புத்தகம்லாம் நிறைய வாங்கிட்டேன்.

0: வந்து உங்களுக்கு தெரியுது கண்டிப்பா. இன்னும் நிறைய புத்தகங்கள் வாங்குங்க படிங்க சரியா. இந்த உண்டி எல்லாம் குடுக்கறாங்களே வாங்கிட்டு போறீங்களா?
1: வாங்கிட்டு போறேன்.
0: வாங்கிட்டு போறீங்க, காசு சேர்த்துறீங்களா?
1: போன வருஷத்தோட இந்த வருஷம் புது புது புத்தகங்கள்
0: சொல்லுங்க.
2: சிவராம் ஜி. சிவராம்,
0: நீங்க எங்க இருந்து வரீங்க? சிவராமன்,
2: காந்தபடி புதூர்.
0: கவுந்தம்பாடி புதூர், இங்க இருந்து எத்தனை கிலோமீட்டர்? 40 கிலோமீட்டர் வருது. சரி, என்னென்ன புத்தகங்கள் வாங்க போறீங்க?
2: வாங்கியாச்சு. மேக்ஸ் சம்பந்தப்பட்ட டேபிள்ஸ், மேக்ஸ் சம்ஸ் இந்த மாதிரி புத்தகங்கள் வாங்கியிருக்கேன்.
0: எத்தனை புத்தகங்கள் உங்களுக்கு தேவைப்படும் படிக்கிறதுக்கு? வெயிட் பண்ணுவீங்களா நீங்க? வாங்கணும் அப்படின்ட்டு.
2: இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், இது வரைக்கும் வந்தது இல்லைங்க. இதை பத்தி தெரியாது. இனிமேல் வருஷம் வருவோம். இதே மாதிரி எல்லா வருஷமும் சிறப்பா நடக்கணும்ங்கிற ஆசை.
0: சரி, கண்டிப்பா நடக்கும். வருஷம் வருஷம் வந்துருங்க. புத்தக திருவிழா இன்னும் நிறைய புத்தகங்கள் வரும். நிறைய நிறுவனங்கள் வருஷம் வருஷம் அதிக நிறுவனங்கள் தான் வந்துட்டு இருக்காங்க. வாங்க, ரொம்ப நன்றி. உங்க பேர் தம்பி?
3: நரேந்திரன்.
0: நரேந்திரன், நீங்க எங்க இருந்து வரீங்க?
3: திருச்செங்கோடு.
0: திருச்செங்கோடா, நீங்க என்ன படிக்கிறீங்க? ஞாயிற்றுக்கிழமை விடுமுறைங்கனால புத்தக திருவிழா பண்ணீங்க. வாங்கியாச்ச புத்தகங்கள்?
3: புக்ஸ் வாங்கியாச்சு.
0: உள்ள போறீங்களே, இப்போ இந்த புத்தகங்கள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது?
3: புக்ஸ்ல பார்க்கும்போது
0: கிடைக்கும். எல்லாரும் வந்து வாங்குங்க. ரொம்ப நன்றி தம்பி. ஒரு விளம்பர இடைவெளியை திறந்து மீண்டும் சந்திக்கலாம்.

0: JJ College of Engineering and Technology, Saurabhika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
0: கான்டாக்ட் 8985712345 ஆர் விசிட் www.mahindra.org.

0: மாம்பழ சுவையில் மில்கா வண்டர் மேங்கோ.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: என்பதால்
5: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, ஆட்டானமஸ்,
6: AI இன்டிகிரேட்டட் கரிக்குலம்,
5: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள்,
6: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி,
5: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம்.
6: கவுன்சிலிங் கோட் 2620.
5: மேலும் விவரங்களுக்கு 9443734670.
7: பண்பலையில் இணைந்திருக்கிறோம் மில்கா வண்டர் கேக் வழங்கிக் கொண்டிருக்கும் ஈரோடு புத்தக திருவிழா.

0: மாம்பழ சுவையில் மில்கா வண்டர் மேங்கோ.
1: கோடை பண்பலை 100.5 அசத்து சந்திப்பாக பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து நடத்தும் 22nd புத்தக திருவிழாவோட வளாகத்துல தான் இருந்து நம்ம வாசகர்கள் பெருமக்கள் சந்திச்சுட்டு இருக்கோம். பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ஆர்வத்தோட புத்தகங்கள் வாங்கிட்டு இருக்காங்க. பள்ளி மாணவ மாணவிகள், கல்லூரி மாணவ மாணவிகள் தவிர இங்க வந்து பொதுமக்கள் ரொம்ப ஆர்வத்தோட புத்தகங்கள் வாங்கிட்டு இருக்காங்க. எப்ப இந்த வருஷம் வரும், ஆகஸ்ட் மாசம் எப்ப வரும் அப்படின்ட்டு காத்திருந்து இந்த புத்தகங்களை வாங்குறதுக்காக ரொம்ப ஆர்வத்தோட வந்துட்டு இருக்காங்க. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா இதே கல்லூரியில படித்த மாணவர்கள், கிட்டத்தட்ட 40 வருஷம் முன்னாடி படித்த மாணவர்கள் வந்து இந்த புத்தக திருவிழாவில் இருந்து புத்தகம் வாங்கிட்டு

0: வழியில் வர்றாங்க, அவங்க சந்திச்சல. வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
1: வணக்கம். 1986 இதே காலேஜில் எம்ஏ பொருளாதாரம் படித்தேன். 2024 இந்த புத்தக திருவிழாவுக்கு வந்துகிட்டு இருக்கிறேன். நிறைய நூல்கள் பள்ளி கல்லூரி குறிப்பாக வந்து போட்டித் தேர்வு எழுதுவதற்கு உண்டான புத்தகங்கள் அனைத்தும் இருக்குது. இது ஈரோடு மாவட்டத்துக்கு உண்டான சிறப்பாக எல்லா மாணவ மாணவிகளும் கல்லூரி மாணவர்களும் மாணவிகளும் பொதுமக்களும் இதை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுமாறு மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன்.
0: இதே கல்லூரியில் படிச்சீங்க, இப்ப எப்படி இருக்குது கல்லூரி? அந்த ஒரு மலரம் நினைவுகள்.
1: இந்த கல்லூரி அதே லெவல்ல தான் இருக்குது. முன்ன மேனேஜ்மெண்டா இருந்தது, இப்ப வந்து கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டது. இருந்தாலும் இந்த புத்தக திருவிழா மூலம் இந்த கல்லூரிக்கு வந்து பெருமை சேர்ப்பதாக
0: இந்த கல்லூரி வந்து பாத்துக்கிறீங்க. இந்த புத்தக திருவிழா வருஷம்
1: ஆமா 2024 இருந்து கிட்டத்தட்ட ஒரு 40 பிறகு நான் இங்க வந்து பாத்துட்டு
0: இருக்கிறேன். மிக்க சந்தோஷம், ரொம்ப நன்றிங்க ஐயா. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: ஐ எம் ராஜா ஃப்ரம் திருச்செங்கோடுங்க.
0: எப்படி இருக்கீங்க புத்தக திருவிழா?
2: அமோகமா இருக்குங்க. நல்ல நிறைய பயனுள்ள கொட்டி கிடக்குதுங்க. வாசகங்களும் வாங்கி நிறைய படிச்சு பயன்பெறுங்க. என்னுடைய வாழ்த்துக்கள்ங்க.
0: கண்டிப்பா 250 நிறுவனங்கள் புத்தக நிறுவனங்கள் வந்திருக்கிறாங்க அப்படிங்கும் போது மிகப்பெரிய பிரமாண்டமா தான் இருக்கும்.
2: கண்டிப்பாங்க,
0: கண்டிப்பா. இந்த வழியில பாத்தீங்கன்னா இப்ப வந்து வலதுபுறமா செல்லக்கூடிய செல்லும் வழின்னு போட்டிருக்காங்க. இப்படி போயிட்டு அப்படி வரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 2 ஆயிடுது.
2: ஆயிடுங்க, கண்டிப்பா ஆகுங்க. ஒவ்வொன்றும் கொட்டி கிடக்குதுங்க. அடுக்கி வைக்கலீங்க, கொட்டி கிடக்குதுங்க.
0: அடுக்கல கொட்டி
2: கிடக்குதுங்க. சரஸ்வதி தேவி அருமையா இருக்காங்க.
0: என்ன தேவையோ வாங்கிக்கணும்,
2: வாங்கிக்கலாங்க, வாங்கிக்கலாம்.
0: கண்டிப்பா அங்க பாருங்க, ஆர்வத்தோட
2: மனநிறைவா இருக்குதுங்க.
0: மனநிறைவா இருக்கு. எங்களுக்கும் வந்து இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலாம எனக்கும் கொஞ்சம் மனநிறைவா தான் இருக்குங்க. நாங்களும் கடைசியா வாழ்ந்து வாங்குவோம். புத்தகங்கள், ஏகப்பட்ட புத்தகங்கள் வாங்கணும் ஆசையா இருக்கு, வாங்குவோம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: வெங்கடேசன், தேவருங்க.
0: தேவையான
3: பொது அறிவு புத்தகங்கள், TNPSC எல்லா புத்தகம் கிடைக்குதுங்க. நல்லா இருக்கு புத்தகங்கள். வாங்கக்கூடிய இதெல்லாம் இருக்கு, நல்லா இருக்குங்க. இந்த செல்போன் உலகத்துல இப்ப வந்து நம்ம விரும்பி படிக்கிற அளவுக்கு புள்ள பசங்களும் படிக்கிற அளவுக்கு நல்லா நிறைய புத்தகங்கள் இருக்குங்க.
0: கண்டிப்பா அந்த செல்போன்ல குனிஞ்சாங்கன்னா எந்திரிக்க தலை நிமிர மாட்டாங்க. ஆனா புத்தகத்துல சொல்லுவாங்க, என்னை குனிந்து பார், உன்னை தலை நிமிர செய்கிறேன் அப்படின்னு சொல்லி. அது நல்ல ஒரு ஆசகம் அது.
3: கண்டிப்பாங்க, கண்டிப்பாங்க. உண்மையாக
0: பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா எல்லாம் செல்போன். அதுல பாத்தாங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா பேருந்துல போகும்போதும் செல்போன் தான். எங்காவது டிவி பார்க்கும் போதே நம்ம செல்போன் தான் பயன்படுத்துறோம். டிவியை பாக்குறது இல்ல, அது ஓடி இருக்கிற மாதிரி இருக்கு. மாணவர்களா வந்து கண்டிப்பா இந்த மாதிரியான புத்தகங்கள் வாங்கி படிச்சாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அறிவு கொஞ்சம் வளர்த்துக்கலாம். கண்டிப்பா புத்தகங்கள் படிச்சா வீண் போகாது.
3: கண்டிப்பா, கண்டிப்பா, உறுதியாங்க.
4: அம்பேத்கர்
0: புத்தகத்தில்
4: என்ன பாடல்
0: கேட்கலாமா?
4: அதான் இந்த எங்க பையன்

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.

0: ஐந்து அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
0: தொடர்புக்கு 8985712345.
2: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: நமது கோடை பந்தலை 100.5
5: திங்கள் முதல் வெள்ளி வரை
4: இரவு 7 மணி தொடக்கம் 8 மணி வரை
5: நீர்களின் ஆசை பாடல்கள்.
6: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே, உன் மனது போகும் வழியே எந்த மனது அறியுமே.
4: 94-86-28-24-24
5: என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி என்னும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு
4: நீங்கள் ஆசையாய் விரும்பி கேட்கும் பாடலை
5: உங்களின் பெயர் மற்றும் ஊரோடு
4: குரல் பதிவு, அதாவது வாய்ஸ் மெசேஜ் செய்து அனுப்பி வையுங்கள்.
5: தங்களுக்கான பாடலை ஆனந்தமாக கேட்டு மகிழுங்கள்.
4: கோடை பண்பலையில் இதுவரை கேட்டோம் மில்கா வண்டர் கேக். வழங்கிய ஏரோடு புத்தக திருவிழா.
7: Orange chocolate, wonder cake, and strawberry.
8: Milka, wonder cake.

0: மாம்பழ சுவையில் மில்கா வண்டர் மேங்கோ.
1: கோடை பண்பலை 100.5 அசத்த சந்திப்பாக பல்வி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து நடத்தும் ஈரோடு புத்தக திருவிழா 2022 நடந்து கொண்டிருக்கிறது. பாத்தீங்க அப்படின்னா வாசக பெருமக்கள், மாணவ மாணவிகள், பொதுமக்கள் என நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க. தினம் தினம் ஒரு நூல்கள் வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த புத்தக திருவிழா அரங்கிலே. அதனால நிறைய அங்க வந்து நிறைய வாங்கலாம், பார்க்கலாம். அதனால எல்லாரும் வாங்க. நீங்க ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால இன்னைக்கு வந்து இதை வந்து நம்ம வந்து தவறு விட்டுற சொல்லிட்டு நம்ம முன்னாடி மக்கள் சிந்தனை பேரவையுடைய உறுப்பினர் ஒருத்தருக்காக பேசலாம். ஐயா வணக்கம்.
2: ஐயா வணக்கம். ஐயா மக்கள் சிந்தனை பேரவை உங்களை அன்போடு வரவேற்கிறது. பள்ளி கல்வித்துறை மற்றும் மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து நடத்தும் எழுச்சி மிகு 2022 ஈரோடு புத்தக திருவிழாவில் சிந்தனை அரங்கம் நிகழ்வில் இன்று மாலை சரியாக 6 மணிக்கு மாண்பமை நீதிபதி திரு என் ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் மனித பரிணாமமும் டிஜிட்டல் உலகின் சவால்களும் என்ற தலைப்பில் சிறப்புரை ஆற்ற உள்ளார்கள். வெளி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடியவர்கள், அறிஞர்கள், எழுத்தாளர்கள், கல்வியாளர்கள், முதல்வர்கள், பள்ளி தலைமை ஆசிரியர்கள் உட்பட மாணவர்களை எல்லாம் அழைத்து வந்து இன்று சரியாக 6 மணிக்கு நடக்கக்கூடிய இந்த நிகழ்வில், அதாவது மாலை நேர சொற்பொழிவு நிகழ்ச்சியிலே பங்கெடுத்துக் கொள்ளும்படி அன்போடு மக்கள் சிந்தனை பேரவை உங்களை அன்போடு வரவேற்கிறது. நன்றி, வணக்கம்.
1: ரொம்ப நன்றிங்க. வணக்கம். உங்க பேர் சொல்லுங்கய்யா.
3: என்னுடைய பேர் இரா மோகன்குமார். பணி நிறைவு செய்த அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர். என்னுடைய மாணவ செல்வங்களுக்கு நூல்களை வாசிக்கின்ற பழக்கத்தை கொண்டு வருவதற்காகவே பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியவன். குறிப்பாக சொல்ல போனால் 6, 7, 8 வகுப்புகளுக்கு செல்லும் ஆசிரியரிடத்திலே ஆண்டுதோறும் ஆண்டு தொடக்கத்திலே 10 நூல்களை கொடுத்து அவர்கள் பதிலி ஆசிரியராக செல்லுகின்ற பொழுது அவருடைய பாடத்தை நடத்தாமல் 7 அல்லது 8 மாணவர்களுக்கு ஒரு நூலை கொடுத்து அவருடைய வாய்விட்டு வாசிக்கின்ற பழக்கத்தை

0: செய்ய வைத்து அவ்வாறு வாசிக்கின்ற பொழுது ஒருவர் வாசிக்கின்ற பொழுது ஏனைய மாணவர்கள் குறிப்பிடுத்துக் கொள்ளுகின்ற பழக்கத்தையும் யார் ஆண்டு இறுதியில் அதிக அளவில் குறிப்பிடுத்துக்காலோ அவங்களுக்கு ஆண்டு விழாவில் பரிசு கொடுக்கின்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியவள். கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையிலே மேனாள் கல்வி அமைச்சர் மாண்புமிகு அன்பில் மகேஷ் அவர்களை சந்தித்து தொடக்க பள்ளி முதல் அறிவார்ந்த கல்விக்கு வழிவகுக்கின்ற வகையிலே பள்ளிகள் தோறும் நூலகங்களை தோற்றுவிக்க வேண்டும், நூல்களை வாசிக்கின்ற பழக்கத்தை கொண்டு வர வேண்டும் என்று
1: மக்கள் சிந்தனை பேரவை வந்து கண்டிப்பா அதை வந்து வருஷ வருஷமே அதை வந்து நல்லா திறம்பட நடத்திட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு கருத்து சொன்னீங்க நீங்க தூங்கும் போகும்போது
0: அது இருங்க வரேன் சொல்லி முடிக்கல. அவ்வாறு சொல்லுகின்ற பொழுது செய்கின்ற பொழுது வாரந்தோறும் ஒரு பாடப்பிரிவேலை தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் நூலக வாசிப்பு என்று போடப்பட்டது நடைமுறைப்படுத்த ஏதாவது நிலை உள்ளது. அடுத்தது இன்று மக்கள் அனைவருமே சிறு வயது முதல் குழந்தைகள் முதல் மன அழுத்தத்தோடு வாழுகின்ற ஒரு வாழ்க்கை முறை கைகொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதனை நீக்குவதற்கு ஒரு அருமருந்தாக நாம் அனைவருமே இரவில் உறங்கப் போவதற்கு முன்பு தங்களுக்கு பிடித்த நூலை ஒரு மணி நேரம் வாசித்து விட்டு உறங்குகின்ற பழக்கத்தை கைகொள்ள வேண்டும் என்பது இவனை மெத்த பணிந்த வேண்டுகோள். இன்னொன்று, இந்த மன அழுத்தத்திற்கு மருந்து கண்டுபிடிக்க இயலாது என்று அமெரிக்க ஆராய்ச்சியர்களும் 6 ஆண்டுகளுக்கு முன்பே எழுதி கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த போன்ற புத்தக கண்காட்சியை பயன்படுத்தி கொண்டு வயது வேறுபாடு இன்றி நூல்களை குழந்தைகளுக்கு வாங்கி கொடுத்து பெரியவர்களும் சரி வாசிக்க வேண்டும். நன்றி.
1: நன்றி, ரொம்ப அழகா சொன்னீங்க. உண்மையிலுமே ஒரு அருமருந்து இந்த புத்தக திருவிழா சொல்லலாம். தம்பி வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: அண்ணா வணக்கம், நான் தஞ்சை பெரியசாமி, பெரம்பலூர்ல இருந்து வரேன். நான்
1: பெரம்பலூர்ல இருந்து வரேங்க. கிட்டத்தட்ட
2: ஈரோட்ல காலேஜ் படிக்கிறேன், பொறியியல் கல்லூரி 4ஆம் ஆண்டு மாணவர்.
1: எப்படி இருக்கு இந்த புத்தக திருவிழா? வருஷம் வருஷம் நடத்திட்டு இருக்காங்க.
2: வருஷம் வருஷம் நானும் வருவேன்.
1: இந்த மாணவராக இருக்கீங்க, எந்த மாதிரி புத்தகங்கள் வாங்க வளர்ந்துருக்கீங்க?
2: நான் பொதுவாக இந்த சமூக பிரச்சனைகள் குறித்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி புத்தகங்கள், நா முத்துக்குமாரோட கவிதை புத்தகங்கள், எம் நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் அவர்களுடைய வேள்பாரி, அவருடைய நூல்கள் நான் ரொம்ப படிப்பேன்.
1: ரொம்ப அருமையான புத்தகங்க. அது
2: இப்போ வந்துட்டு எல்சி பாண்டியன்ட்டு ஒரு கவிஞர், கோயம்புத்தூரை சேர்ந்தவர், அவர் ஒரு அறிவால் வெட்டுன்னு ஒரு கவிதை புத்தகம் எழுதியிருக்காரு. அதாவது இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் அதாவது எல்லாமே டிஜிட்டலாக ஆயிடுச்சு, இன்னமும் ஜாதிய கொடுமைகள் அந்த ஒரு வேறுபாடுகள் நடந்துட்டு இருக்குல்ல,
1: அது மாதிரியான புத்தகங்கள், அதாவது சமூக சிந்தனை வளர்க்கக்கூடிய புத்தகங்களுக்கு வாங்க வந்திருக்கீங்க. ரொம்ப சிறப்பு தம்பி.
2: அந்த புக்கை எல்லாரும் வாங்கி படிங்க.
1: தம்பி உங்க பேர் சொல்லுங்க.
3: என்னோட பேர் மௌலீஸ்வரன், செங்குந்தரி பொறியியல் கல்லூரியில் உதவி பேராசிரியர் வேலை செய்கிறேன். ஜோசப் விஜய் அவர்களுக்கு மிக்க நன்றி.
1: ரொம்ப முன்னாடியே நடந்துட்டு இருக்கு புத்தகத்துல வருஷம் வருஷம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 22ஆண்டுல போயிட்டு இருக்கு புத்தக திருவிழா. என்ன மாதிரியான புத்தகம் நீங்க வாங்கிருக்கீங்க?
3: நான் வந்து பாத்தீங்கன்னா கலி கிப்ரான் புக்கு, அப்புறம்க்கா பிரஸ்தோலியின் கலை, அப்புறம் அறிவால் வெட்டு.
1: அறிவால் வெட்டு அருமையான புத்தகம், நல்ல அருமை. ரொம்ப நன்றிங்க சார், நன்றி. தம்பி வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: என் பேர் வாக்கா சேயோ. என் பேர் வாக்கா. என் பேர் வாக்கா மாயோ.
1: வாக்கா
4: சேயோ.
1: வாக்கா சேயோ. உங்க பேரு
4: வாக்கா மாயோ?
1: என்ன வித்தியாசமா இருக்கு.
5: அவங்க வந்து இன்சிலோட சொல்றாங்க மாயோ, சேயோன் மாயோன்,
1: சேயோன் மாயோன் இல்லையா? என்ன படிக்கிறீங்க தம்பி?
4: நான் வந்து 5th படிக்கிறேன்.
1: நீங்க புத்தக திருவிழா வந்திருக்கீங்க, என்ன புத்தகம் வாங்க வந்திருக்கீங்க?
4: நிறைய புக் வாங்க வந்திருக்கோம்.
1: ஆஹா, இனிமே உள்ள போனாலும் தெரியும்ல.
4: ஆமா.
1: நீங்க என்ன புத்தகம் வாங்க வந்திருக்கீங்க? நீங்களும் உள்ள போனாலும் தெரியும்.
4: ஆமா.
1: வருஷம் வருஷம் வந்திருக்கீங்களா புத்தகத்தை? இந்த வருஷம் முதல் முறையா வரீங்களா தம்பி?
4: இல்ல நிறைய டைம் வந்திருக்கோம் இங்க.
1: நிறைய டைம் வந்திருக்கீங்க. இந்த உண்டி எல்லாம் தராங்களா, அதெல்லாம் வாங்கிட்டு போயிருக்கீங்களா?
4: இல்ல
1: வாங்கல, இந்த தான் வாங்கிட்டு போங்க. உண்டியில் தராங்க, வாங்கிட்டு தானே வருஷம் வருஷம் சேர்த்து வந்து புத்தகங்கள் வாங்கிக்கலாம் அதுல.
4: ஓகே,
1: சரியா?
4: சரி.
1: நீங்க என்ன படிக்கிறீங்க தம்பி?
4: 4th.
1: நீங்க?
4: 5th.
1: ரொம்ப நன்றி ஐயா, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க சார்.
5: என் பேர் கார்த்திகேயன். கார்த்திக். கார்த்திக்
1: சார், இந்த புத்தகத்தை
5: ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்திருக்கு. நிறைய பிடிச்ச புத்தகங்கள்லாம் வந்திருக்கு,
1: வாங்குறதா?

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை.

0: உணவு பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தொடர்புக்கு 8985712345.
1: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்
2: AI இன்டிகிரேட்டட் கரிக்குலம்,
1: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள்,
2: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி.
1: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோட், நாமக்கல் மாவட்டம்.
2: கவுன்சிலிங் கோட் 2620.
1: மேலும் விவரங்களுக்கு 9443734670.
3: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
4: மேலும் விவரங்களுக்கு
2: எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம். கால் 9965239.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
0: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
1: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
2: தொடர்புக்கு 9524936156.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: கோடை பண்பலை 100.5 பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை நடத்தும் 2022 ஈரோடு புத்தக திருவிழா வளாகத்துல நம்ம இருக்கோம். மாணவ மாணவிகள், பொதுமக்கள், வாசக பெருமக்கள் நிறைய பேர் இந்த புத்தகத்தை ஆர்வத்தோடு பாத்துட்டு இருக்காங்க, வாங்கிட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி இருக்காங்க, பேசலாம். ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: ஆர் கருத்திருமன், முதன்மை நிலையில் உலக மாவட்டம் மையல் உலகம், ஈரோடு மாவட்டம்.
1: ஐயா பாத்தீங்க அப்படின்னா இந்த புத்தக திருவிழா 12 நாட்கள் நடக்குது இல்லையா, எப்படி இருக்கு இந்த புத்தக திருவிழா?
2: இந்த புத்தக திருவிழா என்பது கோயில் திருவிழா போல் காலை முதல் இரவு வரை பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பெரியவர்கள் பொதுமக்கள் அனைவரும் மிகவும் உற்சாகத்துடன் வந்து புத்தகங்களை வாரி செல்கிறார்கள். போன ஆண்டை விட இந்த ஆண்டு புத்தக விற்பனை கூடுதலாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறோம்.
1: கண்டிப்பா கூட்டத்தை பார்க்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா காலையிலிருந்து மாணவ மாணவிகள் வந்து
2: மாணவர்கள் வந்து திங்கட்கிழமையிலிருந்து வரிசையா வெள்ளிக்கிழமை வருவாங்க. பப்ளிக் காலையிலிருந்து நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க.
1: மாணவ மாணவிகள் அதிகம் பாக்கணும் இல்லையா, இங்க நிறைய பேர்
2: அவங்க அப்பா அம்மா கூட தனியா வராங்க, ஸ்டூடெண்டாவும் வராங்க, அப்பா அம்மா கூடயும் வந்து புக்குகள் வாங்கிட்டு போறாங்க.
3: ரொம்ப
2: சிறப்பா இருக்கு, ஃபேமிலியோட குடும்பமா வராங்க, அதுதான் மெயின். அவங்க அப்பா அம்மா அக்கா தங்கச்சி சொல்லி குடும்பமா வந்து புக்கு வாங்கிட்டு போறாங்க.
1: ஜூலை ஆகஸ்ட்னாவே இது ஒரு திருவிழா இல்லையா?
2: ஆமா,
1: திருவிழா மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க, ரொம்ப நன்றி. உங்களுடைய பங்களிப்பு இதுல என்ன
2: பங்களிப்பு? என்ன மாணவர்களுக்கு பாடல் நூல் நிறுவனம் ஸ்டார் போல நான் ஒரு ஸ்டால் போட்டு வரோம். கவர்மெண்ட் ஸ்டார் 147 இடத்துல வந்து

0: மாணவர்களுக்கு தேவையான புத்தகங்களும்
1: பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வந்து பாட புத்தகங்கள் இருக்கு. போட்டித் தேர்வுக்கு உண்டான அனைத்து புத்தகங்களும் அந்த 147வது ஸ்டால்ல அந்த புத்தகம் ஸ்டால்ல கிடைக்குது, வாங்கிக்கலாம் இல்லீங்களா?
0: வாங்கிக்கலாம். பள்ளித்துறை கல்வித்துறை சார்பில் வரக்கூடிய பொதுமக்களுடைய கணக்கெடுப்பு பணியும் நடத்தி கொண்டிருக்கிறோம்.
1: ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. அம்மா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா.
2: நான் கௌசல்யாங்க சார்.
1: நீ எங்கம்மா, எங்க இருந்தம்மா வரீங்க?
2: நான் ஈரோடு தாங்க சார். நவீன
1: இருக்கு,
2: நவீன நூலகம் சம்பத் நகர் மூன்றாம் நிலை நூலகராக இருக்கேங்க. இங்க வந்து பொதுநூலக மூலமா வருகை பதிவு பணிக்காக வந்திருக்கேன்.
1: வந்திருக்கீங்க? ஏ வருஷம் வந்துருக்கீங்களா?
2: இல்ல, ரெண்டு வருஷமா வந்துட்டு.
1: எப்படி இருக்கு இந்த வருஷம் புத்தக திருவிழா?
2: ரொம்ப பயனுள்ளதா இருக்கு, மிக பயனுள்ளதா இருக்கு. எல்லாம் நிறைய பேர் வராங்க, பயன்படுத்திக்கிறாங்க, சிறப்பா இருக்கு.
1: உங்களுக்கு தேவையான புத்தகங்கள்லாம் வாங்கிக்கிறீங்களா?
2: நாங்க அங்கேயே யூஸ் பண்ணிக்குவோம், இங்கேயும் வாங்குறோம்.
1: கிடைக்காத புத்தகங்கள் எங்கேயுமே கிடைக்காது.
2: கண்டிப்பா இங்கதான் எல்லாமே, நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு.
1: ரொம்ப சிறப்பா சொன்னீங்க, ரொம்ப நன்றி. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா.
3: என் பேர் ஜே சாந்தாமணி. நான் ஊர்ப்புற நூலகரா ஈரோடு மாவட்டத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். நாங்களும் இதே மாதிரி வருகை பதிவுக்காக நாங்க பணிக்கு வந்து செய்யறோம்.
1: பாருங்க, இப்போ மாணவ மாணவிகளுக்காக ஒரு வரிப்பதிவு இடம் வச்சிருக்கீங்க.
3: பொதுமக்கள் எல்லாரும் எத்தனை பேர் பயன்படுத்துறாங்க, என்ன ஏதுன்னு கணக்கெடுத்து எல்லாம் பண்ணுவோம்.
1: அது சிறப்பான விஷயம் தானே. யார் யார் புத்தகங்கள் வந்து வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு பதிவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் எத்தனை பேர் காலையில் எத்தனை பதிவு பண்ணியிருப்பீங்க நீங்க?
3: இப்போ ஒரு 500-600 பக்கம்.
1: ரொம்ப சிறப்பான விஷயமே, 600 மேல பதிவு பண்ணியிருக்கீங்க இல்லையா?
3: ஆமா, 2000 மேல். ஆண் பெண் இருபாலரும் சேர்ந்து பார்த்தா 2000 மேல் வந்திருப்பாங்க.
1: 2000 மேல் பண்ணியிருக்கீங்க.
3: குழந்தைங்க நிறைய பேர் வந்திருக்காங்க.
1: பாக்குறீங்க,
3: நல்ல சிறப்பா இருக்கு. எவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்தாலுமே மக்கள் வந்து புக்கை எடுத்து பயன்படுத்துறது இன்னும் ஆர்வம் குறையாம இருக்கிறாங்கன்னு நாங்க நினைக்கிறோம். அதனால நூலகமும் நல்லா வளருது, ஒன்னும் பிரபலம்.
1: ரொம்ப சிறப்பா சொன்னீங்க, ரொம்ப நன்றி. ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: வணக்கம், என் பேர் வெங்கடேஸ்வரன். கோபி கிளைநிலவம் ஒன்று, கோபிசெட்டி வளையம். அங்கிருந்து மக்க கணக்கெடுப்பு பணிக்காக அனுப்பிச்சிருக்கிறாங்க நூலகத்துறையில இருந்து. இது பள்ளி கல்வித்துறையும் மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து நடத்துற புத்தக திருவிழா. இந்த திருவிழாவுக்கு வந்து கோயில் திருவிழா போல ஆகஸ்ட் மாதம் வந்து இந்த திருவிழாவுக்கு வர்றாங்க. மக்கள் சாரி சாரியாக வந்து புக்கை வாங்குறாங்க. பள்ளி மாணவ மாணவியர்கள் அனைவரும் பெரும் பயனுள்ளதாக இருக்கிறது. எனவே திருவிழா கோயில் விழாவை போலவே காணப்படுகிறது.
1: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிங்க. அம்மா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா.
5: உஷாங்க.
1: எங்க இருந்து வரீங்க?
5: இங்கதான், சூரம்பட்டி.
1: சூரம்பட்டி பக்கம் தான் இல்லையா? புத்தகத்துல எப்படிமா இருக்கு?
5: நல்லா இருக்கு. இன்னும் குழந்தையில இருந்து பசங்களை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கோம்.
1: எத்தனை வருஷம் வரீங்க இந்த புத்தகத்துக்கு?
5: எத்தனை வருஷம்?
1: கணக்கில் இருந்தீங்க, கணக்கில் இருந்தீங்க, மறந்துட்டீங்க.
5: ஆமா,
1: என்ன மாதிரியான புத்தகம் வாங்கிருக்கீங்க இன்னைக்கு?
5: ஷெர்லாக் ஹோம்ஸ்.
1: உங்க பேர் சொல்லுங்க.
5: தர்ணீஸ்வரன்.
1: தர்ணீஸ்வரன், என்ன புத்தகம் வாங்கிருக்கீங்க?
5: ஷெர்லாக் ஹோம்ஸ்.
1: ஷெர்லாக் ஹோம். சூப்பர் ஹோம்ஸ். ஒரு மணி நேரம் எத்தனை, ஒரு நாள் எத்தனை மணி நேரம் படிப்பீங்க?
5: லைக் 2 hours.
1: போதுமா புத்தகங்கள்?
5: போதும், முடிச்சிருந்தாங்க.
1: நாட்கள் இருக்கு இல்லையா? இன்னைக்குதான் 3வது நாள். இன்னும் நிறைய நாட்கள் இருக்கு, வாங்க போறீங்க. கருத்தை எல்லாம் கலந்துக்கிறீங்களா? கருத்தரங்கம் நடக்குது இல்லையா 6 மணிக்கு?
5: இல்ல இல்ல இல்ல, நான் வேலூர்ல இருக்கேன்.
1: வேலூர். அங்கிருந்து இந்த புத்தக திருவிழாக்க வந்துருக்கீங்க இல்ல? சண்டை அப்படிங்கனால அப்படியே வச்சுக்கலாம். சிறப்பா. உங்க பேரு?
6: திரிவேணி.
1: திரிவேணி, நீங்க எங்க இருந்து வரீங்க?
6: நாங்க ஈரோடு.
1: ஈரோடு தான். நீங்க புத்தகங்கள் வாங்கலையா?
6: ஆல்ரெடி நிறைய இருக்கு, அத படிக்காம இங்க வச்சிருக்கேன்.
1: வருஷம் வருஷம் புத்தகத்துல வந்து ஒரு புத்தகம் வாங்கணும் அப்படிங்கறது
6: இருக்கு. இருக்கு, இருக்குங்க.
1: நல்லா இருக்கா புத்தக திருவிழா? எப்படி இருக்கு?
6: நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. நிறைய பேர் வராங்க.
1: ரொம்ப நிறைய வாங்குங்க, இன்னும் நாட்கள் இருக்கு.
6: கண்டிப்பா கண்டிப்பா வரேன்.
1: அம்மா, நிகழ்ச்சி என்ன பாடல் கேட்கலாம்?
7: விஜய் நடித்த ஷாஜகான் படத்தில் இருந்து மெல்லினமே மெல்லினமே சாங்
1: கேட்கலாமா? நன்றிமா.

0: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா?
1: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர்ஸ் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
0: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
2: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: OVJ ஒரிஜினல் வாசவி ஜுவல்லரி மார்ட்டில் தங்க நகைகளுக்கு சேதாரம் 0% முதல் 3% வரை மட்டுமே.
8: VVS EF வைர நகைகள் 1 கேரட் ரூபாய் 58,500 மட்டுமே.
7: எங்களது கிளைகள்
8: ரயில்வே ஸ்டேஷன் ரோடு, திண்டுக்கல்,
7: தாராபுரம் ரோடு, ஒட்டன்சத்திரம்.
9: August 3 ஆடிப்பெருக்கு தங்கம் வாங்க உகந்த நாள்.
10: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், தரமான கல்வி, இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதியுடன் ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன் நடைபெறுகிறது. விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.
11: கோடை பண்பலை 100 பிளேந்தில் இன்று மாலை 4 மணிக்கு மில்கா ஒன்டர் கேக், தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் செப்புக செந்தமிழ்,
12: 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
11: 4:30 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் செப்புக செந்தமிழ்.
13: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
14: கோடை பண்பலை 100 புத்தக திருவிழா வந்து சந்தித்துக் கொண்டிருக்கிறோம்.
15: நக்ஷத்ரா,
14: அரசு
15: பெண்கள் மேல்நிலைப்பள்ளி திருச்செங்கோட்டுல இருந்து வரேன்.
14: எப்படி இருக்கு புத்தக திருவிழா?
15: புத்தக திருவிழா வந்து ரொம்ப கிராண்டா இருக்கு, நிறைய புக்ஸும் இருக்கு. நம்மளுக்கு தேவைங்கிறது, இப்ப நான் 10th படிக்கிறேன், 10th படிக்கிறதுக்கான கொஸ்டின் பேங்க், CBSE, அது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான திங்ஸ் இருக்கு. நான் எனக்கு தேவையானது வாங்கிட்டேன், எங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு, எங்க தம்பி தங்கச்சிங்க எல்லாத்துக்கும் நான் புக்ஸ் வாங்கிட்டேன்.
14: எல்லாருக்கும் வாங்கிட்டீங்க? 3rd நாள், முதல் முறையா வரீங்களா?
15: இல்ல, நிறைய தடவை
14: வந்திருக்கேன். உங்களுக்கு தேவையான புத்தகங்கள் கிடைக்குதா?
15: எல்லாமே சூப்பரா இருக்கு, எல்லாமே எக்ஸலண்டாவும் இருக்கு பாக்குறதுக்கும்.
14: அரசு பள்ளி மாணவி வந்து நிறைய புத்தகங்கள் வாங்கியிருக்காங்க, ரொம்ப சிறப்பு, சந்தோஷமா. ஆமா, உங்க பேர் சொல்லுங்க. தம்பி, உங்க பேர் சொல்லுங்க. ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவை நடந்து கொண்டிருக்கும் புத்தக திருவிழாவிலிருந்து வாசக பெருமக்களை, பொதுமக்கள், நேயர்களை சந்தித்த வகையில் விடைபெறுகிறேன். மீண்டும் பிறகு நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, நேயர்களே.

புதிதாக்க சிந்தனைகளால் புத்துயிரூட்டும் புத்தகங்களின் சங்கத்தில் சங்கமித்திருந்த நேச உறவுகளை சந்தித்து நிலையம் திரும்புகிறார் அறிவிப்பாளர் கொடுமுடி ரகுநாதன். இனி உயிரில் கலந்த உறவுக்காய் வலம் வர காத்திருக்கிறது. உயிரெழுத்து முன்பாய் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து கல்லூரி பேராசிரியர்கள் மாணவர்களிடம் விரிவாக எடுத்துரைக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பசுமை பரப்பை அதிகரிக்க அனைவரும் பங்களிக்க வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். பல்வேறு கட்ட பரிசோதனைகளுக்கு பிறகே 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நிலக்கரி உற்பத்தி கடந்த மாதம் 7.51% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தாய்ப்பால் வாரத்தையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. மேகதாது பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு தவேக அரசு அழைப்பு விடுக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. கோவை செம்மொழி பூங்காவில் மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் இன்று ஆய்வு செய்தார். கோவை, நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பிலிப்பைன்ஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. அசர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் வெள்ளிப்பதக்கத்தையும் பிரதமேஷ் சூரியகாந்த் பாட்டில் மற்றும் அருஷ் ராணா வெண்கலப்பதக்கத்தையும் வென்றனர். பெல்ஜியத்தில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜோதி யராஜி தங்கப்பதக்கம் வென்றார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஜா அகுலா மகளிர் ஒற்றையர் பிரிவிலும், யசஸ்வினி கோர்படே திவ்யான்ஷி பௌமிக் இணை மகளிர் இரட்டையர் பிரிவிலும் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். இந்தியாவுக்கு எதிராக 21 வயதுக்குட்பட்டோருக்கான 8 ஹாக்கி போட்டிகளில் பங்கேற்பதற்காக மலேசிய அணி பெங்களூரு வந்தடைந்தது. கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் ஜூடோ பிரிவில் இந்தியாவின் இஷ்ரூப் நரங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் இன்று நிறைவடைகின்றன. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

அறிமுகமில்லா சந்திப்பு, எதிர்பார்ப்பில்லா அன்பு, எதையும் செய்யும் இயல்பு, எதற்காகவும் விட்டு கொடுக்காத நட்பு, இளமை பருவம் இவர்களோடு. அகவை பல ஆனாலும் அசைக்க முடியாது, சூழ்நிலைகள் திசை திருப்பினாலும் திரும்பி செல்லாது. நம்மை அடையாளம் காட்டும் கண்ணாடிகளாய் நம் வாழ்க்கை பயணத்தை ஒப்பனை செய்யும் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய நண்பர்கள் நாள் நல்வாழ்த்துகள்.

0: நட்புடன் நம் வாழ்வில் கலந்திருக்கும் கோடை பண்பலை 100.5 இன்றைய உயிரெழுத்துக்கு உயிரூட்ட காத்திருப்பது நட்பு.
1: ஆனால் நண்பு வீட்டுக்காரர் தொடர்ந்து யோசிக்க தேவையில்லை. அப்புறம் எதுவுமே சொல்லாமல் கூட்டின்னு போயிடலாம். ஏய் சிக்கு வா போகலாம் அப்படின்னா வந்துடுவான். ஏய் எங்கடா ஏய் சொல்ல முடியாது விரையாளி அப்படின்னா வந்துடுவான். சரி இருடா வரன்ட்டு வந்துடுவான். அவன் குளிக்கிறான் கொள்ளலாம் தெரியாது. அப்புறம் சைஸு 10 இல்லையோ அவன் சோப்பு எடுத்து போட்டுக்கலாம், அவன் ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கலாம், கேள்வி கேட்க மாட்டான். கிழிச்சு கொடுக்கலாம், கேள்வி கேட்க மாட்டான். எல்லா உரிமையும் கொடுப்பான். எங்கேருந்து வந்தானே தெரியாது. அந்த லைஃப்பில் எல்லாமா இருப்பான் அவன் தான்.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: ஒரிஜினல் வாசவி ஜுவல்லரி மார்ட்டில் தங்க நகைகளுக்கு சேதாரம் 0% முதல் 3% வரை மட்டுமே.
5: VVS EF வைர நகைகள் 1 கேரட் ரூபாய் 58,500 மட்டுமே.
4: எங்களது கிளைகள்
5: ரயில்வே ஸ்டேஷன் ரோடு, திண்டுக்கல்,
4: தாராபுரம் ரோடு, ஒட்டன்சத்திரம்.
6: August 3 ஆடிப்பெருக்கு தங்கம் வாங்க உகந்த நாள்.
7: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
9: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
3: தொடர்புக்கு 9524936156.
9: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ்.
10: AI இன்டெகிரேட்டட் கரிக்குலம்,
9: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள்,
10: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி.
9: NAAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம்.
10: கவுன்சிலிங் கோட் 2620.
9: மேலும் விவரங்களுக்கு 9444

0: 3734670.
1: கோடை பண்பலை 100 பிளேந்தில் இன்று மாலை 4 மணிக்கு மில்கா வண்டர் கேக், தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் செப்புக செந்தமிழ்,
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: 4:30 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் செப்புக செந்தமிழ்.
3: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
4: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
5: வணக்கம். நம்ம நாமக்கல் இமய மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. தேனியிலிருந்து நம்ம நேர் ஒருத்தன் கேள்வி கேட்டிருந்தாங்க. சார், நீங்க நிறைய மூட்டு ஆபரேஷன் பண்ணிருக்கீங்க, நிறைய பேஷண்ட் நிறைய பேர் கேட்டிருப்பாங்க இந்த கேள்வியை. ஸோ அதே சந்தேகம் தான் எனக்கு இருக்குன்னு கேட்டாங்க. அது ஜென்ரலாக இந்த காமனாக இந்த காமனான கொஸ்டின் தான் கேட்டாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து 3வது மாடியில் இருக்காங்களாம், சர்ஜரி அவங்க பண்ணதுக்கு பிளான் பண்ணுறாங்க. ஸோ நான் இப்போ 3வது மாடி ஏறி இறங்க முடியுமா சர்ஜரிக்கு அப்புறங்கிறது அவங்களோட டவுட். ஸோ இது ரெகுலராகவே இந்த பேஷண்ட்ஸ் வந்து எல்லாருமே இந்த கேள்வி கேட்பாங்க, என்னால் இது நடக்க முடியுமா ஏறி இறங்கணுமா. ஏன்னா அவங்க ஒரு டிப்ரெஷனில் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இந்த பின்னாடி நான் சர்ஜரி பண்ணிட்டா இந்த வேலை இருக்குமா, ஏன்னா சர்ஜரிக்கும் பயப்படுவாங்க. ஸோ இது பண்ணிட்டா நடக்க முடியுமா என்னங்கிற அந்த ஒரு பயமும் அவங்களுக்கு இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் அவங்களுக்கு அந்த இது இருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா, இந்த சர்ஜரிக்கு அப்புறம் நான் யூஸ்வலாக என் பேஷண்ட் நான் சொல்லுவேன், டிஸ்சார்ஜ் ஆகும் போதே என் பேஷண்ட் வந்து மாடிப்படி அவங்க ஏறி இறங்கி அவங்க வீட்டுக்கே போகலாம். ஸோ அப்படிங்கிறத வந்து நான் தெளிவாக சொல்லிடுவேன். சில பேஷண்ட்ஸ்லாம் நான் இங்கேயே வந்து படி ஏற வச்சு இறங்க வச்சு ஒரு ட்ரைனிங் கொடுத்து தான் நான் யூஸ்வலாக சில பேஷண்ட்ஸ்லாம் அனுப்புவேன். ஸோ போஸ்ட் ஆஃப் டே நீங்கள் 3rd day, 4th day பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஆப்ரேஷன் பண்ண 3வது நாள் 4வது நாள்லாம் பார்த்தீங்கன்னா, அதில் நீங்கள் டெஃபினட்டாக வந்து படியேறது நல்லா நடக்கிறது. சில பேஷண்ட்லாம் பார்த்தீங்கன்னா வாக்கர் ஸ்டார்டிங்லேருந்து யூஸ் பண்ண மாட்டாங்க, வாக்கரே யூஸ் பண்ண மாட்டாங்க. சில பேர் வந்து ஒரு ஸ்டிக் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் வாக்கர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு ஒரு பேஷண்ட் டிபெண்ட் ஆகி இருக்கும். சில பேர் தான் வெயிட் ரெடி கம்மியாக இருக்கவங்களுக்கு நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. இப்போ நிறைய பயங்கர ஒபீஸாக இருக்காங்க, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4-5 வருஷமாக நடக்கவே இல்லை, ஃபுல்லாக வீல் சேரில் தான் இருந்தாங்கன்னா அவங்க உடனே எழுந்திரிச்சு நடந்து ஓட முடியுமான்னு கேட்டால் இல்லை. ஸோ அவங்க அந்த ப்ராசஸ் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ அவங்களை ஃபஸ்ட்டு நிற்க வச்சு நடக்க வச்சு இதெல்லாம் பண்ணணும். அந்த மாதிரி பேஷண்ட்லாம் படியேறதுக்கு 1 month டைம் ஆகும். ரொம்ப ஒபீஸாக இருக்கவங்க நடக்காதவங்க, ஆல்ரெடி வலியோடு நடந்துட்டுருக்காங்க, வெயிட்லாம் கம்மியாக இருக்காங்க அப்படின்னா யூஸ்வலாக 1 அவங்க வாக்கர் யூஸ் பண்ண மாட்டாங்க. நடக்கிறது நல்லா நடக்கிறது, ஈவன் சூச்சரம் மூலம்லாம் கூட சில பேஷண்ட் என் பஸ்ஸில் ஏறி வந்துட்டு போவாங்க, பஸ்ஸில் ஏறி வந்து சூச்சரம் பண்ணிட்டு கூட போயிடுறாங்க. ஸோ இது வந்து என்னென்னா டிபெண்ட் அப்போ அந்த பேஷண்ட்டோட இதுவும் பொறுத்து இருக்குது. நம்மளோட வலி தாங்கக்கூடிய சில பேஷண்ட்ஸ் இருப்பாங்க, சில பேர் வலி தாங்க முடியாமல் சில பேஷண்ட்ஸ் கொஞ்சம் இதாக இருப்பாங்க, சின்ன வழினாலும் அது பெருசாக சொல்லுவாங்க. ஸோ அது அவங்களோட டிபெண்ட் பண்ணி இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி இருக்க பேஷண்ட்ஸ் கொஞ்சம் லேட் ஆகும், இல்லை நல்ல வழியெலாம் தாங்கிக்கிறாங்க, நல்ல எக்ஸசைஸ்லாம் பண்ணுறாங்க, சொல்கிறதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க, நல்லா பண்ணுறாங்கன்னா டெஃபினட்டாக அவங்களுக்கான ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ டிபெண்ட் அப்பான் பேஷண்ட் மைண்ட் செட்டில் தான் இதுவும் இருக்குது. ஸோ ஆனால் சர்ஜரி பண்ணால் ஏதாவது தப்பாயிருமா படியேறினா ஆகணும்னு கேட்டால் 100% ஒன்றும் ஆகாது. ஸோ சர்ஜரி பண்ண ஒரு வித்தின் 2 days அவங்க படியேறது இறங்கிறது வாக்கர் எல்லாம் நடக்கிறது இதெல்லாம் டெஃபினட்டாக பண்ண முடியும் பேஷண்ட்னால். மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, 9585955588. இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
4: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.

11:18 துளிகளில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து. பெற்றோரை தாண்டி பூத்த அன்பு, வேற்றுமைகள் இல்லா உலகம் இது, இல்லாமைகளை இல்லாமல் செய்திடும் புதுமை இது. எது வரம்பிற்குள் அடங்காத வரையறையற்ற நட்பு.

0: நட்போடு இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5.
1: GJ College of Engineering and Technology, Saurabhika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit GJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
2: Padipa, Velai Vaipa, Ulukkama.
3: Indha Moonrin Sangamam Dhan, Karamadai, Shri Shakti Engineering Kalluri. Coimbatore's number one industry integrated campus udan, Mudhalam Aandu Mudhale, campus to corporate training, industry exposure, Matru Munnani MNC Niruvanangalil, Velai Vaipu.
4: Ungal Edhirkala Vetrikku, 39 Aandugalaga, Manavargalin Nambikaiyai Vendra, Autonomous Institution. காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
9: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்றுத்தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல ஏஆர் அண்ட் விஆர், 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
10: விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், குமாரபாளையம், கால் 9965523999.
11: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
12: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
11: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
12: தொடர்புக்கு 8985712345.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: குடிப்பண்பலை 100 பிளேந்தில் இன்று மாலை 4 மணிக்கு மில்கா வண்டர் கேக், தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் செப்புக செந்தமிழ்,
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: 4:30 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் செப்புக செந்தமிழ்.
3: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
1: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் அனில் கொல்கட்டி மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் த காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ஒரிஜினல் வாசவி ஜுவல்லரி, ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

0: 3:38 துளிகளில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கோடை பண்மலை 100.5 உயிரெழுத்து. ஆண் பெண் உறவை அற்புதமாய் காட்டுவது நட்பு, ஆனால் அதை கொச்சைப்படுத்தி பேசுவோரும் உண்டு. பார்ப்பவரின் பார்வையில் தான் அமைகிறது ஆண் பெண் நட்பின் அர்த்தம். ஆனால் பழகிடும் ஆண் பெண் நண்பர்களின் மனம் எப்போதும் சுத்தம்.
1: மனசு அப்படிதான் செந்தில்,

எங்க அடிபட்டோமோ அதே இடத்துல நின்றுட்டு இருந்தோம்னா அந்த நினைப்படவே சுத்திட்டு இருக்கோம். அந்த இடத்த விட்டு தூரமா வேற சூழல் வேற மனிதர்கள் பழக ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோயேன், நம்ம மனசுல இருக்க பாரம் காணாம போயிடும்.

0: அன்பு தோழியாய் நம்மோடு பயணிப்பது கோடை பண்பலை 100.5.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடம்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை

0: பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மஹிந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: OVJ ஒரிஜினல் வாசவி ஜுவல்லரி மார்ட்டில் தங்க நகைகளுக்கு சேதாரம் 0% முதல் 3% வரை மட்டுமே.
3: VVS EF வைர நகைகள் 1 கேரட் ரூபாய் 58,500 மட்டுமே.
2: எங்களது கிளைகள்
3: ரயில்வே ஸ்டேஷன் ரோடு, திண்டுக்கல்,
2: தாராபுரம் ரோடு, ஒட்டன்சத்திரம்.
4: August 3 ஆடிப்பெருக்கு தங்கம் வாங்க உகந்த நாள்.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
1: தொடர்புக்கு 9524936156.
0: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ்,
1: AI இன்டெகிரேட்டட் கரிக்குலம்,
0: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள்,
1: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி,
0: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம்.
1: கவுன்சிலிங் கோட் 2620.
0: மேலும் விவரங்களுக்கு 9443734670.
8: கோடை பண்பலை 100 பிளேந்தில் இன்று மாலை 4 மணிக்கு மில்கா வண்டர் கேக், தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் செப்புக செந்தமிழ்,
9: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
8: 4:30 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் செப்புக செந்தமிழ்.
10: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
11: காற்று வெளியை கவி வரிகளால் நிரப்பிக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து. எத்தனையோ கஷ்டங்கள், ஏகஜகமான பிரச்சனைகள், விழிப்புதுங்க வைக்கக்கூடிய சூழ்நிலைகள், உறக்கத்தை துரத்தும் துயரங்கள், இப்படி எது வந்த போதும் நம்மை தாங்கி பிடிக்கும் நட்பு கிடைக்கும் போது அது எவ்வளவு அலாதியானது. ஆனால் அப்படியான நட்பு கிடைப்பது அரிது. அப்படியான நட்பு எல்லோருக்கும் எளிதில் கிடைத்திடுமா?

லைஃப்ல எல்லா உறவுமே கிடைச்சிரும் நமக்கு, அம்மா அப்பா மனைவி குழந்தைங்க எல்லாமே கிடைக்கும். ஆனா ஒரு நல்ல நண்பன் கிடைக்கவே மாட்டான். அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம், ஒரு நல்ல நண்பன் கிடைக்கிறது.

0: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: கோடை பண்பலை 100 பிளேந்தில் இன்று மாலை 4 மணிக்கு மில்கா வண்டர் கேக், தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் செப்புக செந்தமிழ்,
6: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: 4:30 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் செப்புக செந்தமிழ்.
7: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

0: 45 மணி துளிகளில் நட்போடு உறவாடி கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து. கொண்டாட்டத்திற்கு இங்கு பஞ்சமே இல்லைங்க. கொடுப்பதற்கு யாரும் கணக்கு பார்ப்பதும் இல்லை. சுயநலமா யோசிக்க மனசு வருவதில்லை. சுயமரியாதையை என்றைக்கும் விட்டு கொடுத்ததே இல்லை. சுத்தமான அன்பு மட்டும் இருக்கிறதுனாலயோ என்னவோ இந்த உறவுக்கு கோயில் கூட இல்லை.
1: ஆட்களை இழக்க கூடாதது ரெண்டு விஷயம். உனக்கு உயிர் கொடுத்த அப்பா அம்மா, உனக்காக உயிரையே கொடுக்கிற நண்பன்.

0: சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965239999.
1: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
0: தொடர்புக்கு 8985712345.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: கோடை பண்பலை 100 பிளேந்தில் இன்று மாலை 4 மணிக்கு மில்கா ஒன்டர் கேக், தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் செப்புக செந்தமிழ்,
6: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: 4:30 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் செப்புக செந்தமிழ்.
7: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
8: நட்பின் கரம் பற்றி பயணிக்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக, துரோகத்தாலும் சோகத்தாலும் மனமுடைஞ்சு போக, தனிமையின் இனிமை கூட இங்கு வெறுமையாக்க, எனக்கென யாரும் வேண்டாம் என்ற விருப்பின் உச்சத்திற்கு செல்லும் போது, உனக்கென நான் இருக்கிறேன் என வரும் நட்பிற்கு ஈடு இணை உண்டா?
9: எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாலும் எனக்குன்னு இருக்கணும்.

0: நண்பர்கள் நாளில் மட்டும் நண்பர்களை கொண்டாடாமல் உண்மையான வெளிப்படையான அன்பை கொண்டு நட்பின் உறவை கட்டமைப்போம். நஞ்சாய் படரும் துரோகத்தையும் குரோதத்தையும் ஒத்தி வைப்போம். நட்பின் புதிய அத்தியாயம் நாம் படைப்போம் என சொல்லி நண்பர்கள் நாள் கொண்டாட்டத்தின் வழியே உயிரிழத்த நிகழ்ச்சிக்கு உயிரூட்டிய மகிழ்வில் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். இன்று உங்கள் நட்புடன் சுபா. நன்றி நேர்களே.
1: நண்பன்ல ஏதுவான் நல்ல நண்பன் கெட்ட நண்பன் நண்பன்னாலே நல்லவன் தான்.

0: நேரம் 4 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து கல்லூரி பேராசிரியர்கள் மாணவர்களிடம் விரிவாக எடுத்துரைக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பசுமை பரப்பை அதிகரிக்க அனைவரும் பங்களிக்க வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். பல்வேறு கட்ட பரிசோதனைகளுக்கு பிறகே 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நிலக்கரி உற்பத்தி கடந்த மாதம் 7.51% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தாய்ப்பால் வாரத்தையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. மேகதாது பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு தவிக அரசு அழைப்பு விடுக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தவிக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறியுள்ளார். கோவை செம்மொழி பூங்காவில் மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் இன்று ஆய்வு செய்தார். கோவை, நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பிலிப்பைன்ஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. அசர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் வெள்ளிப்பதக்கத்தையும் பிரதமேஷ் சூரியகாந்த் பாட்டில் மற்றும் அருஷ் ராணா வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். பெல்ஜியத்தில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜோதி யராஜி தங்கப்பதக்கம் வென்றார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மானவ் தாக்கர் டானிஷா கொட்டேச்சா இணை தங்கப்பதக்கம் வென்றது. இந்தியாவுக்கு எதிராக 21 வயதுக்குட்பட்டோருக்கான 8 ஹாக்கி போட்டிகளில் பங்கேற்பதற்காக மலேசிய அணி பெங்களூரு வந்தடைந்தது. கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் ஜூடோ பிரிவில் இந்தியாவின் இஷ்ரூப் நரங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் இன்று நிறைவடைகின்றன. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 100.5 மில்கா வண்டர் கேக்,
1: ஆரஞ்சு சாக்லேட் வண்டர் கேக் அண்ட் ஸ்ட்ராபெர்ரி மில்கா வண்டர் கேக்.

0: மாம்பழ சுவையில் மில்கா வண்டர் மேங்கோ.
1: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்று மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
7: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
8: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
3: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
9: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
10: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
3: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
11: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
12: கவுன்சிலிங் கோட் 2610.
1: வழங்கும் செப்புக செந்தமிழ்.
13: அறத்தியின் ஆற்றலும் நாரந்தையின் நனி சுவையும் குமட்டியின் குளிகுளிப்பும் செந்தாழையின் இனிமையும் செம்புற்றுகளின் செழிப்பும் செம்மங்கியின் உயிர்ப்பும் நமக்கு ஊட்டம் ஊட்டுவது போல வாழ்க்கை முறையையும் வாழ்வியல் விழுமியங்களையும் வற்றாத அறப்பண்புகளையும் கற்றுக் கொடுத்து மானுட வாழ்வின் மகத்துவத்தை போற்றிடும் மாசற்ற மொழியை மதிநுட்பத்தோடு உரைத்து வாகை சூட வான்வழியே வரவேற்கிறது கோடை பண்பலை 100.5 செப்புக செந்தமிழ். முயற்சியையும் பயிற்சியையும் தன் அன்றாடமாக கொண்ட மாணவ செல்வங்கள் வரலாம். 24 சவால்களையும் சோதனைகளையும் சாதனைகளாக மாற்ற நினைக்கும் மகளிர் வரலாம். 24 புதுமைகளின் பூரிப்பில் தன்னை ஈடுபடுத்திடும் அனைத்து அன்பு உறவுகளும் அழைக்கலாம். 24 அல்லது 290 333. முன் இணைப்பிற்கு சுழியம் 4542. சொல்வித்துக்களின் முத்துக்களை எத்தனிக்க காத்திருக்கும் செந்தமிழவையை ஒப்பனை செய்கிறார் ஜே பே ரமேஷ்குமார்.

0: நன்றிகள் பல சுபா. எண்ணச் சலங்கையில் எழுதும் மணித்துளிகளின் எளிய சரணங்கள், வண்ணச் சாலையில் வாய்மொழி தந்திடும் வரைமொழி கிறுக்கல்கள், கண்ணச்சாரலில் கவிதை எழுதிடும் கனவுகளின் நினைவு மேடைகளில், தின்னத் தூரலில் எளிமை காட்டிடும் தீர்க்க நடன அசைவுகள், அன்னங்களின் மோதல்களில் ஆர்ப்பரிக்க பிறந்து ஒழிக்கும் அலைகடலின் மலையொழியாம் நம் கோடை பண்பலை 100.5 கனிவான மாலை வணக்கங்கள் நேயர்களே. பாச வணக்கம் சுபா.
1: வணக்கம் நேர்களே.
0: வணக்கம் சொன்ன கையோடு போட்டியின் விதிமுறைகளை கூறிவிடலாமா?
1: கூறிவிடலாம். ஒரு நிமிட போட்டி, அதாவது அழகு தமிழில் 60 நொடிகள் பேச வேண்டும்.
0: உங்களின் பேச்சு தமிழில் நல்ல தமிழில் அமைய வேண்டும்.
1: 3 நொடிகளுக்கு மேல் இடைவெளி கூடாது.
0: எந்த சொல்லையும் 3 முறைக்கு மேல் பயன்படுத்த கூடாது.
1: அசைச்சொற்கள் கூடாது.
0: ஒற்றை சொல்லில் விடை அளித்தல் கூடாது.
1: வாகை சூடுபவர்கள் ஓராண்டுக்கு பிறகே இந்நிகழ்ச்சியில்
0: நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் நேயர்களும் 1 திங்களுக்கு பிறகே மீண்டும் நிகழ்ச்சியில் பேசலாம்.
1: நிகழ்ச்சியில் வாகை சூடும் 2 நேயர்களை நமது கோடை பண்பலையின் கலையகத்திற்கு அழைத்து நேரலை நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு வழங்கப்படும்.
0: யாரும் நேரடியாக வெற்றி பெறவில்லை என்றால்
1: மிகுதியான நேரம் அழகு தமிழில் பேசிய 2 நேயர்களை நமது கோடை பண்பலையின் கலையகத்திற்கு அழைத்து நேரலை நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு வழங்கப்படும்.
0: இந்த எளிமையான விதிமுறைகளோடு இணைப்பில் காத்திருக்கும்

0: கொண்டிருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக, வணக்கம். வணக்கம்.
1: ஏலோ, வணக்கம் ஐயா.
0: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
1: தேனியில் இருந்து அருள்மணி செல்வி ஐயா.
0: உங்களின் பேரை அருள் கூர்ந்து இன்னொரு முறை சொல்லுங்கள் தோழியே.
1: அருள்மணி செல்வி ஐயா.
0: எங்கே இருந்து பேசிக் கொண்டு இருக்கிறீர்கள்? தேனியில் எந்த இடத்தில் இருக்கிறீர்கள்? சென்ற வாரத்திற்கு முந்தைய வாரம் தானே தோழியே பேசினோம்? ஒரு திங்கள் கழித்து தான் வர வேண்டும் என்பது ஒரு விதிமுறையாக வைத்திருக்கிறோம். திங்கள் என்றால் மாதம் என்று பொதுவாக மக்கள் பேசுவார்கள். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக, வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
2: ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டத்திலிருந்து அஜித் பாண்டி பேசுறேன்.
0: அஜித் பாண்டி அடிக்கடி வரக்கூடிய நண்பன் தானே, ஏன் ஒற்றை சொல்லில் தொடங்கி அப்படியே நின்றுவிட்டோம்? தொடர்ச்சியான தமிழ் உரையாடல் திண்ணமாக தேவை. இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக, வணக்கம்.
3: ஏலோ, வணக்கம் ஐயா.
0: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
3: திண்டுக்கல் மாவட்டம் மாலையகோண்டன்பட்டி சிற்றூரிலிருந்து ராஜலட்சுமி தங்களோட உரையாட வந்துள்ள நண்பரே.
0: ராஜலட்சுமி அம்மா அவர்களே, இன்று மதியம் என்ன சமைத்தீர்கள்?
3: நண்பரில் சோறும் பருப்பு குழம்பும் சமைத்தேன் என்று கூறலாம்.
0: ஒருவேளை வாகை சூடினால் என்ன பரிசு கிடைக்கும் உங்களுக்கு?
3: வந்தார் வென்றார் நிகழ்ச்சிக்கு என்ன அழைப்பீர்கள்?
0: உங்களுக்கு கேக் பிடிக்குமா?
3: அதெல்லாம் எனக்கு பிடிக்காது.
0: வேற என்னெல்லாம் பிடிக்காது?
3: எனக்கு கார வகைகள் மட்டுமே பிடிக்கும் என்று கூறலாம்.
0: கால இடைவெளி வந்து இருக்க வேண்டியதில்லை அன்பு தோழியே. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக, வணக்கம். இணைந்திருக்கும் இந்த நேரத்தில் குரலோடு வந்திருக்கும் குரல் மொழி கலைஞன் யாரோ வருக, வணக்கம். இணைந்திருக்கிறோம் செப்புக சென்னமலை. அடுத்த நேயர் வந்து விட்டார், வருக, வணக்கம்.
4: என்னுடைய அப்பாவின்
0: பெயர் ஈஸ்வரமூர்த்தி
4: தோழரே.
0: சொல்லி இருக்கும் தோழி எத்தனாவது படித்துக் கொண்டு இருக்கிறார்?
4: நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன் ஐயா.
0: உங்கள் பள்ளியின் பெயர் என்ன தோழி? அடுத்த நேயர் வரும் நேரம் 4:12 துளிகள் வருக, வணக்கம். வணக்கம் அன்பு நேயரே, உங்கள் பேர் என்ன?
5: மாலை. வணக்கம் ஐயா.
0: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
5: சேலம் மாவட்டம் தொளசம்பட்டி சுதாகர்.
0: சுதாகர் அவர்களை, முட்டையில் ஆஃப் ஆயில் போட்டால் நன்றாக இருக்குமா, ஆம்லெட் போட்டால் நன்றாக இருக்குமா?
5: இரண்டுமே நல்லா தான் இருக்கும்.
0: உங்களுக்கு பிடித்தது என்ன அதில்?
5: எனக்கு பிடித்தது இரண்டுமே, ரெண்டும் பிடிக்கும்.
0: அதை எப்படி மாத்தி மாத்தி சொல்லிக் கொண்டே இருந்தால் எப்படி இருக்கும்? ஏதாவது ஒன்று சொல்லலாமா வேண்டாமா?
5: அது ஆங்கிலத்தில் வரதுனால சொல்ல முடியாது.
0: இப்போதைக்கு சொல்ல முடியாது. நீங்கள் பார்த்து ஆச்சரியப்பட்ட விஷயம் என்ன? ஆச்சரியம் என்பதற்கு நல்ல தமிழ் சொல்
6: வியப்பு
0: என்று சொல்வோம். ஆம்லேட் என்பதற்கு முட்டை அடை, ஹாஃப் பாயில் என்பதற்கு அரைவேக்காடு என்று சொல்வோம் தமிழில். இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக, வணக்கம்.
7: ஹலோ சார. வணக்கம் சார்.
0: வணக்கம் சார். யார் பேசுறீங்க?
7: முத்துக்குமார்.
0: எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க?
7: ராமநாதபுரம் தாலுகா.
0: அந்த தாலுகா பல சொற்கள் வந்துவிட்டன. தமிழ் நிகழ்ச்சிக்காக வந்து இருக்கிறோம். பண்பலையோடு இணையும் பொழுது எப்பொழுதும் தமிழோடு இருங்கள், மற்ற நேரங்களிலும் தமிழோடு பயணிங்கள் என்று சொல்லி பண்பலையில் கேட்கலாம். இப்பொழுது
8: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
9: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
10: என்னமா புது பொண்ணு, புகுந்து வீட்ல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
11: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
10: எப்படிமா?
11: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
10: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
12: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
13: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர்ஸ் No. 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸுடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
14: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673. கால் 9244504.
15: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
16: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்ட்ரல்

0: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965239.
1: டியர் ஸ்டூடண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
0: தொடர்புக்கு 8985712345.

0: மாம்பழ சுவையில் மில்கா வண்டர் மேங்கோ.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: தங்க நகைகளுக்கு சேதாரம் 0% முதல் 3% வரை மட்டுமே.
5: VVS EF வைர நகைகள் 1 கேரட் ரூபாய் 58,500 மட்டுமே.
4: எங்களது கிளைகள்
5: ரயில்வே ஸ்டேஷன் ரோடு, திண்டுக்கல்,
4: தாராபுரம் ரோடு, ஒட்டன்சத்திரம்.
6: ஆகஸ்ட் 3 ஆடிப்பெருக்கு தங்கம் வாங்க உகந்த நாள்.
7: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
9: உண்ணாமலை தொழில்நுட்ப கல்லூரி அட்டானமஸ், கோவை கல்வி கோவில்பட்டியில் BE BTech அட்மிஷன் நடைபெறுகிறது. உண்ணாமலை தொழில்நுட்ப கல்லூரி கோவில்பட்டி.
10: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்,
11: AI இன்டிகிரேட்டட் கரிக்குலம்,
10: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள்,
11: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி,
10: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம்.
11: கவுன்சிலிங் கோட் 2620.
10: மேலும் விவரங்களுக்கு 9443734670.
12: ரொம்ப ரொம்ப சாஃப்ட், ரொம்ப ரொம்ப டேஸ்டா, மில்கா வண்டர் கேக்கின் வண்டர் பிரெட்.
13: மில்கா வண்டர் கேக்கின் நியூ வண்டர் பிரெட்.
14: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீவ்ஸின் சித்திர செவ்வானம்.
15: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
16: வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீவ்ஸ்.
14: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மில்கா வண்டர் கேக்.

0: மாம்பழ சுவையில் மில்கா வண்டர் மேங்கோ.
1: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
4: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
3: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ். ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
1: வழங்கிக் கொண்டிருக்கும் செப்புக செந்தமிழ்.
5: ஏது தட்டுடன் பருகிடும் குழம்பியோடு இணைந்திருக்கும் வேளையில் ஏகாந்த மொழியையுரை காத்திருக்கும் அன்பு நேயர் வருக.
6: வணக்கம். வணக்கம் அன்பு நேயரே, உங்களின் பெயர் என்ன? எங்க ஸ்பீக்கர் ஸ்பீக்கர் போட்டு பேசிருக்கீங்களா? ஸ்பீக்கர் போட்டு பேசிருக்கீங்களா? நீங்கள் பேசுவது எங்களுக்கு சரியாக கேட்கவில்லை அன்பு உறவே. அடுத்த நேருக்கு வழிவிட்டு விடலாம். வருக வணக்கம்.
7: வணக்கம் ஐயா.
6: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
7: சிவகாசி இருந்து பூமாரி.
6: பூமாரி அம்மா அவர்களே, உங்களுக்கு ரோஜா பூ பிடிக்குமா, மல்லிகைப்பூ பிடிக்குமா?
7: எனக்கு ரோஜா மலர்கள் பிடிக்கும்.
5: முளரிப்பூ.

0: என்று சொல்வது தமிழில் சிறப்பாக இருக்கும். ரோஜா என்பதற்கு அழகான தமிழ் சொல்
1: முளரி.
0: இப்பொழுது இணைப்பு காத்திருக்குமான் வினயர் யாரோ வருக. வணக்கம்.
2: ஏதோ வணக்கம். கரூர் வேலுச்சாமி புரம் அஞ்சலி பிரபு தமிழோடு உரையாட வந்துள்ளேன்.
0: வந்து இருக்கும் அன்பு தோழனை, கண் திருஷ்டி படாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்?
2: அவ்வாறு எனக்கு படுவதில்லை.
0: படுவதில்லை? பொதுவாக என்ன செய்வார்கள்?
2: பூசணிக்காயிலே சுற்றி போடுவார்கள்.
0: பூசுனைக்காய். பூசணிக்காய் என்று சொல்வதற்கு பதிலாக
1: பூசுனைக்காய்
0: என்று சொல்வது சிறப்பாக இருக்கும். இணைப்பு காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம்.
3: ஏலோ வணக்கம் ஐயா.
0: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன? வணக்கம். வணக்கம். கோடை பண்பலை 100.5 செப்புக செந்தமிழ் வணக்கம். இணைந்திருக்கும் இந்த நேரத்தில் திருச்சி மாவட்டத்தில் அங்கிருந்து வந்திருப்பவரின் பேர் என்ன? உங்க பேர்
4: என்னங்க?
0: நர்மதா. எந்த ஊர்ல? திருச்சி மாவட்டத்துல இருந்து வந்திருக்கீங்க. அங்க என்ன வேலை பாத்துட்டு இருக்கீங்க?
4: படிச்சிட்டு இருக்கேன் ஐயா.
0: என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? 10 வகுப்பு சொன்ன அம்மாவை கொஞ்சம் தள்ளி இருந்திருக்கலாம்ல, அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. நர்மதா என்பது ஒற்றை சொல்லாக வந்தது. இணைப்பு காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம். இணைந்திருக்கிறோம் செப்புக செந்தமிழில். வணக்கம்.
5: ஏலோ வணக்கம் ஐயா.
0: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
5: திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திர வட்டம் புங்கமுத்தூர் என்னும் சிற்றூரில் இருந்து பால்ராஜ் தங்களுடன் உரையாட வந்துள்ளேன்.
0: பால்ராஜ் அவர்களை இதுவரை எத்தனை முறை கொரியர் அனுப்பி இருக்கிறீர்கள்?
5: அந்த மாதிரி நான் எதுவும் அனுப்பியது இல்லை ஐயா.
0: பிழைப்பிற்காக என்ன தொழில் பார்த்து கொண்டிருக்கிறோம்?
5: உழவு தொழில் செய்து வந்து கொண்டிருக்கின்றோம்.
0: எத்தனை வருடங்களாக?
5: 50 ஆண்டுகளாக என்று கூறலாம்.
0: அத்தனை ஆண்டுகளாக பார்த்து கொண்டிருக்க உங்களுக்கு பிடித்த மகசூல் என்றால் எதனை சொல்வீர்கள்?
5: மக்காச்சோளம் என்று சொல்லலாம்.
0: மக்காச்சோளம் என்ன ஆகும்? கால இடைவெளிப்பு நிறைய யோசித்து இருப்பார் போலும். 4:21 இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேர் யாரோ வருக. வணக்கம்.
6: வணக்கம்.
0: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
6: நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்திலிருந்து மாறன் பேசுகிறேன்.
0: மாறன் எத்தனாம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறார்?
6: மாறன் 8 வகுப்பு படிக்கிறேன் ஐயா.
0: மடி படித்துக் கொண்டிருக்கு. வணக்கம் என்ற ஒற்றை சொல் எட்டி பார்த்த நேரத்தில் கோடை பண்பலை 100.5 இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம்.
7: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
7: என் பெயர் மாரீஸ்வரன்.
0: மாரீஸ்வரன் அவர்கள் எந்த ஊரில் இருந்து வந்திருக்கிறீர்கள்?
7: கரூர் மாவட்டம் வேங்காம்பட்டி.
0: அங்கே எத்தனாம் வகுப்பு படித்துக் கொண்டு இருக்கிறீர்கள்?
7: 7 வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறேன்.
0: உங்கள் பள்ளியின் பெயர் என்ன?
7: அரசு அரசு மேல்நிலை பள்ளி வேங்காம்பட்டி.
0: அங்கே படித்துக் கொண்டு இருக்கும் நண்பனுக்கு இருக்கக்கூடிய ஆசிரியர்களின் பெயர்கள் என்னென்ன?
7: கவிரேசன்.
0: அப்படியே சொல்லிவிட்டு அப்படியே நிறுத்திவிட்டால் திரு கதிரேசன் என்று சொல்லி இருக்கலாம், அல்லது கதிரேசன் அவர்கள் என்றும் சொல்லி இருக்கலாம். எனக்கு காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். அன்பு நேயரே வந்து கொண்டே இருங்கள். தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5. வணக்கம்.
8: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
8: அனைவருக்கும் ஆடிப்பெருக்கும் நல்வாழ்த்துக்கள். திருப்பூர் மாவட்டம் பல்லாகொண்டம்பாளையம் மாரிமுத்து உரையாடுகிறேன்.
0: மாரிமுத்து அவர்களே, நாளைக்கு தானே ஆடிப்பெருக்கு?
8: அவ்வாறுதான் கூறினேன்.
0: வாழ்த்துக்களா? வாழ்த்துக்களா?
8: வாழ்த்துகள்.
0: ஒற்றை சொல்லாக வந்து இருக்கிறது. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம். அன்பு நேயரே உங்கள் பேர் என்ன?
9: ஈரோடு மாவட்டம் பெருந்திரை திருவாஜி சினியம்பாளையம் உங்களுடன் உரையாடி வந்துள்ளேன்.
0: வந்திருப்பவர் உங்கள் பெயர் சொல்லவில்லையே.
9: சோமசுந்தரம் என்று கூறலாம்.
0: இப்பொழுது சோமசுந்தரம் என்று கூறலாமா? சோமசுந்தரம் தானா நீங்க?
9: சோமசுந்தரம் என்று கூறலாம்.
0: அப்படி கூறலாம் என்று சொல்லி இருக்க உங்க இனிஷியல் என்ன?
9: கோ என்று கூறலாம்.
0: அப்படியும் கூறலாம். அது உண்மையா கிடையாது? கையில எத்தனை ஏடிஎம் கார்டுகள் இருக்கின்றன?
9: நிறைய உள்ளன என்று கூறலாம்.
0: உள்ளன என்று சொல்லலாம். இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வரும் நேரம் 4:23 வருக. வணக்கம்.
10: தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்து சங்கீதா தங்களிடம் உரையாடுகிறேன் ஐயா.
0: சங்கீதா அம்மா அவர்களே, உங்களுக்கு தண்ணீர் பிடிக்குமா வெந்நீர் பிடிக்குமா?
10: இரண்டுமே பிடிக்கும் என்று வைத்துக் கொள்ளலாம்.
0: எதில் பிடித்து வைத்திருக்கிறீர்கள் தண்ணீரையும் வெந்நீரையும்?
10: குடத்தில் பிடித்து வைத்திருக்கிறேன்.
0: அது சில்வர் குடமா பிளாஸ்டிக் குடமா?
10: அதற்கு இணையான தமிழ் சொல் எனக்கு தெரியவில்லை ஐயா.
0: ஏது, பிளாஸ்டிக்குக்கா இல்ல சில்வருக்கா?
10: நான் இப்பொழுது கூறினேன் என்றால் நீங்கள் என்னை விளையாட்டில் இருந்து நீக்கி விடுவீர்கள்.
0: நம் ஊரில் எத்தனை வகையான ரதங்கள் இருக்கின்றன?
10: ஏராளமாக உள்ளன ஐயா.
0: என்ன உள்ளன?
10: அதை பற்றி சரியான தமிழ் விளக்கம்.
0: இரண்டு முறை மூன்று முறை தவிர்க்கும் வகையிலான விடையாக சொல்லியிருக்கும். ரதம் என்பதற்கு தேர் என்று சொல்லியிருக்கலாம். பிளாஸ்டிக் என்பதற்கு
1: நெகிழி.
0: மாலை உலோக

0: என்று சொல்லி இருக்கலாம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம் அன்பு நேயரே, உங்கள் பெயர் என்ன?
1: மாலை வணக்கம் கூறி இணைவது நடந்தை புளியம்பட்டியிலிருந்து சிவகாமி.
0: சிவகாமி அம்மா அவர்களே, நம் வீட்டில் எத்தனை சார்ஜர்கள் இருக்கின்றன?
1: இரண்டு டிவி உள்ளன.
0: என்ன உள்ளன?
1: நீங்கள் கூறியது
0: அதற்கு பெயர் இருக்கிறது அப்படித்தானே?
1: அதற்கு எனக்கு தெரியவில்லை தோழர்.
0: பக்கத்தில் ஒருத்தர் குசு குசு என்று பேசினா அதனை உங்கள் கவனத்தை சிதறி விட்டிருக்கிறது என்று சொல்வது சிறப்பு. மின்னேற்றி, மின்னூட்டி என்று இரண்டு சொற்கள் இருக்கின்றன, பயன்படுத்தலாம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம் அன்பு நேயரை, வந்து கொண்டே இருங்கள். பண்பலையோடு இணைந்திருக்கும் இந்த நேரம் செப்புக செந்தமிழ் வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் தோழரே.
0: சொன்னவரின் பெயர் என்ன?
2: திண்டுக்கல் மாவட்டம் மாத்தூர் தாலுகா தானி ஓட்டம் கணேசன் உரையாடுகிறேன். நண்பரே,
0: கணேசன் அவர்களே, நீங்கள் உங்கள் வாகை சூடி இருக்கிறீர்கள். உங்கள் முகவரிக்காக காத்திருக்கிறோம். தாலுகா என்ற சொல்லும் எட்டி பார்த்து இருக்கிறது. நீங்கள் கோடை பண்பலைக்கு வந்து கலையகத்தில் வந்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம். இப்பொழுது வந்து இருப்பவரின் பெயர் என்னவோ வருக. வணக்கம் இணைந்து.
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். சொன்னவரின் பெயர் என்ன?
3: நான் சேலம் தோப்பூர்ல இருந்து மௌனிகா தங்களுடன் உரையாட வந்துள்ளேன்.
0: மௌனிகா அவர்கள் எத்தனை வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறார்?
3: இரண்டாம் ஆண்டுகள் படித்துக் கொண்டிருக்கிறேன்.
0: இரண்டாம் ஆண்டுகளா? இரண்டாம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கிறீர்களா?
3: இரண்டாம் ஆண்டுகள் படித்துக் கொண்டிருக்கிறேன்.
0: படித்துக் கொண்டிருக்கும் தோழியின் மெயின் பாடம் என்ன?
3: வணிகவியல்.
0: வணிகவியல் என்பது ஒற்றைச்சொல்லாக இருக்கிறது. கால இடைவெளியும் வந்து இருக்க இந்த நேரத்தில் இடைவெளியின்றி பண்பலையில் இப்பொழுது கேட்கலாம்.
4: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையலை பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
5: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
4: எப்படிமா?
5: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
4: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
6: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
7: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
9: ரொம்ப ரொம்ப சாஃப்ட், ரொம்ப ரொம்ப டேஸ்டா, மில்கா வாண்ட் கேக்கின் வந்த பிராண்ட்.
10: மில்கா வாண்ட் கேக்கின் நியூ வாண்ட் பிராண்ட்.
11: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
12: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
13: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
14: தொடர்புக்கு 9524936156.
15: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேவ்ஸின் சித்திர செவ்வானம்.
16: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
17: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேவ்ஸ்.
18: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் அணில் கொல்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் த காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ஒரிஜினல் வாசவி ஜுவல்லரி, ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.
19: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
9: ரொம்ப ரொம்ப சாஃப்ட், ரொம்ப ரொம்ப டேஸ்டா, மில்கா வாண்ட் கேக்கின் வந்த பிராண்ட்.
17: மில்கா வாண்ட் கேக்கின் நியூ வாண்ட் பிராண்ட்.
15: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேவ்ஸின் சித்திர செவ்வானம்.
16: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
17: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேவ்ஸ்.

0: நம்முடைய பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம். மில்கா வண்டர் கேக்,
1: ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ

0: மாம்பழ சுவையில் மில்கா வண்டர் மேங்கோ.
1: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்று மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
7: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
8: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
3: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
9: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
10: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
3: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
11: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
12: கவுன்சிலிங் கோட் 2610.
1: வழங்கிய செப்புக செந்தமிழ். கோடை பண்பலை 100.5 இனியும் நாம் தொடர்ந்து கேட்க பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள், டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள், டிரையர்கள்.
13: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
14: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
13: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
14: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
13: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
14: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
3: ஒரிஜினல் வாசவி ஜுவல்லரி,
15: ஓவிஜே ஒரிஜினல் வாசவி ஜுவல்லரி மார்ட்,
16: ரயில்வே ஸ்டேஷன் ரோடு, திண்டுக்கல்.
15: தாராபுரம் ரோடு, ஒட்டன்சத்திரம்.
17: ஆகஸ்ட் 3 ஆடிப்பெருக்கு தங்கம் வாங்க உகந்த நாள்.
3: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்.
18: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
1: வழங்கும் செப்புக செந்தமிழ்.

0: அழாவிகளோடு உலாவிக் கொண்டிருக்கும் வேளையில் உன்னத தமிழோடு உறவாட காத்திருக்கும் நேயர் வருக.
1: வணக்கம். வணக்கம்.
2: சேலம் மாவட்டம் ஜலகண்டாபுரத்தில் அரவிந்த் சாமி பேசுகிறேன்.
1: அரவிந்த் சாமி ஐயா அவர்கள், நீங்க எந்த எண்ணில் வந்து இருக்கிறீர்கள்?
2: நான் அலைபேசியில் வந்து.
1: அலைபேசியில் கோடை பண்பலையில் எந்த எண்ணில் தொடர்பு கொண்டு இருக்கிறீர்கள்?
2: என்னுடைய எண்ணில்
1: உங்களுடைய எண்ணில் வந்து இருக்கிறீர்கள். எந்த நம்பர் என்று முன்னிணைப்பிற்கு என்ன சேர்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்?
2: முன்னிணைப்பு 9-1
1: சேர்த்து இருக்கிறீர்கள். நம்ம வீட்டில் எத்தனை சிலிண்டர்கள் இருக்குது?
2: எனது வீட்டில் 1 தான்.
1: என்ன உள்ளது?
2: எரிவாயு.
1: எரிவாயு ஒற்றை சொல்லாக வந்து இருக்கிறது. கோடை பண்பலை 100.5 இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம் அன்பு நேரே, உங்கள் பேர் என்ன?
3: திண்டுக்கல் மாவட்டம்.
1: திண்டுக்கல்
3: மாவட்டம்
1: அவர்களே, நீங்கள் என்ன வேலை பார்த்துக் கொண்டு இருக்கிறீர்கள்?
3: நான் கைத்தறி நெசவு நெய்து கொண்டிருக்கிறேன்.
1: எத்தனை வருடங்களாக?
3: சுமார் 35 வருடமாக நெய்து கொண்டிருக்கிறேன்.
1: சுமார் என்பதற்கு

0: அளவுக்கு ஏறத்தாழ என்று சொல்வது சிறப்பாக இருக்கும். இணைப்பு காத்திருக்கும். அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
1: கரூர் மாவட்டம் வேளாம்பட்டியிலிருந்து ஜீவா பேசுறேன்.
0: ஜீவா, ஏன் இன்று உற்சாகமாக பேசவில்லை? என்ன காரணம்? காய்ச்சலா, தலைவலியா?
1: அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை.
0: இன்று பொழுதுக்கு என்ன செய்தீர்கள்?
1: வீட்டில்
0: அமைதியாக இருக்கு. ஜீவாவுக்கு ஏதோ ஏன் இப்படி பேசி இருக்கிறார்? எப்பொழுதும் தெளிவாக பேசுவார். இப்பொழுது வந்திருக்கும் அன்பு நேர் யாரோ வருக. வணக்கம். இணைந்திருக்கிறோம் செப்புக செந்தமிழில். வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
2: விஜயலட்சுமி அம்சவாதன். கோவிந்த நகரத்திலிருந்து பேசுகிறேன்.
0: கோவிந்த நகரம் எந்த தாலுகாவில் வரும்?
2: தேனி வட்டத்தில் உள்ளது.
0: தேனி வட்டத்தில் இருந்து வந்திருக்கு. உங்கள் பெயரின் அர்த்தம் என்ன?
2: என் பெயரின் பொருள் வருகை
0: இருக்கின்றன.
3: வணக்கத்தோடு
0: வந்து இருக்கிறீர்கள். உங்கள் பெயர் என்ன?
3: விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பாண்டியராஜ்.
0: பாண்டியராஜ்
3: அவர்களுடன் உரையாட வந்துள்ளேன்.
0: வந்து இருக்கு. தொடங்கும் பொழுது என்று சொன்னீர்களே, மணி அடித்து விடலாமா, தொடரலாமா?
3: தொடங்கலாம்
0: என்று சொல்லாக வந்து இருக்கிறது. 4:36 இணைப்பு காத்திருக்கு. வந்து யாரோ வருக. வணக்கம்.
4: வணக்கம் ஐயா. கரூர்ல இருந்து நாசர் பேசுறேன்.
0: நாசர் ஐயா அவர்களே, இன்று என்ன விசேஷம் நம்ம ஊரில்?
4: புரியவில்லை ஐயா.
0: இன்று நம்ம ஊரில் என்ன விசேஷம்?
5: வணக்கம்.
0: வணக்கம். சொன்னவரின் பேர்
5: என்ன?
0: வந்திருக்கும் தோழர் ஒற்றை சொல்லில் தொடங்கினார், அதனால் தான் மணி ஒலித்து இருக்கிறது. நேய உறவுகளை 8 விதிமுறைகள் தான் வைத்திருக்கிறோம், எளிமையான விதிமுறைகள். இப்பொழுது வந்து இருப்பவர் யாரோ வருக. வணக்கம். அன்பு நேயரே, உங்கள் பேர் என்னவோ?
6: தங்களுடன் உரையாட வந்து முல்லைக்காடு
0: பாபு அவர்களே, வாகை சூடினால் எப்படி வருவீர்கள் அங்கே இருந்து இங்கே?
6: அதை பத்தி சரியாக எனக்கு தெரியவில்லை.
0: ஆக்சுவலாவா இல்ல எப்படி? ஆக்சுவலா அதை பத்தி தெரியலையா?
6: இல்ல, நீங்க கூறியதை பத்தி சரியாக எனக்கு தெரியவில்லை.
0: ஆக்சுவல் என்ற சொல்லை பயன்படுத்தினோமா இல்லையா? உரையாட வந்திருக்கும் நண்பனே, நம் வீட்டுல குக்கர் எந்த திசையில வச்சிருக்கோம்?
7: கண்டிப்பா எனக்கு தெரியாது.
0: உங்க செல்போன்ல எத்தனை பேட்டரிகள் இருக்கின்றன? இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். சார் என்று வந்து இருக்கிறீர்கள். உங்கள் பெயர் என்ன? இணைப்பில் வந்ததிலிருந்து விடைபெறும் வரை தமிழில் நல்ல தமிழில் பேச வேண்டும். இப்பொழுது காத்திருப்பவர் யாரோ வருக. வணக்கம். அன்பு நண்பனின் பெயர் என்ன?
8: மதுரை மாவட்டம் பேரையூர் வட்டம் சென்னமட்டியிலிருந்து சிற்றூர் உரையாடுகிறேன்.
0: சிற்றூர் உரையாடுகிறார். உங்கள் பெயர் என்ன நண்பா, தெரிந்து கொள்ளலாமா? சிற்றூரிலிருந்து வந்திருப்பவரே,
8: தங்களிடம் கூறுவது ராகுல் ஐயா.
0: ராகுல் ஐயா அவர்களே, உங்கள் செல்போனில் எத்தனை கேமராக்கள் இருக்கின்றன?
8: என்னிடம் பொத்தான்கள் உள்ளன ஐயா.
0: பொத்தான் வச்சு இருக்கக்கூடிய எத்தனை பொத்தான்கள் இருக்கின்றன?
8: சரியாக தெரியவில்லையே,
0: எண்ணி பார்க்கவில்லை. நீங்கள் உங்களுக்கு பிடித்த படம் என்ன படம்?
8: எனக்கு மிகவும் பிடித்த படம் ஷாஜகான்.
0: ஷாஜகான் நீங்கள் அதிகமாக பயன்படுத்த

0: பயன்படுத்தும் சொல் என்ன சொல்?
1: நான் மீண்டும் கூறுவது அதிகமாக எதுவும் அப்படி ஒன்று
0: மிகுதியாக அழகான சொல்லை அப்பொழுது பயன்படுத்தினீர்கள், இப்போ மறந்துவிட்ட. இந்த வேளையில் கோடை பண்பலையை நினைவுபடுத்தும் விதமாக பண்பலையில் கேட்கலாம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
3: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
2: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
4: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
5: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏனா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR&VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
6: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம், கால் 9965523999.
7: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
6: தொடர்புக்கு 8985712345.
8: OVJ ஒரிஜினல் வாசவி ஜுவல்லரி மார்ட்டில் தங்க நகைகளுக்கு சேதாரம் 0% முதல் 3% வரை மட்டுமே.
9: VVS EF வைர நகைகள் 1 கேரட் ₹58,500 மட்டுமே.
8: எங்களது கிளைகள்
9: ரயில்வே ஸ்டேஷன் ரோடு, திண்டுக்கல்,
8: தாராபுரம் ரோடு, ஒட்டன் சத்திரம்.
10: August 3 ஆடிப்பெருக்கு தங்கம் வாங்க உகந்த நாள்.
11: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
12: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
11: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
12: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
11: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
12: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
13: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
14: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
15: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
16: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்,
17: AI இன்டெகிரேட்டட் கரிக்குலம்,
16: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள்,
17: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி,
16: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம்.
17: கவுன்சிலிங் கோட் 2620.
16: மேலும் விவரங்களுக்கு 9443734670.
18: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேவ்ஸின் சித்திர செவ்வானம்.
19: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
20: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேவ்ஸ்.
21: சக்சஸ்க்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
14: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
15: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
22: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
23: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
1: தொடர்புக்கு 9524936156.
2: கோடை பந்தலை 100.5 இன்று மாலை 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேவ்ஸின் சித்திர செவ்வானம்.
3: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேவ்ஸ்.
5: தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது.
6: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
5: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
7: ஒரிஜினல் வாசவி ஜுவல்லரி, காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்
2: வழங்கிக் கொண்டிருக்கும் செப்புக செந்தமிழ்.
8: அடுக்ககங்களிலும் அலைவரிசை 100.5 இணைந்திருக்கும் வேளையில் அழகு தமிழை உரைக்க காத்திருக்கும் அன்பு நேயர் வருக.
9: வணக்கம். வணக்கம்.
10: வணக்கம் ஐயா.
9: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன
10: ஐயா? நான் திண்டுக்கல் மாவட்டம்
9: அங்கிருந்து பேசுறவங்க பேர் என்னங்க? இணைந்திருக்கிறோம் செப்புக செந்தமிழில். வணக்கம்.
10: தர்மபுரி மாவட்டம்
9: பீமராஜன். அவர்களே, எந்த நம்பர்ல வந்திருக்கீங்க நீங்க?
11: இன்று
9: மதியம் என்ன சமைத்தீர்கள் நம் வீட்டில்?
11: இன்று பருப்பு குழம்பு செய்தேன்.
9: பருப்பு குழம்பு மட்டும் போதுமா? சோறு வைத்தீர்களா இல்லையா?
11: சோறு செய்தேன். நான்
9: சோறுக்கு என்ன ரசம் சாப்பிட்டால் நன்றாக இருக்கும்?
11: சோறுக்கு அனைத்து குழம்புகளும் நல்லா இருக்கும்.
9: நல்லா இருக்கும் என்று சொல்லி இருக்கிறீர்கள். உங்களுக்கு பிடித்தது சைவமா அசைவமா?
11: எனக்கு சைவம் என்றே கூறலாம்.
9: தாவர உணவுதான் உங்களுக்கு பிடிக்கும் என்று சொல்லி இருக்கிறீர்கள். சைவம் அசைவம் தமிழ் சொற்கள் அல்ல. இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம். வந்து விட்டீர்கள், பேசி விடலாம். உங்கள் பேர் என்னவோ?
10: மாலை. வணக்கம்.
9: வணக்கத்தோடு வந்து இருப்பவரின் பேர் என்ன?
10: சேலம் மாவட்டம்
9: சுரேஷ் ஐயா. அவர்களே, நீங்கள் எந்த எண்ணில் வந்து இருக்கிறீர்கள் நண்பா?
10: சுழியம் 4542239333.
9: இந்த எண்ணில் வந்து பொழுது ஒரு விதமான சத்தம் கேட்கிறதே, உங்களுக்கு அந்த சத்தம் கேட்கிறதா கேட்கவில்லையா?
10: அப்படி எதுவும் கேட்கவில்லை ஐயா.
9: நம் வீட்டில் அதிகமாக தமாஷ் செய்பவர் யார்?
10: என் வீட்டில் என்னுடைய தம்பி தான் அது மாதிரி நகைச்சுவை செய்வார்.
9: நகைச்சுவை செய்வார் என்று சொல்லி இருக்கிறீர்கள். உங்களிடம் எத்தனை ஜீன்ஸ் பேண்ட்டுகள் இருக்கின்றன?
10: என்னிடம் 4 ஆடைகள் உள்ளன.
9: என்ன ஆடைகள் உள்ளன?
10: நீங்கள் சொன்ன
9: வார்த்தை எத்தனை வாரங்கள் இருக்கின்றன?
10: 4 வாரங்கள் உள்ளன.
9: வாரம் என்று சொல்வதற்கு பதிலாக 4 கிழமைகள் என்று சொல்வதுதான் தமிழ் சிறப்பாக இருக்கும் அன்பு நண்பா. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
12: கோவை மாவட்ட சிந்தவம்சிலிருந்து தங்களிடம் உரையாட வந்துள்ளேன் நண்பரே.
9: வந்து இருப்பவரின் பேர் என்னவோ?
12: செல்வராஜ் என்று கூறலாம்.
9: செல்வராஜ், பிழைப்பிற்காக என்ன வேலை பார்த்துக் கொண்டு இருக்கிறீர்கள்?
12: நான் கைத்தறி நெசவு நெசு கொண்டு இருக்கிறேன்.
9: எத்தனை வருடங்களாக இந்த தொழிலில் உங்களுக்கு அனுபவம் இருக்கிறது?
12: பல ஆண்டுகளாக நெசு கொண்டிருக்கிறேன்.
9: நெய்து கொண்டிருக்கிறேன். நீதி தவறும் நேரங்களில் என்ன செய்யலாம்? இன்னொரு முறை என்று சொல்லி இருக்கலாம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வரும் நேரம் 4:48 மணித்துளிகள். வருக. வணக்கம்.
13: அனைவருக்கும் தமிழ் கடவுள் மாலை வணக்கம். ஏபி ஐயாவுக்கும் சுவாவுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம், வாழ்த்துக்களும் பாராட்டுகளும்.
9: சொன்னவரின் பேர் என்ன?
13: அமராவதி.
9: வந்து இருக்கும் நண்பனை, கையில் என்ன செல்போன் வைத்து இருக்கிறீர்கள்?
13: நான் வழக்கம் போல் அல்லாமல் வச்சிருக்க செல்போன் வச்சிருக்கேன்.
9: செல்போன் இல்ல, அதற்கு செல்லிடை பேசி அலைபேசி என்று சொல்லலாம். நினைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.

0: வணக்கம். திருப்பூர் கணக்கம்பாளையம் கவிதா.
1: கவிதா அம்மா அவர்களே, இன்று நம்ம ஊரில் என்ன விசேஷம்?
0: ஒரு திருவிழாவும் இல்லை.
1: இன்று என்ன மதியம் சமைத்தீர்கள்?
0: அரிசி சோறும் பருப்பு குழம்பும் சமைத்து சாப்பிட்டோம்.
1: உங்கள் அதிர்ஷ்ட எண் என்ன?
0: 9 என்று கூறலாம்.
1: சொல்லி இருக்கும் தோழியே, நம் வீட்டில் எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள்?
0: 2 நபர்கள் இருக்கிறார்கள்
1: என்று சொல்வது சிறப்பாக இருக்கும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ? வருக, வணக்கம். இணைந்திருக்கிறோம் செப்புக செந்தமிழில். வணக்கம்.
2: வணக்கம் ஆவையோர், வணக்கம்.
1: வணக்கத்தோடு வந்து இருப்பவரின் பேர் என்ன?
2: என்ன
1: சமைத்தீர்கள்? நிகழ்ச்சியில் பலமுறை சொல்லிக் கொண்டு இருக்கிறோம், ஊன் உணவு சிறப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு அடுத்த நேரம் சந்திக்கலாம். வருக, வணக்கம். வணக்கம். உங்கள் பெயர் என்ன? என்ன வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்? உழவு தொழில், பயிர் தொழில் செய்து கொண்டு இருக்கிறீர்கள். கோடை பண்பலை 100.5 செப்பு சதமில் வர காத்திருக்கும் அன்பு நேயர், வருக, வணக்கம்.
2: ஆனந்தமாக
1: இருக்க என்ன செய்ய வேண்டும்?
2: இன்பமாக இருக்க உடல் நலம் நன்றாக இருக்க வேண்டும்.
1: இந்த ஜென்மத்தில் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்று இருக்கிறீர்கள்? மணித்துளிகள் என்று சொல்வது நிமிஷம், நிமிஷம் ஷா என்ற எழுத்திருக்கிறாரா தமிழாக இருக்க மணித்துளிகள் என்று சொல்வோம். கோடை பண்பலை 100.5 காத்திருக்கும் அடுத்த நேயர், வருக, வணக்கம். வந்து இருக்கும் நேயர் யாரோ? வணக்கம்.
3: வணக்கம்.
1: சொன்ன நண்பனின் தோழியின் பெயர் என்ன? விஜயா அம்மா அவர்கள், அண்மையில் விஜயம் செய்த பகுதி எது? திண்டுக்கல். எதுல பஸ்ல போனீங்களா, ட்ரெயின்ல போனீங்களா, கார்ல போனீங்களா? பேருந்து வண்டியில போயிருக்கீங்க. பக்கத்துல பக்கத்து சீட்ல எத்தனை பேர் இருந்தாங்க?
3: 2
1: பேர். எதுல உட்கார்ந்துருந்தாங்க? பக்கத்துலதான் என்பது ஒற்றைச்சொல்லாக வந்து இருக்கிறது. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ? வருக, வணக்கம். இணைந்திருக்கும் நேரத்தில் வந்து வீட்டில் பேசி விடலாமே. வணக்கம்.
4: வணக்கம் ஐயா.
1: வணக்கம். சொன்னவரின் பெயர் என்ன?
4: எனது பெயர் நவநீத கிருஷ்ணன்.
1: நவநீத கிருஷ்ணன் எந்த ஊரில் இருந்து வந்திருக்கிறார்?
4: நான் தஞ்சாவூர் மாவட்டம் ஆலக்குடியில் இருந்து உரையாட வந்திருக்கிறேன்.
1: வந்து இருக்கும் நண்பன் படித்துக் கொண்டிருக்கும் பள்ளியின் பெயர் என்ன?
5: செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
6: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்,
5: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: தொடர்புக்கு 8985712345.
7: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
8: பருத்தி தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
7: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
8: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்.
9: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
10: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
11: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன். வைக்கிங்
12: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: எண்ணக் காற்றில் இனிமை சேர்க்கும் வண்ண தமிழோடு இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ? வருக, வணக்கம்.
13: இனிய மாலை வணக்கம். பழனியிலிருந்து கருணாநிதி ஐயா.
1: பழனியில் கருணாநிதி ஐயா அவர்களே, நீங்கள் விதிமுறையை மீறி வந்திருக்கிறீர்கள். நீங்கள் வந்து இன்னும் ஒரு திங்கள் ஆகவில்லை. கோடை பண்பலை 100.5 இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ? வருக, வணக்கம்.
14: இனிய மாலை வணக்கம்.
1: வணக்கம்.

0: ஈரோடு வந்து இருப்பவரின் பெயர் என்ன?
1: ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டம் ஓடைக்காட்டிலிருந்து ராமசாமி பேசுகின்றேன்.
0: ராமசாமி ஐயா அவர்களை பக்கத்தில் என்ன வண்டி ஆரன் அடித்துக் கொண்டு செல்கிறது?
1: முதன்மை சாலை இருப்பதால் வண்டிகள், நான்கு சக்கர வண்டிகள் சென்று கொண்டிருக்கின்றன.
0: எந்த சாலையில் சென்று கொண்டிருக்கின்றன?
1: முதன்மை சாலை என்று சொன்னேன்.
0: முதன்மை சாலை எதனால் உருவாக்கப்பட்டது?
1: அது எனக்கு சரியாக தெரியவில்லை.
0: உங்களுக்கு என்ன சாப்பிட்டால் வாந்தி வரும்?
1: எனக்கு அப்படி ஒன்றும் ஒத்துக்கொள்ளாத, எல்லாமே சாப்பிடுவேன்.
0: எல்லாமே சாப்பிடுவீர்கள்? நீங்கள் அதிகமாக ரகளை செய்வீர்கள் என்று சொன்னார்கள், அது உண்மையா பொய்யா?
1: அதெல்லாம் உண்மை அல்ல.
0: உண்மை அல்ல என்று சொல்லியிருக்கு. உங்களுக்கு பிடித்த சாப்பாடு என்ன சாப்பாடு?
1: எனக்கு அரிசோறு தான் பிடிக்கும்.
0: உங்களுக்கு இது கறியெல்லாம் பிடிக்குமா பிடிக்காதா?
1: பிடிக்கும், ஆனால் சாப்பிடுவதில்லை.
0: சாப்பிடுவதில்லை என்று சொல்லி இருக்கீங்க. கால இடைவெளி வந்ததால் மணி ஒழித்து இருக்கிறது. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம். சண்முகம் அவர்களை, நீங்கள் பேசுவது எங்களுக்கு சரியாக புரியவில்லை, பொறுத்துக்கொண்டு அடுத்த வாரம் வாருங்கள். உங்களுக்காக பண்பலை எப்பொழுதும் காத்துக்கொண்டு இருக்கிறது. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம்.
2: இனிய வணக்கம் ஐயா.
0: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
2: கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம் தேன்மொழி தோழரே.
0: தேன்மொழி அம்மா அவர்களை, நம் வீட்டுக்கு முன்னால் எத்தனை கேட்டு வாசல்கள் இருக்கின்றன?
2: அது அந்த வசதி இல்லை ஐயா எங்க வீட்டில்.
0: அப்ப இருக்கிறீர்கள். நம் வீட்டில் எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள்?
2: ஐந்து நபர்களுங்க ஐயா.
0: ஆள்கள் என்று சொல்லி இருக்க வேண்டும். இன்றைய இனிய செப்புக செந்தமிழை நிறைவு செய்ய வரும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம்.
3: வணக்கம் ஐயா. ராமநாதபுரம் மாவட்டம் திலகரூரில் உள்ள மயிலாடுதுறையில் மாவட்ட முனியசாமி.
0: முனியசாமி அவர்களை, எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்? எந்த சாலை ஓரத்தில் நிற்கிறீர்கள்? சிமெண்ட் சாலையா அல்லது தார் சாலையா?
3: தாங்கள் கூறும்போது போல் தார் சாலையா தான் இருக்கிறீர்கள்.
0: அது கீழ்ச்சாலை என்று சொல்வது சிறப்பிலும் சிறப்பாக இருக்கும். தார் என்பதற்கு தமிழில் கீழ் என்று சொல்வோம். தமிழோடு வெல்வோம். கோடை பண்பலை 100.5 செப்புக செந்தமிழ் இனிதே நிறைவுக்கு வந்து இருக்கிறது. இனிக்கும் இன்ப தமிழில் இன்றைய நிகழ்ச்சியில் யாரும் நேரடியாக வாகை சூடவில்லை. மிகுதியான நேரம் பேசிய நேர்களுக்கு பரிசினை வழங்கிவிடலாமா?
4: வழங்கிவிடலாம். தேனி விஜயலட்சுமி அம்சராஜன்.
0: தேனி விஜயலட்சுமி அம்சராஜன் அவர்களே, வாழ்த்துகள். நீங்கள் நமது கோடை பண்பலையின் நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான திகதியும் நேரமும் உறுதி செய்யும் அழைப்பு உங்களின் தொடர்பு எண்ணிற்கு வரும்.
4: அடுத்ததாக ஈரோடு ராமசாமி.
0: ஈரோடு ராமசாமி அவர்களே, உங்களுக்கும் வாழ்த்துகள். நீங்கள் நமது கோடை பண்பலையின் நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான திகதியும் நேரமும் உறுதி செய்யும் அழைப்பு உங்களின் தொடர்பு எண்ணிற்கு வரும். இன்றைய நிகழ்ச்சியில் வாகை சூடிய நேர்களின் பெயர்கள் மீண்டுமாக:
4: தேனி விஜயலட்சுமி அம்சராஜன், ஈரோடு ராமசாமி.
0: இவர்களோடு சேர்ந்து தென்காசி சவுந்தரபாண்டியன், நாமக்கல் சிவகாமி. நீங்கள் நால்வரும் உடனடியாக 93-61-73-38-68 என் மீண்டுமாக 93-61-73-38-68 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் பேர், ஊர், முகவரி, செல்லடிபேசி என்னோடு கொடுத்து விடுங்கள். குறுந்தகவலாக கூட அனுப்பி வையுங்கள், கச்சவியிலும் கூட அனுப்பி வையுங்கள். காத்திருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சியில். இதுவரை என்னோடு கடமையாற்றிய தோழமை உறவுகளுக்கும் கேட்டுச் சுவைத்த நேச நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாய்ப்புகள் வரும்போது வான்வெளியை கைகுலுக்கிக் கொள்வோம். நன்றி நேர்களே.

0: 91.5 இதுவரை கேட்டோம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: ஒரிஜினல் வாசவி ஜுவல்லரி,
4: ஓவிஜே ஒரிஜினல் வாசவி ஜுவல்லரி மார்ட்,
5: ரயில்வே ஸ்டேஷன் ரோடு திண்டுக்கல்,
4: தாராபுரம் ரோடு ஒட்டம் சத்திரம்.
6: August 3 ஆடிப்பெருக்கு தங்கம் வாங்க உகந்த நாள்.
3: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்,
7: காரமடை ஸ்ரீ

0: சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9245044444.
1: வழங்கிய செப்புக செந்தமிழ்.
2: சிந்தைக்கு உரமூட்டும் செவ்வியல் மொழியை வரவேற்று நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறார் ஜே பே ரமேஷ்குமார். நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் எஸ் அனீஷ், பிஜு. அழைப்புகள் ஒருங்கிணைப்பு சரஸ்வதி, கிஷோர்குமார். கணினியின் கைவிரல்களோடு யுவபாலா. இனி மாலையின் மகிழ்வை மனதோடு சேர்க்க இசைக்க இருக்கிறது சித்திர செவ்வானம். சிவந்தினு முன் செவிவசம் செய்திச் சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். போதைப் பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து கல்லூரி பேராசிரியர்கள் மாணவர்களிடம் விரிவாக எடுத்துரைக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பசுமை பரப்பை அதிகரிக்க அனைவரும் பங்களிக்க வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். பல்வேறு கட்ட பரிசோதனைகளுக்கு பிறகே 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நிலக்கரி உற்பத்தி கடந்த மாதம் 7.51% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தாய்ப்பால் வாரத்தையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. மேகதாது பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு தவேக அரசு அழைப்பு விடுக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தவேக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறியுள்ளார். நம் நாட்டின் தொன்மையையும் கலாச்சாரத்தையும் சித்த மருத்துவம் உலக அளவில் பறைசாற்றியுள்ளதாக உச்சநீதிமன்ற நீதிபதி திரு அரவிந்த்குமார் கூறியுள்ளார். கோவை, நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பிலிப்பைன்ஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. அசர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் வெள்ளிப்பதக்கத்தையும் பிரதமேஷ் சூரியகாந்த் பாட்டீல் மற்றும் ஆருஷ் ராணா வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். பெல்ஜியத்தில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜோதி இராஜி தங்கப்பதக்கம் வென்றார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மானவ் தாக்கர் டனிஷா கொட்டேச்சா இணை தங்கப்பதக்கம் வென்றது. இந்தியாவுக்கு எதிராக 21 வயதுக்குட்பட்டோருக்கான 8 ஹாக்கி போட்டிகளில் பங்கேற்பதற்காக மலேசிய அணி பெங்களூரு வந்தடைந்தது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் இன்று நிறைவடைகின்றன. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: காற்றலைகளின் இனிய மொழி, இல்லந்தோறும் மகிழ்ச்சிக்கு வழி. கோடை பண்பலை 100.5.
1: நமது கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம்.
2: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்.
3: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
1: வழங்கும் சித்திரச்ச வானம்.

இனிய மாலை வணக்கம் நேர்களே. மேற்கே சூரியன் தங்க நிற ஓவியமாக வானத்தை அலங்கரிக்க, தென்றல் காற்று மெல்லமாய் வருட, மனம் அமைதி பெற இனிய இசையோடு பயணிக்கலாமா? கோடை பண்பலை 100.5 இன் சித்திரச்ச வானம்.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஆனா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்,
0: வருடம்தோறும் 2500க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
1: தொடர்புக்கு 8985712345.
2: வருடங்களாக
0: மாபெரும் கல்வி சேவையில் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்.
1: தொடர்புக்கு 9524936156.
3: உண்ணாமலை தொழில்நுட்ப கல்லூரி அட்டானமஸ் கோவை கல்வி கோவில்பட்டியில் BE BTech அட்மிஷன் நடைபெறுகிறது. உண்ணாமலை தொழில்நுட்ப கல்லூரி கோவில்பட்டி.
4: இனிய கானங்களின் இன்ப உலாவாய் இது கோடை பன்மலை 100.5 சித்திரச்ச வானம். மஞ்சள் மாலை வானம் போல மனதை வருடும் ஒரு புன்னகை, பார்க்கும் கண்களில் கவிதை பிறக்க, பேசும் வார்த்தைகளில் அன்பு உதிக்க, இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பும் காதலை மெதுவாக உச்சரிக்கிறது.

0: காரைக்காடி பண்பலையில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
1: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்
0: வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திரச்ச வானம்.
2: இதயம் தொட்ட இன்னிசை இன்பமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கோடை பன்மலை 100.5 இன் சித்திரச்ச வானம்.

சண்டை முழுவதும் சலசலக்கும் சத்தம், சலசலப்பை மீறி கேட்கும் ஒரு இனிய குரல், கிளி ஒன்று வந்ததோ, மகிழ்ச்சி சிறகடித்து தந்ததோ,

0: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா?
1: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர்ஸ் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
0: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: 5555 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, ஆட்டானமஸ்,
2: AI இன்டிகிரேட்டட் கரிக்குலம்,
1: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள்,
2: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி,
1: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம்.
2: கவுன்சிலிங் கோட் 2620.
1: மேலும் விவரங்களுக்கு 9443734670.
3: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் அனில் கொல்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், சேலம் த காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ் ஒரிஜினல் வாசவி ஜுவல்லரி, ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.
4: நாம் இணைந்திருக்கிறோம் இடைக்கால இன்னிசையோடு. இது கோடை பன்மலை 100.5 இன்ச் திருச்செவானம். காதல் பேசும் மொழிக்கு அகராதி தேவையில்லை. ஒரு குயிலின் குரலும் கேட்கும் இதயத்தின் ரசனையும் போதும் காதலின் பாதையில் பயணிக்க.
5: அடி

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1-4

0: இதுவரை நம் கோடை பண்பலை 100.5 கேட்டு சுவைத்தோம்.
1: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்.
2: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
0: வழங்கிய சித்திரச்சவானம்.
3: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்சவானம்.
4: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: Viking Bunions and Briefs.
1: மாலை பொழுதில் மனமயக்கும் கானங்களை தந்து கொண்டிருக்கிறது இன்றைய சித்திர செவ்வானம். தமிழ் முழங்க தரை அதிர, சிரிப்புகள் கைகோர்த்து, உறவுகள் தோல் சேர்த்து, இசைக்கும் இசையை இருமனம் இணைந்து இசை ஆரவாரத்தில் இசைக்கிறார்கள்.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேல தான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
4: மேலும்
5: விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம். கால் 9965523999.
6: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
7: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
6: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
7: தொடர்புக்கு 8985712345.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா

0: 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நம் கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 9 மணிக்கு கொடை தேன்றல். கொடை தேன்றல் நிகழ்ச்சி கண்காணிப்பு கேமரா குறித்த சிறப்பு நிகழ்ச்சியாக வலம் வர காத்திருக்கிறது. நிகழ்ச்சியில் வயர் கேமரா, வயர்லெஸ் கேமரா, சோலார் கேமரா, இரு வழி ஒலி வசதி கொண்ட கேமராக்கள் குறித்த சந்தேகங்களுக்கு விடையளிக்கிறார் தேனி 3ம் கண் மாஸ்டர் சேஃப்டி சிசிடிவி கேமரா நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் இயக்குனர் என் முத்து செந்தில்குமார் அவர்கள்.
2: ஒருத்தர் வராரு, நீங்க யாரு, நீங்க ஏன் என் தோட்டத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு நம்ம ஸ்டோரேஜ் பண்ணிட்டோம்னா, யாராவது மனிதர்கள் உள்ள வந்தா இந்த கேமரா அவங்கள கேள்வி எழுப்பும். நம்ம என்ன பதிவு பண்ணி வச்சிருக்கோமோ அந்த பதிவை அது கேட்கும் போது வந்தவங்க டக்குன்னு மேல பார்க்கும் போது அந்த பிக்சரை எடுத்து நமக்கு இன்டிமேஷன் அனுப்பிச்சிருக்கோம். இன்டிமேஷன்ல வந்து கிளிக் பண்ணிட்டோம்னா, இன்கேஸ் உங்க தோட்டத்துக்கு ஒருத்தர் வேலையால நியமிச்சிருக்கீங்க, அவர் எந்த டைத்துக்கு வந்திருக்காங்க, எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்றதை நீங்க இதிலே பாத்துக்கலாம். அதே போல அவங்க எந்த டைம் வேலை முடிச்சு போறாங்க அப்படின்றதை நீங்க இந்த சோலார் கேமராவிலே பாத்துக்கலாம்.
1: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, இன்று இரவு 9 மணிக்கு கொடை தென்றல்.
3: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
2: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 22, நிஜமாக நீதானா, தொடர்ச்சி. குந்தவி தன் பெயரை விக்ரமனிடம் ரோகிணி என்று மாற்றி கூறினாள். குந்தவியின் தோழி என்றும் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டாள். விக்ரமனோ தொடர்ந்து குந்தவியை வர்ணித்துக் கொண்டிருந்தான். இனி உம்முடைய வேஷத்தை நான் கண்டுபிடித்து விட்டேன் என்றாள் குந்தவி. விக்ரமன் சிறிது திடுக்கிட்டு, வேஷமா என்றான். ஆமாம், உண்மையில் நீர் ரத்தின வியாபாரி அல்ல, நீர் ஒரு கவி, ஊர் சுற்றும் பாணன். உம்முடைய மூட்டையில் இருந்தது ரத்தினம் என்றே நான் நம்பவில்லை என்றாள். விக்ரமன் சற்று பொறுத்து சொன்னான், இப்போது உன்னை நம்பும்படி செய்ய என்னால் முடியாது. ஆனால் அந்த மூட்டையில் இருந்தவை ரத்தினங்கள்தான் என்று ஒரு நாள் உனக்கு நிரூபித்து காட்டுவேன். நான் கவியும் அல்ல. என்னிடம் அப்படி ஏதாவது திடீரென்று கவிதா சக்தி தோன்றியிருக்குமானால் அதற்கு நீதான் காரணம். உன்னுடைய முகமாகிய சந்திரனிலிருந்து பொங்கும் அமுத கிரணங்களினால் என்றான் விக்ரமன். போதும் போதும், நிறுத்தும் உம்முடைய பரிகாசத்தை, இதற்கு மேல் என்னால் சகிக்க முடியாது என்றாள் குந்தவி. பரிகாசமா என்று விக்ரமன் பெருமூச்சு விட்டான். பிறகு, சரி, உனக்கு பிடிக்காவிட்டால் நான் பேசவில்லை. நான் எப்படி இங்கே வந்து சேர்ந்தேன் என்பதை சொன்னால் ரொம்பவும் நன்றி செலுத்துவேன் என்றான். காஞ்சியிலிருந்து உறையூர் வரும் பாதையில் மகேந்திர மண்டபம் ஒன்றில் ஜுர வேகத்தினால் பிரக்ஞை இழந்து நீர் கிடந்தீர். அங்கு எப்படி வந்து சேர்ந்தீர்? அதற்கு முன்னால் என்னென்ன நேர்ந்தது என்று நீர் சொன்னால் பிறகு நடந்ததை நான் சொல்லுகிறேன் என்றாள். விக்ரமன் தனக்கு நேர்ந்ததையெல்லாம் ஒருவாறு சுருக்கமாகச் சொன்னான். எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு குந்தவி தேவி கூறினாள், சக்கரவர்த்தியின் மூத்த

0: குமாரர் மகேந்திரரும் குந்தவி தேவியும் காஞ்சியிலிருந்து உறையூருக்கு பிரயாணம் செய்து கொண்டிருந்தார்கள். தேவியுடன் நானும் வந்தேன். அந்த காட்டாற்றை தாண்டி வந்தபோது மகேந்திர மண்டபத்துக்குள்ளிருந்து அம்மா அம்மா என்று அலறும் குரல் கேட்டது. நான் அம்மண்டபத்துக்குள் வந்து பார்த்தேன். மாமல்லபுரத்தில் பார்த்த ரத்தின வியாபாரி நீர்தான் என்று அடையாளம் கண்டுகொண்டேன். பிறகு குந்தவி தேவியிடம் உம்மையும் அழைத்து வர அனுமதி கேட்டேன். அவர் கருணை செய்து சம்மதித்தார். உமக்கு உடம்பு பூரணமாக குணமாகும் வரையில் இங்கேயே உம்மை வைத்திருக்கவும் அனுமதித்திருக்கிறார் என்றாள் குந்தவி. ஜுரக்கனவுகளில் நான் அடிக்கடி உன்னுடைய முகத்தை கண்டேன். அதெல்லாம் கனவல்ல, உண்மையிலேயே உன்னைத்தான் பார்த்தேன் என்று இப்போது தெரிகிறது என்றான் விக்ரமன். இருக்கலாம், நீர் ஜுரமடித்து கிடக்கையில் அடிக்கடி உம்மை நான் வந்து பார்த்தது உண்மைதான். இவ்வளவுக்கும் குந்தவி தேவியின் கருணைதான் காரணம் என்றாள் அவள். விக்ரமன் ஏதோ யோசனையில் ஆழ்ந்தான். அடுத்து அங்கே என்ன நிகழ்ந்தது சொல்லிவிடலாம் நாளை. நெஞ்சினேயர்களே,
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.

கண்ணீரில் மிதக்கும் பூவாசம், இதயத்தில் மலரும் காதல், கிராமத்து மனத்தில் ஒலிக்கும் தாளம், மண்வாசமும் மனநேசமும் இரண்டர கலந்து இன்பமிட்டாய்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நாட்டுப்புற மெட்டுகளை இன்பமாய் இசைத்து மனதில் பல கனவுகளை விதைத்து நினைவோடு கலந்து நிறைவுக்கு வருகிறது இன்றைய சித்திரச்சவ்வானம் நிகழ்ச்சி. தந்த மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன். தீபா நடராஜன். நன்றி நேர்களே.

0: கோடைப்பன் விலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திரச்சி வனம்.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் கிங்.

0: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் ஆலய தரிசனம்.
1: இன்று திருப்பாச்சூர் சொர்ணகாளி ஆலயத்தை தரிசிக்கலாம்.

திருவள்ளூரில் இருந்து அரக்கோணம் செல்லும் சாலையில் சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது பசுபதி நாயகி உடனுறை பாசூர்நாதர் ஆலயம். இந்த ஊரை ஆட்சி செய்த குறுநில மன்னன் குறும்பன் சோழ மன்னனுக்கு வரி செலுத்த மறுத்தான். அவன் மீது கரிகார் சோழன் பெரும் படையெடுத்தான். ஆனால் போரில் வெற்றி பெறுவதற்காக காளி உருவில் வானிலிருந்து அம்புமழை பொழிந்ததால் அவனுடைய பெரும் படைகள் அழிந்தது. மீண்டும் கரிகார் சோழன் மீது கொண்ட பகையால் ஒரு பெரிய நாகத்தை குடத்திலிட்டு அவனுக்கு அனுப்ப இங்குள்ள வாசேஸ்வர சுவாமி பாம்பாட்டியாக வந்து மன்னனை இறைவன் காத்தான். இதனால் இங்கு கோயிலை அமைக்க கரிகாலன் விரும்பினார். ஆனால் இது பிடிக்காத எதிரி மன்னன் பகைமை கொண்டு தான் பூஜை செய்த காளி தேவியை வேண்டி கரிகார் சோழ மன்னனை அழிக்க வரும்போது சிவபெருமான் நந்தியை அனுப்பினார். நந்தி காளியை தோற்கடித்து காலில் தங்க சங்கிலியால் கட்டினார் என்கிறது தலப்புராணம். இந்த சம்பவத்தை நினைவூட்ட காளியின் சிற்பம் நூற்றுக்கால் மண்டபத்தின் முன் இருக்கிறது. காளியின் திருநாமம் சொர்ண காளி. 4 திருக்கரங்களோடும் அருள்வழியும் கண்களோடும் காட்சி தருகிறாள். பௌர்ணமி நாட்களில் காளிக்கு சிறப்பு வழிபாடுகள் சிறப்பாக நடைபெறுகிறது. ஆதிசங்கரர் கரங்களால் கல்லில் வரைந்த ஸ்ரீ சக்கரம் இருக்கிறது. இந்த சக்கரத்தை வரைந்த பின்னரே கோயிலின் அடிக்கல் போடப்பட்டது.

தட்சனின் மகளாக பிறந்த பார்வதி தேவி திருமணம் செய்ய நினைத்து சிவபெருமானை வேண்டி தவம் இருந்தாள். தன் காதலியே, நான் வந்துவிட்டேன் என்று சிவபெருமான் சொன்னதால் கோயில் அம்பிகை தங்காதலி என பெயர் பெறுகிறாள். பசு ஒன்று யாருக்கும் தெரியாமல் லிங்கத்தில் பான் சுரக்குமாம். அப்போது அந்த மூங்கில் தானாக விலகி சிவலிங்கத்தை பசுவுக்கு காட்டுமாம். மூங்கிலின் உள்ளேதான் சிவபெருமான் சுயம்புவாக தோன்றினார். அதனால் சிவபெருமானை வாசி என்ற கோடாரியால் மூங்கிலுக்கு கீழே இருந்து எடுக்கும் போது ரத்தம் பீரிட்டது. அதனால் இன்று வரை சிவலிங்கத்தை தொடாமல்தான் பூஜை செய்கிறார்கள். கோயிலின் கருவறையின் இறைவன் சுயம்புலிங்கமாய் சதுர வடிவ ஆவுடையாரோடு காட்சி தருகிறார். சிவசன்னிதிக்கு வலதுபுறம் அம்பாள் தனியாக சன்னதியில் அருள் செய்கிறார். சிவனுக்கும் அம்பாளுக்கும் இடையில் விநாயகர், வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணியர் என ஒரே வரிசையில் சிவபெருமான் குடும்ப சமேதரராக காட்சி தருகிறார். மது கைடப அரக்கர்கள் நான்கு வேதங்களையும் திருடி கடலுக்கு அடியில் ஒளிந்து கொண்டார்கள். மகாவிஷ்ணு மத்திய அவதாரம் எடுத்து அசுரர்களை கொன்று வேதங்களை மீட்டார். அதனால் விஷ்ணுவுக்கு தோஷம் ஏற்பட்டது. அவருடைய மொத்த 16 செல்வங்களில் 11 இழந்தார். சிவபெருமானிடம் பிரார்த்தனை செய்த பின் 15 விநாயகர்களையும் பிரதிஷ்டை செய்து தோஷம் போக்கினார். கோவிலின் தலைவிருட்சம் மூங்கில். ஒரு சன்னதியில் 11 விநாயகர்கள் அருள் செய்யும் விநாயகர் சபை இத்தலத்தில் மிகவும் சிறப்பு. ஆலயத்தில் சொர்ண பைரவர் தெற்கு நோக்கி அருள் செய்கிறார். மிக அருமையான கீத தலமாக போற்றப்படுகிறது. திருப்பாச்சூர் அருள்மிகு தங்காதலி உடனுறை வாசீஸ்வரர் ஆடியில் நம் அனைவருக்கும் அருள் செய்யட்டும். இதுவரை திருப்பாச்சூர் சொர்ணகாளி ஆலயத்தை தரிசித்தோம்.

0: உடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். கல்லூரி வளாகங்களில் போதைப் பொருளுக்கு எதிரான இயக்கம் தொடங்கப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். பசுமை பரப்பை அதிகரிக்க அனைவரும் பங்களிக்க வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். பல்வேறு கட்ட பரிசோதனைகளுக்கு பிறகே 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சூரிய சக்தி மின் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தாய்ப்பால் வாரத்தையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. போதைப்பொருள் இல்லா சமூகத்தை உருவாக்க மாணவர்கள்

செலுத்தப்பட்டதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சூரிய சக்தி மின் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தாய்ப்பால் வாரத்தையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. போதைப்பொருள் இல்லா சமூகத்தை உருவாக்க மாணவர்கள் பாடுபட வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். திமுக மக்கள் விரோத போக்கினை கடைபிடித்து வருவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். மேகதாது பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு தவிக அரசு அழைப்பு விடுக்க வேண்டுமென்று திமுக வலியுறுத்தியுள்ளது. நம் நாட்டின் தொன்மையையும் கலாச்சாரத்தையும் சித்த மருத்துவம் உலக அளவில் பறைசாற்றியுள்ளதாக உச்சநீதிமன்ற நீதிபதி திரு அரவிந்த்குமார் கூறியுள்ளார். கோவை, நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பிலிப்பைன்ஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. அஜர்பைஜானின் பாகுவில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் வெள்ளிப்பதக்கத்தையும் பிரதமேஷ் சூரியகாந்த் பாட்டீல் மற்றும் ஆருஷ் ராணா வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். பெல்ஜியத்தில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜோதி ஏராஜி தங்கப்பதக்கம் வென்றார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மானவ் தாக்கர் தனிஷா கொட்டேச்சா இணை தங்கப்பதக்கம் வென்றது. இந்தியாவிற்கு எதிராக 21 வயதுக்குட்பட்டோருக்கான 8 ஹாக்கி போட்டிகளில் பங்கேற்பதற்காக மலேசிய அணி பெங்களூரு வந்தடைந்தது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் இன்று நிறைவடைகின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:04.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice for your home.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: OVJ ஒரிஜினல் வாசவி ஜுவல்லரி மார்ட்டில் தங்க நகைகளுக்கு சேதாரம் 0% முதல் 3% வரை மட்டுமே.
4: VVS EF நகைகள் 1 கேரட் ₹58,500 மட்டுமே.
3: எங்களது கிளைகள்
4: ரயில்வே ஸ்டேஷன் ரோடு, திண்டுக்கல்,
3: தாராபுரம் ரோடு, ஒட்டன் சத்திரம்.
5: August 3 ஆடிப்பெருக்கு தங்கம் வாங்க உகந்த நாள்.
6: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி ஃபார்ம்

0: பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
1: தொடர்புக்கு 9524936156.
2: கோடி பண்பலை 100.5 பூமக் பணியங்கள் ஜெட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பணியங்கள் ஜெட்டிகள் டிராயர்கள். நீடித்த உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பணியங்கள் ஜெட்டிகள் டிராயர்கள்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
4: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
5: வணிக மேலாண்மை குறித்த செய்திகள் தமிழ் இலக்கியத்தில் இருக்கின்றன. இதுதான் நான் கொடுத்த தலைப்பு. தமிழ் இலக்கியத்தில் வணிக மேலாண்மை இருக்கா, இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கூட்டம் வந்திருக்காங்க. அதத்தான் ஒருத்தர் உண்மையாவே சொன்னார், வணிக மேலாண்மை தமிழ் இலக்கியத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டார். நான் அப்ப சொன்னேன், அப்படி சொல்லாதீங்க, வெள்ளைக்காரர்கள் வருவதற்கு முன்பாகவே நாம் வந்து எல்லா வேலையும் பார்த்திருக்கிறோம், விவசாயம் பண்ணியிருக்கிறோம், வியாபாரம் பண்ணியிருக்கிறோம், எல்லாம் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு என்ன எடுத்துக்காட்டுன்னு கேட்டாங்க. பட்டினப்பாலை என்ற ஒரு நூல் இருக்கிறது தமிழ் இலக்கியத்துல, சங்க இலக்கியத்துல 10 பாட்டு 8 தொகைன்னு சொல்லுவோம். அந்த 10 பாட்டுல ஒன்று எதுன்னு கேட்டா பட்டினப்பாலை என்பது ஒன்று. இந்த பட்டினப்பாலையில சோழர்கள் பூம்புகார் நகரத்துல எப்படி கடற்கரை நகரத்துல அவர்கள் வந்து துறைமுகம் வைத்திருந்தார்கள், அதுல வியாபாரம் எப்படி நடந்தது, அது முழுவதும் அதுல சொல்லப்படுது. எடுத்துக்காட்டா தரை வழியாக பயணப்பட்டு பொருள்களை கொண்டு போறது. அடுத்தது என்ன, வான்வழி பயணம் இல்ல அந்த காலத்துல, அப்ப கடல் வழியாக பயணப்பட்டு கொண்டு போய் செல்வது. இப்ப காற்றினுடைய பெயரையும் தன்மையும் அறிந்து வைத்திருக்கிறார்கள் நம்முடைய தமிழர்கள். எப்படி அறிந்து வைத்திருந்தார்கள் அப்படின்னா, இன்ன காலத்துல காற்று இந்த மாதிரி வீசும், வடக்கிலிருந்து வீசினால் வாடை, தெற்கே இருந்து வீசினால் தென்றல், மேற்கே இருந்து வீசினால் அதற்கு பேர் வந்து கோடை, கிழக்கே இருந்து வீசினால் அதற்கு பெயர் கொண்டல். இப்ப பாருங்க, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு திசையை தான் சொல்லுவோம், அந்த காற்றுக்கு பெயர் வைக்கிறாங்க. இந்த காற்றின் தன்மையை அறிந்து கொண்டு படகுல போய் பாய்மர கப்பல்கள் போய் வியாபாரம் பண்ணிருக்கிறாங்க. அங்கிருந்து பொருள்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. கொண்டு வந்த பொருளை படகளை கொண்டு வந்து உள்ளூர் வரி போட்டு அதை உள்ளூருக்குள்ள கொண்டு வந்து எல்லாருக்கும் விற்பனை பண்றாங்க. இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னாங்க, பூம்புகார் நகரத்துல எந்த கடை எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செஞ்சிருப்பாங்களாம், கொடி ஏற்றிருப்பாங்களாம். எடுத்துக்காட்டா மஞ்சள் கொடி பறக்குதுன்னா நகைக்கடை இருக்குன்னு அர்த்தம், பச்சை கொடி பறக்குதுன்னா ஒரு காய்கறி கடை இருக்குன்னு அர்த்தம், மீன் விக்கிற இடம் இதுவா அதற்கு ஒரு கொடி. இப்படி ஒவ்வொன்றுக்கும் வெகு தூரத்துல இருந்து பார்த்த உடனேயே கற்றார்க்கும் கல்லாதவர்க்கும் புரியுமாறு அந்த வேலையை அவங்க பண்ணி வச்சிருக்கிறாங்க. எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. இன்னொன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இவை எல்லாம் சங்க இலக்கியத்துல சொல்லப்படுறத நான் சொல்லிட்டு பயணப்படுற போது அவங்க எப்படி அந்த வழியை பிரிச்சிருந்தாங்க அப்படின்னா, இப்ப மயில் கல் இருக்கு, இன்னைக்கு நம்ம பாக்குறோம் இந்த மயில் கல்லோ தகவல் பலகையோ இருக்கு. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறீங்களா, அந்த மயில் கல்லையோ தகவல் பலகையிலேயோ போய் வால் போஸ்டர் ஒட்டிட்டு போயிடுறாங்க. அதனால எந்த ஊருக்கு போறோம்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா அன்றைக்கு நான் தருமபுரி மாவட்டத்துல ஒரு கல் ஒன்ன பார்த்தேன், ஒரு மயில் கல்ல. அந்த மயில் கல் என்ன தெரியுமா ஆச்சரியங்களா, அதாவது அந்த கல்லுல அடுத்த ஊர் எவ்வளவு தூரம்ங்கிற விஷயத்த இந்த பன்னாங்குழி மாதிரி குழி குழியா போட்டிருக்காங்க. அதாவது 7 குழி இருந்தா இங்க இருந்து 7 மைல் அர்த்தம், 4 குழி இருந்தா 4 மைல் அர்த்தம். நல்லா கவனிங்க, இது கற்றார்க்கும் கல்லாதவருக்கும் மட்டும் இல்லங்க, பார்வை இல்லாதவருக்கும் அது பயன்படும். அப்ப இவை எல்லாமே நம்ம முன்னோர்கள் செய்திருக்கிறார்கள். இவற்றை நாம வந்து இலக்கியங்கள்ல பாக்கிறோம். நாம எடுத்தோடனே ஆங்கிலம் படிக்க போயிட்டதுனாலதாங்க எல்லாமே விட்டுட்டோம். சங்க இலக்கியங்கள்ல சொல்லப்படாத செய்திகள் இல்லை. எப்பதாவது நேரம் கிடைக்கிறப்ப இவற்றெல்லாம் படித்து பாருங்கள். வணிக மேலாண்மை குறித்து மட்டுமில்லை, வணிகத்தில எப்படி கொடிகட்டி பறந்தார்கள் என்பதும் அந்த நூலில் நாம் கண்டு அறிந்து கொள்ளலாம்.
2: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமக் பணியங்கள் ஜெட்டிகள் டிராயர்கள்.
6: வழங்கினார் முனைவர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள்.

இனிய மாலை வணக்கம் நேயர்களே. இந்த மாலை பொழுதை இசையாலும் இனிய நினைவுகளாலும் அழகாக மாற்றிடும் நேரமாய்

0: ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: GJ College of Engineering and Technology, Saurabhika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit GJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
2: Padipa, velai vaipa, olukama.
3: Inda moonrin sangamam dan Karamadai Sri Shakti Engineering Kalluri. Coimbatore's number one industry integrated campus udan mudalam aandu mudale campus to corporate training, industry exposure matrum munnani MNC niruvanangalil velai vaipu.
2: Ungal edirkala vetrikku 39 aandugalaga maanavargalin nambikaiyai vendra Autonomous Institution. காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
4: மேலும்
5: எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், குமாரபாளையம். கால் 9965-2399.
6: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
7: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
6: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
7: தொடர்புக்கு 8985712345.
8: PM ஜெய். अब गरीबों की जाय बन गई है।

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, ஆட்டானமஸ்,
4: AI இன்டிகிரேட்டட் கரிக்குலம்,
3: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள்,
4: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி,
3: NAAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம்.
4: கவுன்சிலிங் கோட் 2620.
3: மேலும் விவரங்களுக்கு 9443734670.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் அணில் கொல்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், சேலம் த காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், ஒரிஜினல் வாசவி ஜுவல்லரி, ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

0: நம் கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 9 மணிக்கு கொடை தேன்றல் நிகழ்ச்சி கண்காணிப்பு கேமரா குறித்த சிறப்பு நிகழ்ச்சியாக வலம் வர காத்திருக்கிறது. நிகழ்ச்சியில் வயர் கேமரா, வயர்லெஸ் கேமரா, சோலார் கேமரா, இரு வழி ஒலி வசதி கொண்ட கேமராக்கள் குறித்த சந்தேகங்களுக்கு விடையளிக்கிறார் தேனி 3ம் கண் மாஸ்டர் சேஃப்டி சிசிடிவி கேமரா நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் இயக்குனர் என் முத்து செந்தில்குமார் அவர்கள்.
1: ஒருத்தர் வராரு, நீங்க யாரு, நீங்க ஏன் என் தோட்டத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு நம்ம ஸ்டோரேஜ் பண்ணிட்டோம்னா, யாராவது மனிதர்கள் உள்ள வந்தா இந்த கேமரா அவங்கள கேள்வி எழுப்பும். நம்ம என்ன பதிவு பண்ணி வச்சிருக்கோமோ அந்த பதிவை அது கேட்கும் போது வந்தவங்க டக்குன்னு மேல பார்க்கும் போது அந்த பிக்சரை எடுத்து நமக்கு இன்டிமேஷன் அனுப்பிச்சிடும். இன்டிமேஷன்ல வந்து கிளிக் பண்ணிட்டோம்னா, இன்கேஸ் உங்க தோட்டத்துக்கு ஒருத்தர் வேலையால நியமிச்சிருக்கீங்க, அவர் எந்த டைத்துக்கு வந்திருக்காங்க, எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்றதை நீங்க இதிலே பாத்துக்கலாம். அதே போல அவங்க எந்த டைம் வேலை முடிச்சு போறாங்க அப்படின்றதை நீங்க இந்த சோலார் கேமராவிலே பாத்துக்கலாம்.
0: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, இன்று இரவு 9 மணிக்கு கொடை தென்றல்.

0: மணிமேகலை நந்தினியின் அறைக்குள் மெல்ல மிகவும் பவ்யமாக, தேவி தங்கள் அறைக்குள் வரலாமா என்று அவள் விழித்து கொண்டு வர, உடனே மணிமேகலையிடம் நந்தினி, என்னை தேவி என்றோ மகாராணி என்றோ ஒருபோதும் கூப்பிடாதே, அக்கா என்று அழை. அக்கா, அடிக்கடி உங்களிடம் நான் வந்து தொந்தரவு செய்வது உங்களுக்கு கஷ்டமாயிராதல்லவா? நீ அடிக்கடி வந்து தொந்தரவு செய்வது எனக்கு கஷ்டமாய்த்தான் இருக்கும். என்னை விட்டு போகாமல் இங்கேயே இருந்து விட்டாயானால் ஒரு தொந்தரவும் இராது என்று கூறி நந்தினி புன்னகை புரிந்தாள். அந்த புன்னகையில் சொக்கிப்போன மணிமேகலை சற்று நேரம் நந்தினியின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்து விட்டு,
1: தங்களை போன்ற அழகியை நான் பார்த்ததே இல்லை, சித்திரங்களிலே கூட பார்த்ததில்லை என்று சொன்னாள்.
0: பெண்ணே, நீ வேறு என் மீது மோகம் கொண்டு விடாதே. ஏற்கனவே நான் ஒரு மாய மோகினி என்பதாக ஊரெல்லாம் பேச்சாயிருக்கிறது. என் பக்கத்தில் வரும் ஆண் பிள்ளைகளை மயக்கிடுவிடுகிறேன் என்று என்னை பற்றி அவதூறு பேசுகிறார்கள்.
1: அக்கா, அப்படி யாராவது அவதூறு பேசுவது என் காதில் மட்டும் விழுந்தால் அவர்களுடைய நாக்கை ஒட்ட அறுத்துவிட்டுதான் மறுகாரியம் பார்ப்பேன்
0: என்றாள் மணிமேகலை.
2: ஊராரை குற்றம் சொல்வதில் பயனில்லை மணிமேகலை. நான் கிழவரை கல்யாணம் செய்து கொண்டிருக்கிறேன் அல்லவா, அதனால் அப்படித்தான் பேசுவார்கள்.
0: மணிமேகலையின் முகம் சுருங்கிற்று.
1: அதை நினைத்தால் எனக்கு கூட வருத்தமாகத்தான் இருக்கிறது. என் தமையனும் சொல்லி வருத்தப்பட்டான். அதற்காக ஒருவரை பற்றி கண்டபடி அவதூறு பேசலாமா என்ன?
2: பேசினால் பேசிக்கொண்டு போகிறார்கள் மணிமேகலை. அப்பேற்பட்ட சீதாதேவியை பற்றி கூடத்தான் ஊரில் அவதூறு பேசினார்கள். அதனால் சீதைக்கு என்ன நஷ்டம் வந்துவிட்டது?
1: என் விஷயம் இருக்கட்டும், உன்னை பற்றி சொல்லு.
3: என்னை பற்றி சொல்வதற்கு என்ன இருக்கிறதக்கா?
2: அடிக்கள்ளி, இன்று மாலையில் வந்து உன் மனத்தில் உள்ள அந்தரங்கத்தை சொல்லுகிறேன் என்று நீ கூறிவிட்டு போகவில்லையா? இப்போது என்ன சொல்வதற்கு இருக்கிறது என்கிறாயே
0: என்று கூறிவிட்டு நந்தினி மணிமேகலையின் அழகிய கன்னத்தை லேசாக கிள்ளினாள்.
3: அக்கா, எப்போதும் எனக்கு இப்படியே தாங்களுடன் இருந்துவிட வேண்டும் என்று ஆசையாய் இருக்கிறது. எனக்கு சுயம்பரம் வைத்து பெண்களே கல்யாணம் செய்து கொள்ளலாம் என்று ஏற்படுத்தினால் நான் தங்களுக்குத்தான் மாலையிடுவேன் என்றாள் மணிமேகலை.
2: என்னை நீ பார்த்து முழுமையாக ஒரு நாள் கூட ஆகவில்லை, அதற்குள் இப்படி மாய்மால வார்த்தைகள் பேசுகிறாயே, அதை பற்றி எனக்கு சந்தோஷம்தான். எனக்கு பிரியமான தோழி, உன்னை போல் ஒருத்தி இல்லையே என்று எவ்வளவோ தாப்பப்பட்டு கொண்டிருந்தேன். சோழ நாட்டின் சிற்றரசர் வீட்டு பெண்கள் எல்லோரும் அந்த பழையாறை பிசாசைத்தான் தேடிக் கொண்டு போவார்கள். நீ ஒருத்தியாவது எனக்கு மிச்சம் இருக்கிறாயே.
3: ஆனால் நீ சற்றுமுன் கூறியது நடவாத காரியம்.
2: பெண்ணுக்கு பெண் மாலையிடுவது என்பது உலகில் என்றும் நடந்ததில்லை. யாராவது ஒரு ஆண் பிள்ளையைத்தான் நீ மணந்து கொண்டு தீர வேண்டும்.
3: கன்னி பெண்ணாகவே இருந்துவிட்டால் என்னக்கா?
2: முடியாது கண்ணே, முடியாது. கன்னி பெண்ணாயிருக்க இந்த உலகம் உன்னை விடவே விடாது. உன் அப்பாவும் அம்மாவும் விடமாட்டார்கள், உன் தமையனும் விடமாட்டான்.
3: யாராவது ஒரு ஆண் பிள்ளையின் கழுத்தில் உன்னை கட்டிவிட்டால்தான் அவர்களது மனது நிம்மதியடையும். அப்படி நீ கல்யாணம் செய்து கொள்வது என்று ஏற்பட்டால்
2: யாரை மணந்து கொள்ள பிரியப்படுகிறாய் சொல்லு.
3: பெயரை குறிப்பிட்டு கேளுங்களுக்கோ சொல்லுகிறேன்.
2: சரி சரி, அப்படியே கேட்கிறேன். சிவபக்தியில் சிறந்த மதுராந்தகத்தேவரை மணந்து கொள்ள விரும்புகிறாயா, அல்லது வீரதீர பராக்கிரமங்கள் மிகுந்த ஆதித்த கரிகாலருக்கு மாலையிடப் பிரியப்படுகிறாயா?
0: திடீரென்று மணிமேகலை எதையோ நினைத்து கொண்டவள் போல கலகலவென்று வாய்விட்டுச் சிரித்தாள்.
2: ஏன் சிரிக்கிறாய் மணிமேகலை? நான் பரிகாசம் செய்கிறேன் என்று எண்ணிக்கொண்டாயா?
0: இந்த விஷயத்தை முடிவு செய்வதற்காகவே என்னை உன் தமையன் இங்கே முக்கியமாக வரச் சொன்னான். இன்னும் சற்று நேரத்தில் கரிகாலர் இங்கே வந்துவிடக்கூடும், உன் தமையனும் வந்துவிடுவான். உன் அந்தரங்கத்தை அறிந்து சொல்லுவதாக அவனுக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன்.

0: என்றாள் நந்தினி. என் அந்தரங்கம் இன்னதென்று எனக்கே தெரியவில்லையே அக்கா. நான் என்ன செய்யட்டும்?
1: எதற்காக சிரித்தாய்? அதையாவது சொல் என்று கேட்டாள் நந்தினி.
0: மதுராந்தகர் பெயரை சொன்னதும் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது. 4 மாதத்துக்கு முன்பு அவர் இந்த வீட்டுக்கு ஒரு தடவை வந்திருந்தாரா? தாங்கள் வழக்கமாக வரும் மூடு பல்லக்கில் ஏறிக்கொண்டு ஒருவரும் பார்க்காமல் திரை போட்டு கொண்டு வந்தார். அந்த புறத்தில் எங்களுக்கு இந்த ரகசியம் தெரியாது. தாங்கள் தான் வந்திருக்கிறீர்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்தோம். பழுவூர் ராணியே அந்த புறத்துக்கு வரவில்லை என்று ஒருவருக்கொருவர் கேட்டுக்கொண்டிருந்தோம்.
2: அக்கா, பெண்களை பெண்கள் கல்யாணம் செய்து கொள்ள முடியாது என்று சற்று முன் சொன்னீர்கள் அல்லவா?
0: மதுராந்தகரை நான் மணந்து கொள்வது ஒரு பெண்ணை மனம் புரிந்து கொள்வது போலத்தான்.
1: நந்தினி புன்னகை புரிந்து, ஆம், மதுராந்தகரை நீ விரும்ப மாட்டாய் என்றுதான் நானும் நினைத்தேன். உன் அண்ணனிடமும் சொன்னேன்.
0: மதுராந்தகத்தேவர் முன்னமே என் மைத்துனர் மகளை மணந்து கொண்டிருக்கிறார். அவள் ரொம்ப அகம்பாவக்காரி. அவளுடன் உன்னால் ஒரு நாள் கூட வாழ்க்கை நடத்த முடியாது.
1: அப்படியானால் இளவரசர் கரிகாலரிடம் நீ மனத்தை செலுத்தி விட்டாய் என்று சொல்லு என்றாள் நந்தினி.
0: அப்படியும் சொல்ல மாட்டேன் அக்கா. அவரை நான் பார்த்ததே இல்லை. எப்படி என் மனம் அவரிடம் சென்றிருக்க முடியும்?
1: அடியே, ராஜகுலத்து பெண்கள் பார்த்துவிட்டுத்தான் மனத்தை செலுத்துவது என்பது உண்டா? கதைகளிலும் காவியங்களிலும் சித்திரங்களை பார்த்துவிட்டு கீர்த்தியை கேட்டுவிட்டு காதல் கொண்ட பெண்களை பற்றி நீ அறிந்ததில்லையா?
0: ஆமாம், அறிந்திருக்கிறேன். ஆதித்த கரிகாலர் வீராதி வீரர் என்றும் உலகமெல்லாம் அவர் புகழ் பரவியிருக்கிறதென்றும் அறிந்திருக்கிறேன்.
2: அக்கா, வீரபாண்டியனுடைய தலையை ஆதித்த கரிகாலர் ஒரே வெட்டில் வெட்டிவிட்டாரமே, அது உண்மையா?
1: நந்தினியின் முகம் அந்த சமயம் எவ்வளவு பயங்கரமாக மாறியது என்பதை மணிமேகலை கவனிக்கவில்லை. நந்தினி சில வினாடி நேரம் வேறு பக்கம் பார்த்து கொண்டிருந்து விட்டு திரும்பினாள். அதற்குள் அவள் முகம் பழையபடி பார்ப்போரை மயக்கும் மோகன வசீகரத்துடன் விளங்கியது. மணிமேகலை, ஒருவருடைய தலையை ஒரே வெட்டில் வெட்டிவிடுவது பெரிய வீரம் என்று கருதுகிறாயா? அது பயங்கர அசுரத்தனமில்லையா என்றாள்.
0: நீங்கள் சொல்வது எனக்கு விளங்கவில்லையக்கா. பகைவனின் தலையை வெட்டுவது வீரமில்லையா? அது எப்படி அசுரத்தனமாகும்?
1: இந்த மாதிரி யோசனை செய்து பார். உனக்கு ரொம்ப வேண்டியவன் ஒருவனை அவனுடைய பகைவன் தலையை வெட்ட வருகிறான் என்று வைத்துக்கொள். உன் தமையனை எண்ணிக்கொள். அல்லது நீ மனம் செய்து கொள்ள உத்தேசித்திருக்கும் காதலன் ஒருவன் இருப்பதாக நினைத்துக்கொள். அவன் காயம்பட்டு படுத்த படுக்கையாக கிடக்கும்போது இன்னொருவன் அவனுடைய பகைவன் கத்தியை ஓங்கிக் கொண்டு தலையை வெட்ட வருகிறான் என்று எண்ணிக்கொள். அப்படி வெட்ட வருகிறவனுடைய வீரத்தை நீ மெச்சி பாராட்டுவாயா என்று கேட்டாள் பழுவூர் ராணி. மணிமேகலை சற்று யோசித்துவிட்டு,
0: அக்கா, மிக விசித்திரமான கேள்வி நீங்கள் கேட்கிறீர்கள். ஆயினும் எனக்கு தோன்றும் மறுமொழியை சொல்லுகிறேன். அத்தகைய நிலைமை எனக்கு ஏற்பட்டால் நான் சும்மா பார்த்து கொண்டிருக்க மாட்டேன். கொல்ல வருகிறவனுடைய கையிலிருந்து கத்தியை பிடுங்கி அவனை நான் குத்தி கொன்று விடுவேன் என்றாள்.
1: நந்தினி மணிமேகலையை ஆர்வத்துடன் கட்டி தழுவிக் கொண்டாள். என் கண்ணே, நல்ல மறுமொழி சொன்னாய். இவ்வளவு புத்திசாலியாகிய உனக்கு நல்ல கணவன் வாய்க்க வேண்டும் என்று கவலையாயிருக்கிறது. ஆதித்த கரிகாலர் கூட உனக்கு தக்க மணவாளர் ஆவாரா என்பது சந்தேகம்தான் என்றாள் நந்தினி.
0: நானும் அப்படித்தான் எண்ணுகிறேன். கரிகாலருடைய குணாதிசயங்களை பற்றி கேட்ட பிறகு அவரை நினைத்தால் எனக்கு சற்று பயமாக இருக்கிறது. என்னுடைய அந்தரங்கத்தை என் மனத்தில் உள்ளதை உள்ளபடி சொல்லட்டுமா அக்கா
1: என்று கேட்டாள் மணிமேகலை. நந்தினி மணிமேகலையின் முகவாயை சற்று நிமிர்த்தி பிடித்து கொண்டு அவளுடைய மலர்ந்த கண்களை ஊடுருவி நோக்கினாள். என் கண்மணி, உன் அந்தரங்கத்தை நீ என்னிடம் சொல்லாமல் வைத்துக் கொள்வதே நல்லது. பார்க்கப் போனால் உனக்கு நான் பழக்கமாகி முழுமையாக ஒரு நாள் கூட ஆகவில்லை. நெடுநாள் பழகிய தோழிகளிடம் அந்தரங்கத்தைச் சொல்ல வேண்டும் என்றாள்.
0: இல்லை அக்கா, உங்களை பார்த்தால் எனக்கு வெகுநாள் பழக்கமான தோழி மாதிரியே தோன்றுகிறது. யாரிடமும் சொல்லாத விஷயத்தை தங்களிடமும் சொல்லும்படி என் உள்ளம் தூண்டுகிறது. யாரிடமும் கேட்கக்கூடாத காரியத்தை தங்களிடம் கேட்கும் தைரியமும் உண்டாகிறது.
1: அப்படியானால் கேளடி கண்ணே.
0: உருவளி தோற்றம் என்று கதைகளில் சொல்லுகிறார்களே, அது உண்மையாக ஏற்படக்கூடுமாக்கா? நம் எதிரில் ஒருவர் இல்லாத போது அவர் இருப்பது போல தோன்றுமா?
1: சில சமயங்களில் அப்படி தோன்றும். ஒருவரிடம் நாம் அதிகமான ஆசை வைத்திருந்தால் அவருடைய உருவம் எதிரில் இல்லாவிட்டாலும் இருப்பது போல தோன்றும். ஒருவரிடம் அதிகமான துவேஷம் வைத்திருந்தால் அவருடைய உருவமும் தோற்றமளிக்கும். மாயக்கண்ணனுடைய கதை நீ கேட்டதில்லையா மணிமேகலை?
3: ஆயிரத்தி 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம்.

0: மற்றும் நாமக்கல்
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: கணப்பொழுதுல முகபாவங்களை மாற்றிக்கொள்ற திறமைய போலவே பேச்சிலையும் போட்டு வாங்குற அபார ஆற்றல் நந்தினிக்கு இருப்பதை பார்த்துக்கிட்டு வரோம். இதுவரையில 3 பெண்களுடன் மட்டுமே முக்கியமா உரையாடி இருக்கிறாள் என்பதையும் கவனிக்கிறோம். குந்தவை நவராத்திரியை ஒட்டி வந்திருந்த போது பேச்ச கொடூர ஆயுதமா பயன்படுத்தி துடிக்க வச்சது நினைவிருக்கும். ராக்கம்மா வலிய வந்து பேசினாள். கோடிக்கரை காட்டுக்குள்ள மந்திரவாதி காத்திருப்பதாக சொன்னதும் நந்தினிக்கு வியப்பு தான். இருந்தாலும் அவளை ரொம்ப நெருங்க விடல. மணிமேகலை தான் நடத்திக்கிட்டு வந்திருக்கிற நாடகத்தின் உச்சகட்டம் இந்த பெண்ணின் வீட்டில் தான் ஏற்பாடு ஆகியிருக்குது. ஐயனார் கோவிலுக்கும் வேட்ட மண்டபத்துக்கும் நடுவில் அடியாட்களின் நடமாட்டம் மும்முரமாக இருக்குது. வேட்ட மண்டபத்து தூசியை தட்ட இடும்பன்காரி உள்ளே இருக்கவே இருக்கான். கோட்டைக்கு வெளியே நாயோடு சுத்திக்கிட்டு இருக்கான் தேவராளன். இந்த நிலையில் ஒரு பெண்ணின் துணை வேணுமே. உன் அண்ணன் அல்லது உன் உள்ளம் கவர்ந்தவன் காயம் பட்டு படுத்த படுக்கையாக கிடக்கும்போது இன்னொருவன் அவனுடைய பகைவன் கத்தியை ஓங்கிக்கிட்டு தலையை வெட்ட வர்றான்னு நினச்சிக்கோ. வெட்ட வரவனுடைய வீரத்தை நீ மெச்சி பாராட்டுவாயா? இதுக்கு மணிமேகலை சொன்ன மறுமொழி நந்தினியை பூரிக்க செய்துட்டது. மணிமேகலை தனக்கு சரியான பெண் துணை தான். சாமர்த்தியத்தை பாருங்க. மணிமேகலையின் துணைவர் நல்லவராக அமையணுமேன்னு கவலை வந்துடுச்சு. ஆதித்த கரிகாரர் கூட அவளுக்கு ஏற்ற மணவாளர் ஆவாரா என்பது கூட சந்தேகம்தான். எப்படி? கதையோட்டத்தின் இந்த பகுதியில் இடம்பெற்ற சில சொற்கள், தொடர்கள், செய்திகள். அவதூறு ஒருத்தரை களங்கப்படுத்துகிற நோக்கத்துடன் தூற்றும் பழிச்சொல். மாய்மால வார்த்தைகள். அனுதாபம் கிடைக்க பயன்படுத்துகிற ஏமாற்று சொற்கள். சுருக்கமாக சொல்கிறதானா பாசாங்கு. சித்திரங்களை பார்த்துட்டும் கீர்த்தியை கேட்டுட்டும் காதல் கொண்ட பெண்களை பற்றி நீ அறிந்ததில்லையா? இப்படி நந்தினி மணிமேகலையை கேட்டபோது உடனே நம் நினைவுக்கு வருவது நள தமயந்தி கதை. நிடத நாட்டு மன்னன் நளனின் புகழை கேள்விப்பட்ட விதர்ப நாட்டு இளவரசி தமயந்தி மனக்கண்ணில் கண்ட அவன் உருவத்தை வரைய செய்து அதை பார்த்து கசிந்து உருகினாளாம். உருவெளி தோற்றம், இடைவிடாத நினைப்பினால எதிரில் இருக்கிறது போலவே தோன்றும் பொய்த் தோற்றம். இதை உருவெளிப்பாடு, உருவெளிப்பாடு கண்டு வருந்தல், இப்படி மனநிலைகளில் ஒன்றா கருதுவது இலக்கிய மரபு. மனசோடு இயங்கும் முறையும் புலன்களின் வெளிப்பாடும் இணைவதால் கடந்த கால அனுபவங்கள், நிகழ்கால காட்சிகள் ஏற்படுத்துகிற ஒரு வகை குழப்பம். இது உளவியல் தர விளக்கம். நேர்களே, உன் ரகசியங்கள் எல்லாம் என்னிடம் சொல்லாதேன்னு சொல்லி மணிமேகலைய நந்தினி தூண்டினதை நினைவில் வச்சுப்போம். அடுத்த பகுதியில் சந்திப்போம்.
2: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: சேர்க்கும் இரவில்
1: இதயம் மகிழும் பாடல்களோடு
0: வண்ணம் சிந்தும் இசையால்
1: தேகம் சிலிர்க்க
0: நேயர்களின் என்ன கருத்துக்களை
1: வானவீதியெங்கும் வாசம் வீச வருகிறது.
0: நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியின் பக்கம் இணைந்து கொள்ளும் நாங்கள்
0: சுமலதா,
1: என்றென்றும் சிநேகமுடன் சித்திக்.
0: வணக்கம் நேர்களே.
1: வாழ்த்துக்கள் நேர்களே.

0: நிகழ்ச்சியின் பக்கம் இணைந்து கொள்ளும் நாங்கள்
1: சுமலதா
0: என்றென்றும் ஸ்நேகமுடன் சித்திக்.
1: வணக்கம் நேர்களே.
0: வாழ்த்துக்கள் நேர்களே.
1: தங்களன்புடன் நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களோடு விருப்ப பாடலையும் கேட்க எழுதி அனுப்பலாம். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
0: நிகழ்ச்சியின் ஆரம்ப பாடலாக ஒலிக்க காத்திருக்கிறத சிகரம் திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார் ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் குணசீலன்.

0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
1: மேலும்
0: 94-86-28-24-24
1: என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.

0: வளமையான அலைவரிசை 100.5 மகாஹெர்ட்ஸிலும், சேலம் சுற்று வட்டார நேயர்கள் 103.7 மகாஹெர்ட்ஸிலும், தஞ்சை சுற்று வட்டார நேயர்கள் 101.2 மகாஹெர்ட்ஸிலும் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: தங்கள் அன்புடன்.
0: இன்றும் வளமை போலவே நேர்களின் கருத்து மலையில் நனைய தயாராகுவோம். நேர்களே, இன்றைய தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் கடந்த ஜூலை மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமை முதல் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வரை 94 86 28 24 24 என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கு நேயர்கள் அனுப்பி வைத்த விமர்சன கருத்துக்களை வாசிக்க கேட்கலாம்.
2: முதல் பதிவு கடந்த மாதம் ஜூலை 22ஆம் தேதி புதன்கிழமை அன்று காலை 8 மணிக்கு வலம் வந்த மனதோடு ராகம் நிகழ்ச்சியில் தேனி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் அரங்கேறியது. நிகழ்ச்சி மிகவும் அருமையாக இருந்தது. வழங்கிய பண்பலைக்கும் அறிவிப்பாளர் அபிஷேக் நாகதேவன் அவர்களுக்கும் நன்றிகளை கட்சவி வழியாக தெரிவித்துள்ளார்கள். பித்தநாயக்கன்பட்டி, பழனிவட்டம் ஜெயச்சந்திரன், நாகலட்சுமி, ரமேஷ், திருப்பூர் வெள்ளக்கோவில் அனிதா.
0: இனி கடந்த ஜூலை மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமை அன்று பகல் 12 மணிக்கு அரங்கேறிய மகளிர் நேரம் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் தடம் பதிக்கலாம் என்ற தலைப்பில் மாம்பழ தின சிறப்பு நிகழ்ச்சியாக அரங்கேறியது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பெரியங்குளம் கைலாசப்பட்டி எஸ் முருகேஸ்வரி அவர்கள் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு மாம்பழத்தின் மதிப்பு கூட்டல், அதாவது மாம்பழ பொடி மற்றும் மாம்பழ மிட்டாய் போன்றவற்றை எவ்வாறு செய்வது குறித்து என்பதை பற்றி சிறப்பான முறையில் விளக்கம் தந்தார். மேலும் அந்தந்த பருவங்களில் கிடைக்கும் மாம்பழங்கள் குறித்தும் எண்ணற்ற தகவல்களை நிகழ்ச்சியோடு இணைத்தார். நிகழ்ச்சியானது பயனுள்ள வகையில் அமைந்திருந்தது. நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெற்றோம். படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் சுரேந்தர் அவர்களுக்கும் பாராட்டுகள் என தனது என்ன கருத்தினை கட்சவியின் பக்கம் தெரியப்படுத்தியுள்ளார்கள் நடந்தை புளியம்பட்டி சிவகாமி ரங்கசாமி மற்றும் திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அனிதா. நேர்களை, நம் பண்பலையில் அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது என்ன கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
2: நிலைய இயக்குனர்
0: தங்கள் அன்புடன் பகுதி,
2: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
0: கொடைக்கானல் 624 101.
2: மின்னஞ்சல் முகவரி
0: kodaifm@gmail.com.
2: கட்சவி இலக்கம்
0: 94 86 28 24 24. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. நிகழ்ச்சியில் அடுத்ததாக செந்தமிழ் செல்வன் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார். தருமபுரி மாவட்டம் பெரியவத்தலாபுரம் செல்வராசு.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
4: OVJ ஒரிஜினல் வாசவி ஜுவல்லரி மார்ட்டில் தங்க நகைகளுக்கு சேதாரம் 0% முதல் 3% வரை மட்டுமே.
5: VVS EF வைர நகைகள் 1 கேரட் ரூபாய் 58,500 மட்டுமே.
4: எங்களது கிளைகள்
5: ரயில்வே ஸ்டேஷன் ரோடு, திண்டுக்கல்,
4: தாராபுரம் ரோடு, ஒட்டன்சத்திரம்.
6: ஆகஸ்ட் 3 ஆடிப்பெருக்கு தங்கம் வாங்க உகந்த நாள்.
7: கடந்த மாதம் ஜூலை 23 அன்று காலை 7 மணிக்கு ஒளிபலம் வந்த சுகமான காலை நிகழ்ச்சியில் அறிவிப்பாளர் கானல் மேனன் புத்துணர்வோடு பாடல்களை வழங்கி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். படைத்த அறிவிப்பாளருக்கும் கோடை பன்மலை 100.5 பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் கட்சவி வழியாக பகிர்ந்துள்ளார்கள் திண்டுக்கல் தாடிக்கொம்பு சௌந்தர்யா, பிரபு சக்கரவர்த்தி, மோகன ராமகிருஷ்ணன்.
8: அடுத்ததாக, கடந்த ஜூலை மாதம் 23 வியாழக்கிழமை அன்று காலை 8 மணிக்கு அரங்கேறிய மனதோடு ராகம் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் விருதுநகர் மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் தித்திப்பான புது திரைசை பாடல்களோடு வந்து சென்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு நேயரும் தனக்கு பிடித்தமான புது திரைசை பாடல்களை கேட்டு மகிழ்ந்தார்கள். நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் லட்சுமி நாகேந்திரன் அவர்களுக்கும் பாராட்டுக்கள் என கட்சவி பக்கத்தில் தனது எண்ண பதிவினை பதிவு செய்துள்ளார்கள். சேலம் புள்ளம்பட்டி அம்சா, பெத்தநாயக்கன்பட்டி ஜெயச்சந்திரன்.

0: நாகலட்சுமி மற்றும் ரமேஷ்.
1: கடந்த ஜூலை மாதம் 23ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று இரவு 9 மணிக்கு ஒலிபரப்பான கொடைத்தென்றல் நிகழ்ச்சியில் நெஞ்சம் மறவாத பாடல்களை மனம் ரசிக்க தந்து இரவு நேரத்தில் மனதை தொட்டு வருடி சென்ற கொடைத்தென்றல் அருமை. இதமான பாடல்களை இனிய கவிதை வரிகளோடு வழங்கிய அறிவிப்பாளர் எட்வர்ட் கிங் அவர்களுக்கும் கோடை பண்பலை 100.5 நன்றிகளை கட்சவி வழியாக தெரிவித்துள்ளார்கள். திண்டுக்கல் தேவி சிவானி, தாடிக்கொம்பு சௌந்தர்யா, பிரபு சக்கரவர்த்தி, மோகன ராமகிருஷ்ணன்.
2: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதி அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆராரோ ஆரிரரோ திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் நாகுலகவுண்டன்பட்டி துரை பெருமாள் ஜோதி, கவியமுதன் மற்றும் பாக்கிய பாரதி.

0: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா?
1: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
0: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9245044.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்,
2: வருடம்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: PM ஜெய். அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ்,
4: AI இன்டெகிரேட்டட் கரிக்குலம்,
3: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள்,
4: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி,
3: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம்.
4: கவுன்சிலிங் கோட் 2620.
3: மேலும் விவரங்களுக்கு 9443734670.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் அணில் கொள்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், சேலம் த காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ் ஒரிஜினல் வாசவி ஜுவல்லரி, ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

0: அடுத்ததாக, கடந்த ஜூலை மாதம் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று காலை 8 மணிக்கு அரங்கேறிய மனதோடு ராகம் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் அறிமுக நேர்களின் பங்களிப்பில் புது திரைசை பாடல்களோடு வந்து சென்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட புதுமுகங்கள் தன்னை அறிமுகம் செய்ததோடு தனக்கான விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ்ந்தார்கள். நிகழ்ச்சியானது ரசிக்கும் வகையில் அமைந்திருந்தது. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சியினை கலகலப்பாக கொண்டு சென்ற அறிவிப்பாளர் ரங்கா அவர்களுக்கும் பாராட்டுகள் என கட்சவி பக்கத்தில் தனது எண்ண பதிவினை பதிவு செய்துள்ளார்கள். தர்மபுரி மாவட்டம் பாரதிபுரம் ராஜ், திருச்சி மாவட்டம் கருமண்டபம் வேலாயுதம் மற்றும் திரவியமலர்.
1: அடுத்ததாக, சென்ற மாதம் ஜூலை 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வலம் வந்த வானவில் நிகழ்ச்சியில் முன்மாதிரியாக இருங்கள் ஏன் என்ற தலைப்பில் வானவில் நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேயர்கள் பலவிதமான முன்மாதிரிகளை பண்பலையில் பகிர்ந்து கொண்டார்கள். நமது வீட்டில் வளரும் வருங்கால தூண்களுக்கு நான் முன்மாதிரியாக இருந்தால்தான் அதை பார்த்து என் குழந்தைகள் வளர்கிறார்கள். அதற்கு நான் தான் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்ற நிகழ்ச்சியின் இறுதி கருத்து மிகவும் அருமையாக இருந்தது. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சியை நெறியாளுகை செய்த அறிவிப்பாளர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்கள். தர்மபுரி பாரதிபுரம் ராஜ்.
0: அடுத்ததாக, கடந்த ஜூலை மாதம் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று இரவு 9 மணிக்கு வீசிய கொடைத்தென்றல் நிகழ்ச்சி

ஆனது. முதல் திரைப்பட பாடகர் திருச்சி லோகநாதன் அவர்களின் 102வது பிறந்த நாளை சிறப்பிக்கும் வகையில் இசை கீதங்களோடு வந்து சென்றது. நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அத்தனை பாடல்களையும் கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சியில் இடம்பெற்ற கருத்துக்களும் ரசிக்கும் வகையில் அமைந்திருந்தன. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 மூத்த அறிவிப்பாளர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் பாராட்டுகள் என தனது எண்ண பதிவினை கட்சவியின் பக்கம் தெரியப்படுத்தியிருக்கிறார்கள் தேனி சிலமலை, பிச்சைமணி மற்றும் புஷ்பம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பெருந்துறை ஆய் கவுண்டன் பாளையம் தேவராஜ், கௌசல்யா, நந்தகுமார் இவர்களின் விருப்பத்தில் சந்திக்கு வந்த கிளி.

0: செல்கினி சென்ற மாதம் ஜூலை 25ஆம் தேதி கட்சவி வழியே தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு அன்று காலை 9 மணிக்கு வலம் வந்த வானவில் நிகழ்ச்சி குறித்த பதிவு இது. அன்றைய வானவில்லின் வண்ணம் பொறுமை அவசியம் தேவை, வார்த்தையிலா வாகனத்திலா என்ற விவாத மன்றமாக விரிந்தது. நிகழ்ச்சி மிகவும் அருமையாக இருந்தது. நிகழ்ச்சியில் பேசிய நேயர்கள் அனைவரும் வாழ்வில் அனுபவத்தால் உணர்ந்த கருத்துக்களை நிகழ்ச்சியில் பகிர்ந்து சென்றார்கள். மிகச் சிறப்பாக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர் ஜான் டி பிரிட்டோ அவர்களுக்கும் கோடை பண்பலை 100.5 மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கட்சவி வழியாக பகிர்ந்துள்ளார்கள். திருச்சி தொட்டியம் ஆனைக்கல்பட்டி திவாகரன், சிவகங்கை மாவட்டம் குண்டேந்தல்பட்டி தவமணி, தஞ்சாவூர் வியாகுலமேரி.
1: அடுத்ததாக கடந்த ஜூலை மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை அன்று மாலை 4 மணிக்கு விரிந்த வண்ணத்துருகை நிகழ்ச்சியானது அன்றைய தினம் கலக்கல் கேள்வியாக மலர்ந்தது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரும் தனக்கு கேட்கப்பட்ட கலக்கல் கேள்விகளுக்கு கலகலப்பான பதில்களை தந்து மகிழ்ந்தார்கள். நிகழ்ச்சியானது நகைச்சுவையாக நகர்ந்தது. மேலும் நிகழ்ச்சியினை உற்சாகமாக நகர்த்திய மூத்த அறிவிப்பாளர்கள் ஜான்டி பிரிட்டோ மற்றும் ரவிச்சந்திரன் இருவருக்கும் பாராட்டுகள் என தனது எண்ண பதிவினை கட்சவியின் பக்கம் தெரியப்படுத்தியிருக்கிறார்கள் தேனி சிலமலை பிச்சைமணி, புஷ்பம், சிவகங்கை மாவட்டம் குண்டேந்தல்பட்டி தவமணி, தஞ்சாவூர் வியாகுலமேரி மற்றும் சேலம் தொலசம்பட்டி சுதாகர்.
0: இனி கடந்த ஜூலை மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை அன்று இரவு 9 மணிக்கு ஒளிவலம் வந்த கொடை தென்றல் நிகழ்ச்சியானது உயிரில் உறைந்தவையாக வலம் வந்தது. அன்னை மடியில் என்ற தலைப்பில் சோகத்திலும் சுகமான அன்னையின் பாடல்களை ஒளிபரப்பிய அறிவிப்பாளர் ஜான் டி பிரிட்டோ அவர்களுக்கும் குடும்ப பண்பலை 100.5 பாராட்டுக்களை கட்சவி வழியாக தெரிவித்துள்ளார்கள் தேனி சிலமலை பிச்சைமணி, புஷ்பம், தர்மபுரி பெரிய வத்தலாபுரம் செல்வராசு.
1: நேர்களை நம் பண்பலையில் அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர்
1: தங்கள் அன்புடன் பகுதி,
0: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
1: கொடைக்கானல் 624-101.
0: மின்னஞ்சல் முகவரி
1: kodaifm@gmail.com.
0: கட்சவி இலக்கம்
1: 94-86-28-24-24. நிகழ்ச்சியில் அடுத்ததாக காதல் பரிசு திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். தூத்துக்குடி மாவட்டம் மஞ்சள் நீர்காயல் சிங்காரவேல், சுரேஷ் முருகன், மம்சாபுரம் மீனா மற்றும் மேலப்பாளையம் விஸ்மி.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8985712345.
4: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு 7 மணிக்கு
5: தங்கள் அன்புடன்
4: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
5: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
4: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
5: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
4: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
5: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
4: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
5: மேலும்
4: 94-86-28-24-24
5: என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
4: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
5: நமது கோடை பண்பலை 100.5.

0: சுழலும் உலகில் வளம் வரும் வசந்தமாய் நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: அடுத்ததாக, கடந்த ஜூலை மாதம்

0: ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு விரிந்த வானவில் நிகழ்ச்சியானது ஈரோடு புத்தக திருவிழா 2026 என்ற தலைப்பில் வண்ணம் தந்தது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் தலைவர் ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் கலந்து கொண்டு ஈரோடு புத்தக திருவிழா குறித்து எண்ணற்ற தகவல்களை நிகழ்ச்சியின் பக்கம் பரிமாற்றம் செய்தார். நிகழ்ச்சியில் இடம்பெற்ற தகவல்கள் அனைத்தும் பயனுள்ள வகையில் அமைந்திருந்தன. மேலும் புத்தகம் என்பது அறிவு சார்ந்த கருத்துக்களை உள்ளடக்கிய பொக்கிசம் என்று புத்தகம் சார்ந்த எண்ணற்ற தகவல்களை நிகழ்ச்சியோடு இணைத்தார். நிகழ்ச்சியானது பயனுள்ள வகையில் அமைந்திருந்தது. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சியினை நெறியாளுகை செய்த மூத்த அறிவிப்பாளர் JP ரமேஷ்குமார் அவர்களுக்கும் பாராட்டுகள் என தனது எண்ண பதிவினை கட்சவியில் தெரியப்படுத்தியிருக்கிறார் தர்மபுரி மாவட்டம் பெரியவத்தலாபுரம் செல்வராசு.
1: அடுத்ததாக கடந்த ஜூலை மாதம் 26 ஞாயிற்றுக்கிழமை அன்று இரவு 7 தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் சென்ற மாதம் ஜூலை 15 முதல் 21 வரை அனுப்பப்பட்ட குறுஞ்செய்திகள் வாசிக்கப்பட்டு நேயர்களின் விருப்ப பாடல்களும் வழங்கப்பட்டது. வழங்கிய கோடை பண்பலை 100.5 வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்கள் திருச்சி கருமண்டபம் வேலாயுதம் திரவியமலர்.
0: அடுத்ததாக கடந்த ஜூலை மாதம் 26 ஞாயிற்றுக்கிழமை அன்று இரவு 9 வீசிய கொடைத்தன்றல் நிகழ்ச்சியானது. அன்றைய தினம் தேனி 3 கண் மாஸ்டர் சேஃப்டி CCTV நிறுவனத்தின் இயக்குனர் மற்றும் நிறுவனர் என் முத்து செந்தில்குமார் அவர்களுடன் ஒரு நேர்காணல் இடம்பெற்றது. நிகழ்ச்சியில் குடும்பம், பொது இடங்கள், கடைகள், வீடு போன்ற இடங்களில் எப்படி கண்காணிப்பு செய்வது, அலைபேசியுடன் இணைப்பு போன்ற விழிப்புணர்வு தகவல்களை தாங்கி வந்தது அன்றைய நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் எண்ணற்ற தகவல்களை கேட்டு பயன்பெற்றோம். படைத்த கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சியில் உடன் பயணித்த நிகழ்ச்சி பொறுப்பாளர் முருகேஸ்வரி அவர்களுக்கும் பாராட்டுகள் என தனது எண்ண பதிவினை கட்சவியின் பக்கம் தெரியப்படுத்தியிருக்கிறார்கள் கரூர் மாவட்டம் திருக்காடுதுறை பூபதி, பாரதி, மோனிகா, ஸ்ரீசுதன் மற்றும் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சண்முகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கூலி கூவுது திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் கரூர் மாவட்டம் திருக்காடுதுறை பூபதி, பாரதி, மோனிகா மற்றும் ஸ்ரீசுதன்.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345. விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், தரமான கல்வி, இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதியுடன் ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன் நடைபெறுகிறது. விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 9 மணிக்கு மாஸ்டர் சேஃப்டி சிசிடிவி கேமரா நிறுவனம் வழங்கும் கொடை தென்றல்.
6: தேனி மாவட்டத்தின் 3வது கண். கடந்த 16 வருடங்களாக தேனி மாவட்டத்தில் கண்காணிப்பு கேமராவில் சிறந்து விளங்கும் மாஸ்டர் சேஃப்டி சிசிடிவி கேமரா நிறுவனம்.
7: நேர்களுக்கு ஒரு அறிவிப்பு. கொடைக்கானலுக்கு சுற்றுலா வரும் பயணிகள் சாலையோரமாக சமைப்பது மற்றும் சாப்பிட்ட பின் கழிவு நெகிழி பொருட்களை வனப்பகுதியில் போடுவது, சாலையோரமாக மது அருந்துவது, புகைப்பிடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம். கொடைக்கானல் சார்ந்த பட்டாக்காட்டில் புதர்களை சுத்தம் செய்து தீ வைக்கும் போது வனத்துறை மற்றும் வருவாய்த்துறைக்கு தகவல் தெரிவிக்க அறிவுறுத்தப்படுகின்றார்கள். குப்பைகளை குப்பை தொட்டியில் மட்டும் போடவும், சாலையிலோ அல்லது வனப்பகுதியிலோ போடாதீர்கள். சாலையோர வனப்பகுதியில் வாகனத்தை நிறுத்தாதீர்கள். வனப்பகுதியில் அத்துமீறி நுழைவது, வன விலங்குகளுக்கு உணவளிப்பது சட்டப்படி குற்றமாகும். வனத்தையும் வன விலங்கையும் பாதுகாத்தல் ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்பதை அனைவரும் உணர வேண்டும். கொடைக்கானலை சார்ந்த கீழ்மலை பகுதியிலிருந்து மேல்மலை பகுதி வரை எங்கேயாவது தீ புகை தென்பட்டால், வனம் சார்ந்த இடர்பாடுகள் ஏற்பட்டால் உடனடியாக 9443886452 என்ற எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கவும். அத்துமீறல்களில் ஈடுபடுவோர் மீது வன சட்டங்களின்படி கடும் தண்டனை விதிக்கப்படும். பொதுநலன் கருதி வெளியிடுவோர் கொடைக்கானல் வனச்சரகம் மற்றும் கோடை பண்பலை 100.5.

0: என்றும் எப்போதும் பதிவு செய்யும் நிகழ்ச்சியாக கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: அடுத்ததாக, கடந்த ஜூலை மாதம் 27ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று பகல் 1 மணிக்கு அரங்கேறிய நெஞ்சில் நிறைந்தவி நிகழ்ச்சியில் இடம்பெற்ற நேயர்களின் கடிதவழி காவிய கானங்கள் ஒவ்வொன்றும் ரசிக்கும் வகையில் அமைந்திருந்தன. மலரும் நினைவுகளாய் எங்கள் மனங்களில் இடம்பெற்ற பாடல்களை நிகழ்ச்சியில் ஒலிக்க செய்து நிகழ்ச்சியினை ரசிக்க செய்த அறிவிப்பாளர் சுகன்யா மார்த்தாண்ட பூபதி அவர்களுக்கும் கோடை பண்பலை 100.5 பாராட்டுகள் என கட்சவி பக்கத்தில் தனது எண்ண பதிவினை பதிவு செய்திருக்கிறார் சேலம் குள்ளம்பட்டி அம்சா.
1: அடுத்ததாக, கடந்த ஜூலை மாதம் 27ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று பிற்பகல் 3 மணிக்கு வந்த உயிரெழுத்து நிகழ்ச்சியானது காற்று என்ற தலைப்பில் வளம் வந்தது. நிகழ்ச்சியில் இனிமையான பொழிப்புரையுடன் இனிமையான பாடல்களையும் எழுதி அனுப்பிய நேயர் சேலம் இரும்பாலை வெங்கடேஷ் அவர்களுக்கும், நிகழ்ச்சியை துல்லியமாக தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர் சித்தார்த்தன் அவர்களுக்கும் கோடை பண்பலை 100.5 பாராட்டுக்களை கட்சவி வழியாக தெரிவித்துள்ளார்கள் சேலம் குள்ளம்பட்டி அம்சா.
0: அடுத்ததாக, கடந்த ஜூலை மாதம் 27ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று மாலை 5 மணிக்கு இசைத்த சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற இடைக்கால பாடல்கள் ஒவ்வொன்றும் எங்கள் மனங்களை வருடி சென்றன. துள்ளல் இசை கீதங்களால் நிகழ்ச்சியினை அழகு செய்த அறிவிப்பாளர் பிரேமா ஜெகன் அவர்களுக்கு சேலம் மற்றும் திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அனிதா. நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கும் புதிய நேயர்களும் நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தனது எண்ண கருத்தினை 94 86 28 24 24 என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கு அனுப்பி வையுங்கள். நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ள காத்திருக்கிறோம்.
1: இனி, கடந்த ஜூலை மாதம் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று காலை 10 மணிக்கு வலம் வந்த கலையும் கானமும் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர் கரூர் வெங்கமேடு நாட்டுப்புற பாடகர் செல்வம் அவர்கள் நாட்டுப்புற பாடல்களை பாடி நிகழ்ச்சியை சிறப்பு செய்தார். நிகழ்ச்சியை தொகுத்தளித்த அறிவிப்பாளர் அமுதா அவர்களுக்கும் கோடை பண்பலை 100.5 வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் தர்மபுரி பாரதிபுரம் ராஜ்.
0: அடுத்ததாக, கடந்த ஜூலை மாதம் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று பகல் 1 மணிக்கு அரங்கேறிய நெஞ்சில் நிறைந்தவி நிகழ்ச்சியில் இடம்பெற்ற நீர்களின் கடிதவழி காவிய கானங்கள் ஒவ்வொன்றும் மனதில் இடம்பெற்ற இன்ப ராகங்களாக வந்து சென்றன. காலங்கள் பல கடந்தாலும் காற்றலையில் தவழும் பாடல்களை ஒலிக்கவிட்டு எங்கள் மனங்களில் இடம்பெற்ற பாடல்களை தந்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் பெனாசிர் யோகானந்த் அவர்களுக்கும் பாராட்டுகள் என தனது எண்ண கருத்தினை கட்சவியின் பக்கம் தெரியப்படுத்தியிருக்கிறார் தர்மபுரி மாவட்டம் பாரதிபுரம் ராஜ்.
1: கடந்த ஜூலை மாதம் 28ஆம் தேதி இரவு 9 மணிக்கு வளம் வந்த கொடை தென்றல் விருந்தினர் விருப்பமாக ஒலித்தது. வரலாற்று துறை பேராசிரியர் சி மாணிக்கராஜ் அவர்களுடைய வாழ்க்கை பயணம், வரலாற்று துறை சார்ந்த அவருடைய பயணம் பற்றிய தகவல்களும் அருமையாக இருந்தது. நிகழ்ச்சியை நெறியாளுகை செய்த நிகழ்ச்சி பொறுப்பாளர் மயிலப்பன் அவர்களுக்கும் கோடை பண்பலை 100.5 வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கட்சவி வழியாக பதிவு செய்துள்ளார்கள் நெல்லை கட்டபொம்மன் நகர் பொன்ராணி சங்கர், ஈரோடு ஓடையக்காட்டூர் ராமசாமி.

0: நேர்களே, இன்றைய தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் கடந்த ஜூலை மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமை முதல் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வரை 94 86 28 24 24 என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி எண்ணிற்கு நேயர்கள் அனுப்பி வைத்த விமர்சன கருத்துக்களை வாசிக்க கேட்டோம்.
1: விழியிலே மணி விழியில் மௌன மொழி பேசும்.

0: நீர்களின் நினைவுகளின் நின்ற எண்ணங்களை காட்டலையில் பதித்து நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
2: கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன்.
0: இன்றைய நிகழ்ச்சியின் முத்தான நேயர் நெல்லை கட்டபொம்மன் நகர் பொன்ராணி சங்கர். அவர் கடந்த ஜூலை மாதம் 23 வியாழக்கிழமை அன்று காலை 9 வண்ணம் தந்த வானொலி நிகழ்ச்சி குறித்து தனது எண்ண பதிவினை கட்சவியின் பக்கம் தெரியப்படுத்தியிருக்கிறார். வானொலி தந்த பாடம் என்ற தலைப்பில் அரங்கேறியது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு நேயரும் தனது தனிப்பட்ட கருத்தினை அழகாகவும் ஆழமாகவும் பதிவு செய்தார்கள். வானொலி எல்லோருக்கும் பிடித்த ஒன்று. நம் நேயர்களும் வானொலியில் கற்றுக்கொண்ட பாடங்களை அருமையாக எடுத்துக் கூறினார்கள். பாராட்டுக்கள். நேர மேலாண்மை, வாழ்வியல் பாடம், விடாமுயற்சி, பொறுமை, இணைப்பு பிடிப்பதில் பொறுமை, அறிவுக்கு விருந்து, அறியாமைக்கு மருந்து என்று பல விடயங்களை நிகழ்ச்சியோடு இணைத்தார்கள். வானொலியின் மூலம் நிறைய தகவல்களையும் எண்ணற்ற கருத்துக்களையும் கட்டபொம்மன் நகர் பொன்ராணி சங்கர். நிறைவுக்கு வருகிறது நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: மீண்டும் எதிர்பார்க்கலாம் எதிர்வரும் சனிக்கிழமை அன்று 7:00.
3: இனி கேட்கலாம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
4: We bring you a talk on grievance redressal and institutional mechanism.

0: இருக்கிறது. நிகழ்ச்சியில் வயர் கேமரா, வயர்லெஸ் கேமரா, சோலார் கேமரா, இரு வழி ஒலி வசதி கொண்ட கேமராக்கள் குறித்த சந்தேகங்களுக்கு விடை அளிக்கிறார் தேனி மூன்றாம் கண் மாஸ்டர் சேஃப்டி சிசிடிவி கேமரா நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் இயக்குனர் என் முத்து செந்தில்குமார் அவர்கள்.
1: ஒருத்தர் வராரு, நீங்க யாரு, நீங்க ஏன் தோட்டத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு நம்ம ஸ்டோரேஜ் பண்ணிட்டோம்னா, யாராவது மனிதர்கள் உள்ள வந்தா இந்த கேமரா அவங்கள கேள்வி எழுப்பும். நம்ம என்ன பதிவு பண்ணி வச்சிருக்கோமோ அந்த பதிவை அது கேட்கும் போது வந்தவங்க டக்குன்னு மேல பார்க்கும் போது அந்த பிக்சரை எடுத்து நமக்கு இன்டிமேஷன் அனுப்பிச்சிடும். இன்டிமேஷன்ல வந்து கிளிக் பண்ணிட்டோம்னா, இன்கேஸ் உங்க தோட்டத்துக்கு ஒருத்தர் வேலையால நியமிச்சிருக்கீங்க, அவர் எந்த டயத்துக்கு வந்திருக்காங்க, எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்றத நீங்க இதிலேயே பாத்துக்கலாம். அதே போல அவங்க எந்த டைம் வேலை முடிச்சு போறாங்க அப்படின்றதை நீங்க இந்த சோலார் கேமராவிலேயே பாத்துக்கலாம்.
0: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, இன்று இரவு 9 மணிக்கு கொடை தென்றல்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 9 மணிக்கு மாஸ்டர் சேஃப்டி சிசிடிவி கேமரா நிறுவனம் வழங்கும் கொடை தென்றல்.
8: தேனி மாவட்டத்தின் 3வது கண். கடந்த 16 வருடங்களாக தேனி மாவட்டத்தில் கண்காணிப்பு கேமராவில் சிறந்து விளங்கும் மாஸ்டர் சேஃப்டி சிசிடிவி கேமரா நிறுவனம்.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 9 மணிக்கு மாஸ்டர் சேஃப்டி சிசிடிவி கேமரா நிறுவனம் வழங்கும் கொடை தென்றல்.
4: தேனி மாவட்டத்தின் 3வது கண். கடந்த 16 வருடங்களாக தேனி மாவட்டத்தில் கண்காணிப்பு கேமராவில் சிறந்து விளங்கும் மாஸ்டர் சேஃப்டி சிசிடிவி கேமரா நிறுவனம்.
5: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2 அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
6: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
3: கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 9 மணிக்கு மாஸ்டர் சேஃப்டி சிசிடிவி கேமரா நிறுவனம் வழங்கும் கொடை தென்றல்.
4: தேனி மாவட்டத்தின் 3வது கண். கடந்த 16 வருடங்களாக தேனி மாவட்டத்தில் கண்காணிப்பு கேமராவில் சிறந்து விளங்கும் மாஸ்டர் சேஃப்டி சிசிடிவி கேமரா நிறுவனம்.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 9 மணிக்கு மாஸ்டர் சேஃப்டி சிசிடிவி கேமரா நிறுவனம் வழங்கும் கொடை தென்றல்.
4: தேனி மாவட்டத்தின் 3வது கண். கடந்த 16 வருடங்களாக தேனி மாவட்டத்தில் கண்காணிப்பு கேமராவில் சிறந்து விளங்கும் மாஸ்டர் சேஃப்டி சிசிடிவி கேமரா நிறுவனம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்கவிருப்பது ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
1: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு, குறுகிய கால பயிர் சாகுபடி, அறுவடைக்கு பிந்தைய செயல்பாடுகள், சந்தைப்படுத்துவது மற்றும் பண்ணை சாராத நடவடிக்கைகளுக்கான முதலீட்டு கடன் உள்ளிட்ட பல்வேறு வேளாண் தேவைகளுக்கு விவசாயிகளுக்கு போதுமான மற்றும் சரியான நேரத்தில் கடன் கிடைப்பதை உறுதி செய்ய வகை செய்கிறது. அருகில் உள்ள தேசியமயமாக்கப்பட்ட வங்கி அல்லது கூட்டுறவு வங்கிக் கிளைகளை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம்.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
1: பிரதம மந்திரியின் விவசாயிகளுக்கான கௌரவ நிதியுதவி திட்டம் தகுதியுள்ள ஒவ்வொரு விவசாய குடும்பத்திற்கும் ஆண்டுதோறும் ₹6,000 நிதியுதவியை வழங்குகிறது. ஆதார் இணைக்கப்பட்ட வங்கிக் கணக்குகளுக்கு நேரடி பண பரிமாற்ற முறை மூலம் ₹2,000 வீதம் 3 சமதவணைகளாக வழங்கப்படுகிறது. விவசாயிகளுக்கு இது வெறும் நிதி ஆதரவை மட்டும் வழங்காமல் எதிர்காலத்திற்கான பாதுகாப்பு உணர்வையும் அளிக்கிறது. இத்திட்டத்தில் விண்ணப்பிக்க அருகில் உள்ள இசேவை மையத்தை தொடர்பு கொள்ளலாம்.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் அமைச்சகம், இந்திய அரசு.
3: மலைப்பயிர்கள் சந்தைப்படுத்துதல் குறித்து தேனி மாவட்டம் போடிவட்டம் அகமலை விவசாயி எஸ் சரோஜினி அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் ஆர்.பி. பரிமளாதேவி அவர்கள்.
4: வணக்கம் நேர்களே. இன்னைக்கு மலைப்பயிர்கள் எப்படி இவங்க ஏற்றுமதி பண்றாங்க, எப்படி விற்பனைக்கு கொண்டு போறாங்க, சந்தைப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்கு, இதை பத்தி எல்லாம் தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம்.
5: வணக்கம் மேடம். என்னுடைய பெயர் வந்து எஸ் சரோஜினி. நான் வந்து மலை கிராம விவசாயம் பண்ணி இப்போ வந்து ஏற்றுமதியும் நான் பண்ணிட்டு இருக்கேன்.
4: இப்போ மலைப்பயிர்கள் அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன மலைப்பயிர்கள்லாம் இப்போ நீங்கள் விற்பனைக்கு கொண்டு போகிறதுக்காக செஞ்சிட்ருக்கீங்க?
5: நாங்கள் வந்து காஃபி, மிளகு, ஏலக்காய் இந்த 3 மலைப்பயிர்கள் மட்டும்தான் விற்பனை பண்ணிகிட்ருக்கோம். மீதி எல்லாமே வந்து பழங்களில் வரும். பழங்கள் வந்து ஆணுக்குள்ளேயே நாங்கள் விற்பனை செஞ்சுட்டு அப்படியே நாங்கள் வந்துடுவோம் மேடம்.
4: இப்போ மலைப்பயிர்கள் அப்படின்னு சொல்லும்போது அதை விற்பனைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன நடவடிக்கைகள்லாம் மேற்கொள்கிறீங்க? ஏன்னா இப்போ மிளகை வந்து நம்ம பச்சை மிளகாய் எடுப்போம், அதுக்கப்புறம் அதை காய வைக்கணும். இப்போ ஏலக்காய் அப்படின்னும் போதும் நல்லா முதிர்ச்சி அடைந்த ஏலக்காய் எடுத்துட்டு அதை காய வைக்கணும். அப்படி இருக்கும்போது எப்படி அதை செய்கிறீங்க நீங்கள்?
5: இப்போ மிளகு வந்து நாங்கள் வந்து காயாவே கொடியிலேருந்து நாங்கள் எடுத்துருவோம். ஒரு இடத்துல வந்துட்டு நின்றுருக்கோம். மிளகு காயாக கொடுத்தீங்கன்னா கிலோ வந்து 250 ரூபா, அதே நீங்கள் காய வச்சு கொடுத்தீங்கன்னா கிலோ வந்து 800 ரூபா. அப்போது காய வைக்கிறது வந்து ஒரே ஒரு ப்ராசஸ் தான். அதை காய வச்சு கொடுக்கும்போது 800 ரூபா போகுது அப்படின்னா அந்த 600 ரூபா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வருது அப்படின்றது தான் நாங்கள் நினச்சா. அதை காய வச்சு தான் நாங்கள் வந்து சேல் பண்ணுவோமே தவிர காய வைக்காமல் அப்படியே நாங்கள் கொடுக்க மாட்டோம்.
4: இப்போ தரம் பிரிக்கிறது அப்படின்ற ஒரு செய்கை இதுல இருக்கு. இப்ப மிளகா இருக்கட்டும், ஏலக்காயா இருக்கட்டும், எந்த வகையில தரம் பிரிச்சு நீங்க வந்து விற்பனைக்கு கொண்டு போகிறீங்க?
5: மிளகை பொறுத்த வரைக்கும் 8 mm, 7 mm, 6 mm, 5 mm, 10 mm இந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி தான் ஏலக்காயை பொறுத்தவரையும் 6 mm, 7 mm, 10 mm, 9 mm இந்த மாதிரி இருக்குது. ஒவ்வொரு எம்எம்முக்கும் ஒவ்வொரு

0: ரேட்டு. இப்போ நீங்கள் 6 mm வாங்குறீங்க அப்படின்னா மிளகு பொறுத்தவரையும் அதுக்கு ஒரு ரேட்டு, அதே மாதிரி 10 mm 11 mm வாங்குறீங்கன்னா அதுக்கு ஒரு ரேட்டு, அதே மாதிரி தான் ஏலக்காயும். காஃபியை பொறுத்த வரைக்கும் வந்து ரெண்டே ரெண்டு வகை தான் இருக்குது, ஒன்று ரோபோஸ்டான்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து அரேபியன் சொல்லுவாங்க. அரேபியன் வந்து நாட்டு ரகம், அதை வந்து நாங்கள் செடியிலேருந்து பழமாக பறித்து அந்த பழத்துலேருந்து தோல் எடுத்து அதை வந்து நாங்கள் கழுவி காய வச்சு அதை அப்படியே வந்து நாங்கள் சேல்ஸ் பண்ணிடுவோம். ஆனால் இந்த மிளகுலையும் ஏலக்காயிலையும் தான் தரம் பிரிக்கிறது மேக்ஸிமம் இருக்கும். தரம் பிரித்து ஏன் விற்பனை பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த எம்எம் கூட்ட கூட்ட உங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்டோடைய விலை வந்து கூடும், எம்எம் குறைய குறைய அது வந்து குறையும். அதனால வந்து தரம் பிரித்து தான் மார்க்கெட்டுக்கே உங்களுக்கு வந்து அந்த சரக்குன்றது வரும்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-களில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. ஒரு பாடலுக்கு பின் நிகழ்ச்சி தொடரும்.

0: மலைப்பயிர்கள் அப்படின்னு சொல்லும்போது வாழை, அதே சமயம் காஃபி, மிளகு, அப்புறம் வந்து ஏலக்காய், இது எல்லாமே விற்பனைக்கு கொண்டு போறீங்க அப்படின்னு சொல்றீங்க. இப்போ நீங்கள் இருக்கிறது வந்து அகமலை அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு மலை கிராமம், அதிகளவு சாலை வசதிகள் வந்து இருக்கா அப்படின்னா கொஞ்சம் சிரமமான இடமா தான் இருக்கு. அப்படி இருக்கு, அங்கிருந்து எப்படி இந்த மலைப்பயிர்களை கொண்டு வந்து எப்படி விற்பனைக்கு எடுத்துட்டு போறீங்க?
1: அகமலை கிராமத்தில் இருந்து கழுதை குதிரை மூலம்னா எங்களுடைய சரக்குகளை வந்து பெரிய குளத்துக்கு கொண்டு வருவோம். பெரிய குளத்தில் இருந்து நாங்கள் வந்து திண்டுக்கல் கொண்டு போயிட்டு அங்கே ஒரு யூனிட் போட்டிருக்கோம் திண்டுக்கல்ல. ஏன்னா அந்த கிராமத்தில் எந்த விதமான ஒரு டெக்னாலஜியும் கிடையாது அப்படின்றதுனால இங்கே திண்டுக்கல் கொண்டு வந்து தான் ப்ராசஸ் பண்ணி விற்பனை பண்ண முடியுமே தவிர அங்கே வச்சு எதுவுமே பண்ண முடியாது.
0: பெரிய குளத்துலேருந்து அதுக்கப்புறம் திண்டுக்கலுக்கு தான் நீங்கள் வந்து கொண்டு போகிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ கொண்டு போகும்போது எப்படி பச்சையாகவே நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுறீங்க, அதுக்கப்புறம் என்னென்ன ப்ராசஸ்லாம் நீங்கள் செய்கிறீங்க விற்பனைக்கு போகிறதுக்கு முன்னாடி?
1: மிளகை வந்து கொண்டு வந்துடுவோம், அதுக்கு அதை கொண்டு வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு காட்டன் இஸ்டி இல்லை அதில் வந்து நல்லா தரையில் விரித்து அதுக்கு மேலே அந்த மிளகு காயை கொட்டி நாங்கள் வந்து காய வைப்போம். அதாவது சரக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு நாளாவது நல்லா காயணும் நம்ம வந்து காய வைக்கிறது. இது வந்து ஒரு ரெண்டு நாள் ஆகும், மூணு நாள் ஆகும், இல்லை நான் வந்து இமீடியட்டாக எனக்கு வந்து சரக்கு வேணும் அப்படின்னா சோலார் ட்ரையர் மூலம் காய வச்சுருவோம். சோலார் ட்ரையரில் போடும்போது உங்களுக்கு 5 மணி நேரத்தில் வந்து அந்த சரக்கு வந்து ரெடி ஆயிரும். அப்போது 2 நாள் 3 நாள் அப்படின்றத விட சோலார் ட்ரையரில் ஒரு 5 மணி நேரம் அப்படின்றது

0: வந்து ஒரு ஈஸி இதாக இருக்கும் அப்படின்றதுனால நாங்கள் வந்து சில நேரங்களில் சோலார் ட்ரையர் ஃபாலோ பண்ணுவோம், இல்லாட்டி இந்த பாரம்பரிய முறையிலே நாங்கள் வந்து காய வச்சு கொடுத்துருவோம்.
1: இப்போ மலைப்பயிர்கள் அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட பணப்பயிர்கள் தான். ஏன்னா மிளகா இருக்கட்டும், ஏலக்காயாக இருக்கட்டும், இதுக்கு எப்பொழுதுமே வந்து மவுஸ் வந்து ஜாஸ்தி அப்படின்ற அளவுக்கு இருக்கும். அதாவது அப்படியே விற்றாலும் காசு தான், அதே சமயம் மதிப்பு கூட்டி விற்கிறது அப்படின்றதும் இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி மதிப்பு கூட்டுதல் அப்படின்ற ஒரு இடத்துல செஞ்சிட்டு இருக்கீங்களா?
0: கண்டிப்பாக பண்ணிட்டு இருக்கோம் மேடம். இப்போ வந்து மிளகுலே வந்துட்டு ரெண்டு ரகம் இருக்குது, கருப்பு மிளகு ஒன்று இருக்குது, வெள்ளை மிளகு ஒன்று இருக்குது. இப்போ வெள்ளை மிளகு அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ மிளகு காயில் வந்துட்டு நல்லா பழுத்து ரெட் கலரில் ஆகி அதுவே கீழே விழுகும், அதை எடுத்து காய வச்சு விற்கும் போது அது வெள்ளை மிளகு பண்ணுறோம். ஒரு கிலோ எனக்கு வெள்ளை மிளகு பவுட்ரு வேணும் அப்படின்னா 1.5 கிலோ வந்து நாங்கள் ஆட் பண்ணுவோம். அதில் வந்துட்டு எங்களுக்கு ஒரு 400 ரூபா வந்து லாபம் கிடைக்கும். இதுதான் மதிப்பு கூட்டுதல். மதிப்பு கூட்டுதலில் வந்துட்டு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபமும் அதிகம், அதே மாதிரி ப்ராடக்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ மிளகு அப்படின்றது ஒரு ப்ராடக்ட், அப்போ மிளகு பொடின்றது இன்னொரு ப்ராடக்ட், இப்போ மலை வாழைப்பழன்றது ஒரு ப்ராடக்ட், மலை வாழைப்பழ சிப்ஸ்ன்றது இன்னொரு ப்ராடக்ட். அந்த மாதிரி நம்ம மதிப்பு கூட்டும் போது ப்ராடக்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ப்ராடக்ட் இன்க்ரீஸ் ஆக ஆக உங்களுக்கு வந்து ஒன்றில் லாபம் கம்மியானா கூட இன்னொன்றில் லாபம் வந்து அதிகமாகும். அப்போ லாபம் அதிகமாகும் போது நம்மளுக்கு பிஸ்னஸ்ல வந்து தோல்வியே வராது. அதுக்கு நீங்க மதிப்பு கூட்டி பண்ணுங்கன்றது எங்களுக்கு வந்து சொல்லுவாங்க.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-களில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. ஒரு பாடலுக்கு பின் நிகழ்ச்சி தொடரும்.

0: மதிப்பு கூட்டி விற்பனை செய்யும்போது நிறைய லாபம் கிடைக்குது அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னீங்க. அதே சமயம் இன்னொரு புறம் பார்க்கும்போது நிறைய மலைப்பயிர்கள் வந்து ஏற்றுமதியும் செய்யறாங்க. இப்ப நீங்க டைரக்ட் மார்க்கெட்டிங் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க, அதே சமயம் வெளிநாடுகளுக்கு இல்ல வெளி மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. அப்படி இருக்கும்போது இதற்கான முயற்சிகள் நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்களா?
1: கண்டிப்பா செஞ்சிருக்கோம் மேடம். இப்ப வந்து ஐஇ கோடுன்னு சொல்லிட்டு ஒன்னு வாங்கியிருக்கோம் எங்க பிசினஸ்ல. ஐஇ கோடுனா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கோடு வாங்கினாதான் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். எக்ஸ்போர்ட் பண்றது மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு வந்து நிறைய பேர் நினைக்கிறீங்க, அது மிகப்பெரிய விஷயம்லாம் கிடையாது. அதுக்காக வந்துட்டு ட்ரைனிங் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல எடுத்துட்டு நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அதுல வந்து சக்சஸ் பண்ணலாம் அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து. ஆனா எக்ஸ்போர்ட்ல என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா, இப்போ வந்து மலை வாழைப்பழத்தை நீங்கள் பேக்கிங் பண்ணி கொடுக்குறதுக்கு பதிலாக அது வந்து சிப்ஸாவோ மலை வாழைப்பழத்தில் தேன் மிக்ஸ் பண்ணி அதை வந்து ஒரு ப்ராடக்டாகவும் பண்ணலாம். அதுக்கான ட்ரைனிங்ஸ் எடுத்துக்கிட்டு நம்ம பண்ணும்போதும் அது வந்து சிறப்பாக அமையும்ன்றது தான் எங்களுடைய கருத்து.
0: இப்போ நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லும்போது மதிப்பு கூட்டி விற்கிறதுனால நிறைய லாபங்கள் கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தீங்க. இப்போ அப்படி இருக்கும்போது முதல் முறையே வந்து நம்ம அதிக அளவில் லாபம் அப்படின்றத தாண்டி என்னென்ன முயற்சிகள் வந்து எடுத்து வச்சோம் அப்படின்னா பெரிய அளவுக்கு இழப்புகளை தவிர்த்து இந்த சந்தைப்படுத்துதலை சாதிக்க முடியும்.
1: இந்த சந்தைப்படுத்துதலில் நம்ம எதை நோக்கி போகணும் அப்படின்னா டைரக்ட் மார்க்கெட்டிங்கை தான் நோக்கி போகணும். இன்டைரக்ட் மார்க்கெட்டிங்கோ இல்லை மீடியேட்டர் மூலமாகவோ போனீங்க அப்படின்னா அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வராது. ஏன் டைரெக்டாக நீங்கள் வாடிக்கையாளரை போய்

0: போய் சந்திங்க, டைரக்டா உங்க பொருளை சேல் பண்ணுங்க சொல்றேன் அப்படின்னா, வாடிக்கையாளருடைய மனநிலை என்னது, நம்ம ப்ராடக்டுடைய குவாலிட்டி என்னது, நம்ம ப்ராடக்ட் வந்துட்டு அவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா இல்லையா நம்மளே தெரிஞ்சுக்க முடியும். அதே மீடியேட்டர் மூலம் ஆன்லைன் மூலம் நம்ம சேல் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வாய்ப்புகளே வந்து கிடையாது. அதே மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணும்போதும் என்ன மிகப்பெரிய ஒரு சவால் என்ன அப்படின்னா, எக்ஸ்போர்ட் பண்றது நம்ம ப்ராடக்ட் பேஸ்டா எக்ஸ்போர்ட் பண்றதுன்னு இருக்குது, சர்வீஸ் பேஸ்டா எக்ஸ்போர்ட் பண்றதுன்னு இருக்குது. நம்ம ப்ராடக்ட் பேஸ்டாக போயிட்டோம் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப்பில் காமிங்க, அதே மாதிரி வந்து நான் பார்க்காமயே வாங்கிக்கிறேன் அப்படின்னா அதுக்கெல்லாம் ஒத்துக்கவே ஒத்துக்காதீங்க. ஃபஸ்ட்டு சாம்பிள் அனுப்பி அந்த சாம்பிள் நல்லா இருந்துச்சுன்னா உங்கள் ப்ராடக்டை அதுக்கப்புறம் அவங்களே கேட்கும் போது நீங்கள் கொரியர் பண்ணிக்கலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்ஸ்களில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. ஒரு பாடலுக்கு பின் நிகழ்ச்சி தொடரும்.

0: சந்தைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லும்போது நிறைய சவால்களை சந்திக்க வேண்டியதாக தான் இருக்குது. மலைப்பயிர்கள் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் ஈஸி, நீங்கள் வந்து மதிப்பு கூட்டி விற்பனைக்கு கொண்டு போகிறதுனால தான் இந்த அளவுக்கு ஈஸியாக அதை வந்து சந்தைப்படுத்த முடியுது. ஆனால் அதே சமயம் இப்போ நீங்கள் பச்சை மிளகாவோ இல்லை பச்சை ஏலக்காய் இல்லை மலை வாழைப்பழத்தை நீங்கள் நேரடியாக விற்கும்போது அதற்கான வாய்ப்போ அதை நம்ம தேக்கி வச்சோம் அப்படின்னா அந்த ஒரு தேக்க நிலையும் உருவாகிடும். இப்போ இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா இப்போ சந்தைப்படுத்துதலில் முக்கியமாக என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும்? ஏன்னா சில சமயம் பார்த்தோன்னா அதிக அளவுக்கு நமக்கு உற்பத்தி கிடைச்சிடும். இப்போ மலை வாழைப்பழம்லாம் நம்ம ரொம்ப நாள் நம்ம தேக்கி வைக்க முடியாது. இப்போ அதே சமயம் காஃபி அப்படின்னு வரும்போது அந்த காஃபி பழத்தை நீங்கள் எடுத்து எப்படி விற்பனைக்கு கொண்டு போகிறீங்க? இப்போ ஏலக்காயாக இருக்கட்டும் இல்லை மிளகாக இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி நீங்கள் வந்து ஒரு தேக்க நிலை வராமல் எப்படி ஈஸியாக அதை எடுத்துகிட்டு போகிறீங்க விற்பனைக்கு?
1: இந்த கேள்வி வந்து ரொம்ப அருமையான கேள்வி மேடம். தேக்க நிலை அப்படின்றது எல்லா விவசாயிகளுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. இப்போ இந்த மாதம் மிளகு வருது அப்படின்னா இந்த மாதம் எங்களுடைய வாட்ஸ்அப்பில் மிளகு வந்து இந்த மாதம் சீசன் சொல்லி போட்டுடுவோம். ஒரு 10-20 குரூப்புக்கு வந்து நாங்கள் ஃபார்வர்ட் பண்ணிடுவோம். யார்கிட்ட இருந்தாலும் ஆர்டர்ஸ் எடுக்கிறோமோ அப்போ தான் அந்த வாட்ஸ்அப் கடையை நான் ஓப்பன் பண்ணுவேன். அப்போ ஏலக்காய் சீசன் போட்டு விட்டேன்னா அந்த ஏலக்காய் எவ்வளோ ஆர்டர்ஸ் வருதோ அதை எல்லாமே நாங்கள் வந்து அதை ஃபில்ஃபில் பண்ணி அனுப்பி விட்டுடுவோம்.

0: மீதி இருக்க சரக்கை என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அப்பையா அந்த வியாபாரியை பிடிச்சி வியாபாரிகள் கையில் கொடுத்துருவோம், அவ்வளோதான். ஆனால் ரொம்ப நாள் மிளகும், ரொம்ப நாள் வந்து ஏலக்காயும் வைக்க முடியாது குடோனில். ஏன்னா இப்போ மிளகு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த சீசன்லாம் தான் அந்த மிளகுடைய தன்மை வந்து நல்லாயிருக்கும். சீசன் மாறிடுச்சு அப்படின்னா அது வந்து கூடு கூடாக கட்டிடும். அப்போ கூடு கூடாக கட்டும்போது எனக்கு வந்து அது லாஸ் ஆயிரும். அப்போது ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இல்லத்தரசிகள்கிட்ட தான் நாங்கள் ஆர்டர்ஸே எடுப்போம். எனக்கு மிகப்பெரிய வாடிக்கையாளர்கள் அப்படின்னா இல்லத்தரசிகள் தான். அவங்ககிட்ட ஆர்டர்ஸ் எடுத்துட்டு அவங்களுக்கு கொடுத்தது மிச்சம் போக தான் நான் வியாபாரிகளுக்கு கொடுப்பேன். இல்லை மேடம், எனக்கு இந்த டைம் வேணும் அப்படின்னா கூட மழையில் கூட நாங்கள் வந்து வச்சுருப்போம். மழையில் வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த தேக்க நிலை இருந்தாலும் கூட அந்த சூழ்நிலைக்கு சரக்கு அப்படியே தான் இருக்கும்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-களில் இந்திய அரசின் வேளாண் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. ஒரு பாடலுக்கு பின் நிகழ்ச்சி தொடரும்.

0: நிறைய விவசாய பெருமக்கள் பார்க்கும்போது எங்களோட விளைநிலத்தில் இருக்கிறத நாங்கள் நேரடியாக விற்பனை செய்கிறோம். இணையவழி விற்பனை அப்படின்றது வந்து இப்போ நிறைய இருக்குது. அதே சமயம் அரசும் கூட இந்த இ நாம் அப்படின்ற ஸ்கீம் எல்லாம் இப்போ அறிமுகப்படுத்தி இருக்காங்க. இப்போ இந்த சந்தைப்படுத்துதலில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது?
1: இல்லை, ஆன்லைன் விற்பனை அப்படின்றது வந்து நெட்ஒர்க் தெரிஞ்சால் தான் பண்ண முடியும். ஒரு விவசாயிக்கு வந்து நெட்ஒர்க் தெரியுமா அப்படின்னா தெரியாது. இப்போ நானே ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கே நிறைய ஏமாற்றங்கள் இருக்கு. ஆன்லைனில் வருவாங்க, மேடம் ஒரு 5 கிலோ மிளகு போட்டு விடுங்கன்னு சொல்லுவாங்க. சரி, அட்ரஸ் அனுப்புங்கன்னு சொல்லிடுவோம், அட்ரஸ் அனுப்புவாங்க. காசு 4 நாள் ஆனாலும் வராது. அப்போ காசு எப்படா வரும்? பேக்கிங்லாம் பண்ணிடுவேன், எல்லாமே அவங்களுக்கு அனுப்புவோம் சொல்லி அட்ரஸ்லாம் எழுதி வச்சுருவோம். இந்த காசு அனுப்புங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் முதல்ல பொருள் அனுப்புங்க, பார்த்துட்டு காசு அனுப்புறேன்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு முகமும் தெரியாது, அவங்க போட்டிருக்க அட்ரஸுக்கு நம்ம பொருள் அனுப்பணும் அப்படின்னா அது மிகப்பெரிய ஏமாற்றம் ஆன்லைன்ல. ரெண்டாவது, ஆன்லைன்ல பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா வாடிக்கையாளரா இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான பேக்ரவுண்ட் வச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம நோட் பண்ண முடியாது. இப்போ உங்களுக்கு எனக்கும் வியாபாரம் தான் தெரியாது. அவங்க நம்ம ப்ராடக்டை வாங்கிட்டு யூஸ் பண்ணிட்டு அவங்க என்ன ஃபீட்பேக் போடுறாங்களோ அதை வந்து நம்ம வந்து வாங்கிக்கணும். பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பரான ட்ரைனிங் வேணும். ரெண்டாவது வந்து, ஒருத்தவங்க ஆன்லைன்ல கேக்குறாங்க அப்படின்னா பணம் வாங்காம ப்ராடக்ட் அனுப்பணும்னா மிகப்பெரிய சவாலை சந்திக்க வேண்டியது. அதே மாதிரி ஆன்லைன் பண்றது என்ன பொறுத்த வரையும் உட்கார்ந்துகிட்டே பண்ணலாம் தான், இல்லைன்னு சொல்லல. பட் நம்ம ப்ராடக்ட்

0: அந்த டெஸ்டிமோனியல்னு சொல்லுவாங்க, அதுவே வந்து சரியா வராது நம்மளுக்கு. இப்போ சரியா வராத பட்சத்துல அவங்க ப்ராடக்ட் யூஸ் பண்ணாங்கல்ல, அப்ப நல்லா இருந்ததா, இது ஏன் என்ன ஃபீட்பேக் போடாம இருக்காங்க, இதை கவனிக்கிறதே ஒரு பெரிய வேலையா இருக்கும். அப்போ நம்மளுக்கு வந்து அது தேவையில்லாத ஒரு மன அழுத்தங்கள் வர்றதுக்கும் இது வந்து இந்த ஆன்லைன் பிசினஸ்ல நிறைய உண்டு.
1: மலை பயிர்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய லாபம் தரக்கூடிய விஷயங்களும் இருக்கு. அதை முறையா நம்ம சந்தைப்படுத்தும் போது நிறைய லாபம் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. இப்ப ஒரு சந்தைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லும்போது ஒரு விவசாயியா, அதே சமயம் இப்ப நீங்க வந்து இந்த சந்தைப்படுத்துதலை செஞ்சிட்டு இருக்கீங்க, கூறும் ஆலோசனைகள் அப்படின்றது என்னவா இருக்கும்?
0: எல்லா விவசாயிகளுக்கும் இல்லை, எல்லா பிஸ்னஸ் மேனுக்கும் என்ன சொல்றேன் அப்படின்னா, சந்தைப்படுத்துதலில் நேரடி விற்பனையை மட்டும் தேர்வு பண்ணுங்க. நம்ம வந்து நம்ம ப்ராடக்டுடைய குவாலிட்டி, நம்ம ப்ராடக்டுடைய குவான்டிட்டி எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு வாடிக்கையாளர் மதியில் அப்படின்னா, அதுக்காக நம்ம தான் போய் வாடிக்கையாளர்கிட்ட பேசணுமே தவிர, நேரடி விற்பனையை தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணணுமே தவிர, மறைமுக விற்பனை, மீடியேட்டர்ஸ், ஏஜென்சி இந்த மூலியம்லாம் போயிட்டோம்னா அது வந்து சஸ்டைனபிளும் ஆகாது, சக்ஸஸ்ஃபுல்லாகவும் வராது.
1: அதாவது மலைப்பயிர்களுக்கான சந்தைப்படுத்துதல், எப்படி விற்பனையை அதிகப்படுத்தலாம் அப்படின்றதுக்கான நிறைய வழிமுறைகளை இன்னைக்கு விவசாய பெருமக்களுக்காக சொல்லியிருக்கீங்க. நிலையத்தின் சார்பாகவும், நேயர்களின் சார்பாகவும், விவசாய பெருமக்கள் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள்.
0: நன்றி மேடம்.
2: இதுவரை மலைப்பயிர்கள் சந்தைப்படுத்துதல் குறித்து தேனி மாவட்டம் போடி வட்டம் அகமலை விவசாயி எஸ் சரோஜினி அவர்களின் நேர்முகம் இடம்பெற்றது. உடன் உரையாடினார் ஆர்.பி. பரிமளாதேவி அவர்கள்.
3: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு, குறுகிய கால பயிர் சாகுபடி, அறுவடைக்கு பிந்தைய செயல்பாடுகள், சந்தைப்படுத்துவது மற்றும் பண்ணை சாராத நடவடிக்கைகளுக்கான முதலீட்டு கடன் உள்ளிட்ட பல்வேறு வேளாண் தேவைகளுக்கு விவசாயிகளுக்கு போதுமான மற்றும் சரியான நேரத்தில் கடன் கிடைப்பதை உறுதி செய்ய வகை செய்கிறது. அருகில் உள்ள தேசியமயமாக்கப்பட்ட வங்கி அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: பிரதம மந்திரியின் விவசாயிகளுக்கான கௌரவ நிதியுதவி திட்டம் தகுதியுள்ள ஒவ்வொரு விவசாய குடும்பத்திற்கும் ஆண்டுதோறும் ₹6,000 நிதியுதவியை வழங்குகிறது. ஆதார் இணைக்கப்பட்ட வங்கிக் கணக்குகளுக்கு நேரடி பண பரிமாற்ற முறை மூலம் ₹2,000 வீதம் 3 சமத்தவணைகளாக வழங்கப்படுகிறது. விவசாயிகளுக்கு இது வெறும் நிதி ஆதரவை மட்டும் வழங்காமல் எதிர்காலத்திற்கான பாதுகாப்பு உணர்வையும் அளிக்கிறது. இத்திட்டத்தில் விண்ணப்பிக்க அருகில் உள்ள இசேவை மையத்தை தொடர்பு கொள்ளலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: பிரதம மந்திரியின் மண்வள அட்டை திட்டம் மண்ணின் தன்மை, பாசன நீர், பயிர் மற்றும் பிற உயிரியல் பண்புகளின் அடிப்படையில் மண்ணின் வளத்தையும் தரத்தையும் மண்வள அட்டை நிர்ணயிக்கிறது. மண்ணின் தரத்திற்கேற்ப உரமிடுவோம், பயிர் உற்பத்தி திறனை பெருக்குவோம். மண்வள அட்டை பெற அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகங்களை தொடர்பு கொள்ளலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: நேயர்கள் இதுவரை கேட்டது ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
6: ஆஹா, இந்த மலையாலயம் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
3: கவலைப்படையும் அணுகலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: பிரதம மந்திரியின் விவசாயிகளுக்கான கௌரவ நிதியுதவி திட்டம் பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதியுதவி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் ₹6,000 நிதியுதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது. நீங்களும் தகுதியுள்ள விவசாயியாக இருந்தால் பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தில் பதிவு செய்து அரசின் நிதியுதவியை பெற்று உங்கள் விவசாயத்தை மேலும் வளப்படுத்துங்கள். அருகில் உள்ள இ சேவை மையத்தை தொடர்பு கொள்ளலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.

0: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க மாஸ்டர் சேஃப்டி சிசிடிவி கேமரா நிறுவனம்.
1: மாஸ்டர் சேஃப்டி சிசிடிவி கேமரா நிறுவனம், தேனி புது பஸ் ஸ்டாண்ட் அருகில், ஆர்டிஓ ஆபீஸ் ரோட், தேனி. தொடர்புக்கு 7373732656. தேனி மாவட்டத்தின் 3வது கண். கடந்த 16 வருடங்களாக தேனி மாவட்டத்தில் கண்காணிப்பு கேமராவில் சிறந்து விளங்கும் மாஸ்டர் சேஃப்டி சிசிடிவி கேமரா நிறுவனம். ஆயிரக்கணக்கான நிறுவனங்களின் நம்பிக்கையோடு அதிநவீன தொழில்நுட்பங்களை கொண்ட சிசிடிவி நிறுவனம், தேனி புது பஸ் ஸ்டாண்ட் அருகில், ஆர்டிஓ ஆபீஸ் ரோட், தேனி. தொடர்பு
2: நம் கோடை பண்பலை 100.5 கொடை தேன்றல் நிகழ்ச்சி. சென்ற வாரம் கண்காணிப்பு கேமராக்களின் வகைகள், இரவிலும் தெளிவாக பதிவு செய்யும் கேமராக்கள், வீடுகள் மற்றும் வணிக வளாகங்களுக்கு ஏற்ற கேமராக்களை எவ்வாறு தேர்வு செய்வது என்பது பற்றிய பல பயனுள்ள தகவல்களை வழங்கியது. அதன் தொடர்ச்சியாக இந்த வாரமும் நம் கோடை பண்பலை 100.5 கொடை தென்றல் நிகழ்ச்சியில் வயர் கேமரா, வயர்லெஸ் கேமரா, சோலார் கேமரா, தோட்டம் மற்றும் விவசாய நிலங்களுக்கு பொருத்தமான கேமராக்கள், ஹிடன் கேமரா அதாவது மறைத்து வைக்கப்பட்டுள்ள கேமராக்களை கண்டறிவது எவ்வாறு போன்ற பல சந்தேகங்களுக்கு விடையளிக்க காத்திருக்கிறார் சிறப்பு விருந்தினர். தேனி 3வது கண் மாஸ்டர் சேஃப்டி சிசிடிவி கேமரா நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் இயக்குனர் என் முத்து செந்தில்குமார் அவர்கள். உடன் உரையாடுகிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே முருகேஸ்வரி அவர்கள். நிகழ்ச்சிக்குள் பயணிப்போம், வாருங்கள் நேயர்களே.
3: கேமரா பொருத்தக்கூடிய இடங்கள்ல பார்த்தோம்னா உயரமான இடங்களா இருக்கும், தூரமான இடங்களா இருக்கும். அப்ப எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், இவ்வளவு தூரத்துக்கு வயர் போடணுமா, வயர்லெஸ் கேமரா யூஸ் பண்ணலாமா அப்படின்ற கேள்விகள்லாம் வரும். எது சேஃப்டியானது,

0: கேமரா பொருத்தக்கூடிய இடங்கள்ல பார்த்தோம்னா உயரமான இடங்களா இருக்கும், தூரமான இடங்களா இருக்கும். அப்ப எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், இவ்வளவு தூரத்துக்கு வயர் போடணுமா, வயர்லெஸ் கேமரா யூஸ் பண்ணலாமா அப்படின்ற கேள்விகள்லாம் வரும். எது சேஃப்டியானது? அதே மாதிரி இந்த கேமராவினுடைய வித்தியாசம் பத்தி சொல்லுங்க, வயரோட இருக்கிற கேமரா வயர்லெஸ் கேமரா பத்தி.
1: ஒரு சிசிடிவி கேமரா பொருத்தும் போது நமக்கு ஸ்டாண்டர்டா ரொம்ப வருஷம் நம்ம கூட அந்த சிசிடிவி கேமரா நல்ல பயன்பாடு இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம வயர்டு கேமரா தான் பெஸ்ட்னு சொல்லுவோம். இன்னைக்கு லேட்டஸ்டா நிறைய வயர்லெஸ் கேமரா நிறைய வகைகளை வருது. இந்த கேமராக்கள்ல சில இடங்கள்ல நமக்கு ரொம்ப ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஸோ எங்கெங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நம்ம வீட்டுகளில் வயதானவர்கள் இருக்கிறாங்க, இல்லை குழந்தைகள் இருக்கிறாங்க, ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் இந்த வயர்லெஸ் கேமராவை நம்ம பொருத்திக்கலாம். இந்த வயர்லெஸ் கேமரா பொம்மை கேமரா மாதிரி இருக்கும். அந்த கேமராவை நம்ம வந்து 2-way ஆடியோ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒருத்தர் வெளிநாட்டில் இருக்கிறார், வயதான பெற்றோர்களை கவனித்துக்கிறதுக்கு இந்த கேமரா நம்ம மாஸ்டர் சேஃப்டி சிசிடி கேமரா நிறுவனத்து மூலமா பொருத்தி கொடுத்துட்ருக்கிறோம். இந்த கேமராவோட பயன்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வயதானவர்கள் வந்து வரக்கூடிய சர்வண்ட் வந்து நல்லபடியாக கவனிச்சுக்கிறாங்களா அப்படின்றத நம்ம வெளிநாட்டில் இருந்தோ இல்லை வெளியூரில் இருந்தோ நம்ம வந்து கண்காணிச்சுக்கலாம். இது மூலிமா நம்ம வந்து பேசிக்கலாம், அவங்க தகுப்பினார்களோடையோ இல்லை அவங்க வரக்கூடிய சர்வண்ட் கூடயோ நம்ம அங்கிருந்து நம்ம பேசிக்கலாம், அவங்க பேசுறது இங்கே கேட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2-way ஆடியோ கேமராவில் இருக்குது. அதே போல் இந்த கேமராவை 360 degrees நம்ம திருப்பி பார்க்கக்கூடிய வசதியும் இருக்குது. நைட் இருக்கு, இதுல எல்லா வசதியுமே இருக்கிறதுனால இந்த வைஃபை கேமரா நிறைய இடங்கள்ல இன்னைக்கு பொருத்திக்கிறாங்க. இது நிறைய பயன்பாடுகள் இருக்கு. வயர்லெஸ் கேமரா பொறுத்த வரைக்கும் இதோட பதிவுன்றது வந்து அந்த கேமரால இருக்கக்கூடிய எஸ்டி கார்டுல வந்து பதிவாகும். சோ இந்த கேமராவை யாராவது எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா நம்ம வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. கிளவுட்ல இன் கேஸ் ஸ்டோர் ஆயிருந்தா மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும், ரெக்கார்டு எடுக்க முடியாது. சோ இது இல்லாம இந்த கேமராவோட வாரண்டி பீரியட்ன்றது வந்து கம்பெனிகள் கொடுக்கறது இல்ல. சோ இது ஒரு 6 months டு 1 year வரைக்கும்
0: வயர்லெஸ் சொல்றீங்க,
1: வயர்லெஸ் கேமரா சொல்றோம். வயர்டு கேமரா பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சர்வீஸ் பண்ணக்கூடிய வசதிகள் நிறைய இருக்கு இந்தியாவில். ஏன்னா வயர்லெஸ் கேமரா இருக்கக்கூடிய நிறைய வசதிகள் இதுல இல்ல, அதனால அது சர்வீஸ் பண்ணக்கூடிய வசதிகள் இந்தியாவில இல்லாதனால அதோட வாரண்டி மேக்சிமம் 1 year வரைக்கும் கொடுப்பாங்க, இல்ல சில கம்பெனிகள் 2 years கொடுக்குறாங்க. அதுக்கு மேல அந்த வாரண்டிகள் நமக்கு கிடையாது. அதனால வந்து அது ஒரு பொருளை வந்து நம்ம மாத்திரமா தான் டிஃபால்ட்டா மாத்திர மாதிரி இருக்கும்.
0: நீங்க சொல்ல வந்ததுல வந்து வயர் கேமரா வந்து நீண்ட நாட்கள் பயன்படக்கூடியதா இருக்கும், அந்த வயர்லெஸ் கேமரால பார்க்கும் போது நிறைய பயன்பாடுகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்றீங்க. என்னென்ன அதிகமான பயன்பாடுகள் வயர் இருக்கிறதுல விட அதிகமா இருக்கு வயர்லெஸ்ல?
1: இது வந்து நம்ம வசதிக்கு ஏற்ப எங்கனாலும் நம்ம பொருத்திக்கலாம் வயர்லெஸ் கேமரா. இதுக்கு டிவிஆர் பாக்ஸ் நம்ம வைக்கிறோம், வீட்டுக்குள்ளதான் வைப்போம் பொதுவா. சோ டிவிஆர் பாக்ஸ் வீட்டுக்குள்ள ஒரு பாதுகாப்பான இடத்துல வைப்போம். சோ இந்த கேமரால இருந்து நம்ம வயரை வந்து கேமராவுக்கு கொண்டு போகணும்னு அவசியம் இல்லை. வயர்லெஸ் கேமரா பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு பிளக் பாயிண்ட் மட்டும் இருந்தா போதும், பவர் மட்டும் கொடுத்தா போதும், எங்கனாலும் நம்ம வந்து பொருத்திக்கலாம். அதே போல இன்னைக்கு நம்ம நம்மளும் பேசலாம், அவங்க பேசுறது கேட்கலாம். அதே போல நம்ம 360 degrees நிறைய வசதிகள் வயர்லெஸ் கேமரால இன்னைக்கு இருக்கு. வயர்ட் கேமராவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டாண்டர்டா நம்ம பொருத்திட்டோம்னா நம்ம எங்கேயுமே நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா வயர்டு வந்து ஸோ நம்ம டிவிஆருக்கும் நம்ம வயர் கேமராவுக்கும் வயர் கனெக்ஷன் கொடுத்துருப்போம். ஸோ கேமராவை பொறுத்த இடத்துல நம்ம எங்கேயுமே மாற்ற முடியாது. ரெண்டாவது 2-way ஆடியோ இருக்காது, அதுல வந்து சிங்கிள் ஆடியோ தான் இருக்கும். அதாவது அவங்க பேசுறது ரெக்கார்டு தான் நம்ம பண்ண முடியும், நம்ம பேச முடியாது. நைட் விஷன்ல இருந்து மீதி எல்லாமே இருக்கும். அதே போல அந்த கேமராவை நம்ம எங்கேயும் மூவ் பண்ண முடியாது, மொபைல்ல 360 degrees அந்த மாதிரி மூவ் பண்ண முடியாது. ஆனா இதோட பயன்பாடு ரொம்ப நாளைக்கு நமக்கு இருக்கும். கேமராவோட சர்வீஸ் பண்ணிக்கலாம்.
0: ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சு கேமரால அப்படின்னா அப்ப என்ன செய்வாங்க, அதுக்காக புது கேமரா எதுவும் வாங்கணுமா அப்படின்னு கேட்டா, சர்வீஸ் ப்ரொவைடர்ஸா இருக்கக்கூடிய இப்ப உங்களை மாதிரி இருக்கக்கூடிய நிறுவனங்கள் வந்து அவங்க கிட்ட இருக்கிற ஸ்பேர் கேமராவை வந்து வீட்லயோ அலுவலகத்திலயோ பொருத்திட்டு இந்த கேமராவை வந்து சர்வீஸ் பண்ணிட்டு கொண்டு வந்து மாட்டுறாங்க அப்படின்னு ரொம்ப நல்லா சொல்லி இருக்கிறீங்க. இப்ப என்ன பாட்டு கேட்கலாம் சார்?
1: இந்த பாட்டு வந்து பாத்தீங்கன்னா ஏ.ஆர். ரமன் சாரோட முதல்

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: தேனி மாவட்டத்தின் மூன்றாவது கண். கடந்த 16 வருடங்களாக தேனி மாவட்டத்தில் கண்காணிப்பு கேமராவில் சிறந்து விளங்கும் மாஸ்டர் சேஃப்டி சிசிடிவி கேமரா நிறுவனம். ஆயிரக்கணக்கான நிறுவனங்களின் நம்பிக்கையோடு அதிநவீன தொழில்நுட்பங்களை கொண்ட
4: கோடை பண்பலை 100.5 மாஸ்டர் சேஃப்டி சிசிடிவி கேமரா நிறுவனம்.
3: தேனி மாவட்டத்தின் மூன்றாவது கண். கடந்த 16 வருடங்களாக தேனி மாவட்டத்தில் கண்காணிப்பு கேமராவில் சிறந்து விளங்கும் மாஸ்டர் சேஃப்டி சிசிடிவி கேமரா நிறுவனம். ஆயிரக்கணக்கான நிறுவனங்களின் நம்பிக்கையோ அதிநவீன தொழில்நுட்பங்களை சிசிடிவி நிறுவனம். புது பஸ் ஸ்டாண்ட் அருகில், ஆபீஸ் ரோட், தேனி, 7373732656.
4: வழங்கிக் கொண்டே

0: கேட்கும் கொடைத்தென்றல்.
1: விழிப்புணர்வு என்பது பாதுகாப்பின் முதல் படி. அப்படி விழிப்புணர்வை வளர்க்கும் தகவல்களுடன் வலம் வந்து கொண்டிருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5 இன்றைய கொடை தென்றல்.
2: சரி, இன்னொரு சில கேள்வி வருது. ஒரு கேமரா பொருத்திட்டோம், ஒரு திருடன் வரா அல்லது யாராவது ஒருத்தர் திருட வர்றதுக்கு முன்னாடி அந்த கேமராவை வந்து ஒண்ணு அதை டெஸ்ட்ராய் பண்ணணும்னு நினைப்பாங்க, அல்லது ஒரு கிளாத்த போட்டு மூடி வைக்கணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது செய்யும் போது அலாரம் அடிக்கிற மாதிரியோ வேற ஏதாவது இந்த சிக்னல் காட்டுற மாதிரியோ இருக்கா?
3: கண்டிப்பா மேடம். ஆக்சுவலி வந்து கேமராவை ஒரு திருடர் வந்து அதை வந்து மறைக்கிறாரு இல்ல அதை உடைக்கிறாரு அப்படின்னா, நமக்கு ரெக்கார்டு எல்லாமே வந்து உள்ள இருக்கக்கூடிய டிவிஆர்ல தான் ஸ்டோர் ஆகும். சோ அவர் வேற என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு. ரெண்டாவது இன்னொரு விஷயம், நாங்க எப்பயுமே கேமரா பொருத்தும் போது ஒரு கேமராவுக்கு பாதுகாப்பு இன்னொரு கேமராவும் இருக்கிற மாதிரி தான் பொருத்துவோம். ஸோ அந்த கேமராவை உடைக்கும் போது இன்னொரு கேமரா மூலியமா அந்த பதிவு எடுத்துக்கலாம். இது இல்லாமல் சில கேமராக்கள், இன்னைக்கு நான் சொல்ல இல்லையா, ஒய்ஃபை கேமராலோ 4G சிம் கேமராலையோ ஒரு சென்சார் ஒன்று அந்த கேமராவில் இருக்கும். அந்த கேமராவில் அலாரம் ஒன்று செட் ஆகிருக்கும். அந்த அலாரத்தை நம்ம வந்து மோஷன் டிடெக்ஷனை நம்ம இன்கேஸ் நம்ம வந்து நைட் ஒரு 9 மணிக்கு மேல நம்மளுடைய அலுவலகத்தை பூட்டிட்டு அந்த ஹிட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு போயிட்டோம்னா, யாராவது உள்ள அந்த இடத்துல ஒரு அசைவு இருந்தால், அந்த இடத்துல மோஷன் டிடெக்ஷன் இருந்தா, அது ஆட்டோமேட்டிக்கா அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிரும். நம்ம மொபைலுக்கும் அது வந்து தெரியப்படுத்தும்.
2: ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. அலாரம் கூட செட் பண்ணி வச்சுட்டு நம்ம எந்த நேரத்துல இருந்து எந்த நேரம் வரைக்கும் அந்த அலாரம் வேலை பார்க்க, ஆள் நடமாட்டம் இருக்கு, இந்த இடத்துல வந்திருக்காங்கன்னு காட்டுறதுக்கு தகுந்த மாதிரி அலாரத்தை செட் பண்ணிட்டோம்னா, அது வந்து போன்லயும் கூட அந்த அலாரத்தோட சத்தம் கேட்கற மாதிரி செட் பண்ணிக்கலாம். நல்லா
3: கண்டிப்பா. இது வந்து எல்லா வகையான கேமராலையும் இருக்காது, சில குறிப்பிட்ட கேமரால மட்டும்தான் அந்த அலாரம், ஒய்ஃபை கேமரா, சில 4G கேமரால யாராவது உள்ள அசைவு இருந்துச்சுன்னா, நம்ம அந்த மோஷன் டிடெக்ஷன் ஆன் பண்ணி அசைவு இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அலாரம் ஸ்டார்ட் ஆயிரும், நம்ம மொபைலுக்கும் இண்டிமேஷன் கொடுத்துரும்.
2: ரொம்ப நல்லா சொல்லிட்டீங்க. 4G கேமரா, சில வகையான கேமராவில் மட்டும்தான் இந்த வசதிகள் இருக்குன்னு ரொம்ப நல்லா சொல்லியிருக்கீங்க சார். இப்போ நம்ம வந்து வீடுகளில் பொருத்துறத பார்த்துட்டோம், அலுவலகங்களில் பொருத்துறத பார்த்துட்டோம். ரொம்ப நல்லா சொல்லிட்டு இருக்கீங்க சார். வீடுகளில் பொருத்தப்படக்கூடிய கேமரா பற்றி சொல்கிறீங்க, அதே மாதிரி அலுவலகங்களில் பொது இடங்களில் எப்படி பொருத்துறாங்க, அதனுடைய கண்காணிப்பு எப்படி இருக்குதுங்கிறத பற்றி ரொம்ப நல்லா சொல்கிறீங்க. அதோடைய ஸ்டோரேஜஸ் பற்றியும் ரொம்ப நல்லா சொல்லியிருக்கீங்க. இப்போ அடுத்து இதை கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு பொதுவாக என்ன கேள்வி வரும் அப்படின்னா, தோட்டத்தில் நான் பொருத்தி வைக்கணும், ஏன்னா வன விலங்குகளோ அல்லது வேற யாராவதோ அந்த பயிர்களை சூறையாடிட்டு போயிடுறாங்க அப்படின்னா, நாம போய் காவல் காக்க முடியாத இடங்கள்ல அந்த கண்காணிப்பு கேமராவை பொருத்தி காவல் காக்க வைக்கணும், காவலுக்காக பயன்படுத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்ப தோட்டத்துல பொருத்துறதுக்காக வசதியாக இருக்கக்கூடிய கேமராக்களை பத்தி தெளிவுபடுத்தலாமா?
3: கண்டிப்பா. அதாவது சிசிடிவி கேமராவோட மற்றும் ஒரு பரிமாணம் வளர்ச்சினா, இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு சரியான ஒரு பதில் வந்து சோலார் கேமரான்னு சொல்லுவேன். ஏன்னா தோட்டங்களில் பொதுவாக கண்காணிப்பு கேமரா சிசிடிவி கேமராவை நம்ம பார்க்கக்கூடிய பிராட்பேண்ட் போன்ற வசதிகள் இல்லாமல் இருந்துச்சு. இது அத்தனைக்கும் ஒரே ஒரு கேமரா முற்றிலும் விடை கொடுக்குற மாதிரி சோலார் கேமரா இன்னைக்கு ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு. எங்களுடைய

0: சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: கண்காணிப்பை எளிமையாக்கும் புதிய தொழில்நுட்பங்கள் குறித்த சுவாரஸ்யமான தகவல்களுடன் வளம் வந்து கொண்டிருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5 இன்றைய கோடை தேன்றல்.
2: பாத்ரூம்ல கேமரா இருந்துச்சு அப்படின்னா சிலர் எல்லாம் சொல்றாங்க, இந்த விரலை வச்சு செக் பண்ணி பார்த்தாலாம் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க, அதை கொஞ்சம் சொல்லுங்களேன்.
3: இப்ப வந்து டூ வே கண்ணாடியா இருந்தா நீங்க விரலை தொடும் போது அந்த விரல் வந்து நமக்கு டபுளா தெரியாது. அந்த விரலோட முனியல் வந்து சிங்கிளா தெரிஞ்சுன்னா டூ வே கண்ணாடியா கூட இருக்கலாம். ஏன்னா அந்த சைடு இருந்து ஒருத்தவங்க பார்க்கக்கூடிய வசதிகள் இருக்கலாம். இதே இது நம்ம விரல வச்சு கண்ணாடியை தொடும் போது அந்த சைடு நம்மளுடைய விரலோட இது தெரிஞ்சிச்சுன்னா சோ வந்து நம்ம பயப்பட தேவை இருக்காது. ஏன்னா அது வந்து சிங்கிள் வே கண்ணாடியா தான் இருக்கும். அதனால வந்து நம்ம அதுவும் வந்து கண்ணாடியில செக் பண்ணி காட்சியா வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிங்கிள் வே தான், அதாவது நம்ம கையை வைக்கும் போது நம்மளோட கையோட முனி பிம்பம் வந்து அந்த கண்ணாடியில பிரதிபலிக்கும். நம்ம ஒரு சைடு மட்டும் தான் பார்க்க முடியும், அந்த சைடு செவருதா இருக்கணும். ஏன்னா அதனால மித்தவங்க பாக்குறதுக்கு வசதி இருக்காது. சோ அதனால வந்து நம்ம அதனால பயப்பட தேவையில்லை.
2: சில கண்ணாடிகள் பார்க்கும்போது நம்ம மட்டும்தான் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும், ஆனா எதிர்புறத்துல இருக்கிறவங்களுக்கு நம்மளும் தெரிஞ்சிட்டு இருப்போம். இந்த மாதிரி எல்லாம் கண்ணாடி இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கிறதுக்கு விரலை வீத்து பார்த்தாலே தெரிஞ்சிருக்கீங்க. தேவையான ஒரு பாதுகாப்புக்கான ஒரு விஷயத்த நீங்க இங்க எடுத்து சொல்லி இருந்திருக்கீங்க சார், ரொம்ப நல்லா விளக்கம் கொடுத்துட்டு இருக்கீங்க. இவ்வளவு நேரம் பேசுனதுல வீட்டுல கேமரா பொருத்துறது பத்தி, அலுவலகங்கள்

பொருத்துறத பத்தி பேசணும். ஹோட்டல்லையோ அல்லது நம்ம வெளி இடங்களுக்கு தனியா தங்க போறோம், அல்லது ஆடை மாற்றக்கூடிய இடங்கள்ல ஒரு ரகசிய கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்குது அப்படின்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப அழகா சொன்னீங்க. அதே மாதிரி ஹோட்டல்ஸ்ல வந்து கண்ணாடி இருக்கும் பொழுது நம்ம ஒரு பக்கம் இருந்துட்டு இருப்போம், இன்னொருத்தர் வந்து நம்மளை பாத்துட்டு இருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், எப்படி விரல்களை வச்சு கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறது வரைக்கும் நீங்க தெளிவா சொல்லிட்டீங்க. இப்போ அடுத்த கேள்வி என்ன வரும் அப்படின்னா, மக்கள் அதிகமா கூடக்கூடிய இடங்கள், ஒரு கோவில் திருவிழாவா இருக்கலாம், வேற ஏதாவது ஒரு நிகழ்வுகள் நடக்கக்கூடிய இடங்களாக இருக்கலாம், அப்ப மக்கள் கூட்டம் அதிகமா இருக்கும்.

0: அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப அழகா சொன்னீங்க. அதே மாதிரி ஹோட்டல்ஸ்ல வந்து கண்ணாடி இருக்கும் பொழுது நம்ம ஒரு பக்கம் இருந்துட்டு இருப்போம், இன்னொருத்தர் வந்து நம்மள பாத்துட்டு இருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், எப்படி விரல்களை வச்சு கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறது வரைக்கும் நீங்க தெளிவா சொல்லிட்டீங்க. இப்போ அடுத்த கேள்வி என்ன வரும் அப்படின்னா, மக்கள் அதிகமா கூடக்கூடிய இடங்கள், ஒரு கோவில் திருவிழாவா இருக்கலாம், வேற ஏதாவது ஒரு நிகழ்வுகள் நடக்கக்கூடிய இடங்களாக இருக்கலாம், இப்ப மக்கள் கூட்டம் அதிகமா இருக்கும், அந்த இடத்துல கண்காணிப்புக்காக எந்த மாதிரி கேமராக்கள் பயன்படுத்தப்படுது, ஏதாவது புது பரிணாமங்கள் ஏதாவது இருக்கா, வளர்ச்சிகள் இருக்கா, அதை பத்தி சொல்றீங்களா சார்?
1: இன்றைய காலகட்டத்தில் வந்து பாதுகாப்பு துறையில கண்காணிப்பு கேமராவோட அவசியம் வந்து நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு காவல்துறை ஆகட்டும், பொதுமக்களாக நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா பாதுகாப்பு விஷயத்துல காவல்துறை மட்டும் நம்ம வந்து சார்ந்திருக்காம நம்மளும் காவல்துறைக்கு சப்போர்ட்டா வந்து நம்ம சிசிடிவி கேமரா வேனை சுத்தி கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட பல வகையான கேமராக்கள் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீடும் கேமரா இருக்கு, ஃபேஸ் டிடெக்ஷன் கேமரா இருக்கும், அதே போல ஒய்ஃபை கேமரா இருக்கு, சோலார் கேமரா, இது எல்லாமே வந்து நாங்க பொருத்தி இருக்கிறோம். எல்லா வகையான கேமராக்களையும் இதுல வந்து வைத்திருக்கிறோம். இதை கண்காணிக்கிறதுக்கு அந்த வேனுக்குள்ளேயே 2 பெரிய எல்இடி வால் திரைகளும் 3 எல்இடி வால் திரைகள் இருக்கிறோம். சோ இதற்கு பேட்டரி மூலமாக யூபிஎஸ் ஏத்தி இதை வந்து ஒரு 4 மணி நேரம் இது வந்து எந்த ஒரு மின்சார வசதி இல்லாம இயங்குற மாதிரியான வசதிகளை நம்ம செஞ்சு வச்சிருக்கிறோம். இந்த வகையான மொபைல் சிசிடி கேமரா வேன மக்கள் அதிகமா கூடக்கூடிய இப்ப சமீபத்தில் நடந்த தேனி மாவட்டத்தோட மிக பிரம்மாண்டமான ஒரு பிரபலமான திருவிழாவான நம்மளுடைய வீரபாண்டி திருவிழாவிலையும் நாங்க வந்து வருடம் இந்த வேன் மூலியமாக நாங்க வந்து கண்காணிச்சு காவல்துறைக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். சோ இந்த வேன் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் கூடுற இடத்துல ஒரே இடத்துல இல்லாம எங்கெங்கெல்லாம் மக்கள் வந்து அதிகமா கூடுறாங்களோ அங்க வந்து இது வந்து மூவ் பண்ணிட்டே இருக்கும். சோ இது வந்து எல்லா இடங்கள்லயும் சுத்தி இருக்கக்கூடிய 360 டிகிரிலையும் நடக்கக்கூடிய காட்சிகளை பதிவு செஞ்சு நமக்கு ஒரு பாதுகாப்புக்கு மைல்கல்லா இது வந்து இருக்குது.
0: கொடைத்தன்றல் அடுத்து என்ன பாட்டு கேட்கலாம் சார்?
2: இந்த பாடலை என்னோட பொண்ணு ஜெயினிக்கும் தாக்ஷினிக்கும் நான் டெடிகேட் பண்றேன் மேடம்.

0: தொடர்போடு தொழில்நுட்பத்தின் புதிய தகவல்களையும் வழங்கிக் கொண்டிருக்கிறது கோடை பன்மலை 100.5 இன்றைய கோடை தென்றல்.
1: நம்ம கேமரா வச்சிருக்கோம். முதல்ல எல்லாம் நீங்க சொல்லிட்டு இருக்கும் போது போன் வழியா பாத்துக்கலாம் அல்லது டிவி வழியா பாத்துக்கலாம், கம்ப்யூட்டர் தேவையில்லையா?
2: கண்டிப்பா. இப்ப வந்து சில அலுவலகங்களை வந்து கம்ப்யூட்டர் மூலியமா நாங்க பாக்கணும்னா அதுக்கு சில சாப்ட்வேர் இருக்கு. கம்ப்யூட்டருக்குன்னே வந்து சில பிரத்யேக சாப்ட்வேர் மூலியமா ஐபி அட்ரஸ் ஒண்ணு சொல்லுவோம், அதை வந்து அந்த கம்ப்யூட்டர்ல பொருத்தி அந்த டிவிஆரோட ஐபி அட்ரஸ் கம்ப்யூட்டர்ல பொருத்தும் போது அந்த டிவிஆரோட டோட்டல் கண்ட்ரோல் அந்த கம்ப்யூட்டருக்கு வந்துடும். சோ நம்ம அது மூலியமா கண்காணிப்பு கேமரா மூலியமா நம்ம கண்ட்ரோல்ல எடுத்துட்டு வரலாம் அந்த கணினி மூலியமா.
1: நீங்க வச்சிருக்கிற வேன்ல வந்து டிவி தான் வச்சிருக்கீங்க இல்ல வந்து சிஸ்டம் வச்சிருக்கீங்களா?
2: இன்னைக்கு லேட்டஸ்ட் கேமராவான ஐபி கேமரான்னு சொல்லுவாங்க, இன்டர்நெட் புரோட்டோகால் கேமரா. இத வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு NVR ஒரு 16 சேனல் NVR நாங்க அந்த வேன்ல பொருத்தி இருக்கிறோம். அந்த NVR மூலமா LED க்கு நாங்க வந்து டிஸ்ப்ளே பண்ணி சுத்தி நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் கண்காணிக்கிறதுக்கு

0: அது மூலமா கண்காணிப்பு கேமரா மூலமா நம்ம கண்ட்ரோல்ல எடுத்துட்டு வரலாம் அந்த கணினி மூலமா.
1: நீங்க வச்சிருக்கிற வேன்ல வந்து டிவி தான் வச்சிருக்கீங்களா இல்ல வந்து சிஸ்டம் வச்சிருக்கீங்களா?
0: இன்னைக்கு லேட்டஸ்ட் கேமராவான ஐபி கேமரான்னு சொல்லுவாங்க, இன்டர்நெட் புரோட்டோகால் கேமரா. இதை வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு என்விஆர்ன்ற ஒரு 16 சேனல் என்விஆரை நாங்க அந்த வேன்ல பொருத்தி இருக்கிறோம். அந்த என்விஆர் மூலமா எல்இடிக்கு நாங்க வந்து டிஸ்பிளே பண்ணி சுத்தி நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் கண்காணிக்கிறதுக்கு ஆட்களையும் அங்க வந்து நியமிச்சிருக்கிறோம்.
1: வேன்லயே கேமரா பொருத்தி இருக்கிறதுனால கேமரா வசதி இல்லாத இடங்கள்ல ஒரு கூட்டம் நடக்குது, ஒரு திருவிழா நடக்குது அப்படின்னா அங்க போய் ஒவ்வொரு இடத்துலயும் கேமராவை நம்ம பொருத்திட்டு இருக்க முடியாது. ஒரு வேன் வழியா கேமரா இருக்குது அப்படின்னா அது சுத்தி கண்காணிக்கக்கூடிய அளவிற்கு அதுல வசதிகளையும் ஏற்பாடு பண்ணி தந்திருக்கீங்க. இது வந்து ஒரு வாடகைக்கு விடக்கூடிய ஒரு வண்டியா இருக்குமா?
0: கண்டிப்பா. இப்ப கிராம அவங்களுக்கு கவர் பண்ணி அந்த திருவிழா நிகழ்வுலையும் நாங்க வந்து ஒரு பென்ட்ரைவ்ல போட்டு விழா கமிட்டிட்ட கொடுக்கறதுனால அவங்களுக்கு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல நிலவுது. காவல்துறைக்கு அவங்க வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்கறாங்க. சோ இந்த திருவிழா வந்து கண்டிப்பா இந்த மாதிரி சிசிடிவி பாதுகாப்பு நடக்குது ஒரு உத்தரவாதம் கொடுத்தது.
1: ஒரு வீடியோ கவரேஜாவும் ஆயிடுச்சு.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: ரொம்ப நல்ல ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க சார். இது வந்து ஒரு சமுதாயத்திற்கு ஒரு சேவையாகவும் மாறிடுச்சு. நம்ம இல்லாத ஒரு இடத்தை கேமரா வந்து நிறைக்குது. ரொம்ப நல்ல தகவல்களை எல்லாம் இன்னைக்கு நீங்க கொடை தென்றல் நிகழ்ச்சி வழியா சிசிடிவி கேமரா அதாவது கண்காணிப்பு கேமரா எப்படி பொருத்துறது, பொருத்தும் பொழுது வரக்கூடிய கேள்விகள் என்ன, எவ்வளவு செலவு ஏற்படும்னு ஒரு சாதாரண கேள்வியில இருந்து அதனை பொருத்துனா என்னென்ன நன்மைகள் இருக்குதுங்கிறது வரைக்கும் இப்ப இருக்கக்கூடிய அட்வான்ஸ் டெக்னாலஜி தொழில்நுட்ப வளர்ச்சியில சிசிடிவி கேமரா எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குதுங்கிறது வரைக்கும் நீங்க ரொம்ப நல்லா தெளிவா எங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கீங்க சார். இந்த நிகழ்ச்சி வழியா பொதுமக்களுக்கும் கேட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கும் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா?
0: கண்டிப்பா. நம்மளுடைய தேனி மாவட்டத்தின் 3வது கண் மாஸ்டர் சேஃப்டி சிசிடிவி கேமரா நிறுவனம் கடந்த 16 வருடங்களாக ரொம்ப சிறப்பா கிட்டத்தட்ட 3000 மேற்பட்ட வாடிக்கையாளர்களை நாங்க வந்து ரொம்ப சிறப்பா கையாளிட்டு இருக்கோம். கடந்த 16 வருடங்களாக எங்களுக்கு பெரிய ஆதரவு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய தேனி மாவட்ட மக்களுக்கும் கோடை பண்புகளை வாயிலாக நான் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல தேனி மாவட்டத்தில் தேனி பிசினஸ் போரம் TBF என்ற ஒரு தேனி பிசினஸ் போரம் அமைப்பை கடந்த 5 வருடங்களாக நடத்தி கொண்டு வருகிறேன். இந்த அமைப்புல தேனி மட்டும் இல்ல கம்பம் போடி இதுல அனைத்தும் சேர்ந்து கிட்டத்தட்ட 250 மேற்பட்ட தொழில் முனைவர்களுக்கு நான் வந்து ஒரு சமூக சேவையாக ரெஃபரல் போரத்தை நான் நடத்திட்டு இருக்கிறேன். அவங்களுக்கும் இந்த பண்புலை வாயிலாக தேனி பிசினஸ் போற நண்பர்களுக்கும் என்னுடைய மாஸ்டர் சேஃப்டி சிசிடிவி கேமரா நிறுவன ஊழியர்களுக்கும்
1: பொதுத்தென்றில் அடுத்து வர இருக்கக்கூடிய பாடல் என்ன பாடல்?
0: மற்றும் ஒரு இசைஞானி இளையராஜாவோட பாடல். எந்த ஊருக்கு போனாலும் சரி நம்ம ஊர் தான் நமக்கு ஒரு சொர்க்கம். இந்த வரிகள்ல பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டோட ஒவ்வொரு நம்ம இன்னைக்கு வாழ்க்கையில என்னென்ன ரசிச்சு இன்னைக்கு விளாண்டு வந்தது நம்மளுடைய வாழ்க்கையோட பழைய நடைமுறையெல்லாம் ஒவ்வொன்றையும் நம்ம கோடிட்டு காட்டிக்கக்கூடிய சொர்க்கமே என்றாலும் நம்மூர் போல வருமான்ற பாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்.
2: நேயர்களே, நம் கோடை பந்தலை 100.5 இன்றைய கொடை தென்றல் நிகழ்ச்சியில் பாதுகாப்பில் முக்கிய பங்கு வகிக்கும் பல்வேறு வகையான கண்காணிப்பு கேமராக்கள் பற்றிய தகவல்களை தந்து நிகழ்ச்சியை சிறப்பித்தார் சிறப்பு விருந்தினர் தேனி 3வது கண் மாஸ்டர் சேஃப்டி சிசிடிவி கேமரா நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் இயக்குனர் என் முத்து செந்தில்குமார் அவர்கள். உரையாடினார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே முருகேஸ்வரி அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பில் உதவி அபிநயா கணேஷ். நன்றி நேயர்களே.

0: இரவின் அமைதியில் இதயம் வெளித்திருக்கும் நேரம், இசையின் இனிமையில் நினைவுகள் மலர்ந்திடும் நேரம், நேயர்களின் மனம் விரும்பிய பாடல்கள் ஒலிக்கும் தருணமாய் நம் கோடை பண்பலை வாழை மாம்பழம் தென்னை என பல பயிர்கள் செழித்து வளரும் நிலம். சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் அழகிய சுருளி அருவி உள்ள தேனி மாவட்ட அன்பு நேயர்களை வரவேற்கின்றது கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். தேனி மாவட்ட அன்பு நேயர்கள் வரலாம் 24 24 24 அல்லது 24 24 29 முன்னிணைப்பிற்கு 0 4 5 4 2 இணைத்து வரலாம். நிகழ்ச்சியில் உங்களோடு அன்பு அறிவிப்பாளர் அன்னலக்ஷ்மி. இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க, வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம் சகோதரி.

24 24 24 அல்லது 24 24 29 முன் இணைப்பிற்கு 0 45 42 இணைத்து வரலாம். நிகழ்ச்சியில் உங்களோடு அன்பு அறிவிப்பாளர் அன்னலக்ஷ்மி. இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? நலமா இருக்கோங்கம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன பாடல்மா கேட்கலாம்? இதோ உங்களுக்காக பாடல் தருகின்றது பண்பலை. நன்றிங்க.

0: இசையோடு இதுமா இது நம் கோடை பண்பலை நிருபலியாய்ந்தின் நினைவே சுகம். இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க?
1: செந்தில்குமார் மேடம்.
0: என்ன பாடலுங்கய்யா கேட்கலாம்?
1: சங்கர் குரு படத்துல இருந்து சின்ன சின்ன பூவி கண்ணால் தோணும் போது அந்த பாடல்.
0: இதோ உங்களுக்காக பாடல் தருகின்றது பண்பலை. நன்றிங்க.

0: பண்பலை சொல்லும் நேரம் 10:13. இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம். தேனி வருசநாடு சி கே கண்ணன்.
0: என்ன பாடலுங்கய்யா கேட்கலாம்?
1: கருத்தமாபுரத்துல இருந்து, தென்மேற்கு பருவ காற்று தேனி பக்கம் வீசும் போது இன்ப காற்று.
0: இன்ப சாரல் வரப்போகுது. கோடை பண்பலை 5:00. நன்றிங்க.

0: மிட்டு கொண்டிருக்கின்றது கோடை பண்பலை நூறுபுள்ளியாய்ந்தின் நினைவே சுகம். இனிப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம். யாருமா பேசுறீங்க? யார் பேசுறீங்க?
1: தேனி மாவட்டம்.
0: என்ன பாடல் மா கேட்கலாம்? இதோ உங்களுக்காக பாடல் தருகின்றது பண்பலை. நன்றிமா.
1: தேங்க்யூக்கா.

0: இரவு நேரத்தை இனிமையாக்கி கொண்டிருக்கின்றது கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். இயர்களின் இனிய பங்கு
1: இனிய இரவு. வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: தேனி மாவட்டம் பண்ணைப்பரம் ராதாகிருஷ்ணன்.
0: என்ன பாடலுங்க கேட்கலாம்?
1: மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து என்னதான் சுகமா.
0: இதோ உங்களுக்காக பாடல் தருகின்றது பண்பலை. நன்றிங்க.

0: பண்பலை சொல்லும் நேரம் இரவு 10:30 நாம் இணைந்திருக்கின்றோம். நினைவே சுகம். இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யாருங்க பேசுறீங்க?
1: தேனி மாவட்டம் சுக்காங்கல்பட்டி கங்கா தரன்.
0: என்ன பாடலுங்கய்யா கேட்கலாம்?
1: நான் பேச நினைப்பதெல்லாம் இந்த பாட்டிலிருந்து ஏழு இளங்கிலேயே நீ தாராட்டு மிசி. அனைத்து நேர்களுக்காகவும் நன்றி வணக்கம்.
0: இதோ உங்களுக்காக பாடல் தருகின்றது பண்பலை. நன்றிங்க.
2: ஏழேலங் கிளியே என்னை தாளாட்டும் இசையே, உன்ன பாடாத நாள் இல்லையே, அடிக்கண்ண

0: அனைவருக்கும் இனிய வணக்கம்மா.
1: யார் பேசுறீங்க?
0: நான் தேனி மாவட்டம் வெங்கடசாமி ராஜேஸ்வரிமா.
1: என்ன பாடல்மா கேட்கலாம்? நலமா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கம்மா. செந்தூர பூவை படத்திலிருந்து இதன் இலையே இலங்கை சபையில் அந்த பாட்டு
1: இது உங்களுக்காக பாடல் தருகின்றது பண்பலை. நன்றிங்க.

0: பண்பலை சொல்லும் நேரம் இரவு 10:41. நாம் இணைந்திருக்கின்றோம் நினைவே சுகம் என்ற தேனி மாவட்ட அன்பு நேயர்களின் இனிய பங்களிப்பில். இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம். என்ன பாடல்மா கேட்கலாம்?
1: படிக்காத
0: இதோ உங்களுக்காக பாடல் தருகின்றது பண்பலை. நன்றிங்க.

0: கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம் இனிப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: அம்மா வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: தேனி மாவட்டம்

0: வடமலை கிராமம் கீர்த்தி திசைஞ்சி புஷ்பம்.
1: என்ன பாடலுங்கய்யா கேட்கலாம்?
0: அம்மா பொண்ணு ஊருக்கு போச்சுங்கிற படத்திலிருந்து சோலை கீழே என்ற பாடலுங்கம்மா.
1: இதோ உங்களுக்காக பாடல் தருகின்றது பண்பலை. நன்றிங்க.

0: நூறுபுலியாய்ந்தில் நாம் இணைந்திருக்கின்றோம். நினைவே சுகம் என்று தேனி மாவட்ட அன்பு நேயர்களின் இனிய பங்களிப்பு. இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க, வணக்கம்.
1: எல்லையில்லா வான்வெளியில் விந்தைகள் விண்மீன்கள் கூட்டத்திலே விளையாடும் பெண்மதியை தழுவி கொண்டிருக்கும் கோடைப்பளை 100.5 இரவு வணக்கம் சொல்வது தேனி மாவட்டம் மோடைப்பட்டி வடக்கு தெரு ராமராஜ் அமராவதி படம்.
0: என்ன பாடலுங்க கேட்கலாம்?
1: கிராமத்து முன்னல்ல நீ போகும் பாதையில் மனசு போகுதேமான இந்த பாட்டு மேடம்.
0: இதோ உங்களுக்காக பாடல் தருகின்றது பண்பலை, நன்றிங்க.

தித்திக்கும் தேன் போல இனிமையாய் தேனி மாவட்ட அன்பு நேயர்களை சந்தித்து நிறைவுக்கு வருகின்றது கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன் அன்பு அறிவிப்பாளர் அன்னலட்சுமி. நன்றி, வணக்கம் நேயர்களே.

நிலவு சிரிக்க, நட்சத்திரங்கள் மினுமினுக்க, இருள் உறக்கத்தை அழைக்க, மனம் இதமான இசையை தேட கொடை பண்பலை 100.5 இடைவிடா இசைமெட்டுக்களோடு இது இரவு சிறகு.

கோடை பண்பலை நூறுபாஷில் பொதுமறை பொலிவு தொடர்ந்து 6:25 ஆலய உலா. 6:30 கேட்கலாம் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டான் வசந்த விடியல் நிகழ்ச்சியில் கோயில் விழா தகவல்கள். தொடர்ந்து கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் கேட்கலாம். காலை 7 மணிக்கு இனிய பாடல்களுடன் சுகமான காலை நிகழ்ச்சியில் 7:20 பாட்டும் பதமும், 7:35 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் தக்குமுக்கு தர்பார், 7:45 பிருத்வி உமன்ஸ் இன்னர்வேரி இன்று அன்று. காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம், 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்லின் மனதோடு ராகம். நாளைய மனதோடு ராகம் மதுரை மாவட்ட நேயர்களுக்காக வர காத்திருக்கிறது. நிகழ்ச்சியில் 8:05 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். காலை 9:00 உஷா சன்ஃபிளவர் ஆயில் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ராசிபுரம் முத்தாய்மால் என்ஜினியரிங் காலேஜின் காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வானவில். காலை 10:00 பண்பலை வானவில் இந்தியாவில் நேற்றைய நிமிடங்கள், 10:50 நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலமறிய, முற்பகல் 11:00 கல்லூரி கலாட்டா கரூர் செட்டிநாடு பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் இருந்து, நண்பகல் 12:00 மகளிர் நேரம் ஆட்டநாயகி, 12:20 சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையம் வத்தலகுண்டு வழங்கும் இனிய தாய்ப்பால், தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் பெண்கள் மற்றும் மகப்பேறுத்துறை பேராசிரியர் மற்றும் சாந்தவி பாலா அவர்கள். 12:50 தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி நெஞ்சில் நிறைந்தவை. பிற்பகல் 2:00 மில்கா ஒண்டர் கேக்கின் ஈரோடு புத்தக திருவிழா ஈரோட்டில் இருந்து, பிற்பகல் 3:00 ஈரோடு மாவட்டம் ஜே ஸ்ரீதர் அவர்களின் தெரிவில் உயிரெழுத்து. 3:40 கேட்கலாம் பாட்டும் பதமும். மாலை 4:00 தாராபுரம்

0: எஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ராசிபுரம் முத்தாய்மால் என்ஜினியரிங் காலேஜின் வண்ணத்துருகியில் பாட்டுக்குள் பதில். 4:30 கேட்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள், மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜின் வண்ணத்துருகியில் பாட்டுக்குள் பதில். 5:00 இடைக்கால இன்னிசையாய் காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜின் சித்திரச்செவ்வானம், 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திரச்செவ்வானம் நிகழ்ச்சியில், 5:40 நாவல் நேரம், 5:55 ஆலய தரிசனம், 6:00 கதம்ப மலர்கள் நிகழ்ச்சியில், 6:10 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை, 6:40 பொன்னியின் செல்வங்கள், 7:00 கட்சை வழியாக நேர் விருப்ப பாடலோடு ஆசையில் ஒரு குக்கு, 7:30 சொந்த பந்தம், 7:50 கேட்கலாம் சேவை செய்திகள், 8:00 தமிழ் செய்தி அறிக்கை தொடர்ந்து பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக இளமை பேசுகிறது. விருது நிகழ்ச்சியில் சொல்லுக்குள் சொல் கக்கப்பட்டிருக்கின்ற விருதுநகர் மாவட்ட நேயர்களின் விருப்ப கானங்களோடு நினைவே சுகம், 11:00 இடைவிடா இசைமிட்டுகளோடு இரவு சிறகு, இணைந்தே இருங்கள் கோடை பண்பலை 100.5 நள்ளிரவு 12 வரை.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் காதற் சிறப்புரைத்தல் குரல் எண் 1127.

0: என் கண்ணுக்குள் உள்ளார் என் காதலர். கண்ணில் மையெழுதினால் அவர் மறைய நேரிடும் என்பதால் கண்ணுக்கு மையெழுத மாட்டேன். குறள் எண் 1127 அதிகாரம் காதற் சிறப்புரைத்தல்.
1: கண்ணுள்ளார் காதலவராக கண்ணும் எழுதேம் கரப்பாக்கு அறிந்து.
0: என் கண்ணுக்குள் உள்ளார் என் காதலர். கண்ணில் மையெழுதினால் அவர் மறைய நேரிடும் என்பதால் கண்ணுக்கு மையெழுத மாட்டேன். குறள் எண் 1127 அதிகாரம் காதற் சிறப்புரைத்தல்.
2: கொடைப்பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே நிறைவுக்கு வருகிறது. கேட்டு ரசித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி நேர்களே. ஜெய்ஹிந்த்.

வணக்கம் நேயர்களே, இசை காற்றோடு இதமாய் புலர்ந்துள்ள இந்த காலை பொழுதை உற்சாகமாக வரவேற்கின்றது கோடை பண்பலை 100.5. இப்பொழுது முதல் இனிதே ஆரம்பமாகும் எமது இனிய நிகழ்ச்சிகளை எமது வளமையான அலைவரிசை 100.5 கேட்டு மகிழலாம். இன்று சக வருடம் 1948, ஸ்ரவண 12, பராபவ ஆடி 18, திருவள்ளுவர் ஆண்டு 2057, 2026 ஆகஸ்ட் மாதம் 3 திங்கள் கிழமை, நேரம் காலை 4:57.

இனிய வணக்கம் நேயர்களே, கைகளை கூப்பி இறைவனை வணங்குவோம். புன்னகையுடன் இந்த புதிய நாளை இதமாய் வரவேற்போம். இது நம் கோடை பண்பலை 100.5 அருள் மாலை. நிகழ்ச்சியில் உங்களோடு அன்பு அறிவிப்பாளர் அன்னலக்ஷ்மி.